நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, இன்று சக வருடம் 1948, அஸ்வின மாதம் 7 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் திங்கள் 29 தேதி, இன்று செவ்வாய்க்கிழமை. 1215 கிலோஹெர்ட்ஸ் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 45 நொடி.

நாளொரு குரல். மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின். குரல் எண் 217. அதிகாரம் ஒப்புரவு அறிதல். குரலின் பொருள், ஒப்புரவாகிய பெருந்தகைமை உடையவனிடம் செல்வம் சேர்ந்தால் அஃது எல்லா உறுப்புகளுக்கும் மருந்தாக பயன்பட தவறாத மரம் போன்றது. மீண்டும் குரல், மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின். ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை மற்றும் 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் இன்று வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. முதன்மை அலைவரிசையில் இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:25 உழவர்களுக்கான செய்திகள். இதில் இலை மற்றும் வேர் நோய்களை கட்டுப்படுத்தும் பயோகார்டு குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் இடம்பெறும். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவும் செயற்கை பூச்சிக்கொல்லிகளின் ஆபத்து வழங்குபவர் சி சுரேஷ் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை வசந்த வாசல் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இளம் தம்பதியினரிடையே வெளிப்படைத்தன்மை குறித்து உளவியல் நிபுணர் முனைவர் கே குமார் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை திரு செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ மியாஸ்தீனியா கிரேவிஸ் மற்றும் மல்டிபிள் ஸ்க்ளோரசிஸ் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02-8:30 தகவல் தளம். ஒன்பது மணிக்கு அரங்கிசை வி பிரதீப் குமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங் சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு உடற்பயிற்சியின் அவசியம். நெறிப்படுத்துபவர் சசிகலா அவர்கள். 12:00 கலைகளின் சங்கமம் புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூடம் சித்திரம் இரண்டாம் பகுதி. அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை திரு செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை பித்துக்குழி பி முருகதாஸ் அவர்கள் பாட்டு இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்துடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் சட்டம் அறிவோம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் குறித்து புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே பி ஆனந்தி அவர்கள். 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் பாம்பே எஸ் ஜெயஸ்ரீ அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4:00 பட்டின பிரவேசம் திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை எம் எஸ் விஸ்வநாதன் கதை வசனம் விசு இயக்கம் கே பாலச்சந்தர். 5

மணிக்கு பொன் மாலை பொழுது மௌனம் என்ற தலைப்பில் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சி. சம்பங்கி சாகுபடி முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் முத்தனூர் எஸ் ராமஜெயம் அவர்களுடன் நேர்முகம். மஞ்சள் சாகுபடி அனுபவங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் மூங்கில்பாடி கிராம உழவர் பி சுமதி அவர்களுடன் நேர்முகம். சென்னை அஞ்சல். 8:00 முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல். 10:20 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 25 ஆண்டுகால பொது சேவையை நிறைவு செய்ததையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை

20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிலவரம். டெல்லி அஞ்சல். 10:20 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 25 ஆண்டுகால பொது சேவையை நிறைவு செய்ததையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 1215 kHz முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுபெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி மற்றும் இரவு 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். 102.8 FM ரெயின்போவில் இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 7:30 வணக்கம் மக்களை. 8:02 முதல் 8:15 மணி வரையிலும், 8:30 முதல் 8:58 வரையிலும் நம்ம புதுவை. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜி ஆனந்தகுமார். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட்ஸ் இட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய்ஸ் நீதியே. சட்டம் அறிவோம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் குறித்து புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே பி ஆனந்தி அவர்கள். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். மாலை 3 மணிக்கு ஹலோ டாக்டர். உலக இதய நாள் குறித்து நேரலையில் விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை இருதயவியல் துறை கூடுதல் பேராசிரியர் டாக்டர் அவினாஷ் அவர்கள். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 மணிக்கு அலையோடு விளையாடு. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜார்ஜ். 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே. தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். இரவு 9:15 முதல் 10 மணி வரையிலும், 10:20 முதல் 11 மணி வரையிலும் தேன் சிந்துதே வானம். 10 மணி முதல் 10:20 மணி முதல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 25 ஆண்டுகால பொது சேவையை நிறைவு செய்ததை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சி. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 FM ரெயின்போவில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரையிலும், பிற்பகல் 3:30 முதல் 7:30 மணி வரை மணிக்கு ஒரு முறை ஜப்பானில் நடைபெறும் வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அவ்வப்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பிற்பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15, பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், பின்னர் இரவு 7 மணி, 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள்.
1: சென்ற நூற்றாண்டின் அற்புதமான கருவி மனித இனத்திற்கு கிடைத்த கொடை அப்படின்னா அது சினிமா தான். இந்த சினிமா ஒரு தனித்த கலை அல்ல, பல்வேறு கலைகளை சரிவிகிதத்தில் இணைப்பதன் மூலமாக உருவான ஒரு சிறந்த கலை. இப்போ ஒரு சூரிய அஸ்தமனம் நிகழுது இல்லையா, அதை காட்சிப்படுத்தி அழகிய ஒரு மெல்லிசையின் மூலம் உங்கள் கண்முன் நிறுத்தும் பொழுது பல்வேறு மனித உயிர்களின் மரணம் கூட உங்களுக்கு நினைவு வரும். அது அந்த திறமையான இயக்குநர்கிட்டையும் திறமையான ஒளிப்பதிவாளர்கிட்டையும் இருக்கு. அதை பார்த்து நீங்கள் நிதானம் கொள்ள முடியும், உங்கள் வாழ்க்கையை உள்நோக்கி பார்க்க முடியும். சினிமா அப்படிப்பட்டதாக தான் இருக்க வேண்டும். உலகெங்கும் பல்வேறு மேதைகள் கையாள

0: பிரம்மாண்ட சினிமாக்கள் இந்தியா உட்பட அப்படிப்பட்டதாக தான் இருந்திருக்கு. சில பரிந்துரைகளை சொல்லணும் அப்படின்னா, முதல்ல விக்டோரியா டி சிகாவின் படங்களை தேடி பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு திரைப்படம் தேடி பார்க்கறது ரொம்ப கஷ்டம் இல்லை, உலகின் அத்தனை திரைப்படங்களும் யூடியூப்பில் இணையத்தில் இலவசமாகவே கிடைக்குது. உங்கள் மனசை குப்பை தொட்டியாக ஆக்காமல் அது வந்து ஒரு அழகிய மென்மையான ஒரு இருப்பிடமாக வாழத்தகுந்த இடமாக உங்கள் மனசை நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னா, அன்றாடம் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் குப்பைகளை அள்ளி போட்டுக்கொள்வதை விட வாரத்தில் ஒரு நல்ல படம் பார்க்கலாம். விக்டோரியா டி சிகாவின் பைசைக்கிள் தீவ்ஸ். ஒரு மகன் வந்து தந்தையின் ஏழ்மையை புரிந்து கொண்டு அவர் கையை அழுத்திக்கிற மாதிரி ஒரு காட்சி வரும், அந்த படத்தை தவறாமல் பார்க்கலாம். மசாகி கோபயாஷி அப்படின்னு ஒரு இயக்குனர் இருக்காரு, ஜப்பானிய மேதை. அவருடைய திரைப்படங்கள் போரின் அபத்தத்தையும் அதன் பின்னால ஏற்படுற கொடூரமான பசி பட்டினியினால் ஏற்படும் மரணங்களையும் மிக தெளிவாக எந்த ஒரு மனச்சாய்வுமின்றி எடுத்திருக்காரு. அப்புறம் பிரான்ஸில் ராபர்ட் பிரசான் இருக்காரு, மெல்லிய அசைவுகளை கூட ஒரு ஆன்மீக தளத்தில் உயர்த்துறாரு. இப்போ எழுத்துக்களை எப்படி சொற்றொடர்களால் ஆயிருக்கோ, எப்படி வீடு செங்கற்கற்களால் ஆயிருக்கோ, அதே போல் ஒரு சினிமா வந்து ஷார்ட்ஸால் ஆயிருக்கு, சுடுவுகள் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே நம்ம மனதில் எதையோ ஒரு மனித கண்டிஷனை வந்து அது வந்து உரையாடணும். இப்போ மிஷோகுச்சி அப்படின்னு ஒரு சிறந்த மேதை இருக்காரு, அவரும் ஜப்பானிய இயக்குனர் தான். அவர் வந்து இந்த போரின் போது இடம்பெயரும் ஒரு செல்வத்தில் வளர்ந்த ஒரு குடும்பத்தை காட்டுறாரு. திருடர்களிடம் மாட்டிக்கொள்ளும் பொழுது அன்னையும் மகளும் ஒரு படகில் ஏறி தனியாகவும், சிறு மகன் வந்து இன்னொரு திருடன் வந்து கடத்தி கொண்டும் போற காட்சி இருக்கு. இந்த காட்சி வந்து உலகின் மகத்தான ஷார்ட்ஸ்ல ஒண்ணு, அந்த இருளில் அந்த பணியில். இது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் திரைப்படம் தான். அவர்களுடைய பிரிவை இவ்வளவு துயரத்தை இவ்வளவு அற்புதமா காட்ட முடியாது. அதே படத்துல வேற ஒரு காட்சியில அந்த சிறுவனும் அவன் அக்காளும் ஒரு இடத்துல இணைவாங்க. இவனை காப்பாத்தி விடுறதுக்காக அவ மிஸ்டைரக்ட் பண்ணிட்டு ஒரு பெரிய நதியில போய் அமைதியா இறங்கி நீரில் அவளே புதையுண்டு போவாள். அந்த நீரில் புதையும் பொழுது ஒரு குமிழ் மட்டும் மேல வந்து அந்த மொத்த நதியும் அமைதியா இருக்கும். இது ஒரு அற்புதமான ஷாட். எப்படி ஒரு 4-5 வார்த்தைகளில் ஒரு சுற்றடர் ஒரு பெருங்கவிதையை சொல்லிடுதோ, அதை போல ஒரு சின்ன ஷாட் வந்து ஒரு வாழ்க்கையின் ஒரு அற்புதமான பக்கத்தை நமக்கு கண்காட்டிடுது. இதைத்தான் சினிமா செய்யணும், இதைத்தான் நாம் பார்க்கணும். இன்னொரு பரிந்துரையா கிரேக்க திரைப்படங்கள் இயக்கிய தியோ ஆஞ்சலோபோலஸ் இயக்குனரை சொல்லலாம். எட்டர்னிட்டி அண்ட் டே அப்படின்றது அந்த படத்துடைய பெயர். ஒரு சிறுவனை அவர் வந்து அவனுடைய டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு முயல்வார். ஒரு காட்சியில பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் கம்பங்கள் இருக்கும், அது வந்து நமக்கு தெளிவா தெரியாது, மங்களா இருக்கும் ஒரே பனிமூட்டத்தினால. நெருங்கி செல்ல செல்ல அதுல பார்த்தா அப்படியே மனித உடல்களை வந்து பொருத்தி வச்ச மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். அவர் மிரண்டுவாரு. அதை பார்ப்பதற்கு மனிதர்களை கழுவேற்றியதை போல ஒரு கோரமான ஒரு தண்டனை போல தெரியும். ஆனால் நெருங்கி பார்க்கும்போது தான் தெரியும் அவங்க ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் வேலை செஞ்சிட்டு இருக்கிறது. அப்போ அந்த போரின் வடு வந்து ஒரு ஒரு மனதிலும் எப்படி பதிஞ்சிருக்கு அப்படின்றது ஒரு ஒரு சிங்கிள் ஃப்ரேமில் அவர் அற்புதமாக காட்டியிருப்பார். இதே போல் தார்கோவ்ஸ்கியின் படங்கள் ரஷ்யாவின் பல்வேறு வேதனைகளையும் பல்வேறு அழகியல்களையும் அது அற்புதமாக காட்டியிருக்குது. தார்கோவ்ஸ்கி, விக்டோரியா டிசிகா, கோபயாஷி, இப்போ இந்த பெயர்கள் எல்லாமே நமக்கு அந்நியமான பெயர்களாக இருக்கலாம். இவர்கள் அனைவரும் ஜப்பானில் இருந்து கொண்டு நமக்காகவும், ரஷ்யாவில் இருந்து கொண்டு நமக்காகவும் வாழ்வை கண்ணாடி வைத்து காட்ட முயன்ற மேதைகள். அதனால் சினிமா என்பது வாழ்வின் பல கோணங்களை, தீராத மானுட உறவுகளை, அதன் வதைகளை, அதிலிருந்து மீளும் வழிகளை சொல்வதுதான் சினிமா.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 6:15:14. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் தொடக்கமாக வரும் பாடல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது

நிலையத்தின் நேரம் சரியாக 6:26:28. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் இறை மனம் வீசும் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் வரும் பாடலை பாடியவர் காயல் ஏ.ஆர். ஷேக் முகமது.

ஒலித்த பாடலோடு தெய்வீக ராகம் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி திங்கள், 12 நாள், செவ்வாய்க்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் இலை மற்றும் வேர் நோய்களை கட்டுப்படுத்தும் பயோகார்டு குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: கருத்த முத்து, எப்பா கருத்த முத்து,
1: வா கருத்த முத்து, வாப்பா.
0: என்னப்பா காலை நேரத்தில் போய் சோகமாக இருக்கிற, காலையில் ஏஞ்ச உடனே சந்தோஷமாக இருக்கணும்.
1: நீ சொல்கிறது கரெக்டு தான்ப்பா, ஆனால் ஒரு ஏக்கரில் நெல் பயிரிட்டேன்.
0: சரி,
1: பயிரெல்லாம் உட்காந்து போச்சு, ஒரே பூச்சி நோய் தாக்குதல் அதிகமாக இருக்குதுப்பா. என்ன செய்யுதுன்னு தெரில, அதான் சோகமாக இருக்கிறேன்.
0: எப்பா மருந்து அடிச்சியா இல்லையா?
1: பொண்டாட்டி நகை நட்டெல்லாம் அடுக்கு வச்சு மருந்து அடிச்சுப்பா, ஒன்றும் கண்ட்ரோல் ஆகலைப்பா.
0: எப்பா மருந்து அடிச்சும் கண்ட்ரோல் ஆகலையா?
1: ஆமாம்,
0: நான் ஒரு வழி சொல்கிறேன்ப்பா, செலவு கம்மியாக நாம் கண்ட்ரோல் பண்ண முடியும்.
1: என்னப்பா சொல்கிறா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ சொல்கிறத கேட்குறதுக்கு. சொல்லுப்பா சொல்லுப்பா.
0: எப்பா ஒருங்கிணைந்த முறையில் பூச்சி கட்டுப்பாடு, அதாவது இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, இந்த முறையில் நம்ம பூச்சிகளெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும்ப்பா. அதுவும் இயற்கை சார்ந்த முறையில் கண்ட்ரோல் பண்ண முடியும்.
1: சொல்லுப்பா சொல்லுப்பா, என்ன செய்யணும் சொல்லுப்பா.
0: இப்போ உயிரியல் முறையில் பூச்சி கட்டுப்பாடு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இயற்கை முறை அப்படின்னு.
1: ஆமாம்,
0: இதுக்கு பயோகார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரியல் கட்டுப்பாடு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு ஒரு பாக்டீரியா இருக்குது.
1: சரி,
0: இது நமக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு பாக்டீரியா.
1: ரொம்ப சந்தோஷம்.
0: இதை புதுச்சேரியில் குறும்பாப்பட்டில் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையம் இருக்குல்ல,
1: ஆமாம்,
0: அங்கே உயிரியல் கட்டுப்பாடு ஆய்வகம் அப்படின்னு இருக்கு.
1: ஓஹோ,
0: நேற்று தான்ப்பா அங்கே போய் ஒரு 5 பாக்கெட்டு சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் வாங்கிட்டு வந்தேன்.
1: நல்லதாக போச்சு.
0: அதை வந்து நம்ம நெல் பயிரில் நம்ம பயன்படுத்தணும்.
1: ஓ,
0: இயற்கையான முறையில் நம்ம பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணிடலாம்.
1: ஆமாம்ப்பா,
0: சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப நல்லது.
1: ஆமாம் காத்தமுத்து, சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் மருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த மருந்தை நீ அடிக்கிறே இல்லையோ, நான் தான் வயலுக்கு அடிக்கணும்.
0: எப்பா உனக்கு தான் ரொம்ப பாதிப்புன்னு தெரிஞ்ச பிறகு என் வயலுக்கு நான் உடனே அடிப்பேனா? ஓன்ட்ட கொடுத்துட மாட்டேனா?
1: அதானே அந்த சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் பற்றின செய்தியை கொஞ்சம் விவரமாக சொல்லுப்பா.
0: இப்போ சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் ஒரு பாக்டீரியா அப்படின்னு நான் சொல்லிட்டேன்.
1: ஆமாம்,
0: நெல் பயிரில் தோன்றக்கூடிய இலை மற்றும் வேர் நோய்களை உண்டாக்கக்கூடிய பூஞ்சானம் அப்புறம் பாக்டீரியா.
1: ஆ சரி,
0: அதாவது கெடுதல் செய்யக்கூடிய பாக்டீரியா.
1: ஆமாம்,
0: இது எல்லாத்தையும் இந்த சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் பாக்டீரியா கண்ட்ரோல் பண்ணிடும்பா.
1: உண்மையா சொல்றா?
0: ஆமாப்பா, இந்த வகை பாக்டீரியா வேர்பாகத்துல தங்கி மண் வழியாகவும் அப்புறம் விதை வழியாகவும் காற்று வழியாகவும் பரவக்கூடிய பூஞ்சானம் அப்புறம் மற்ற பாக்டீரியா நோய் கிருமிகளை அழிக்க உதவுது.
1: ஓஹோ,
0: இந்த உயிரியல் பாக்டீரியா பூச்சிக்கொல்லிகளை நாம எப்ப போடணும்னா, நோய் தாக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வயல்களில் பயன்படுத்திடணும்.
1: ஓஹோ,
0: அப்ப என்ன செய்யும்னா, நம்ம குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுறோம் இல்லையா?
1: ஆமா,
0: அது மாதிரி இந்த பாக்டீரியா இருக்குல்ல சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ்,
1: ஆமா,
0: இதை வயல நம்ம முன்னாடியே போட்டுட்டோம்னா பயிருக்கு இதுவே நல்ல எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணிடும்பா.
1: ஓஹோ,
0: இதை வந்து நம்ம ஒரு 10 கிராம் 1 கிலோ விதைக்கு நம்ம கலந்து விதை நேர்த்தி செஞ்சும் நம்ம பயன்படுத்தலாம். நோய் தாக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தடுப்பூசி போடுற மாதிரி,
1: ஆமா,
0: வயல்ல இந்த சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸை போட்டுடணும் அப்படின்னு
1: சொன்னேன்.
0: அப்ப நம்ம பயிருக்கே முதல்ல எதிர்ப்பு சக்தி நல்லா உண்டாயிடும். குறிப்பா நோய் பெருமளவுல சேதம் ஏற்படுத்தின பின்பு இந்த சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸை நம்ம பயன்படுத்தினோம்னா முழு பயன் கிடைக்காது. தெரியுதா? முன்னாடியே பயன்படுத்தணும்.
1: சரி சரி,
0: எப்படி பயன்படுத்தணும் தானே இப்ப கேட்ட?
1: ஆமா,
0: அடுத்து சொல்றேன் கேளு.
1: அதுதான் முக்கியம்.
0: நெல் பறிச்சு இப்ப நாத்து நடுறோம்.
1: ஆமா, நாத்தை பிடிங்க பிரி போட்டு கட்டு கட்டுவான்.
0: ஆமா, அப்ப ஒரு கட்டு நாத்தை எடுத்து நாம என்ன செய்யணும்னா, ஏற்கனவே 10 சதுர மீட்டர் பரப்பளவுல தண்ணிய தேக்கி வச்சு,
1: சரி,
0: அதுல 1 கிலோ டால்க் பவுடர், அதாவது இந்த பயோகார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ், இதை நல்லா கரைச்சி விட்டு,
1: சரி,
0: இப்ப அந்த நாத்தை அதுல 1-30 நிமிஷம் அப்படியே ஊற விடணும்.
1: ஓஹோ,
0: இது மாதிரி நிறைய நாத்துக்கட்டுகளை அப்படியே அந்த தண்ணியில வரிசையா ஊற வச்சிடணும்.
1: சரி,
0: 30 நிமிடம் கழிச்சு நாம இந்த நாத்தை எடுத்து வயல்ல நடும்போது இந்த நாட்டுடைய வேர்பகுதி இருக்குல்ல, அதுல இந்த சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் அந்த பாக்டீரியா போய் நல்லா ஒட்டிக்கும்.
1: ஓஹோ, அந்த அடி வேர்ல.
0: ஆமா,
1: பரவாயில்லையா,
0: வயல் முழுக்க வந்து பரவிடும், மண்ணுக்குள்ளே இருக்கும் வேர்.

0: பகுதியில் இருக்கும், பயிருக்கும் நல்ல எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணி விட்டுரும். நோய் வரும்போதும் நோயை கண்ட்ரோல் பண்றதுலயும் இதனுடைய வேலை நிறைய இருக்குது.
1: பரவாயில்ல,
0: இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா?
1: நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்.
0: இது போக தெளிப்பு முறையில நம்ம இலை வழியாகவும் நம்ம தெளிக்கலாம்.
1: அது எப்படி?
0: இப்ப 400 கிராம் இந்த பயோகார்டு சூடோமோனஸ் புளோரசன்ஸ் இதை எடுத்துக்கிட்டு 200 லிட்டர் சுத்தமான தண்ணியில இதை நல்லா கரைச்சி 1 ஏக்கர் நெற்பயிருக்கு கை தெளிப்பான் மூலம் நடவுக்கு பின்னர் நம்ம நாத்து நட்டு நல்ல பயிர் வளர்ந்து வருது இல்ல, அப்ப 45வது நாள் ஒரு முறையும், 55வது நாள் ஒரு முறையும், 65வது நாள் ஒரு முறையும் பயிருடைய மேற்பகுதியில நல்ல படுற மாதிரி இந்த தெளிப்பான் கொண்டு தெளிக்கணும். நோய் அறிகுறிகள் இல்ல, பயிர் நல்லாதான் இருக்கு அப்படின்னா ஒரு முறை தெளிச்சிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
1: ஓஹோ, காத்தமுத்து, சூடோமோனஸ் பத்தி நிறைய விவரமா சொன்ன.
0: ஆமா சொன்னேன்.
1: இது இல்லாம நான் ஏற்கனவே ரசாயன மருந்துகள்லாம் போட்டு அடிச்சேன்.
0: ஆமா,
1: அதுவே பலன் கொடுக்கல. இது மட்டும் பலன் கொடுத்துருமா என்ன?
0: எப்பா, நிச்சயம் கொடுக்கும்பா. இது இயற்கை சார்ந்த முறையில நம்ம செய்யறோம். இது வந்து நன்மை செய்யும் உயிரினங்களுக்கு எந்த தீங்கும் விளைவிக்கல.
1: ஓஹோ,
0: அதனால பயிர்ல அந்த நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய புழுக்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ற பூச்சிகள் எல்லாம் அப்படியே இருக்கும்பா. இது வந்து கெடுதல் செய்யக்கூடிய அந்த பூஞ்சாணம் மற்றும் பாக்டீரியா இந்த நோய் கிருமிகளை தான்ப்பா கட்டுப்படுத்தும்.
1: அப்படியா?
0: இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ரசாயன மருந்துகளை இந்த பயோகார்டுன்னு சொல்லக்கூடிய அந்த சூடோமோனஸ் அதை பயன்படுத்தும் போது நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்.
1: சரி சரி,
0: இதெல்லாம் நீ செய்யே. இந்தாப்பா 5 பாக்கெட்டு நீ புடி,
1: குடுப்பா,
0: சந்தோஷமா வீட்டுக்கு போய்
1: சரி
0: இந்த சூடோமோனஸ் புளோரசன்ஸை பயன்படுத்தி உன் நெல் பயிரில் நோய் வராம பூஞ்சான தாக்குதல் இல்லாம பாத்துக்கப்பா.
1: சரி கதமுத்து, நீ சொன்ன வழிமுறைகளையும் ஆலோசனைகளுக்கு தகுந்த மாதிரி செய்யறேன்.
0: சரி சரி, நீ ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற, நான் வரும்போதே அள்ளிக்கிழங்கு எடுத்துட்டு வந்தேன்.
1: அள்ளிக்கிழங்கா?
0: ஆமாப்பா,
1: நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லப்பா.
0: எப்பா, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிருந்தேன்.
1: சரி,
0: அங்க ஒரு அள்ளிக்குளம் இருந்தது. நான் சின்ன பிள்ளைகளெல்லாம் அள்ளிக்குளத்துல இறங்கி அந்த கிழங்கு மண்ணுக்குள்ளார சேத்துல இருக்கும்பா.
1: ஓ, அதுவா கதமுத்து? நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து பிடிக்கணுமா அந்த அள்ளிக்கிழங்கா?
0: இப்ப நம்ம ஊர்ல சின்ன பிள்ளையில இருந்தது,
1: இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது.
0: என் பொண்டாட்டி ஊர்ல இன்னும் இருக்குப்பா. அங்க பிடிக்கிட்டு வந்தேன்.
1: பரவாயில்ல,
0: ஒரு 5 கிலோ எடுத்துட்டு வந்தேன்ப்பா.
1: 5 கிலோ?
0: ஆமாப்பா.
1: சரி,
0: அந்த அள்ளிக்கிழங்க அவிச்சு உனக்குன்னு 1/2 கிலோ கொண்டு வந்தேன். இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போய்
1: சரி
0: பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுத்து.
1: ஆமாம்பா,
0: நீனு சாப்பிடுப்பா, நிறைய சத்து இருக்குப்பா இதுல.
1: கருத்த
0: முத்த, நான் கிளம்புறேன்.
1: சரி, பார்த்து போயிட்டு வா.

உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் இலை மற்றும் வேர் நோய்களை கட்டுப்படுத்தும் பயோகார்ட் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை திரு செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்றனா்.

0: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை எதிர்கொள்ள வலுவான நடைமுறை அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தாராபுரம் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. மதுராந்தகத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது மாநில அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கோரியுள்ளார். தமிழகத்தின் 15 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்தை எதிர்கொள்ள வலுவான

0: நடைமுறை அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று தீவிரவாத எதிர்ப்பு தொடர்பான மாநாட்டினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதுதான் மத்திய அரசின் நிலைப்பாடு என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 6 ஆண்டுகளில் இந்தியாவில் பல்வேறு குற்றங்களை புரிந்து வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற 288 பேர் இந்தியா கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 36 நாடுகளிலிருந்து இவர்கள் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினார். காந்தி ஜெயந்தி விடுமுறை மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு நகரங்களுக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. வரும் 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை சென்னையிலிருந்து பிற நகரங்களுக்கும் மற்ற நகரங்களிலிருந்து சென்னைக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்துக் கழக மேலாண் இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அதன்படி வரும் 1ஆம் தேதி 1580 பேருந்துகளும் அடுத்த நாள் 2ஆம் தேதி 745 பேருந்துகளும் 3ஆம் தேதி 895 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மதுராந்தகத்தில் மாற்றுத்திறனாளி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது மாநில அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அந்த சிறுமிக்கு அவருடைய வீட்டிலேயே பாதுகாப்பு இல்லாத ஆட்சியை இந்த அரசு நடத்தி வருவதாக குறை கூறியுள்ளார். இந்த சூழலில் பெண்கள் பாதுகாப்பை பற்றி முதலமைச்சர் எப்படி பேச முடியும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். தாராபுரம் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. இந்த தொகுதிகளில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் ஆளும் தாவேகா, திமுக, அஇஅதிமுக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர். தாவேகா மூத்த தலைவரும் அமைச்சருமான திரு ராஜு இந்த தேர்தலில் தங்களது கட்சி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திமுக துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி தமிழகத்தில் மின்வெட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சினை அதிகரித்துள்ளதாக குறை கூறியுள்ளார். தாராபுரத்தில் நடைபெற்ற கட்சியின் மகளிரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்று பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த மாவட்டத்தில் பயன்படுத்தப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைக்கு 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் முகவர்கள் முன்னிலையில் அந்த இயந்திரங்களை திருமதி அர்ச்சனா பட்நாயக் ஆய்வு செய்தார். தமிழகத்தில் மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் சனிக்கிழமைகளிலும் ஊராட்சி பகுதிகளில் வியாழக்கிழமைகளிலும் நாய்களுக்கான ரேபிஸ் தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. கால்நடை துறையினரின் இதுபோன்ற தடுப்பூசி பணிகளின் போது பொதுமக்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று ராணிப்பேட்டை மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை உதவி இயக்குநர் திரு திருநாவுக்கரசு எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் அனைத்து நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்பினர் இணைந்து வெறிநோய் தடுப்பூசியினை சமுதாய நாய்களுக்கு, போலவே ஊராட்சி பகுதிகளில் ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் இந்த தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் இந்த நாய்க்கடியினை அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவரை அணுகி அந்த கடிக்கான சிகிச்சையை மேற்கொள்ளுமாறும், இந்த நோய் கண்டிப்பாக தடுக்கக்கூடிய ஒரு நோய்தான் என்பதை உறுதியாக கூற முடியும். தங்கள் பகுதியில் உள்ள சமுதாய நாய்களுக்கு துறையினர் மூலம் நாங்கள் வந்து தடுப்பூசி போடும் பணி மேற்கொள்ளும் பொழுது பொதுமக்களும் இந்த பணிக்காக ஒத்துழைப்பு வழங்குமாறு உங்களை அன்போடு துறையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழக கேரள

0: எல்லைப் பகுதியான தென்காசி மாவட்டம் புலியரை சோதனைச் சாவடியில் காவல்துறையினரும் வனத்துறையினரும் இணைந்து கண்காணிப்பு சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளனர். கனிமங்கள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தமிழக கேரள எல்லைப் பகுதியான தென்காசி மாவட்டம் புலியரை சோதனைச் சாவடி வழியாக மீண்டும் கனிம வளங்கள் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்படுவதாக வெளியான தகவலைத் தொடர்ந்து வருவாய்த்துறை, கனிம வளத்துறை மற்றும் போலீசார் இணைந்து திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சோதனைக்கு பின்னரே கேரளாவுக்கு செல்லும் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றதோடு கனிம வளங்கள் கடத்துவதாக எழுந்த புகாரைத் தொடர்ந்து இரவு நேரத்தில் தொடர்ந்து தற்போது அதிகாலை வரை எல்லைப் பகுதியில் அதிகாரிகள் மேற்கொண்டுள்ள இந்த தீவிர சோதனையால் புலியரை பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த சோதனையானது நடைபெறும் எனவும் போலீசார் மற்றும் கனிம வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சார் சந்தில்.
0: வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் வடக்கு உள் கர்நாடகம் முதல் தமிழகம் வரை சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் நாமக்கல், ஈரோடு, அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சென்னையில் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது, போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக அமெரிக்கா, ஈரான் இடையே பேச்சுவார்த்தையை தொடர வேண்டும் என மத்தியஸ்த பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளனர். இலங்கை பொது சுகாதார திட்டத்திற்கு உதவும் வகையில் அந்நாட்டிற்கு 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் நேற்று வெற்றிகரமாக விண்வெட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. ரபி பருவ பயிர்களுக்கான ஒருங்கிணைந்த ஆயத்தப் பணிகளை மாநில அரசுகள் விரைவாக முடிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி திரேஸ்புரம் கடலோரப் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 3 கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்து இது தொடர்பாக 4 பேரை கைது செய்தனர். தேனி மாவட்டத்தில் தேக்கம்பட்டி உள்ளிட்ட 5 கிராமங்களில் புதிதாக அமைக்கப்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கான பதிவு சான்றிதழை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் வழங்கினார். கள்ளக்குறிச்சியில் கோஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் திருமதி பத்மஜா தொடங்கி வைத்தார். சென்னை அண்ணாசாலையில் உள்ள பூம்புகார் விற்பனை நிலையத்தில் நவராத்திரி கொலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனையை மாநில கைத்தறித்துறை செயலர் திருமதி லில்லி தொடங்கி வைத்தார். தமிழகத்திலிருந்து ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொள்ள விரும்புவோர் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. புதுச்சேரியில் இப்போட்டி காலை மணி 9:30 தொடங்குகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ள யஷ்வீர் சிங், வெண்கலப்பதக்கம் வென்ற ரோஹித் யாதவ், மகளிர் 5000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப்பதக்கம் வென்றுள்ள பாருல் சௌத்ரி உள்ளிட்டோருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை எதிர்கொள்ள வலுவான நடைமுறை அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தாராபுரம் மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. மதுராந்தகத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது மாநில அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கோரியுள்ளார். தமிழகத்தின் 15 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:55, 26 நொடி.
3: நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
4: செயற்கை பூச்சிக்கொல்லிகளின் ஆபத்து,
3: வழங்குபவர்
4: சி சுரேஷ் அவர்கள்.
5: வணக்கம். இன்றைய நவீன காலத்தில் எங்கு பார்த்தாலும் அதிக விளைச்சல், பளபளப்பான தோற்றம், கெட்டுப்போகாமல் நீண்ட நாட்கள் தாக்குப்பிடித்தல் என்ற மோகம் அதிகரித்துவிட்டது. இதற்காக

நம் முன்னோர்கள் செய்த விவசாய முறைகளை கைவிட்டுவிட்டு மண்ணையும் நமது உடலையும் நஞ்சாக்கும் இரசாயனங்களை அதிகளவில் பயன்படுத்த தொடங்கிவிட்டோம். இதன் பக்க விளைவுகள் என்ன, இதற்கான மாற்று வழிகள் என்ன என்பதை விரிவாக பார்ப்போம். காய்கறி மற்றும் பழங்களில் இரசாயனங்களின் பயன்பாடு. அதிக விளைச்சலுக்கான நச்சு மருந்துகள், மண்ணின் இயல்பான தன்மையை மறந்து யூரியா, டிஏபி போன்ற செயற்கை உரங்களையும், பூச்சிகளை கட்டுப்படுத்த மோனோ குரோட்டோபாஸ் போன்ற கொடிய நச்சுமிக்க பூச்சிக்கொல்லிகளையும் விவசாயிகள் அதிகளவில் தெளிக்கின்றனர். செயற்கை முறையில் பழுக்க வைத்தல். இயற்கையாக மரத்தில் பழுக்க வேண்டிய மாம்பழம், வாழைப்பழம், பப்பாளி போன்ற பழங்கள் எத்திலின் இரசாயன கற்கள் அல்லது கார்பைடு கற்களை கொண்டு ஒரே இரவில் செயற்கையாக பழுக்க வைக்கப்படுகின்றன. பதப்படுத்துதல் மற்றும் மெழுகு பூசுதல். ஆப்பிள், ஆரஞ்சு போன்ற வெளிநாட்டு மற்றும் குளிர்சாதன கிடங்கு பழங்கள் பல மாதங்கள் ஆனாலும் கெட்டுப்போகாமல் பளபளப்பாக இருக்க அவற்றின் மீது பெட்ரோலியம் சார்ந்த இரசாயன மெழுகுகள் பூசப்படுகின்றன. இதனால் ஏற்படும் பேராபத்துகள் மற்றும் தீங்குகள்.

0: பேடு கற்களை கொண்டு ஒரே இரவில் செயற்கையாக பழுக்க வைக்கப்படுகின்றன. பதப்படுத்துதல் மற்றும் மெழுகு பூசுதல். ஆப்பிள், ஆரஞ்சு போன்ற வெளிநாட்டு மற்றும் குளிர்சாதன கிடங்கு பழங்கள் பல மாதங்கள் ஆனாலும் கெட்டுப்போகாமல் பளபளப்பாக இருக்க அவற்றின் மீது பெட்ரோலியம் சார்ந்த இரசாயன மெழுகுகள் பூசப்படுகின்றன. இதனால் ஏற்படும் பேராபத்துகள் மற்றும் தீங்குகள். இந்த இரசாயன விஷங்கள் நம்மை அறியாமலேயே நமது உடலையும் சுற்றுச்சூழலையும் எவ்வாறு அழிக்கின்றன தெரியுமா? மனித ஆரோக்கியத்திற்கு சீரழிவு. இந்த இரசாயனங்கள் கலந்த காய்கறிகளை தொடர்ந்து உண்பதால் நாளடைவில் ஹார்மோன் கோளாறுகள், சிறுநீரக பாதிப்புகள், நரம்பு மண்டல தளர்ச்சி மற்றும் மிக கொடிய புற்றுநோய் போன்ற வியாதிகள் ஏற்படுகின்றன. குறிப்பாக உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை எளிதில் நோய் தொற்றுக்கு ஆளாகின்றனர். மண்ணின் வளம் நாசம், இரசாயன உரங்களின் அதீத பயன்பாடு மண்ணில் இருக்கும் இயற்கையான நுண்ணுயிர்களை கொன்றுவிடுகிறது. இதனால் மண் தனது இயல்பான உயிர்த்துடிப்பை இழந்து பாறையைப் போல இறுகி போய்விடுகிறது. நீராதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாடு. மழை பெய்யும்போது இந்த நச்சு இரசாயனங்கள் அடித்துச் செல்லப்பட்டு நிலத்தடி நீரிலும் அருகில் உள்ள ஏரி குளங்களிலும் கலக்கின்றன. இதனால் குடிநீர் நச்சுத்தன்மை அடைவதுடன் நீர்வாழ் உயிரினங்களும் பெருமளவில் அழிகின்றன. உணவில் கலக்கும் மறைமுக நச்சுக்கள், நரம்பை தாக்கும் பூச்சிக்கொல்லிகள். இந்தியாவில் பயன்படுத்தப்படும் பல பூச்சிக்கொல்லிகள் உலகின் பல வளர்ந்த நாடுகளில் ஏற்கனவே தடை செய்யப்பட்டுள்ளன. ஆனால் இவை இன்னும் நமது விவசாய நிலங்களில் பரவலாக பயன்பாட்டில் உள்ளன. இவை நரம்பு மண்டலத்தை பாதித்து பக்கவாதம் மற்றும் ஞாபக மறதி போன்ற பிரச்சனைகளை உருவாக்குகின்றன. மெழுகு பூச்சி ஆபத்து. ஆப்பிள் மற்றும் பேரிக்காய்களின் மேல் மினுமிடுப்புக்காக தடவப்படும் செயற்கை மெழுகு சாதாரண தண்ணீரில் கழுவினால் போகாது. பல மாதங்கள் கெடாமல் இருக்க பெட்ரோலிய பொருட்களிலிருந்து தயாரிக்கப்படும் இரசாயனங்கள் இதில் கலக்கப்படுகின்றன. இவற்றை வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை சாறு அல்லது உப்பு சேர்த்து மட்டுமே கழுவ வேண்டும்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். செயற்கை பூச்சிக்கொல்லிகளின் ஆபத்து. வழங்கியவர் சி. சுரேஷ் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 7 மணி. சிந்தனை மலர். நல்ல அறிவு எந்த மூலையில் எவ்வளவு தூரத்தில் இருந்தபோதும் அதை தேடிச் செல்ல வேண்டும். மீண்டும் சிந்தனை. நல்ல அறிவு எந்த மூலையில் எவ்வளவு தூரத்தில் இருந்தபோதும் அதை தேடிச் செல்ல வேண்டும். இன்றைய சிந்தனை மலரில் குருநானக் அவர்களது சிந்தனை மலர்ந்தது.

மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:02.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது வசந்த வாசல் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இளம் தம்பதியினரிடையே வெளிப்படைத்தன்மை குறித்து உளவியல் நிபுணர் முனைவர் கே குமார் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம்.
2: முதல்ல இந்த வெளிப்படைத்தன்மை அது சம்பந்தமான செய்திகளை நேயர்களுக்கு சொல்லுங்கள், நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
3: ஒளிவு மறைவு இல்லாதது அப்படின்னு நேரடியாக சொன்னால் கூட அது எதை இம்ப்ளேட் பண்ணுது, அது சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பாதுகாப்பாக உணர்றது.
2: இப்போ ஒரு காலத்தில் பேரண்ட்ஸு அவங்க கூட வந்து தாத்தா பாட்டி அத்தை இருப்பாங்க, குடும்பம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு புதுசாக கல்யாணம் ஆகியிருக்கும் போது கணவன் அவங்க மேலே உள்ள ஒரு பயம் அதெல்லாம் போக்குறதுக்கு இந்த மாதிரி நாத்தனார் இருப்பாங்க, குழந்தையாக இருப்பாங்க, வீட்டில் பெரிய பாட்டி இருப்பாங்க, இவங்கெல்லாம் அந்த பொண்ணுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும், வீட்டில் எப்படி நடந்துக்கணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க ட்ரெயின் அப் ஆகிட்டே வருவாங்க. அதுக்கு பிறகு தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளார வரும். ஆனால் இன்றைய காலகட்டம் அது மாதிரிலாம் கிடையாது. கல்யாணம் ஆகும்போதே பார்த்திங்கன்னா ஒன்று மாமனார் மாமியார் இல்லாத மாதிரி பார்த்துக்குறாங்க. அப்படியே இருக்கிற மாதிரி இருந்தால் கூட வந்து கல்யாணம் ஆனவுடனே பொண்ணு பையன் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகிடுது. அப்போ எடுத்த உடனே வந்து கணவன் மனைவி தனியாக இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது முதல்ல இவங்களுக்குள்ளார அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அப்படின்னா இந்த வெளிப்படைத்தன்மை தேவை தானே. இது சம்மந்தமாக சமூகத்தில் என்ன நடக்குது அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: இப்போ முன்னாடிக்கும் இப்போக்கும் வந்து சூழ்நிலை வந்து மாறியிருக்கு. முன்னாடிக்கும் இப்போக்கும் இன்னொரு சூழ்நிலையும் மாறிருக்கு. என்ன அப்படின்னா, எல்லோரும் எல்லாத்துக்கும் எக்ஸ்போஷர் ஆகியிருக்காங்க. இப்போ முன்னாடி விட அந்த எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்குள்ளே வந்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ஸை, ஒரு ஹியூமன் இன்னொரு ஹியூமன் டிஃப்ரெண்ட்டு ஹியூமனோட பழகிறது இன்டிமேட் ஆகிறது அப்படிங்கிறதுக்குள்ள ப்ராசஸ் வந்து முன்னாடிக்கும் இப்போயும் மாறல. ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மாறி இருக்குது. இப்போ நிறையா பேர் இருக்கிறப்ப அவங்களுக்குள்ள இன்டிமேசி லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ யாருமே இல்லை இவங்களுக்குள்ள அப்படின்னா, இவங்களுக்குள்ள தான் எல்லா கம்யூனிகேஷனும் இருக்குது. அதுவும் ஒரு வகையில் பாசிட்டிவ் இருக்குது, ஒரு வகையில் நெகட்டிவ் இருக்குது. என்னென்னா, சப்போர்ட் சிஸ்டம்னு ஒன்று இருந்தது, அதுதான் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லோரும் ரிலேஷன்ஷிப் இருக்கிறப்ப சப்போர்ட் சிஸ்டம் ஒன்று இருக்கும், அந்த கைடன்ஸ் இருக்கும். இப்போ அது கிடையாது. அவங்களுக்குள்ள சண்டையாக இருந்தாலும் நல்ல விதமாக போனாலும் அது இவங்களே தான் பார்த்துக்கணும். அது ஒரு வகையில் பாசிட்டிவ், ஒரு வகையில் நெகட்டிவ். அதுதான் நம்ம வெளிப்படைத்தன்மையை பொறுத்த வரைக்கும் நம்ம அவங்களுக்குள்ளே உள்ள இன்டிமேட்டாக ரிலேஷன்ஷிப் வந்து குரோ ஆகிறதுக்கும் இல்லை உடனே அது பிரேக்கப் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது.
2: இப்போ குழந்தை வளர்ப்புலேயே வந்து அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ குழந்தைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, கெட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. தோல்விங்கிறதே என்னன்னே தெரியாமல் குழந்தைய வளர்க்குறாங்க. அதுக்கு வந்து என்ன காரணம்னா, ஒரு குழந்தை இருக்குது, நம்ம இருக்கிற எல்லா இதையும் வந்து அந்த குழந்தை தான் நமக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது, அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா 5 பிள்ளை 8 பிள்ளை அப்படி இருக்கும்போது அண்ணன் உதவும்னா தம்பி வாங்குவோம், இப்படி அப்பா அம்மாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கடுமையாக இருப்பாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை. இது வந்து எதிர்கால வாழ்க்கையில் அந்த குழந்தை வந்து பெரியவங்களாகி அவங்களுக்கு இளம் தம்பதியாக அவங்க ஒரு திருமணமான பிறகு பார்த்திங்கன்னா அதே ஒரு எதிர்பார்ப்பு போன இடத்துலையும் இருக்குன்னு வச்சிங்களேன், அப்போ ஒரு பிரச்சனைகள் வருது. அப்போ வந்து அவங்க என்ன செய்யணும்னு தெரியாமல் தடுமாறுறாங்க, வெளிப்படையாக வந்து பேசவும் முடியல. இதே எங்கள் கூட இருந்தால் எங்கள் அப்பா இப்படி நான் கேட்டவுடனே இது பண்ணியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு அது ஒரு புதிய சூழலாக இருக்குல்ல, இதெல்லாம் எப்படி பார்க்குறது?
3: வெளிப்படைத்தன்மையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயந்தான். ஏன்னா எதெல்லாம் நம்ம வெளிப்படையாக இருக்கலாம், எதெல்லாம் வெளிப்படையாக இருக்கக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. எல்லாருக்குமே வந்து ஒரு புது ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகிறப்ப ஒரு 20-25 வயசு 30 வயசு கூட அவங்க வந்து இண்டிபெண்ட்டாகவும் வேறு ஒரு சூழ்நிலையிலையும் வளர்கிறாங்க. ரெண்டு பேருமே, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ரெண்டு பேரும் ரெண்டு வெவ்வேறு சூழ்நிலையில் வளர்கிறாங்க, வேறு வேறு கண்ணோட்டத்தில் இருக்காங்க. அந்த அதுதான் வந்து ஒரு சேலஞ்சு அந்த ரிலேஷன்ஷிப்பில் வெளிப்படைத்தன்மைக்கு. என்னென்னா, எதெல்லாம் பகிரலாம் எதெல்லாம் பகிரக்கூடாது அப்படிங்கிறது கூட ஒன்று இருக்குது. சில விஷயங்களை பகிர்றதுனால பிரச்சனைகள் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சில விஷயங்களை பகிராமல் இருக்கிறதுனால பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் இதை நீ சொல்லலை அப்படின்னு பின்னாடி நாளைக்கு வரும். அந்த மாதிரி வந்து வெளிப்படைத்தன்மைன்றது ரெண்டு பேருக்கு இடையில் தனித்தனி வேறுபட்ட சூழ்நிலைகளை பிறந்து வளர்ந்து ஒன்றாக இருக்கும்போது இது ஒரு சேலஞ்சிங்கான விஷயந்தான். அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறது தான் அவங்களுடைய முக்கியமான வேலையாக இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த கம்யூனிகேஷனில் தான் இது ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஒருத்தர் ஒருத்தருக்கு எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், எவ்வளோ தூரம் அவங்கள அந்த அவங்களோட டிஃப்ரென்ஸை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதுக்கு தான் நம்ம ட்ரெயின் ஆகிக்கணும். ஏன்னா ரெண்டு பேரும் கண்டிப்பாக வேறு வேறு சூழ்நிலை, வேறு வேறு கண்ணோட்டம். அவங்களுக்குள்ள

நினைவூட்டுகிறோம் நேர்களே, காலை 8:30 வரலாறு பேசும் வீரக்கள் பாரத பிரதமர் தனது மன் கி பாத் நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட மணப்பாறை அரசு கலை அறிவியல் கல்லூரி தமிழ்துறை தலைவர் இணை பேராசிரியர் முனைவர் ஆ. செல்வராசு அவர்களுடன் ஒரு சந்திப்பு. படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: வந்து அந்த டிஃப்ரென்ஸை அப்ரிஷியேட் பண்ணுறது, இல்லைன்னா அந்த டிஃப்ரென்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, ஒன் ஆஃப்டர் அனதர். அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டால் தான் அதுக்கு அடுத்தது ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ அதனால் அதுதான் இந்த சேலஞ்சிங் த்ரோ கம்யூனிகேஷன்.
1: இப்போ ஒரு காலத்தில் சொல்லுவாங்க வந்து நம்ம இந்திய கலாச்சாரத்தில் வந்து டிவோர்ஸ் அது வந்து ரொம்ப கம்மி, அதுக்கு காரணம் வந்து குடும்ப சூழ்நிலைகள், நம்மளுடைய சமூக கட்டமைப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரேக் பண்ணி வச்சுருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்து இந்த டிவோர்ஸ் வந்து கொஞ்சம் பழைய காலம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்குது. ஆனால் வெளிநாட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா இது வேறு மாதிரியான ஒரு கல்ச்சர். இப்போல்லாம் அவங்கெல்லாம் என்னென்னா வந்து மேரேஜ் கவுன்சிலிங் அதை வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணுறது ஒரு வழக்கமாகவே வச்சுக்கிறாங்க வெளிநாடுகளில். அதாவது ஒரு இளம் தம்பதி ஆக போகிறாங்க அப்படின்னா அந்த ஆண் பெண் அவங்களுக்குள்ளார எந்தெந்த இதில் வந்து ஒத்து வருது, குணத்தில் என்னென்ன ஒத்து வருது, பழக்க வழக்கத்தில் என்ன வருது, எல்லாமே பேசி அதுக்குன்னு கவுன்சிலிங்கு இதெல்லாம் பண்ணி எது நமக்கு ஒத்து வருதுன்னு பார்த்துலாம் மேரேஜ் பண்ணுற ஒரு சூழல் வந்தது. இங்கேயும் சில இடங்களில் அது மாதிரிலாம் இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. இந்த மேரேஜ் கவுன்சிலிங்லாம் ரொம்ப முக்கியமாக தேவையா? இப்போ உள்ள பொண்ணுங்க கூட என்ன பண்ணுறாங்க, மேரேஜுக்கு முன்னாடி நான் பையன்ட்டு தனியாக பேசணும், எனக்கு ஃப்ரீக்குவென்சி ஒன்றா இருக்கான்னு பார்க்கணும், இப்படிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் இது சம்மந்தமாகலாம் நேயர்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்?
0: எது ஒன்றுத்துக்கும் ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்குது. எக்ஸாம்னால் அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிறோம், குழந்தை வளர்க்கணுன்னா கூட அதுக்கும் ப்ரிப்பேர் ஆகணும் மென்டலி. அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷன்றது ஒன்று கண்டிப்பாக வேணும். ஏன்னா வந்து அலுவலகத்திலேயோ இல்லை குள்ளையோ கல்லூரிலையோ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளேயோ பேசிக்கிறதுக்கும் கணவன் மனைவின்ற ரோலுக்கும் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. நம்ம உளவியல் ரீதியாக நம்ம தயாரா ஒரு பெண்ணிட்ட ஒரு ஆண்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது நம்ம தயாரா, நம்மளோட அந்த எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டின்னு சொல்லுவோம்ல, நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றுன்னு சொல்லுவோம். எல்லாத்துலேயுமே இது இருக்குது, நம்ம எதிர்பார்க்குற மாதிரியே எல்லாம் வாழ்க்கையில் நடக்காது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் அந்த ரியாலிட்டி ரெண்டும் வந்து ரொம்ப தூரம் தள்ளி தள்ளி இருந்ததுன்னா அவங்களுக்கு டிசப்பாயின்ட்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி கிட்ட ரொம்ப அருகில் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அந்த டிசப்பாயின்மெண்ட் வந்து இருக்காது, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அது அந்த இவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் ரியலிஸ்டிக்காக இருக்கா, ஒரு ஆண்கிட்ட இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க இல்லை ஒரு பெண்ணிட்ட இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த வேல்யூ கிளாரிட்டி அதை வந்து அவங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் குயிக்காக வரும். இல்லைன்னா முட்டி மோதி கற்றுக்கிட்டு தப்பு பண்ணி பல கஷ்டங்களுக்கு அப்புறம் கற்றுக்கிறது, அது இயற்கையாக நடக்கிறது தான். அந்த அசௌகரியத்தெல்லாம் குறைக்கிறது தான் அந்த மேரிட்டல் கவுன்சிலிங். அது ஒரு அடிஷ்னலாக அது ஒரு கூடுதல் சொல்கிறது வாழ்க்கையை சுலபமாக்குற விதம் தான். அது
1: நல்ல விஷயம் தான், நல்ல விஷயம் சொல்கிறீங்க. கவுன்சிலிங் வந்து மேரேஜ் கவுன்சிலிங் நல்ல விஷயம்தான். இப்போ நம்ம டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது இந்த இப்போ வந்து சமூக ஊடகங்கள் பயன்பாடு நிறைய ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கணவன் அவர் வேலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எதை பார்க்குறாரோ இல்லையோ அந்த ஃபோன் நோன்றது, ஃபோனில் ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அப்படி பார்க்குறது போகிறது வர்றது. அதே மாதிரி தான் பெண்களும் அவங்களும் வேலைக்கு போய்ட்டு வந்து இருக்காங்க. இப்போ இதில் வந்து உன் ஃபோனில் வந்து நீ லாக் பண்ணி வச்சுக்கிற, என்ன யார் கூட உன் ஃப்ரெண்டு நான் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆசை இருக்கும். பட் நம்ம உரிமைகள்னு ஒன்று இருக்குது இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களில் அந்த டிரான்ஸ்பரன்சி ரொம்ப முக்கியமாக. இப்போ அவங்களுடைய பாஸ்வேர்டு நமக்கு தெரியணும், அது முக்கியமாக கேட்டால் சொல்லணுமா, இந்த மாதிரி இது விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பதில் சொல்லுங்களேன்.
0: ஆல்மோஸ்ட் எல்லா இடங்கள்லையும் இந்த பிரச்சனைகள் வருது. இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்குமே ஒரு விஷயம் தெரியணும், என்னென்னா நம்ம லைஃப்பில் மூணு ஸ்டேஜ் நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து என்னென்னா நம்ம குழந்தையாக இருந்து படித்து அம்மாவுக்கு அப்பாவுக்கு கீழே இருக்கோம் இல்லையா, அப்போ வந்து அது டிபெண்ட்டுன்னு சொல்லுவோம், சார்ந்து இருக்கிறது. வேலைக்கு வந்த பிறகு நம்ம தனி சம்பாரித்து கொஞ்ச நாள் கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கை இருக்குது இல்லையா, அது வந்து இண்டிபெண்ட். அது அம்மா அப்பாவையும் மதிக்க மாட்டோம், நம்ம பணம் சம்பாதிக்கிறோம் ஒரு இது இருக்கும், நம்ம நினச்சதை வாங்கிப்போம் நினச்சதை செய்வோம். அந்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இன்டர் டிபெண்ட்டுன்னு சொல்லுவோம், ஒருத்தர் ஒருத்தரை சார்ந்து இருக்கிறது. அந்த மூணு விதமான வாழ்க்கை நம்மக்கிட்ட வருது. நம்ம வந்து நோ மோர் டிபெண்ட்டு, நம்ம சார்ந்தும் இருக்க மாட்டோம், நோ மோர் இண்டிபெண்ட். அதையும் நம்ம முழுசாக புரிஞ்சுக்கணும், நம்ம தனி கிடையாது, நம்ம வந்து ஒருத்தருங்களை ஒருத்தவங்க சார்ந்துருக்கோம். நம்மளுடைய துக்கம் சந்தோஷம் ரெண்டையுமே அவங்களையும், அவங்களோட துக்கம் சந்தோஷம் இல்லாமல் நம்மளையும் இருக்குது. இதில் எவ்வளோ தூரம் ப்ரைவேசி அப்படின்னு சொன்னால், உங்களை பற்றி பின்னாடி உள்ளது நோன்றது இருக்கு இல்லையா, நீங்கள் என்ன முன்னாடி என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி யாரை லவ் பண்ணீங்க, நீ லவ் பண்ணியா நான் பண்ணல, அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கலாம். இப்போ நம்ம கமிட்டட் ஆகிட்டோம், ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்காக நம்ம டைம் டிவோட் பண்ணுறது, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, அதை தாண்டி நம்ம சோஷியல் இந்த ஊடகங்களில் போய் முகம் தெரியாத நபர்கள்ட்ட அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது அப்படி இருக்கிறது வந்து கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும். அது டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னு தான் சொல்லணும். அது கல்யாணத்துக்கு முன்னாடி வேணால் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம இதில் டிரான்ஸ்பரன்சின்றது வந்து இதில் நம்ம ஒழிக்கிறதுக்கு விஷயங்கள் இருந்ததுன்னா

0: பிரச்சனைக்கு உங்களுக்கு நீங்களே இன்வைட் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை வந்து மேக்ஸிமம் தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அந்த ஒரு வெளியில் போய் ஒரு ஃபோனை எடுத்துகிட்டு வெளியே போய் பேசினாலே ஒரு சந்தேகம் வரும், கன்சிஸ்டண்ட்டாக அதை செய்யும்போது சந்தேகம் வரும், லாக் பண்ணி வச்சுட்டு காமிக்காமல் இருந்தால் சந்தேகம் வரும். அந்த சந்தேகங்கள் வந்து அடுத்தடுத்து நம்மளோட இன்டிமேசி நம்மளுடைய அடுத்த வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டு பேரும் சேர்ந்து கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணணும், அதுக்கு வந்து கண்டிப்பாக அது சிக்கலை தான் ஏற்படுத்தும். அதை வந்து ரெண்டு பேருமே தவிர்க்கணும். இது வந்து முன்னாடி மாதிரி ஆண் அப்படின்றது ஜெண்டர் ரோல் வந்து இப்போல்லாம் கிடையாது, ரெண்டு பேரும் ஈக்குவல். இன்னும் சொல்ல போனால் சயின்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு சில அந்த மெட்டர்னல் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவோம், அதை தவிர இது எல்லாமே காமன். உங்களுக்குள்ள எல்லா திறமையும் அவங்களுக்கு இருக்குது, ஆண்களுக்கு உள்ள திறமை பெண்களுக்கு இருக்குது, பெண்களுக்கு உள்ள திறமை ஆண்களுக்கு இருக்குது, ஒன்றும் பெரிய வித்தியாசமே கிடையாது. ஒரு சின்ன சின்ன ஹார்மோன் டிஃப்ரென்ஸ் தான், அதெல்லாம் எப்போயோ தாண்டி வந்துருச்சு இந்த சமூகம். அப்படி இருக்கிறப்போ இது வந்து ஆணும் பெண்ணு கிடையாது, டிரான்ஸ்பரன்சின்றது பொதுவானது, ரெண்டு பேருக்கும் சேர்ந்து இன்டர் டிபெண்ட், அதாவது ஒருத்தர் ஒருத்தரை சார்ந்து இருக்கிறவங்க அப்படிங்கிறத நினைப்பு இருக்கணும். ரெண்டு பேருடைய கோல் என்னென்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபேமிலி, அதுக்கப்புறம் அவங்க சில்ட்ரன். இதில் அவங்க கவனத்தை செலுத்தணுமே ஒழிஞ்சு இந்த மாதிரி சமூக ஊடகங்களில் தனக்குன்னு ஒரு பிரவேசம் இருக்கணும்னு நினைக்கிறத வந்து அவங்களே அவங்க வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனையை இன்வைட் பண்ணிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம்.
1: அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதை பற்றி சொல்லுங்கள்.
0: அதனால் வர பிரச்சனைகள் என்ன ஆகும்னா, சின்னதாக தான் இருக்கும் ஸ்டார்ட் பண்ணும்போது, அதுக்கப்புறம் இவங்களாலேயும் அவங்களாலேயும் சமாளிக்க முடியாத லெவலுக்கு அது போகும். ஏன்னா அது பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ன்றது இட் இஸ் லைஃப், அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. அந்த இன்டிமேட் லைஃப் வாழ்க்கையே அவங்களே அழிச்சிக்கிற மாதிரியாக தான் இருக்கும். அதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம ஒரு இன்டிமேட்டாக இருக்கிறப்ப நம்ம அதை அக்செப்ட் பண்ணிப்போம், ஆனால் இந்த பிரச்சனைன்னு வந்த பிறகு அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை வரும். அப்புறம் ஃபைனான்ஷியலாக இருக்கட்டும், இல்லை செக்ஷுவல் விஷயங்கள், அந்த மாதிரி ஒரு இன்டிமேட்டான விஷயங்கள் கூட நாளடைவில் அவங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு வரும். அதனால் என்னவும் அவங்களுக்குள்ளே இந்த இன்டிமேஷன் வராததுனால தினந்தோறும் வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது வந்து வீட்டுக்கு போகவே பிடிக்காது, பார்க்கவே பிடிக்காது, பேசவே பிடிக்காது, அப்படி வரும். அந்த டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகிட்டே போகும்.
2: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது வசந்த வாசல் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இளம் தம்பதியினரிடையே வெளிப்படை தன்மை குறித்து உளவியல் நிபுணர் முனைவர் கே குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.

செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அரசுமுறை பயணமாக இன்று அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார். வடக்கு ரயில்வேயின் 614 வழித்தடங்களில் கவச் பாதுகாப்பு கருவிகளை பொருத்த 223 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ள ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இலங்கைக்கு 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் நேற்று வெற்றிகரமாக விண்வெட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்றுள்ள இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று அரசுமுறை பயணமாக அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார். வரும் 5ஆம் தேதி வரை அங்கு பயணம் மேற்கொள்ளும் அவர் நாளை முதல் 2 நாட்கள் நடைபெறும் G20 வர்த்தகத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்கிறார். இந்த கூட்டத்திற்கிடையே பல்வேறு நாடுகளின் வர்த்தகத்துறை அமைச்சர்களுடனும் திரு பியூஷ் கோயல் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். அப்போது மீன்வளம், விவசாயம், புத்தாக்க நிறுவனங்கள் உள்ளிட்ட துறைகளில் G20 நாடுகளுடனான உறவுகளை விரிவுபடுத்துவது குறித்து திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்துவார் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ரபி பருவத்திற்கான ஒருங்கிணைந்த ஆயத்தப் பணிகளை மாநில அரசுகள் விரைவாக முடிக்க வேண்டுமென்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் தேசிய வேளாண் மாநாட்டில் உரையாற்றிய அவர்,

0: சாகுபடிக்கான திட்டமிடுதல், அறிவியல் பூர்வ மதிப்பீடு, கள அளவில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ளுதல் போன்றவற்றை உடனடியாக கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பருவநிலை மாற்றம், குறைந்த அளவு மழைப்பொழிவு, தண்ணீர் பற்றாக்குறை உள்ளிட்ட சூழலுக்கு மத்தியிலும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் அதிக விளைச்சலை உருவாக்க மாநில அரசுகள் தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். மகாராஷ்டிரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள வறட்சி மிகவும் கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். ரயில்களில் விபத்துகளை தடுக்கும் வகையில் பொருத்தப்படும் கவச் பாதுகாப்பு கருவிகளை வடக்கு ரயில்வே பிராந்தியத்திற்குள் அடங்கிய 614 வழித்தடங்களில் பொருத்துவதற்கு 223 கோடி ரூபாய்க்கு ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ளது. வாரணாசி மண்டலத்தில் அடங்கிய ரயில் வழித்தடங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட கவச் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை விரிவுபடுத்துவதன் முயற்சியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. இலங்கை பொது சுகாதார திட்டத்திற்கு உதவும் வகையில் அந்நாட்டிற்கு 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற இந்தியாவின் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் இந்த மருந்து பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்டின் சுகாதார திட்டங்களுக்கு இந்தியா தனது உதவியை தொடர்ந்து வழங்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காசநோய்க்கு எதிரான போராட்டத்தில் உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்கு ஆசியாவின் உறுப்பு நாடுகள் பரஸ்பரம் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என இம்மாத தொடக்கத்தில் முடிவு எடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டின் மூலம் எரிபொருள் இறக்குமதி குறைந்து சுயசார்பு நிலை அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அகமதாபாத்தில் இந்திய எரிசக்தி வாரத்தையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனத்தின் இயக்குநர் திரு ஓம் பிரகாஷ் சின்ஹா இதனை தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு என்பது சவாலானது என்றாலும் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் அதற்கு தீர்வு காணப்பட்டதாகவும் அவர் கூறினார். எரிசக்தி தொடர்பான தேவைகள், பிரச்சினைகள் மற்றும் அவற்றிற்கு தீர்வுகள் குறித்து இந்த நிகழ்ச்சியில் இந்தியா தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைத்ததாக திரு ஓம் பிரகாஷ் சின்ஹா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு மும்மொழி திட்டத்திலிருந்து விலக்கு அளிக்கும் முடிவை நீட்டிப்பது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என மத்திய அரசு மற்றும் மத்திய இடைநிலை கல்வி வாரியமான CBSEக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜோய்மால்யா பக்ஷி, மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. என்றாலும் 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மும்மொழி திட்டத்தை செயல்படுத்தலாம் என்று நீதிபதிகள் கூறியுள்ளனர். இந்தியா மற்றும் 19 நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிய சிகிச்சைகளுக்கான மருந்துகள் மற்றும் குறிப்பிட்ட சில மருந்துகளுக்கான வரியில் மாற்றம் இல்லை என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க வர்த்தக அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 100% வரி விதிப்புக்கு உரிய பொருட்கள் மற்றும் அவை இறக்குமதி செய்யப்படும் நாடுகள் குறித்த தகவலை தெரிவித்துள்ளது. உரிமம் பெற்ற மருந்துகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு 100% வரி விதிக்கும் முடிவை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கடந்த ஏப்ரல் 2 அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் நேற்று வெற்றிகரமாக விண்வட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. இதன் மூலம் விண்வெளி ஆய்வில் முக்கிய தருணம் எட்டப்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த விண்கலம் 10 மணி நேர பயணத்திற்கு பின்னர் பூமியை 6 முறை சுற்றி வந்து சிலி நாட்டின் மேற்கு பகுதியில் பசிபிக் பெருங்கடலில் விழும் வகையில் விஞ்ஞானிகள் அதன் சுற்றுவட்ட பாதையை முடிவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விண்கலம் 26 சிறிய ரக செயற்கைக்கோள்களையும் சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இனப்பாகுபாடு, அந்நிய வெறுப்பு தொடர்பான சகிப்புத்தன்மை இன்மையை எதிர்த்து போராடுவதற்கான உறுதிப்பாட்டை இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது.

0: ஐநா பொதுச்சபையின் 51வது கூட்டத்தில் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ அறிக்கையை தாக்கல் செய்து பேசிய மேற்கு பிராந்திய நாடுகளுக்கான வெளியுறவுத்துறை செயலர் திரு சிபி ஜார்ஜ், உலகளாவிய சமத்துவம் மனிதாபிமான கௌரவத்தை மேம்படுத்துவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக குறிப்பிட்டார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், இன அடிப்படையிலான பிரிவினைவாதம், அவற்றை எதிர்த்து போராடுவதற்கான நிலைப்பாட்டை ஐநாவில் இந்தியா உறுதிப்படுத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் ஒரு சில பகுதிகள், அந்தமான் நிக்கோபார் தீவுகள், தெற்கு உள் கர்நாடகம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவின் மத்திய பகுதி, ஆந்திரப்பிரதேசம், கேரளம், மாகே, கொங்கன், கோவா, ஒடிசா ஆகிய இடங்களில் புழுதிக்காற்று வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தில்லியில் தூசியை ஏற்படுத்தும் கட்டிடங்களை இடிக்கும் பணிகளுக்கு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வரை தடை விதிக்கப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. புதுதில்லியில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் மற்றும் தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா இடையே நடைபெற்ற ஆலோசனைக்கு பின்னர் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி ரேகா குப்தா, தூய்மையான ஆரோக்கியமான சூழலை தில்லி மக்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறினார். காற்று மாசுபடுவதை தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இன்று ஆடவர் மற்றும் மகளிர் வில்வித்தை போட்டிகள் நடைபெறவுள்ளன. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் ஆடவர் வில்வித்தை பிரிவில் நீரஜ் சௌகான், தீரஜ் பொம்மதேவரா, மகளிர் பிரிவில் கீர்த்தி ஆகியோர் பங்கேற்கவுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் டென்னிஸ் பிரிவில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர், சுமித் நாகல் ஆகியோர் தத்தமது போட்டிகளில் பங்கேற்கவுள்ளனர். இப்போட்டிகளில் ஈட்டி எறிதல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ள யஷ்வீர் சிங், வெண்கலப்பதக்கம் வென்றுள்ள ரோஹித் யாதவ், மகளிர் 5000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப்பதக்கம் வென்றுள்ள பாருல் சௌத்ரி உள்ளிட்டோருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நீளம் தாண்டுதல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற முரளி ஸ்ரீசங்கருக்கும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. புதுச்சேரியில் இப்போட்டி காலை மணி 9:30 தொடங்குகிறது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. மொஹாலியில் இப்போட்டி காலை மணி 9:30 தொடங்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அரசுமுறை பயணமாக இன்று அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார். வடக்கு ரயில்வேயின் 614 வழித்தடங்களில் கவச் பாதுகாப்பு கருவிகளை பொருத்த 223 கோடி ரூபாய்க்கு ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இலங்கைக்கு 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் நேற்று வெற்றிகரமாக விண்வட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்றுள்ள இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் மைஸ்தினியா கிரேவிஸ் மற்றும் மல்டிபிள் ஸ்க்ரலோசிஸ் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள்.
4: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து ஆட்டோஇம்யூன் டிசீஸ். ஆட்டோஇம்யூன் டிசீஸ்ல ரெண்டு முக்கியமான டிசீஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒன்று மயஸ்தினியா கிரேவிஸ், இன்னொன்று மல்டிபிள் ஸ்க்ளோசிஸ். மயஸ்தினியா கிரேவிஸ் அப்படின்றது என்னென்னா வந்து ஒரு விதமான ஆட்டோஇம்யூன் டிசீஸ். அது என்னென்னா நம்மளோட நரம்பு மண்டலமும் தசை மண்டலமும் சந்திக்கிற இடத்துல நரம்பு வந்து அஸ்டெல் கோலின் அப்படின்ற ஒரு சில சுரப்பியை வந்து சுரக்கும். அது வந்து நம்ம மசிலில் போயிட்டு ஆக்ட் ஆகி நம்மளோட சதையை வந்து வேலை செய்ய வைக்கும். இந்த அஸ்டெல் கோடின் வந்து சதையில் போய் ஒற்றை இடத்துல ஏற்படக்கூடிய ஒரு சில ஆட்டோஇம்யூன் ஆன்டிபாடி போய் பிளாக் பண்ணுறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம் தான் வந்து மயாஸ்தீனியா கிரேவிஸ். இந்த பிரச்சனையில் வந்து என்ன அறிகுறிகளோடு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து டோசிஸ், அதாவது கண்ணிமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இறங்க ஆரம்பிக்கும். காலையில் தூங்கி எழுந்துக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக ஆக பார்த்தீங்கன்னா வந்து கண்ணிறப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டே வந்துடும். இதுதான் வந்து யூஸ்வலாக முதல்ல வர சிம்டம்.

0: அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் கண் ரெண்டு ரெண்டாக தெரிய ஆரம்பிக்கும். சில பேருக்கு வந்து தண்ணி குடிக்கும்போது முதல் வாய்க்கு முழுங்கும் போது ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் நேரம் அதிகமாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த தண்ணி முழுங்குற சக்தி குறைஞ்சி புறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சாப்பிடும்போது புறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது என்ன சொல்லணும்னு சொன்னு கேட்டால் வந்து ஃபெட்டிகபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். அது ஆரம்பத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், கொஞ்சம் அதே வேலையை தொடர்ந்து செய்யும்போது அந்த மசில்ஸ்லாம் வந்து ரொம்ப சோர்வடைகிறதுனால வரக்கூடத்த வந்து இந்த மயஸ்தீனியா கிரேவிஸ். யூஸ்வலாக இந்த மாதிரி மயஸ்தீனியா கிரேவிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு சில டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதனால் வந்து ஆட்டோமேட்டிஸ் காரணமான கட்டிகள் எதனா இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்து மாத்திரை ஆரம்பித்தா சரியாயிடும். ஆனால் சில பேருக்கு என்ன ஆகும்னா வந்து இதே சதை பிரச்சனை மூச்சுக்குழலில் ஏற்படலாம். அதாவது மூச்சு திணறல், மூச்சு விட முடியாமல் சிரமப்படுதல், அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் போது அதை வந்து மயாஸ்தினிக் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்தமாதிரி டைமில் உடனடியாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஒரு சில இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து IVIG அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் போடுறது மூலமாக நம்ம வந்து அந்த மயாஸ்தினிக் கிரைசிஸ்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். ஸோ மயஸ்தின கிரேவிஸ்ன்றது ஒரு விதமான ஆட்டோமியன் டிசீஸ். அந்த ஆட்டோமியன் டிசீஸில் நம்ம வந்து இயர்லியராக ஸ்டார்ட் பண்ணி ட்ரீட் பண்ணும்போது ஒரு சில கிரைசிஸ்லாம் வராமல் தடுக்க முடியும். அடுத்ததாக இதே மாதிரி இன்னொரு ஆட்டோமியன் டிசீஸ் என்ன பார்க்க போகிறோன்னா மல்டிபிள் ஸ்க்ளிரோசிஸ், அதாவது மூளை மற்றும் தண்டுவடத்தில் நரம்பு சுற்றி மயலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவரிங் இருக்கும். அந்த மயலின்ற கவரிங் தான் வந்து நம்ம உடம்பில் நரம்புலாம் வந்து ரொம்ப வேகமாக வந்து ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு இன்ஃபர்மேஷன் கடத்துறதுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு பொருள். அப்படிப்பட்ட அந்த மயலின் என்னாகுனா வந்து ஆட்டோ இம்யூன், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி, நம்ம உடம்புக்கு எதிராக ஒரு சில நோய் எதிர்ப்பு சக்தி ஃபார்ம் ஆகி அது வந்து நம்மளையே வந்து நரம்பு மண்டலத்தில் இருக்கிற மயலினை வந்து அழிக்கிறதுனால வரத்தான் வந்து இந்த டிமைலினேஷன். இதனால் பாதிக்கப்பட்டவங்க என்ன மாதிரியான அறிகுறிகள் வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து கண் பார்வை குறைதல், சில பேருக்கு கண் ரெண்டெண்டாக தெரியறது, சில பேருக்கு முகத்தில் வந்து ரொம்ப வலி ஏற்படுறது, முகம் துடிப்பு ஏற்படுறது, சில பேருக்கு உடம்பில் ஒரு பக்கம் மறுத்து போதல், ஒரு பக்கம் கை கால் செயலிழந்து போதல், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூரின் போகிறது பிரச்சனை, மோஷன் போகிறது பிரச்சனை, இந்த மாதிரியான பலவிதமான அறிகுறிகளோடு வரும். இது ஒரு முறை வரும், நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது சரியாயிடும், மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு முறை மோடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அது மல்டிபிள் ஸ்க்ளிரோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன், அதுக்கப்புறம் வந்து ஒரு சில முதுகுத்தண்டிலேருந்து நீர் எடுத்து டெஸ்ட் பண்ணுறது மூலமாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்குன்னு கொடுக்கக்கூடிய ஒரு சில டிசீஸ் மாடிஃபைங் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை கொடுக்கறது மூலமாக ஃபர்தராக திருப்பி திருப்பி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் நம்ம தடுக்க முடியும். ஸோ இந்த மயஸ்தினி கிரேவிஸ், மல்டிபிள் ஸ்க்ளிரோசிஸ் இது போன்ற ஆட்டோமியூன் டிசீஸஸை ஆரம்ப காலத்திலே நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது லாங் டேர்மாக ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் நம்ம தடுக்க முடியும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் மயஸ்தினியா கிரேவிஸ் மற்றும் மல்டிபிள் ஸ்க்ளிரோசிஸ் குறித்து விளக்கம் அளித்தார். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ. துரைராஜ்

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:30.
1: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: மனிதர்கள் பறவைகள் மாதிரி ஆகாயத்துல பறக்க கத்துக்கிட்டு இருக்கிறாங்க, மீன்கள் மாதிரி தண்ணியில நீந்தவும் கத்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனா தரையில மனிதர்கள் மாதிரி வாழறதுக்கு அவங்க இன்னும் சரியா கத்துக்கல. இப்படி சொன்னவர் இந்திய குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன். ஒரு சமயம் விருந்து ஒன்று நடந்துகிட்டு இருந்தது, பாராட்டு விருந்து. அப்போது ஒரு ஆங்கிலேயர் பேசினார், ஆண்டவனுக்கு எங்களை மாதிரி ஆங்கிலேயர்கள்கிட்ட தான் அன்பு அதிகம், அவர் ரொம்பவும் முயற்சி பண்ணி அதிக விருப்பத்தோடு எங்களை படைத்தார், அதனால தான் எங்கள் உடம்பு இவ்வளவு சிவப்பாக இருக்குது, அதாவது வெண்மையாக இருக்குது அப்படின்னார். அங்கே டாக்டர் ராதாகிருஷ்ணனும் இருந்தார். அவர் இதுக்கு சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாராம். கூட்டத்தில் இருந்தவங்களை பார்த்து சொன்னார், நண்பர்களே, ஒரு சமயம் ஆண்டவன் வந்து ரொட்டி தயாரிக்கிறதுக்கு ஆசைப்பட்டார், உடனே அதுக்கான முயற்சிகளில் இறங்கினார். முதல் ரொட்டியை சுட்டார், அது சரியாக வரல, அதாவது சரியாக வேகலை, அதனால் வெள்ளையாக சிலர் பிறந்தாங்க. ரெண்டாவதாக ஒரு ரொட்டியை சுட்டார், அது வந்து ரொம்ப நேரம் வந்துட்டுது, அதனால் கருப்பாக சில பேர் பிறந்தாங்க. ஆண்டவன் இப்படி ரெண்டு தடவை அனுபவப்பட்டதுக்கப்புறம் மூணாவது ரொட்டியை சரியான பக்குவத்தில் தயார் பண்ணார். அந்த ரொட்டி வந்து அரை வேக்காடாகவும் போகலை, கரிஞ்சும் போகலை, அதன் காரணமாக வந்து இந்தியர்களாகிய நாங்கள் பிறந்தோம் அப்படின்னாராம். இதை கேட்டதும்

0: எல்லாரும் சிரிச்சு போய் விட்டாங்க. முதல்ல பேசினவருக்கு வெக்கமாக போட்டு தான். இந்த நிகழ்ச்சி வேடிக்கையாக இருந்தால் கூட இந்தியர்கள் ஒரு பக்குவமான மானிட படைப்பு அப்படின்னு சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இன்றைக்கி உலகத்தில் அங்கங்கே நடக்கிறதெல்லாம் நினச்சி பார்க்குறப்போ நம்ம முதுக நாமே தாராளமாக தட்டி கொடுத்துக்கலாம். இப்போது சில சமயம் நம்மளை நாமே தலையில் குட்டிக்கலாமான்னு கூட தோணுது, அது வேறு விஷயம். நம்ம நாட்டில் காணப்படுற பேதங்கள்லாம் அன்பு பேதங்கள் அப்படிங்கிறார் வினோபாடிகள். சங்கீதத்தில் 7 சுரங்கள் இருக்குது, அதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று விரோதியா அப்படின்னு கேட்குறார் அவர். சங்கீதம் தெரியாதவன் அவஸ்வரத்தில் பாடுறான், அவ்வளவுதான் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. சங்கீதத்தில் தனித்தனி சுரம் இருக்கிறது மாதிரி நம்ம நாட்டில் நிறைய மொழிகள் இருக்குது. எல்லா சுரங்களும் சேர்ந்து இசையை எழுப்புது. பாரத மொழிகளில் இருக்கக்கூடிய வேற்றுமையில் ஆனந்தம் இருக்குது அப்படிங்கிறார் வினோபாஜி. அதை புரிஞ்சுக்கிட்டால் போதும், அப்புறம் கவலை இல்லை. இவ்வளவு நாளாச்சு என்ன சுகத்தை கண்டேன் அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. இப்போ மட்டும்தானா, அப்போவே கேட்டாங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நேரு பல மாநிலங்களுக்கு போயிட்டு வந்தார். அந்த சமயத்தில் ஒரு முரட்டு ஆசாமி அவர்கிட்ட வந்து சுதந்திரத்தினால எங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டாராம். நேரு அவருடைய தோளை தட்டி கொடுத்தார். உனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு தானே கேட்குறேன். ஒரு நாட்டின் பிரதம மந்திரியை வழிமறித்து தைரியமாக உன்னுடைய கருத்தை சொல்கிற அளவுக்கு சுதந்திரமும் மனோதிடமும் கிடைச்சிருக்குதே அப்படின்னாராம். சுதந்திர காற்றின் அருமை அதை உணர்ந்து சுவாசிக்கிறப்போ தான் தெரியும். இதுவரைக்கும் சொன்னது நாட்டு சுதந்திரம், இப்போ சொல்ல போகிறது வீட்டு சுதந்திரம். ஒரு குடும்ப தலைவர் ரொம்பவும் சுதந்திர உணர்வோடு எங்கள் வீட்டுக்கு தலைவன் நான் தான்னார். ரொம்பவும் தைரியமாக சொல்கிறீங்களே அப்படின்னார் இன்னொருத்தர். இதுக்கு அவர், ஆமாம், அதுக்கு நான் எதுக்காக பயப்படணும், அப்படி சொல்லிக்கிறதுக்கு தான் எங்கள் வீட்டில் ஏற்கனவே பர்மிஷன் வாங்கிவிட்டேனே அப்படின்னார்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: நினைவூட்டுகிறோம் நேர்களே, காலை 8:30 வரலாறு பேசும் வீரக்கள். பாரத பிரதமர் தனது மன் கி பாத் நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட மணப்பாறை அரசு கலை அறிவியல் கல்லூரி தமிழ்த்துறை தலைவர் இணை பேராசிரியர் முனைவர் ஆ. செல்வராஸ் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:35. நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிமையான காலை வணக்கம். நீங்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நகர் உலா. நகர் உலா நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர் இடங்கள் பற்றி நிறைய தகவல் தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்று ஆரணி பற்றிய தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆரணி என்பது தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க நகராட்சி மற்றும் வணிக நகரமாகும். பழங்காலத்தில் ஆரணி ஆரண்யம் என அழைக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணி இரண்டாவது பெரிய நகரமாகும். இது கமண்டல நாகநதி என்ற நதிக்கரையில் அமைந்துள்ளது. காஞ்சிபுரத்திற்கு பிறகு நெசவுத்துறையில் பட்டு புடவிலுக்காகவும், தஞ்சாவூருக்கு பிறகு நறுமணமிக்க பொன்னி அரிசிக்காகவும் ஆரணி சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது. இதன் காரணமாக இந்த நகரம் இந்தியாவில் பட்டு நகரம் என்றும் தமிழ்நாட்டில் அரிசி நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இன்னும் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இட்லி கடை திரைப்படத்திலிருந்து தனுஷ் அறிவு பாடிய பாடல் கேட்கலாம்.

இன்றைய நகர் உலா நிகழ்ச்சியில் ஆரணி பற்றி தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஆரணி நகரம் பட்டுப்புடவைகள் மற்றும் ஆரணி பொன்னி நெல்வகைக்கு பெயர் பெற்றது. இங்கு பல நூற்பாலைகள், கைத்தறி நெசவு தொழில்கள் மற்றும் உழவு தொழில் சிறப்பாக நடைபெறுகிறது. வணிகம், உற்பத்தி மற்றும் பண்பாட்டு வழிநடத்தல்களின் மையமாக திகழ்கிறது. இதனால் பட்டுப்புடவையின் ஊர் என்ற சிறப்பு பெயரும் வழங்கப்படுகிறது. ஆரணி பட்டு சேலைக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டதுடன் தேசிய விருதும் கிடைத்துள்ளது. அதேபோல் ஆரணி அரிசிக்கும் தேசிய விருது கிடைத்துள்ளது. ஆரணி நகரம் தென்னிந்தியாவின் மிக பழமையான நகரங்களில் ஒன்றாகும். ஆரணி நகரம் பற்றிய குறிப்புகள் சங்க இலக்கியங்களில் அமைந்துள்ளன. ஆரணி சுற்றியுள்ள பகுதியில், குறிப்பாக வடமாதிமங்கலம், தேவிகாபுரம் போன்ற ஊர்களில் உள்ள கல்வெட்டுகளில் தறி நெசவு செய்த தகவல்கள் கிடைக்கின்றன.

0: அதிர்ஷ்ட மருமகளே,
1: இது உனக்கு.
2: இதுக்கு இப்ப என்ன அவசரம்?
0: அட அம்மா சின்னவளே,
1: இது உனக்கு.
0: அப்புறம் இது என் பேத்திக்கு.
3: ஆனா பாட்டி, அப்போ உங்களுக்கு
4: எல்லாமே நான் பேங்க், டாக்கர், பிக்ஸட் டெபாசிட் எல்லாத்துக்கும் அவங்கள தான் நாமினி ஆக்கியிருக்கேன். நாளைக்கு நான் இல்லாதப்ப பணம் இவங்களுக்கு சுலபமா கிடைக்கும்.
1: நல்ல வார்த்தையா பேசுங்க. சும்மா
5: ஆர்பிஐ சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: வேலை வாய்ப்பு செய்தி. சென்னை பெட்ரோலியம் நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் பிரிவில் மொத்தம் 60 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி டிப்ளமோ. வயது 18 முதல் 30 வரை இருக்க வேண்டும். 1/7/2026 படி. தேர்ச்சி முறை: ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு, உடல் தகுதி தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 500. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை.

விண்ணப்பிக்க நாளை கடைசி நாளாகும். மேலும் விவரங்களுக்கு cpcl.co.in என்ற முகவரியை பார்க்கவும். வேலைவாய்ப்பு செய்தி கேட்டீர்கள். நிலையத்தின் நேரம் சரியாக 7:47:18. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் நகர் உலா நிகழ்ச்சியில் இன்று ஆரணி பற்றிய தகவல் தெரிஞ்சிட்ருக்கோம். ஆரணியில் 250 மேற்பட்ட அரிசி ஆலைகள் உள்ளன. ஆரணியில் விளையும் அரிசி தரமானதாக உள்ளது. இந்நகரில் இருந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் மற்றும் அண்டை நாடுகளுக்கும் இவ்வரிசி விற்பனைக்கு செல்கிறது. இவை தவிர மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் நெல் வகைகள் இங்கிருக்கும் அரிசி ஆலைகளில் அரைக்கப்படுகின்றன. ஆரணி பகுதியில் விளையும் நெல்லுக்கு நீர் ஆதாரமாக விளங்குவது செய்யாறு ஆறும் கமண்டல நாகநதி ஆறும் ஆகும். இவ்விரு நதிகளும் ஜவ்வாது மலையில் உற்பத்தியாகி ஆரணி அருகே செல்கின்றன. இந்த ஆற்றுப்படுகையில் விளைவிக்கப்படும் நெல்லுக்கு கிடைக்கும் நீர் ஜவ்வாது மலையில் உள்ள காடுகளிலும் கனிம வளங்களிலிருந்து நுண்ணூட்ட சத்துக்கள் கொண்டு வருவதும் ஒரு முக்கிய காரணமாக குறிப்பிடப்படுகிறது. இந்த பகுதியில் கிடைக்கும் நன்னீரில் அரிசி வேக வைக்கப்படுவது ஆரணி அரிசிக்கு ஒரு தனி சிறப்பாகும். மேலும் தகவல் தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நிமிர் படத்திலிருந்து வரும் பாடலை பாடியவர்கள் ஹரிச்சரன், ஸ்வேதா மோகன், அஜிஷ் லோக்நாத்.

புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் விடுத்துள்ள அறிவிப்பு. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் 2026-27 நிதியாண்டில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்குதல் என்ற திட்டத்தின் மூலம் தகுதி வாய்ந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு இப்போது குறிப்பிடப்படும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. ஒருமுறை நிதியுதவியாக தலா 10 லட்சம் வழங்கப்பட உள்ளது. பயிர் வகைகள், சிறு தானியங்கள் மற்றும் கரும்பு மதிப்பு கூட்டுதல் நிறுவனம் அமைத்திட 35% மானியம் அல்லது ₹10 லட்சம் மிகாமல் வழங்கப்படும். பேக்கேஜிங் மற்றும் வர்த்தக முத்திரை உருவாக்குதல் ஆகியவற்றிற்கு ஒருமுறை நிதியுதவியாக ₹5 லட்சம் வழங்கப்படும். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் நிலையான சுய நிர்வாக அமைப்புகளாக செயல்படவும் உழவர்களுக்கான சேவைகளை திறம்பட வழங்கவும் இந்த திட்டம் உதவும். நிதியுதவி பெறுவதற்கான விண்ணப்பங்களை தகுதியுள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகத்தை அணுகி பெற்றுக்கொள்ளலாம். முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேவையான இணைப்புகளுடன் அக்டோபர் 23 மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த செய்தியை புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கூடுதல் வேளாண் இயக்குநர் தெரிவித்துள்ளார். இன்றைய நகர் உலா நிகழ்ச்சியில் ஆரணி பற்றிய தகவல்ல, ஆரணியில் கைலாசநாதர் ஆலயம், திருமலை திகம்பர சமணர் குடைவரை கோயில், தேவிகாபுரம் பெரியநாயகி அம்மன் ஆலயம் போன்ற பல கோவில்கள் அமைந்துள்ளன. இங்கு ஆரணி ஜாகீர் அரண்மனை மற்றும் பழமையான கோட்டை போன்ற வரலாற்று சின்னங்கள் உள்ளன. குறிப்பாக ஆரணியில் அசல் வெள்ளி ஜரிகை இழைகளை பயன்படுத்தி நெசவு செய்யும் கைத்தறிப்பட்டு சேலை சிறப்பாக உள்ளது. 35,000 மேற்பட்ட பாரம்பரியமான நெசவு கலைஞர்களை கொண்டு ஆரணி இயங்கி வருகிறது. ஆரணி பட்டுப்புடவைகளுக்கு உலக புகழ் பெற்றது. கைத்தறி விசைத்தறி பட்டுப்புடவைகள் பிரபலம். எனவே வரலாற்று சிறப்புமிக்க ஆரணியின் நெசவு தொழில் மற்றும் அழகான பசுமையான இடங்களை சுற்றி பார்க்க ஏற்ற இடமாக திகழ்கிறது. நிகழ்ச்சி நிறைவாக வாத்தி திரைப்படத்திலிருந்து ஸ்வேதா மோகன் பாடிய பாடல் கேட்கலாம்.

0: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
1: தினந்தோறும் பகல் 12:30
0: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: பிற்பகல் 3:30 சங்க

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முருகன். ஒருங்கிணைந்த திட்டமிடல், அறிவியல் மதிப்பீடு மற்றும் நெருக்கமான கள அளவிலான கண்காணிப்பு மூலம் ரஃபி பருவத்திற்கான ஏற்பாடுகளை முடிக்க மாநிலங்களுக்கு மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அழைப்பு விடுத்துள்ளார். புதுடெல்லியில் 2 நாள் தேசிய வேளாண் மாநாடு ரஃபி பிரச்சாரத்தில் உரையாற்றிய அவர், மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவின் வளர்ச்சி நிலவரம் குறித்து கவலை தெரிவித்தார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற காற்று மாசு தணிப்பு செயல் திட்டத்தை ஆய்வு செய்வதற்கான கூட்டத்திற்கு மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ், டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோர் தலைமை தாங்கினர். இக்கூட்டத்தில் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள், களத்தில் அடைந்த முன்னேற்றம் மற்றும் குளிர்காலத்திற்கு முன்னும் பின்னும் தேவைப்படும் கூடுதல் தலையீடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதா. 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மும்மொழி கட்டமைப்பில் இருந்து தற்போதைய 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விலக்கு அளிக்கப்படுவதை பரிசீலிக்குமாறு மத்திய அரசு மற்றும் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுவை பூமியன்பேட்டையில் உள்ள குடிநீர் தொட்டிகள் மற்றும் முதலியார்பேட்டை விடுதலை நகரில் உள்ள குடிநீர் தொட்டி ஆகியவற்றில் இன்று பராமரிப்பு பணிகள் நடைபெறுகிறது. இதனால் மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை பூமியான்பேட்டை, விக்டோரியா நகர், ஜவஹர் நகர், பொன்னகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும், முதலியார்பேட்டை பாரதி மில் நகர், திருவிக்கா நகர், AFT மில் சாலை, புவன்கரை வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என்று புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட அலுவலகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மின்துறை சார்பில் கன்னியக்கோவில் ATR திருமண மண்டபத்தில் இன்று காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை மின் நுகர்வோர் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெறுகிறதா. இதில் கிருமாம்பாக்கம் மின் அலுவலகத்திற்கு உட்பட்ட மின் நுகர்வோர் கலந்து கொண்டு தங்களது குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என புதுச்சேரி மின்துறை தெற்கு செயற்பொறியாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளதா. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறதா. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:02.

நீங்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தகவல் தளம். தகவல் தளம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் பல பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சிட்ருக்கும். இன்று பருத்தி பற்றிய தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம். பருத்தி என்பது ஒரு மென்மையான, விரிந்து பருத்த முதன்மையான நாரிழை ஆகும். இது விதைகளை சுற்றி பந்து போல காப்புறைகளில் வளரும். இவ்விதையினை சுற்றி வளரும் இவ்விதழ்களை நாம் பஞ்சு என்கிறோம். இச்செடியின் விதைகள் மூடிய மிருதுவான அடர்ந்த இழைகள் கொண்ட பந்து போன்ற அமைப்பினை பெற்றிருக்கும். இதன் நாரிழை முழுக்க முழுக்க செல்லுலோசால் ஆனதாகும். இயற்கையான நிலைமைகளில் பருத்தி பந்துகள் விரிந்து விதைகளை வெளியிடும். பருத்தி அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, எகிப்த், இந்தியா ஆகிய நாடுகளில் வெப்ப மிதவெப்ப மண்டலங்களில் மட்டுமே விளையும் செடி வகை இழைப்பயிராகும். இந்த செடியிலிருந்து நாம் பல வகையில் பயன்படுத்தும் மென்மையான பருத்தி இழைகள் கிடைக்கின்றன. பருத்தி செடி நிலநடுக்கோட்டு பகுதியில் தோன்றிய ஒரு செடி இனமாக கருதப்படுகின்றது. மேலும் பல தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக டாக்டர் திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர், ஜோனிதா காந்தி பாடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

0: நான் நெல்சன், எப்படி
1: வர மாதிரி?
0: ஜஸ்
2: ஒரு பாட்டு வாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறேன் பார்த்தல. இங்கே இருந்தால் வேற ஏதாவது வேஷம் போட சொல்லுவான். அப்போ இல்லை,
0: நான் நெல்சன்
1: வர மாதிரி வர மாதிரி.
3: இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் பருத்தி பற்றிய தகவலில் அடுத்ததான். பருத்தி நாரிழை நூலாக நூற்கப்படுகிறது அல்லது இழையாக திரிக்கப்படுகிறது. இதிலிருந்து மென்மையான காற்றூடும் துணி நெய்யப்படுகிறது. வரலாற்று காலத்திலிருந்தே பருத்தி ஆடைகள் வழக்கில் வந்துள்ளன. கிமு 5000 ஆண்டுகளுக்கு முன்பே சிந்துவெளி நாகரிகத்திலும் கிமு 6000 ஆண்டுகளுக்கு முன்பே ஆடை எச்சங்கள் பெரு நாட்டிலும் கிடைத்துள்ளன. பண்டைய காலத்திலிருந்தே பருத்தி பயிரிடப்பட்டாலும் நூற்பு கதிரின் ஏற்றுகளுக்கு பிறகே பருத்தி நூல் விலை குறைந்து பருத்தி ஆடை பரவலான பயன்பாட்டுக்கு வந்தது. இன்று இதுவே மிக பரவலாக பயன்படும் இயற்கை நாரிழையாக ஆடைகளில் அமைகிறது. பருத்தி ஒரு நல்ல பணப்பயிராகும். பருத்தி இழைகளை பிரித்தெடுக்கும் பொழுது ஏறத்தாழ 10% மட்டுமே வீணாகிறது. பருத்தி இழைகளில் உள்ள சிறிதளவு புரதம், மெழுகு போன்றவை நீக்கப்படும் பொழுது மற்ற அனைத்தும் தூய இயற்கையான செல்லுலோஸ் ஆகும். இவ்விழைகளில் செல்லுலோஸின் அமைப்பு முறை பஞ்சுக்கு உறுதியும் நிலைப்புத்தன்மையும் உறிஞ்சும் தன்மையும் தருகின்றன. பருத்திக்காய் வெடிக்கும் பொழுது அல்லது உடைக்கும் பொழுது எல்லா இழைகளும் முறுக்கிய நாடாக்கள் போல சிக்கிக்கொண்டு உலர்கின்றன. இவ்வாறு சிக்கிக்கொண்டுள்ள பஞ்சு நூறு நூற்க மிக ஏதுவானதாக இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜகமே தந்திரம் திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன், அனிருத் பாடிய பாடல் கேட்கலாம்.

மீண்டும் தகவல் தளம் நிகழ்ச்சி 8:45 தொடரும். நினைவூட்டுகிறோம் நேர்களே, 8:30 வரலாறு பேசும் வீரக்கல் பாரத பிரதமர் தனது மன் கி பாத் நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட மணப்பாறை அரசு கலை அறிவியல் கல்லூரி தமிழ்த்துறை தலைவர் இணை பேராசிரியர் முனைவர் செல்வராசு அவர்களுடன் ஒரு சந்திப்பு. படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: ಆಕಾಶವಾಣಿ நேயர்கள் கேட்க இருப்பது வரலாறு பேசும் வீரக்கல். பாரத பிரதமர் தனது மங்கி பாத் நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட மணப்பாறை அரசு கலை அறிவியல் கல்லூரி தமிழ்துறை தலைவர் இணை பேராசிரியர் முனைவர் அ செல்வராசு அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
1: வணக்கம் நேயர்களே, இந்த மாதம் ஒளிபரப்பான பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டை சார்ந்த, குறிப்பாக திருச்சிராப்பள்ளி மணப்பாறையை சேர்ந்த தமிழ்துறை இணை பேராசிரியர் ஆ செல்வராசு பற்றி குறிப்பிட்டிருந்தார். அந்த செல்வராசு ஐயாவை இன்று நிலையத்திற்கு அழைத்திருக்கிறோம். ஐயா வருக, வணக்கம்.
2: வணக்கம்ங்க. எங்கோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய மணப்பாறையில் ஒரு சிறிய வீரக்கல்லை கண்டுபிடித்த எங்களுடைய குழுவை சுட்டிக்காட்டி பாராட்டு தெரிவித்த பிரதமருக்கு முதலில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: அதாவது பிரதமர் சொல்லும்போது உங்ககிட்ட பயிலக்கூடிய ஒரு மாணவர் சொல்றாரு, இது மாதிரி ஒரு சிற்பம் ஒன்று இருக்கு அப்படின்ட்டு. அந்த சிற்பத்தை தேடி நீங்க போனதாக அவர் குறிப்பிட்டு அந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி இருக்கு, சரிங்களா?
2: வழக்கமாகவே நாங்கள் பாடம் எடுக்கிற பொழுது நம்ம இலக்கியத்தை இலக்கியமாக மட்டும் பார்க்காம நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரங்களோடு எப்படி தொடர்புடையதாக இருக்கு, அதனுடைய எச்சங்கள் இன்னைக்கு என்ன இருக்கு, அப்படி பேசுகிற பொழுது ஒரு புறநான ஒரு பாடல் நடத்துகிற பொழுது ஒரு வீரனுக்கு நடுகள் எடுக்கப்பட்ட செய்தியை பற்றி நான் பகிர்ந்து கொண்டேன். அப்பொழுது பூபதி என்ற மாணவி, எங்கள் ஊரில் ஒரு நடுகள் இருக்கிறது, வந்து பாருங்க ஐயா, நாங்கள் அதில் சின்ன பிள்ளையில ஓடி விளையாடுவோம் அப்படின்னாங்க. போனதில் வியப்பு என்ன அப்படின்னா, ஒரே வீரனுக்கு எடுக்கப்பட்ட மூன்று நடுகற்களை நாங்கள் அங்கே பார்த்தோம்.
1: ஓஹோ,
2: ஒரே பகுதியில் வேற வேற வயல்களில் இந்த மூன்று நடுகற்களும் இருந்ததுங்க. இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் ஒரு வீரனுக்கு ஒரு கல் எடுக்கிற வழக்கு மட்டும் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் முன்னாடி கிடைத்த வீரக்கல் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிற செய்திங்க. ஆனால் இங்கே மூன்று கல்கள் கிடைத்தது, ஒரு முக்கியமான ஆளாக அவர் இருந்திருக்க வேண்டும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இது பற்றியே பேசுகிற பொழுது, மேடு என்ற பெயர் பெற்றிருந்தால் அந்த இடம் எல்லாமே நமக்கு வந்து ஒரு தொல்லியல் சார்ந்த பகுதியாக இருக்கும், ஆய்வு பண்ணணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்பையும் அந்த பொண்ணு சொன்னிச்சுங்க,

0: எங்கள் ஊரில் கல்லாமேடுன்னு ஒரு பகுதி இருக்குது, அந்த பகுதியை வந்து பாருங்கய்யா.
1: இதுவும் மணப்பாறையிலே?
0: இதுவும் மணப்பாறைங்க. அதாவது கல்லாமேடை ஒட்டி தான் இப்போ நாங்கள் அந்த கண்டுபிடிச்ச வீரக்கல் இருக்குங்க. கீழே பழுவஞ்சி, மேலே பழுவஞ்சி, கோட்டை பழுவஞ்சின்னு மூணு ஊர் இருக்குங்க அந்த இடத்துல. இது வந்து கீழே பழுவஞ்சியில் நமக்கு கிடைச்சிருக்க சிலையாக நாங்கள் அதை பார்த்தோம். கல்லாமேடு அருகில் கீழே பழுவஞ்சி என்ற ஊருங்க, திருச்சி மாவட்டம் வருங்காபுரி வட்டம் கீழே பழுவஞ்சிங்க.
1: இப்போ வீரக்கல் அப்படின்னு ஒன்று சொல்கிறீங்க, நடுக்கல் அப்படின்னு ஒன்று சொல்கிறீங்க, இரண்டுக்கும் என்ன வித்தியாசங்க?
0: அதாவது நடுகல் வீரக்கல் பெரும்பாலும் ஒரே மாதிரியான வீரர்களுக்கு எடுக்கப்படுவது தான். ஆனால் வீரக்கல் என்பது அவனுடைய உருவம் செதுக்கப்பட்டதாக இருக்கும். நடுகல்ல உருவமும் இருக்கலாம் அல்லது அவனுடைய பெயர் மட்டுமே எழுதப்பட்டிருக்கலாம். ஆனால் வீரக்கல்னா நிச்சயம் அவனுடைய உருவம் அதில் வந்து செதுக்கப்பட்டிருக்கும்.
1: இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து வீரக்கல்.
0: வீரக்கல்
1: மூன்று வீரக்கல், ஒரே வீரர்,
0: ஒரே வீரருக்கு அந்த மூன்று கல்லுலையும் அவனுடைய வடிவம் ஒரே மாதிரி இருக்கு. அதாவது ஒரு கையில் வந்து வில்ல தாங்கியிருக்கிற மாதிரியும் இன்னொரு கையில் அம்பு தாங்கியிருக்கிற மாதிரியான இந்த வடிவம் மூன்று கல்லையும் ஒரே மாதிரியே செதுக்கப்பட்டிருக்கிறதுங்க. எங்கள் மாணவர்களை கூப்பிட்டு போய் காட்டுறப்ப அவங்க சொன்ன செய்தி வந்து எனக்கு இன்னும் வியப்பாக இருந்ததுங்க. அதை அவங்க அப்படியே தொட்டு பார்த்துட்டு அந்த காலில் வந்து செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் அந்த அம்பு செலுத்துகிற அந்த வேகம் வந்து காலில் தெரியுதுங்க.
1: காலை அழுத்தியிருக்கிறார்
0: அந்த சிலையில. ஆமாங்க, அந்த சிலையிலையே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸாக வேகமாக போகிற மாதிரியான ஒரு வடிவத்தோடு செதுக்கியிருந்தது. ஆச்சரியமாக இருந்ததுங்க. இந்த வீரனை அந்த கல் செதுக்கியவர் நேரடியாக பார்த்தாரா என்னன்னு தெரியாதுங்க. பார்த்தும் இருக்கலாம், பார்க்காம இருக்கலாம். ஏன்னா இறந்து போன பிறகுதான் அந்த சிலை எடுக்கிறாங்க. அப்போ அந்த வீரனுடைய மனசில் என்ன வேகத்தோடு போயிருப்பானோ அந்த வேகத்தை சிலையில் கொண்டாந்து காட்டினது எங்களுக்கு வந்து வியப்பாக இருந்ததுங்க.
1: இந்த வீரக்கல் அப்படின்றது எதற்காக அமைக்கப்படுதுங்க, அதன் காரணம் என்னங்க, இது எவ்வளோ பழமை வாய்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு ஏதாவது பதிவுகள் இருந்தால் சொல்லுங்களேன்.
0: புறநானூற்றில் வெற்றி போர், கரந்தை போர் அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அதாவது ஆண்நிறைகளை மீட்டு கொண்டு வரக்கூடிய போரை வந்து கரந்தை போர் அப்படிம்பாங்க. தொல்காப்பியத்தில் ஆண்நிறைகளை கவர்தலும் மீட்டலும் ஒன்று தான், வெற்றி, அவ்வளோதாங்க. பின்னாடி வரப்போ அது கவர்ந்துட்டு வர்றது மீட்டுட்டு போகிறத ரெண்டாக பிரிச்சிங்க, கரந்தைன்னு மாற்றுறாங்க. இப்போ அப்படி மீட்டுக்கிட்டு வர பொழுது அந்த போரில் இறந்து போன வீரனுக்குத்தான் நடுகல் எடுக்கிற வழக்கு உண்டு. நீங்கள் பெரிய மன்னர்களாக இருந்தாலும் கூட அவங்க போரில் இறந்து போனால் அவங்களுக்கு வீரக்கல் எடுக்கிற வழக்கம் இல்லை. இது மாதிரி வெற்றி போரில் அல்லது கரந்தை போரில் ஆண்நிறைகளை மீட்டு கொண்டு வருகிற பொழுது இறந்து போனால் அதுக்கு எடுப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாங்க, ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய பொறுப்பும் அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பும் ஒருவனுக்கு தான் இருக்கும். அப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை கவர்ந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஊருக்கு பதில் சொல்ல வேண்டியவனாக அவன் இருக்கிறான். எனவே அதை மீட்டு கொண்டு வர வேண்டிய தேவை அவனுக்கு இருக்கிறது. அப்படி மீட்டு கொண்டு வர்றப்ப, அதாவது ஒரு ஊருக்காக தன்னுடைய உயிரை கொடுக்குறப்ப, அவனை தன்னுடைய தெய்வமாக நினைத்து அவங்க வழிபடுவாங்க, அதுக்காக சிலை எடுப்பாங்க. ஸோ அப்போ ஒரு இனத்திற்காக, ஊருக்காக, பொதுவான சமூக தொண்டுக்காக உயிர் கொடுக்குறவனுக்கு தான் இந்த வீரக்கல் எடுக்கிற வழக்கு இருக்குங்க. இப்படிப்பட்ட ஒரு வீரனாகத்தான் இவன் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு எங்களுக்கு பட்டுச்சுங்க.
1: சரிங்க, அதுவும் இவர் ஒரு மாவீரராக இருந்திருப்பார் போட்டுருக்கு, ஏன்னா மூணு கல்லு இருக்கு அவர்.
0: ஆமாங்க, பழுவஞ்சின்ற அந்த பெயரே வந்து நமக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பெயராக தான் படுதுங்க. அதனால் இது ஒரு வஞ்சி மர காடு நிறைந்த பகுதியாக இருந்திருக்கணுமோ அப்படின்னு தோணுதுங்க. அந்த காட்டை அழிச்சு அழிச்சு தான் விவசாய நிலங்களை உருவாக்கியிருப்பாங்க. மணப்பாறை பகுதி எல்லாமே குன்றுகள் நிறைந்த பகுதிங்க. இன்றைக்கும் காட்டெருமைகளும் பன்றிகளும் அங்கே வந்து விவசாயத்தை தொல்லை பண்ணுதுங்க. ஸோ அப்போ அந்த விவசாயத்தை காக்கிறதுக்காக வில்லம்புகளோடு ஒரு காவல்காரனை நியமித்து அவன் அந்த ஊரை காவல் காப்பவனாக இருந்து அவன் உயிர் திறந்திருந்தால் அவனுக்கு எடுக்கப்பட்ட ஒரு வீரக்கல்லாகத்தான் இது இருக்க வேண்டும் அப்படின்னு தான் எங்களுடைய முதல்கட்ட ஆய்வுகளை கண்டுபிடிச்சிருக்கோம்.
1: அப்போ இது ஒரு சங்க இலக்கியங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலம். எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வீரக்கல் அமைந்திருக்கலாம்?
0: இந்த கல்லை நம்ம அப்படியே 2000 வருஷத்துக்கு முற்பட்ட சங்ககாலம்னு கொண்டு போக முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டால் அந்த மூன்று வீரக்கல் கிடைத்த பகுதியை ஒட்டியே ஒரு நடுகல் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த நடுகல்ல வட்டெழுத்து இருக்குங்க. வட்டெழுத்து என்பது பிற்கால பாண்டியர்கள் பயன்படுத்தினது 10-11 நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில். அப்போ அந்த வட்டெழுத்தில் இருக்கக்கூடிய செய்தியை நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா ஒருவேளை இந்த வீரனை பற்றியான செய்தி அதில் இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா இது 10-11 நூற்றாண்டை சார்ந்த வீரனுடைய கல் என்பதை நிரூபித்து விடலாம். அதுக்கான முயற்சியை இப்போ நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். தனிப்பட்ட முறையில் வாசித்து தர முடியாதுங்க, வட்டெழுத்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் தொல்லியல் துறையோடு நம்ம வந்து இணைந்து அந்த செய்தியை வெளியில் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறோம்.
1: ஆனால் இப்போ ஒரே வீரருக்கு மூன்று கல் இருப்பது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு, அதுவும் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விஷயம்.
0: ஆமாங்க, அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் வந்து வீரன் அப்படிங்கிறத காட்டிலும் ஒரு மாவீரனாக, பெரிய சமூகத்தை காக்கக்கூடிய பொறுப்புடையவனாக,
1: ஒரு மூன்று ஊர்களுக்கு ஒரு தலைவனாக இருக்கக்கூடியவராக கூட இருந்திருக்கலாம். இது வெவ்வேறு பகுதிகளில் இருக்கு.
0: அதாவது வயல் ஒரு 500 அடி தூரங்க. மூன்று வயல்களில் இந்த நடுகள் இருக்குங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் முன்னாடி காடாக இருந்தது அப்படிங்கிற அந்த பொருளையும் சொல்கிறாங்க. இன்னொன்று, இப்போ நம்ம பாரத பிரதமர் இந்த செய்தியை பேச போகிறார் அப்படின்றத தெரிஞ்ச பிறகு தொலைக்காட்சியில்

0: நம்மக்கிட்ட பேசி அங்கே வந்து பதிவு பண்ணுறதுக்காக போயிருந்தாங்க. அப்போ ஒரு பெரியவர் எங்களோட பேசினார். அவர் பேசுகிற பொழுது, சார் இந்த பகுதியில் நாங்கள் வந்து உழவு ஓட்டினோம்னா பானை ஓடுகள் கிடைக்குது அப்படின்ற ஒரு தகவலை சொன்னார்.
1: முதுமக்கள் தாழி.
0: ஆமாங்க, அந்த மாதிரிங்க. எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்ததுங்க. இப்போ நம்ம வந்து மேடுங்கிற பகுதியில் ஆய்வு செய்யணும்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இப்போ கல்லாமேடு பகுதியில் உழவு ஓட்டுறப்ப பானை ஓடுகள் கிடைக்குதுன்னு சொல்கிறாருங்க. அப்போ அந்த பகுதி முழுக்க நமக்கு வந்து ஒரு வரலாற்று ரீதியாக, தொல்லியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக அது இருந்திருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு பட்டுச்சுங்க. இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பழுவஞ்சிங்கிற பேரே பழுவேட்டரையர்கள்னு ஒரு இனமே ஆட்சி.
1: பொன்னியின் செல்வன், பொன்னியின் செல்வன் சின்ன பழுவேட்டரையர்.
0: ஆமாங்க,
1: பெரிய பழுவேட்டரையர்.
0: அவங்க வாழ்ந்த பகுதியாக அரியலூர் பகுதியை தான் நம்ம வந்து குறிப்பிடுறாங்க. ஆனால் வரலாற்றில் நம்ம படிக்கிறப்ப அவங்க வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய கொடும்பாளூர் வேலியரோடு அவங்க தொடர்புடையவங்களாக இருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற இந்த வீரக்கல் இருக்கிற பகுதிக்கும் கொடும்பாளூர் பகுதிக்கும் மிக நெருக்கமான தூரம் தான் இருக்குங்க. அதனால இந்த பழுவஞ்சிங்கிற பேரும் அவங்கள மையமிட்டு ஏதாவது இருந்ததா அப்படின்னும் நம்ம வந்து வரலாற்று ரீதியாக பார்க்க வேண்டிய தேவை இருக்குங்க. இப்போ இந்த வீரக்கல்ல நம்ம வெறும் வீரக்கல்லாக மட்டும் பார்க்காம வரலாறு, தொல்லியல், எழுத்துக்கள் இது எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சி கொண்டு வந்தோம்னா இந்த இடம் எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இடமா இருந்திருக்கு அப்படின்றத கண்டுகொள்ளலாங்க.
1: ரொம்ப அருமையா சொல்றீங்க. இது வந்து பல நினைவுகளை, பல கருத்துக்களை வந்து நம்மிடையே விதைக்கிற மாதிரி இருக்கு. அதனாலதான் பாரத பிரதமரும் இதை குறிப்பிட்டு சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். என்னென்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க வீரக்கல் பத்தி சொன்னீங்க, நடுக்கல் பத்தி சொல்றீங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா மேடு அப்படின்னு முடியக்கூடிய ஊர் பெயர் இருந்தது அப்படின்னா அது வந்து ஏதோ ஒரு தொல்லியல் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு நீங்க ஒன்னு குறிப்பிட்டு சொல்றீங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்கக்கூடியவங்களுக்கு அவங்க பக்கத்துல இருக்கிற ஊர் பெயர் மேடுன்ற பேர் நிச்சயமா நினைவுக்கு வரும். எனக்கு வாய் மேடு நினைவுக்கு வருது, மாளிகை மேடு நினைவுக்கு வருது. மாளிகை மேடுன்றது கங்கை கொண்ட சோழபுரத்துல பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த இடத்துல வந்து ஏதோ மாளிகையெல்லாம் இடிச்சு ஒரு மேடாக்கி இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு தொல்லியல் ஆய்வு நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த இடத்துல வந்து ஒரு வரலாற்று உண்மை பொதிந்து இருப்பது நமக்கு தெரியுது. ஏன்னா நம்ம வரலாற்றை நிறைய மறந்திருக்கிறோம், பிற நாட்டு வரலாற்றை பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாரத பிரதமர் நம்முடைய வரலாற்றை நினைவுபடுத்தும் விதமாக சும்மா அப்படி போற போக்குல தான் சொல்றாரு. ஆனா அதுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு, அது நீங்க நம்ம நிலையத்துல சொல்லியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது கேட்கும் போது. அந்த கல்லாமேடு அந்த பகுதியும் ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறீங்களா?
0: இப்ப நம்ம அடுத்த கட்டமா அதுக்கு தான் நம்ம போறோங்க. நிச்சயமாக அது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியா தான் இருக்கணுங்க. இப்போ மணப்பாறை முழுக்கவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குன்றுகளும் காடுகளும் நிறைந்த பகுதிங்க. குன்றுகள் அப்படின்னு பார்க்குறப்ப பெரும்பாலான இடங்களில் சமணர்கள் தங்கியிருந்த எச்சங்கள் அங்கே இருக்குங்க. அப்படி தான் மொட்டைமலை அப்படின்னு நம்ம ஒரு இடத்துல அங்கே போய் பார்த்தாங்க. இது தொடர்பாக தொழில் துறை ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்காங்க.
1: போகும்போது மாணவர்களை கூட்டிகிட்டு போகிறீங்க.
0: ஆமாங்க, நம்மளுடைய முன்னோர் எப்படி வாழ்ந்தாங்க, நம்மளுடைய எச்சம் என்ன, நம்மளுடைய அடையாளம் என்ன, அதை இழந்திருக்கிறோமா, மீட்டெடுக்கணுமா, இது பற்றிலாம் தெரியணும்னா நம்ம இந்த வரலாற்றை நோக்கி போக வேண்டிய தேவையும் இருக்குங்க. ஒரு ஊருக்காக இறந்து போறவன் வரலாற்றில் வைக்கப்படுகிறான். அப்போ நீங்கள் ஒரு வரலாற்றில் இடம்பெற அளவுக்கு வாழணும் அப்படின்னா ஒரு சமூகத்திற்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் சரியான வாழ்க்கை அப்படின்னு இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் மாணவர்களையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருதுங்க.
1: இப்போ வந்து பூபதி அப்படின்ற ஒரு மாணவி வந்து எங்கள் ஊரில் இப்படி ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னதுனால நீங்களும் வந்து அகில இந்திய அளவில், ஏன் உலக அளவில் புகழ் பெறக்கூடிய வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த பூபதின்ற மாணவி என்ன படிக்கிறாங்க?
0: இளநிலை முதலாம் ஆண்டு சேர்ந்துருக்காங்க.
1: அவங்களுக்கு இப்போ ரொம்ப பெருமையா இருக்கும்.
0: ஆமாங்க, பாரத பிரதமர் பாராட்டி இருக்கக்கூடிய இந்த பாராட்டு என்பது என்னுடைய மாணவர்களுக்கு அப்படின்னு தான் நான் அதை நினைக்கிறேங்க. புத்தானத்தம் அப்படின்ற பகுதியிலிருந்து இளமணம் அப்படின்ற பகுதிக்கு போற வழியில பெருமாள் மலைன்னு ஒரு மலை இருக்குங்க. சிதைந்து போன கல்வெட்டு மேலே இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஒரு தூண்ல அது மூணு நாலு துண்டா உடஞ்சி போச்சுங்க. அதில் இருக்கிற ஒரு கல்வெட்டை கண்டுபிடிச்சோம். ரொம்ப சிதைந்து போயிருக்கிறதுனால படிக்கிறது சிரமமாக இருந்ததுங்க. அதே மாதிரி எங்களுடைய கல்லூரியில் இருக்கக்கூடிய வணிகவியல் துறை பேராசிரியர் ராமச்சந்திரன் ஒருத்தர், அவர் எங்கள் ஊர் கீழே பொய்கைப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குங்க. ஏன் இப்போ அந்த இடத்துல ஊர் இல்லை,
1: எங்கேங்க?
0: மணப்பாறையிலங்க. சிதைந்து போன ஒரு சிவன் கோயில் இருக்கு, நீங்கள் வந்து பாருங்க ஒரு நாளைக்கு அப்படின்னாருங்க. அங்கே போய் பார்க்குறப்ப அந்த கோயிலினுடைய இரண்டு தூண்கள்லையும் கல்வெட்டு இருக்கிறத பார்த்தாங்க. அதே மாதிரி அந்த கோயிலினுடைய குமுதம்னு சொல்லக்கூடிய அந்த அடிமட்ட பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா கல்வெட்டு இருக்குங்க. பக்கத்துலேயும் ஒரு நடுகள் இருக்கிறத பார்த்தோம். இப்போ அதை நம்ம நோக்கி போகிறப்ப அதையும் தொழில் துறை பதிவு பண்ணியிருக்காங்க. பிற்கால சோழர்கால கல்வெட்டு அது இருக்குங்க. அதெல்லாம் மாணவர்களுக்கு கொண்டு போய் காட்டி அதை பாதுகாக்கணும், ஏன் பாதுகாக்கணும், இதில் என்ன செய்தியெலாம் இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு கொண்டு போகணுன்ற ஆர்வத்தில் தான் இதை தொடர்ந்து செய்கிறேங்க.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு பாடம் நடத்தும் போது நடுக்கல் பற்றி சொல்கிறீங்க, அதை கேட்டு ஒரு மாணவி பூபதி வந்து இந்த இடத்துல ஒரு உருவம் பொதித்த ஒரு கல் இருக்குன்னு சொல்கிறாங்க. சொல்றாங்க, நீங்க போய் அதை ஆராய்ச்சி செய்யறீங்க, அதை அப்படியே கூட விட்டுருக்கலாம். பூபதி சொல்றாங்க அப்படியாப்பா அது போய் நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட போயிருக்கலாம். இருந்தாலும் அடுத்த கட்டம் கொஞ்சம் உள்ளார போகும்போது நீங்க வெளியில வந்திருக்கிறீங்க. நீங்க மட்டுமல்ல, ஒரு இரண்டு வரியில பாரத பிரதமர் சொன்ன விஷயம் அப்படின்றது நாம எல்லாருமே நினைவு கூறத்தக்கதுதான். நமது வரலாறு என்பது வந்து ஒரு பெரிய நீண்ட பதிவு உள்ள ஒரு வரலாறு.

0: நாம் அனைவரும் அதை நினைத்து பெருமை கொள்ள வேண்டிய ஒரு தருணம் இது. நீங்க வந்து ஒரு தமிழ் பேராசிரியர் அப்படின்னு பிரதமர் குறிப்பிட்டு சொல்றாங்க. நிகழ்ச்சியை கேட்கறவங்க நீங்க வரலாற்று பேராசிரியரா இருப்பீங்களோ அப்படின்னு நினைச்சிருவாங்க.
1: நான் வந்து திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் தழுகை பாதர்பேட்டை அப்படின்ற ஒரு சிற்றுரை சார்ந்தவன். எங்கள் ஊரில் சிதைந்து போன பெருமாள் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு கல் நட்டுருக்காங்க, அதில் ஒரு கல்வெட்டுருக்குங்க. சின்ன வயசில் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கல்வெட்டை படிச்சிட்டோம்னா புதையல் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எழுத்தை கூட்டி வாசிக்க முடியாத மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. அப்புறம் நான் பேராசிரியர் ஆன பிறகு புதுக்கோட்டை அருங்காட்சியகத்தில் ஒரு கல்வெட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டு முதல் முதலாக எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கல்வெட்டை படி எடுத்தாங்க. பிற்கால சோழர் கால கல்வெட்டு. அந்த கோயிலுக்கு நிலத்தை தானமாக கொடுத்ததை பற்றியான செய்தி அதில் இருக்குது. முழுமையான கல்வெட்டாக இல்லை, பாதி தான் இருக்குங்க அப்படின்ற செய்தியை.
0: பொருள் புதையல் கிடைக்கல, ஆனால் கருத்து புதையல் கிடைச்சிருக்கு.
1: இதையெல்லாம் பார்க்க பார்க்க மாணவர்களுக்கு ஒரு ஆர்வம், நம்மளை சுற்றி நம்மளுடைய பண்பாடு கலாச்சார எச்சங்கள் இருக்குது, இதையெல்லாம் பதிவு பண்ணோம் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கும் வர்றதுனால நானும் அவங்களோட சேர்ந்து பயணிக்கிறேன்.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களது அறப்பணி தொடரட்டும். நேயர்களே, முனைவர் ஆ செல்வராசு அவர்களை வாழ்த்தவும் கருத்து பரிமாறவும் அவருடைய கைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 63 79 39 27 98. மீண்டும் ஒரு முறை, ஆ செல்வராசு ஐயாவுடைய கைபேசி எண் 63 79 39 27 98.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வரலாறு பேசும் வீரக்கல். பாரத பிரதமர் தனது மங்கி பாத் நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட மணப்பாறை அரசு கலை அறிவியல் கல்லூரி தமிழ்துறை தலைவர் இணை பேராசிரியர் முனைவர் அ செல்வராசு அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடினார் ஆர் வெங்கடேஸ்வரன். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 8:44. தகவல் தளம் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் பருத்தி பற்றிய நிறைய தகவல் தெரிஞ்சுட்டு இருந்தோம். அந்த வரிசையில் அடுத்ததாக என்ன தகவல் அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டும் உலகளாவிய நிலையில் ஏறத்தாழ 2.5 மில்லியன் டன் பருத்தி சிப்பங்கள் உலகின் வறட்சி நிலங்களில் விளைகின்றன. உலகின் பேரளவு பருத்தி விளைச்சல் சீனாவிலும் ஐக்கிய அமெரிக்க நாட்டிலும் உள்ளது. மேலும் இங்கிலாந்தின் தொழிற்புரட்சி காலத்தில் பருத்தி தொழில் பெரும் வளர்ச்சி கண்டதுடன் துணி வகைகள் முன்னணி ஏற்றுமதி பொருளாகவும் ஆனது. இங்கிலாந்தில் கண்டுபிடிக்கப்பட்ட நூற்பு இயந்திரங்களும் இதற்கு ஒரு முக்கிய காரணமாகும். தற்போது பருத்தி ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா உட்பட உலகெங்கும் பயிரிடப்படுகிறது. உலகில் பருத்தி உற்பத்தியில் இந்தியா சிறந்த இடத்தில் உள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை திருச்சி, சேலம், தருமபுரி மற்றும் தேனி மாவட்டங்களில் பருத்தி பயிர் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. இதற்கு ஏற்ற மண் கரிசல் மண் ஆகும். இன்னும் தகவல் தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக. தி வாரியர் படத்திலிருந்து சிலம்பரசன் ஹரிப்ரியா பாடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் பருத்தி பற்றிய தகவலில் அடுத்ததாக என்ன தகவல் அப்படின்னா, கோவை மாவட்டத்தில் அதிக எண்ணிக்கையில் பஞ்சாலைகள் உள்ளன. விவசாயத்தை அடுத்து அதிக வேலைவாய்ப்பை உருவாக்கும் துறையாக இந்தியாவில் ஜவுளித்துறை உள்ளது. கோயம்புத்தூர் பருத்தி நகரம் என்றும் நெசவு தொழிலின் தலைநகரமாகவும் விளங்குகிறது. பருத்தி பற்றி நிறைய தகவல் தெரிஞ்சுட்டோம். முக்கியமாக நம்ம பருத்தியுடைய பயன்கள் தெரிஞ்சுக்கணும். பருத்தி பல பயன்பாடுகளுக்கு உதவுகிறது. முக்கியமாக துணிகள், ஆடைகள் தயாரிக்க பயன்படுகிறது. மேலும் மீன்பிடி வலைகள், கூடாரங்கள், புத்தக அட்டைகள் போன்றவற்றிற்கும் பயன்படுகிறது. சீனர்கள் உருவாக்கிய முதல் காகிதம் பஞ்சு இழைகளை கொண்டே உருவாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பீஸ்ட் திரைப்படத்திலிருந்து அனிருத் ஜோனிதா காந்தி பாடிய பாடல் ஒலிக்கியிருக்கிறது.

நினைவூட்டுகிற நேர்களே, 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு உடற்பயிற்சியின் அவசியம். நெறிப்படுத்துபவர் சசிகலா அவர்கள். பருத்தி பற்றிய தகவலில் பருத்தியுடைய பயன்கள் தெரிஞ்சிட்டு இருந்தோம் இல்லைங்களா? பருத்தி நார் கயிறுகள் தயாரிக்க பயன்படுகிறது. பருத்தி கொட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் எண்ணெய் சமையலுக்கும் அழகு சாதன பொருட்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. அலங்கார துணிகள் செய்யவும் பயன்படுகிறது. எண்ணெய் பிரித்த பின் கிடைக்கும் புண்ணாக்கு விலங்குகளுக்கு தீவனமாக பயன்படுகிறது. செடிகளும் கால்நடைகளுக்கு உணவாக உள்ளது. டெனிம் எனும் உறுதியான முரட்டு துணி வகை பெரும்பாலும் பருத்தியை கொண்டே செய்யப்படுகிறது. பருத்தி விதையும் கருப்பட்டியும் பச்சரிசியும் சேர்த்து பருத்தி பால் தயாரிக்கப்படுகிறது. இதில் கால்சியம் மற்றும் புரதச்சத்து அமைந்துள்ளதால் உடலுக்கு மிகவும் நல்லது.

முக்கியமாக பருத்தி ஆடை எல்லா காலங்களிலும் உடுத்திக்கொள்ள ஏற்ற உடையாகும். சமையல் செய்யும் பொழுதும் பருத்தி ஆடையே மிகச்சிறந்தது. குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை பருத்தி ஆடை பயன்படுத்துவது மிகவும் சிறந்ததாக உள்ளது. நிகழ்ச்சி நிறைவாக டான் திரைப்படத்திலிருந்து அனிருத் ஜோனிதா காந்தி பாடிய பாடல் கேட்கலாம்.

0: ஒலித்த பாடலோடு தகவல் தளம் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. இன்னும் சில நொடிகளில் அடுத்த நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 9 மணி, அரங்கிசை. வி பிரதீப் குமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங். கஜவதனா. ஸ்ரீரஞ்சனி ராகத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ஆதிதாளம்.

9:23 அரங்கிசை நிகழ்ச்சியில் வி பிரதீப்குமார் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சியில் இனி ஆரகிம்பவே, தியாகராஜர் கீர்த்தனை, தோடி ராகம், ரூபகதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை வி பிரதீப் குமார் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், சேத்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங்.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஆனந்தி முருகன். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று முதல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை அரசுமுறை பயணமாக அமெரிக்கா செல்கிறார். அங்கு நடைபெறும் 2 நாள் G20 வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். சமச்சீரான மற்றும் பரஸ்பர நன்மை பயக்கும் இந்திய அமெரிக்க முன்னேற்றத்திற்கான தற்போதைய முயற்சிகளில் ஒரு பகுதியாக அமெரிக்க அமைச்சருடன் அவர் இருதரப்பு கலந்துரையாடல் நடத்தவுள்ளார். அப்போது இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் இடைக்கால ஒப்பந்தத்தை அவர் இறுதி செய்வார். நியூயார்க்கில் நடந்த ஐக்கிய நாடுகள் பொது சபையின் 81வது அமர்வின் போது இனவெறி, இனப்பாகுபாடு, வெளிநாட்டவர் வெறுப்பு மற்றும் சகிப்புத்தன்மை வடிவங்களை எதிர்த்து போராடுவதற்கான தனது உறுதிப்பாட்டை இந்தியா மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. டர்பன் பிரகடனம் மற்றும் செயல்திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் 25வது ஆண்டு நிறைவை குறிக்கும் உயர்மட்ட கூட்டத்தில் நேற்று இந்தியாவின் அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்ட வெளியுறவு அமைச்சக செயலாளர் திரு சிபி ஜார்ஜ், உலகளாவில் சமத்துவம் மற்றும் மனித கண்ணியத்தை மேம்படுத்துவதில் புதுடெல்லியின் நிலைப்பாட்டை அடிகோட்டிட்டு காட்டினார். எல்நினோ பருவநிலை நிகழ்வின் தாக்கத்தால் எதிர்வரும் ராகி பருவத்தில் மானாவாரி விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் நாட்டின் உணவு தானிய உற்பத்தி பாதிக்கக்கூடும் என்று மத்திய வேளாண் துறை செயலாளர் திரு அதிர் சந்திரா எச்சரித்துள்ளார். புதுவை அரசு குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை சார்பில் இன்று ஏம்பலம் மறைமலை அடிகள் மேல்நிலைப்பள்ளி, அரியாங்குப்பம் காக்கையந்தோப்பு அரசு தொடக்கப்பள்ளி, விளியனூர் அரசு பெண்கள் நடுநிலைப்பள்ளி, சாரம் எஸ்ஆர் சுப்பிரமணியன் அரசு உயர்நிலைப்பள்ளி, வவுசி அரசு மேல்நிலைப்பள்ளி, கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, மண்ணாடிப்பட்டு அரசு உயர்நிலைப்பள்ளி உள்ளிட்ட இடங்களில் ரேஷன் கார்டுகளில் திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. புதுச்சேரி பல்கலைக்கழகம் மற்றும் நாகாலாந்து தேசிய தொழில்நுட்ப கழகம் ஆகிய கல்வி நிறுவனங்களுக்கு இடையே கல்வி மற்றும் ஆராய்ச்சி சார்ந்த ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நேற்று கையெழுத்தானது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 10:15. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்க ஃபேஸ்புக்கில் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற பக்கத்தில் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடலின் திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் இது எல்லாமே தெளிவாக டைப் செய்து அனுப்புங்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக கொழுமங்கொண்டானிலிருந்து ராமகிருஷ்ணன் இவர் விரும்பிய பாடலின் படம் என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான். பாடல் இதோ.

0: எனத்துக்கோனா எதுக்கோனா சின்ன புள்ளனா பச்சை புள்ளனா ஒண்ணு மாதிரியா கண்ணி பொண்ணுனா மதிமா எங்கே படுத்துக்கிட்டேன்.
1: கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சென்னை மந்தவெளியிலிருந்து விநாயகம் இவர் விரும்பிய பாடலின் படம் பிச்சைக்காரன்.

நிலையத்தின் நேரம் சரியாக 10:20:32. நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கடலூர் துறைமுகம் சுரேஷ் இவர் விரும்பிய பாடலின் படம் உலகம் பிறந்தது எனக்காக. பாடல் இதோ

நினைவூட்டுகிறோம் நேர்களே, 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு உடற்பயிற்சியின் அவசியம். நெறிப்படுத்துபவர் சசிகலா அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வீரவநல்லூரிலிருந்து கருணாநிதி, தேவேந்திரன், தமிழ்ச்செல்வன் இவர்கள் விரும்பிய பாடலின் படம் சின்ன தம்பி.

நிலைத்த நேரம் சரியாக 10:37:42. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கர்ணன் படத்திலிருந்து பாடலை விரும்பிய நேயர்கள் தாராபுரம் துரைராஜ், பேபி அம்பிகா துரைராஜ், இளவரசி சித்ரா சுகந்தி மற்றும் பெங்களூர் குப்பநத்தம் டி ராம் பிரகாஷ் இவர்களுக்காக பாடல் இதோ.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஐயப்பன் தாங்கல் பழனி பாரதி இவர் விரும்பிய பாடலின் படம் சொல்ல துடிக்குது மனசு பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நிகழ்ச்சியில் அடுத்ததாக வைரநகர் சிவாஜி, புஷ்பவனம் நாகப்பட்டினம், இவர்கள் அன்னை ஊர் ஆலயம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. இவர்களாக பாடல் இதோ

நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு சில பேருக்கு பாடல் வழங்க முடியவில்லை. திருவாரூர் கொடிக்கால் பழையம் ஷாகுல் அமித்ராஜா, ராஜன் சுப்பிரமணியன், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், ராஜன் சுப்பிரமணியன் புதூர், கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம், நவீன் சுந்தர், திருச்சி மதுரை சண்முகசுந்தரம், நாச்சியார்பேட்டை அன்பழகன், நாகர்கோயில் மந்திரமூர்த்தி, கே பி ராஜதுரை, நனிலம் நாராயணன், தேனி ராதாகிருஷ்ணன் இவர்களுக்காக பொதுவான பாடல் இதோ.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முருகன். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் டிராப் குழு சார்பில் வெள்ளிப்பதக்கம் வென்ற நீரு தண்டா ஆஷிமா ஹக்லாவத் மற்றும் மனிஷா கீர் ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர்களது துல்லியமான மற்றும் நிலையான கவனம் இந்த வெற்றியை கொண்டு வந்துள்ளதாகவும், மேலும் பல மறக்க முடியாத சாதனைகளில் அவர்கள் தொடர்ந்து கவனம் செலுத்த வேண்டும் என்றும் சமூக ஊடக பதிவில் அவர் கருத்திட்டுள்ளார். விடாமுயற்சி, தைரியம், பொறுமை, செயல்திறன், அறிவு மற்றும் வீரம் ஆகிய 6 குணங்களை கொண்டவர்களுக்கு தெய்வீக உதவி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமஸ்கிருத மேற்கோள் ஒன்றை பகிர்ந்து கொண்ட அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதய நோய்கள், அவற்றின் தடுப்பு மற்றும் உலகளாவிய தாக்கம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 29 உலக இதய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு JP நட்டா சமூக ஊடக பதிவில் எச்சரிக்கை அறிகுறிகளை அடையாளம் காணவும், ஆரோக்கியமான வாழ்க்கை முறை நடைமுறைகளை பின்பற்றவும், சரியான நேரத்தில் சிகிச்சை பெறவும் இந்நாள் மக்களுக்கு நினைவூட்டுவதாக தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டின் கருப்பொருள் ஒரு துடிப்பை தவறவிடாதீர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சி பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை மேலும் கவரும் வகையில் கடற்கரை பகுதியை அழகுபடுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. ஏனாம் பிராந்தியம் கோதாவரி பகுதியில் வெள்ளம் படிப்படியாக குறைந்து வருகிறது. தௌலேஸ்வரத்தில் நீர் வெளியேற்றம் 7.80 லட்சம் கன அடியாக குறைந்துள்ளது. வெள்ள நீர் தேங்கியிருந்த பகுதிகளில் அதிக அளவு சேறு படிந்துள்ளதால் அதனை வெளியேற்றும் பணிகள் நடைபெற்று வருகிறது. வடக்கு அந்தமான் கடல் மற்றும் அதனையொட்டிய மியான்மர் கடற்கரை பகுதியில் நிலவிய குறைந்த காற்றழுத்த பகுதி வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளது. இதன் காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11:12. நேயர்கள் கேட்டு பங்கேற்க மற்றும் ரசிக்க இருக்கும் இந்நிகழ்ச்சி நேயர் நேரம். நிகழ்ச்சிக்காக உங்களுடன் நான் சசிகலா. உடலே கோவில் என்று நம் முன்னோர்கள் சொன்னார்கள். அந்த உடலை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்துக்கொள்ள நாம் செய்ய வேண்டிய மிக எளிய முதலீடு உடற்பயிற்சி. இன்றைய வாழ்க்கை முறை நம்மை அதிக நேரம் உட்கார வைக்கிறது. வேலைக்காக கணினி முன்பு அமர்வது, பயணத்திற்கு வாகனம் பயன்படுத்துவது, ஓய்வு நேரத்தில் தொலைக்காட்சி அல்லது செல்போனை பார்ப்பது என்று நம்முடைய உடல் இயக்கம் நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. உடற்பயிற்சி என்பது உடல் எடையை குறைப்பதற்காக மட்டும் செய்யப்படுவது அல்ல. உடலை வலிமையாக வைத்திருக்கவும், மனதை புத்துணர்ச்சியாக வைத்திருக்கவும், அன்றாட வாழ்க்கையை சுறுசுறுப்பாக எதிர்கொள்ளவும் அது உதவுகிறது. அதற்காக தினமும் பல மணி நேரம் ஜிம்மில் இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. நமக்கேற்ற எளிய நடைப்பயிற்சி, நீட்டிப்பு பயிற்சிகள், யோகா, சைக்கிள் ஓட்டுதல் போன்றவற்றை நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொண்டாலே நல்ல தொடக்கமாக இருக்கும். ஆரோக்கியமான வாழ்க்கை என்பது பெரிய பெரிய மாற்றங்களால் மட்டும் உருவாகாது. தினமும் நாம் செய்யும் சிறிய நல்ல பழக்கங்களிலிருந்து தான் தொடங்குகிறது. அந்த நல்ல பழக்கங்களில் முதன்மையான ஒன்று உடற்பயிற்சி. என்ன நேயர்களே, கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாம், நம்ம இன்றைய நேயர் நேரம் தலைப்பு உடற்பயிற்சியின் அவசியம். இதை குறித்து உங்களுடைய மேலான கருத்துக்களை என்னுடன் பகிர்ந்து கொள்ள நீங்கள் டயல் பண்ண வேண்டிய எண்கள் 2275240 மற்றொரு 2275250. நீங்கள் வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா நான் சொன்ன நம்மரோட 0413 என்ற குறியீட்டு எண்ணை முன்னிணைத்து டயல் பண்ணுங்கள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நேர் நேரம் நிகழ்ச்சியில் முதலில் இணையும் அழைப்பாளர் யார்?

0: சார் எங்கிருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்
1: சஞ்சய்
0: சார், யார்,
1: மாவட்டம்
0: எங்கிருந்து
1: கும்பகோணம்.
0: பேசுறீங்க?
1: சஞ்சய் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபுராஜபுரம் மாமதிக்குப்பா. நலமாயிருக்கலாம் சகோதரி?
0: ஆ, நலமா இருக்கும் சார். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்குமா? முதல் நேரம் வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: ரொம்ப சந்தோஷம் சார் எங்களுக்கும். சொல்லுங்க சார்.
1: உடற்பயிற்சின்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருங்க.
0: ஆமா சார்,
1: உடற்பயிற்சி வந்து எல்லாருக்கும் கட்டாயம் தேவைப்படுதுங்க. ஏன்னா உடல் சோரை வச்சுதான் சித்திரம் வரையும் சொல்லுவாங்க. அதனால உடம்பு நல்லா இருந்தா நம்ம எல்லாம ஆரோக்கியமா இருக்க முடியும். அந்த ஆரோக்கியத்துக்கு முக்கியமா தேவைப்படுது உடற்பயிற்சி. உடற்பயிற்சி வந்து உடற்பயிற்சிங்கிறது சிறு வயசுல இருந்தே செய்ய பழகிக்கணும். அதுதான் பள்ளிக்கூடத்துலயும் ஒரு ஒரு தனியா ஒரு உடற்பயிற்சி, அது பிடி வச்சிருக்காங்க. வச்சுட்டு அது மூலமா பிள்ளைங்களுக்கு உடற்பயிற்சி சொல்லிக்கிறேன். வேற கேம்ஸ் இந்த போக்குவரத்து எல்லாம் இருக்குங்க. அது மாதிரி உடற்பயிற்சி வந்து நம்மளால முடிஞ்ச வரைக்கும் காலையிலேயே இருந்து செய்யறது ரொம்ப நல்லது. உடற்பயிற்சி மாதிரி நடைப்பயிற்சியும் ரொம்ப தேவைப்படுது. உடற்பயிற்சிக்கு நம்ம சமைச்சீர் உணவு தான் முக்கியமா தேவைப்படுது. ஆரோக்கியமான உணவு சேர்த்துக்கணும். அப்பதான் நம்மளுக்கு உடம்பு தெம்பா இருக்கும். நம்ம உடற்பயிற்சி செய்யறதுக்கும் அதனால எல்லாருமே நம்மளால முடிஞ்ச வரைக்கும் உடற்பயிற்சி செஞ்சு உடலை பாதுகாப்போம்.
0: சூப்பர் சார், சூப்பர் சார். நேஷன் நன்றி, நன்றி சார், நன்றி. இணைப்பில் இணையம் அடுத்த நேரம் யார் எங்கிருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: இனிய முற்பகல் வணக்கத்துடன் மா கலையரசு.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
2: இந்த வயசு வரையும் நான் மிதிவண்டி ஓட்டுறேன், அதிக தூரம் நடக்கிறேன். இந்த மாதிரி மிதிவண்டி ஓட்டுகிற போதும் நடக்கிற போதுமே நமக்கு மறைமுகமா இந்த
0: இருக்கிறதுனால்தான்
2: பெரும்பாலான பேர் வந்து நோயை விலை கொடுத்து வாங்கிட்டு மருத்துவத்துக்கு போறாங்க. அது பிற்பாடு வரக்கூடிய செலவுகளை அனுபவிக்கிறாங்க. நான் வந்து சின்ன வயசுல இருந்தே சுறுசுறுப்பா இருப்பேன்.
0: நல்ல விஷயம் சார்.
2: சோம்பல் இல்லாம இருப்பேன். இரு சக்கர வாகனம் வாங்குற ஒரு வாய்ப்பு எனக்கு கூட ஒரு நேரத்துல கிடைக்கிற போது கூட அது எனக்கு வேண்டாம்னு சொல்லி நான் மறுத்துட்டு கிட்டத்தட்ட 60-65 தாண்டி கூட மிதி வண்டியை ஓட்டுறேன்.
0: சைக்கிள் தான் எங்கேயுமே பயணம் பண்ணுவீங்க?
2: மிதி வண்டி. ஆமா, மிதி வண்டிங்கிற சைக்கிள் வந்து ஒரு 25-30-40 வயசு அப்படிங்கிற போது நெடுந்தூரம்லாம் நான்
0: ஓட்டியிருக்கேன்.
2: இது மாதிரி ஓட்டுகிற போது மனசும் மென்மையாக்குது, உடல் எந்த ஒரு நோயும் உள்ள நுழையாத அளவுக்கு பாத்துக்குது. அதே போல வீட்டுல இருக்கிற போது உடற்பயிற்சிங்கிறது கொஞ்ச நேரம் பண்ணுவேன்.
0: பண்ணுவீங்க?
2: அது வீட்டுக்குள்ள நடக்கிறது, அது கையை கால் நீட்டி மடக்கிறது, குனிஞ்சு எழுஞ்சு உட்காருது, இந்த மாதிரி முயற்சிகளை நான் பண்ணுவேன். அதனால இது வெளியே எந்த ஒரு நோயினுடைய தாக்கமும் இல்லாம நல்ல வலிவும் பொலிவும் மிக்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு
0: இருக்கிறேன்.
2: பெரும்பாலான பேர் நகர கிராம பகுதியில பாத்தீங்கன்னா பக்கத்து தெருவுக்கு போறதுக்கு, வயல்வெளிகளுக்கு போறதுக்கு, அங்காடிகளுக்கு போறதுக்கு, பால் வாங்கறதுக்கு சொல்லி அப்படி சக்கர வாகனத்துல சுகமா பயணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது குடும்பத்தை தவிர்க்கப்பட்டு இந்த மாதிரி நம்ம இருந்தோம்னா ரொம்ப நல்ல ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும்.
0: கண்டிப்பா சார், கண்டிப்பா சார்.
2: காலையில எழுந்து உடனே நாளிதழ் படிக்கிறது, டிபிசியில பொழுது ஓடுறது, கணினி தொலைக்காட்சியில நாடகங்கள் கணினி பாக்குறது, இந்த மாதிரி வெட்டித்தனமா பொழுது செலவு பண்ற நேரங்கள்ல நம்ம நிறைய நோய்களை விலை கொடுத்து வாங்கணும். அனுபவம் நிறைய படிப்படைகளை சொல்லி கொடுத்து கூட இந்த அலட்சியங்கிறது ரொம்ப அதிகமா நிறைய பேர்கிட்ட இருக்கு. இந்த விழிப்புணர்வுங்கிறது வர தயங்குது. அந்த விழிப்புணர்வு வர தயங்குறதுனாலதான் நம்ம வந்து நிறைய தொல்லைகளை அனுபவிச்சுட்டு இருக்கோம். சிலர் வாழ வேண்டிய வயசுல கூட வாழ்வை கூட தொலைச்சுடுவாங்க பல நோய்களுடைய இதுக்கு ஆள
0: தாக்கத்தினால.
2: சக்கரை நோய், டயாபெட்டிஸ் என்னென்னமோ சொல்றாங்க. இந்த நோய்கள் எல்லாம் நுரையீரல் தொற்று அது இது சொல்லி எல்லாம் பண்ற தொல்லைகளை அனுபவிக்கிறாங்க. அதனால நற்பண்பு மிகுந்தவங்களா இருக்கணும், நல்ல பழக்க வழக்கங்களை வாழ்க்கையில கடைபிடிச்சு விடிகால எழுந்து குறைஞ்சது 1 மணி நேரம், குறைஞ்சது 2 கிலோமீட்டர் தூரம் மிதி வண்டியில பயணிக்கிறது பாதுகாப்பான பயணம். நடக்கிறது, அதே போல வந்து வீட்டுக்குள்ள

0: வெளியிலிருந்து உடற்பயிற்சி பண்றது, இதெல்லாம் இப்ப இருக்கிற குடும்ப தலைவர்கள், திருமதிகள், இப்ப இருக்கிற குழந்தைகள், மூத்த குடிமக்கள் எல்லாருமே இந்த கவனத்தில் எடுத்துட்டு பண்ணாங்கன்னா சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ரொம்ப உடம்பு பெருத்து போய் தொப்பு ஒழுங்கு போய் அவஸ்தை போடுவாங்க, அதனால நோய்களையும் விலை கொடுத்துவாங்க. நாங்க பொதுவா சொல்றேன், யாரையும் எங்க குறிப்பிட்டு சொல்லல,
1: புரியுது சார். சொல்லுங்க.
0: கிராமங்களை நம்ம பாக்குற போது இந்த மாதிரி இடையூறுகளை சந்திக்கிறாங்க. அது பிற்பாடு ரொம்ப தொல்லையா இருக்குது, எந்தெந்த நோய் வந்து நான் ரொம்ப சிரமங்கள் அனுப்பிக்கிறேன், நானும் ஆஸ்பத்திரி போறேன், மாத்திரை வந்து போடுறேன், ஊசி போடுறேன், அந்த இடத்துக்கு போய் பாக்குறேன், இந்த இடத்துக்கு போய் பாக்குறேன், எங்கேயுமே சரியாகலைங்கிறாங்க. நோயும் நானே, நோய் முதல் நாடு, மருத்துவனும் நாயனையும் சொல்லி நம்மகிட்டே இருக்கு, நோய்க்கான தீர்வு நம்ம கிட்டே இருக்கு. இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கோ. இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு விஷயங்களை சொல்லி கொடுத்தோம்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நம்மளை போல குழந்தைகள் மாறுவாங்க.
1: வாழ்ந்துட்டு
0: இருக்கிறாரு, அதனால நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு தரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு நடக்கிறது, ஒரு சிரமப்படவே மாட்டாரு.
1: நன்றி நன்றி சார், நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கீங்க. நன்றி நன்றி நன்றி. இணைப்பில் இணையம் அடுத்த நேர் யார் எங்கிருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம், ஜான் ராஜா நஜிமுதி. நல்லா இருக்கமா?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
2: உடற்பயிற்சின்னு கொடுத்துருக்கீங்க.
1: ஆமா சார்,
2: ரொம்ப அவசியமான தலைப்பு தான்.
1: சந்தோஷம் சார்.
2: ஏன்னா எல்லாமே போயிடுச்சு அப்ப.
1: ஆமா சார், நிறைய பேர் பண்றது
2: குழந்தைங்களுக்கு முன்னாடி கால நேரத்துல எந்திரிச்சு உட்காந்து வெயில்ல நிக்க வைப்பாங்க, மாலை நேரத்துல விளையாடுவாங்க குழந்தைங்க, அதே ஒரு உடற்பயிற்சியா இருந்துச்சு. இப்பவும் விளையாடுறாங்க வீட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டு, லேப்டாப்லயும் செல்லுலயும், அது உடம்பு வீணா தான் போகும், எங்க ஆரோக்கியம் கிடைக்காதுல்ல.
1: புரியுது சார.
2: இது பெற்றோர்கள் தான் மாத்தணும். பிள்ளைங்க கேக்குது, ஆசைப்பட்டு கேக்குது, பொழுது போக்குது அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கறதுனால தானே குழந்தைங்களுக்கு. ரொம்ப பேருக்கு வந்து இந்த கண் பாதிப்பு நிறைய இருக்கு, பள்ளியில படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எல்லாம் கண்ணாடி போட்டுதான் பெரும்பாலும் வர்றாங்க, கேட்டா பார்வை குறைபாடு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம இந்த உடற்பயிற்சிங்கிறது அப்போ எந்திரிச்சோம்னா, காலையில எந்திரிச்சோம்னா வந்து உடற்பயிற்சி தான் ஃபர்ஸ்ட் வேலையா செய்வாங்க. எங்க பெரியப்பாலாம் இருந்தாரு, அந்த பிரேயரை முடிச்சுட்டு பட்டுந்து உடற்பயிற்சி ஆரம்பிச்சிருவாரு, கிட்டத்தட்ட 65 வயசுலயும். பாருங்க, அதே ஒரு சிறந்த உடற்பயிற்சிங்களாங்க. அந்த தொழுகை வந்து சிறந்த உடற்பயிற்சியாகவும் இருக்கு நமக்கு, வியாதிகள் வரவிடாம தடுக்குது. இதுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா 70 வயசு 75 வயசுக்கு மேல உள்ளவங்க எல்லாம் நின்றுதான் தொழுவாங்க பள்ளிவாசல்ல. இப்ப பாத்தீங்கன்னா 35 வயசு பையன் சேரு போட்டு உட்கார்ந்து தொழுகிறாரு. எல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது உணவு முறை மாற்றம், இந்த உடற்பயிற்சி இல்லாம போறது, எல்லாமே உட்கார்ந்தே வேலை செய்யறது, இப்படி போனதுனால முட்டி வலிங்கிறாங்க. 35 வயசு பையனுக்கு முட்டி வலிங்கிறாங்க.
1: புரியுது சார்.
2: அதாவது பள்ளிவாசல்ல நபர்கள், தொழுகக்கூடிய நபர்கள் வர்றது எண்ணிக்கையை விட பள்ளிவாசல்ல சேருனுடைய எண்ணிக்கை ரொம்ப கூடுதலா இருக்கு. ஏன்னா அதுல உட்காந்து தொழுவ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த உடற்பயிற்சிகள்லாம் இருந்துச்சுன்னா, சரியான உணவு முறை, சரியான தூக்கம், இதெல்லாம் இருந்துச்சுன்னா நிச்சயமா வந்து ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழலாமா.
1: நன்றி சார்.
2: ஆமா, அது நம்ம கையிலதான் இருக்கு.
1: நன்றி நன்றி சார்.
2: வாய்ப்பு அளித்தமைக்கு மிக்க நன்றி.
1: நன்றி சார். நன்றி சார். இணைப்பில் இணையம் அடுத்த நேர் யார் எங்கிருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: வணக்கம்
1: சார், சொல்லுங்க சார்.
3: எப்படி இருக்கீங்க மேடம்?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க சாக்க சார்? சொல்லுங்க.
3: நல்லமா இருக்கேன் மேடம்.
1: சொல்லுங்க சார், இன்றைய தலைப்பு தெரியுங்களா?
3: தெரியும் மேடம். சொல்லுங்க. முன்னாடி வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேடம்.
1: நன்றி சார், சொல்லுங்க சார்.
3: மேடம், என்ன பொறுத்த வரைக்கும் உடற்பயிற்சி அப்படிங்கறது ரொம்ப முக்கியமா, காலத்தினுடைய கட்டாயம் அது தேவைப்படக்கூடிய ஒன்று மேடம். நம்ம உடற்பயிற்சி அப்படிங்கறது செய்யறதுனால உடல ரத்த ஓட்டம் அப்படிங்கறதும் அதிகரிக்கும் மேம், இருதயம் அப்படிங்கறதும் வலுப்பெறும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த செடன்டரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்றாங்க, உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய வேலைகள்லதான் நம்ம எல்லாருமே ஈடுபட்டு இருக்கோம். அப்போ நம்ம எல்லாருமே உட்கார்ந்து வேலை செய்யறதுனால உடற்பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு நாளைக்கு காலையில 1:30, சாய்

0: இருந்தாலும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒதுக்கிறது ரொம்ப
1: நல்லது. சொல்லுங்க சார். இணைப்பில் இணையம் அடுத்த நபர் யாருங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்மா. வாழ்க வளமுடன்.
1: வாழ்க வளமுடன் மேம். சொல்லுங்க மேம்.
2: திருவாரூர் மாவட்டம் வினமல் தேன்மொழி முத்துக்குமாரசாமி பேசுறேம்மா.
1: சொல்லுங்க மேம்.
2: காலையில நம்ம தினமும் உடற்பயிற்சி செய்வது நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது. அத ஒரு கவிதையா சொல்றேன் பாருங்களேன். காலை பொழுது விடிந்ததம்மா, சோம்பல் யாவும் முடிந்ததம்மா, சுறுசுறுப்பாய் நாம் எழுந்திடுவோம், உடற்பயிற்சி செய்திடுவோம், கை கால்களை நீக்கிடுவோம், மூச்சு காற்றை வாங்கிடுவோம், ஓடி ஆடி ஓடிடுவோம், உள்ள பயத்தை ஓட்டிடுவோம், தேர்வை சிந்தி உழைத்திடுவோம், நோயை அடித்து விரட்டிடுவோம், மாளும் உடலை தேனிடுவோம், 100 ஆண்டு வாழ்ந்திடுவோம். சுவர் இருந்தால் தானே தம்பி சித்திரம் வரைய முடியும், உடல் இருந்தால் தானே நம்மால் சாதிக்க முடியும். உடற்பயிற்சியின் அவசியத்தை பற்றி சில கருத்துக்களை உங்களோட நான் பகிர்ந்துக்க விரும்புறேன்.
1: சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. கொஞ்சம் அத்தின சுருக்கமா சொல்லுங்கம்மா.
2: சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். இங்க சுவர் என்பது நமது உடல், சித்திரம் என்பது நமது வாழ்க்கை. ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் நாம் நினைத்த வாழ்க்கையே வாழ முடியும். இந்த ஆரோக்கியத்தை தரும் உன்னத கருவி தான் உடற்பயிற்சி. இன்றைய நவீன உலகத்துல தொழில்நுட்ப வளர்ச்சியினால மனிதன் உடல் உழைப்பு மிகவும் குறைந்து விட்டது. ஒரே இடத்துல அமர்ந்து வேலை செய்யும் சூழல் அதிகரித்து விட்டதுனால உடல் பருமன், நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம், இதய நோய்கள் போன்ற வாழ்வியல் நோய்கள் சிறுவயதிலேயே நம்மை தாக்குகின்றன. எனவே நம்ம தினம் 30 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்வதால ரத்த ஓட்டம் சீராகும், தசைகளும் எலும்புகளும் வலுவடைகின்றன, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து நோய் வராமல் தடுக்கப்படும். உடற்பயிற்சி செய்யும் போது நம் மூளையில் எண்டோர்பின் என்ற மகிழ்ச்சி ஹார்மோன் சுரக்குது. அது மன அழுத்தத்தை குறைத்து மன அமைதியையும் புத்துணர்ச்சியையும் தருது. காலையில நம்ம உடற்பயிற்சி செய்வது அன்றைய நாள் முழுவதும் நம் உடம்பு சுறுசுறுப்போடும் கவனத்தோடும் செயல்படும். தினமும் காலையில வேகமா நடக்கலாம், ஓடலாம், மிதிவண்டி ஓடலாம், யோகா செய்யலாம், எதையோ ஒண்ணு நம்ம தேர்ந்தெடுத்து செய்யலாம். நோய் வந்த பிறகு மருத்துவமனைக்கும் மருந்துகளுக்கும் செலவு செய்யும். சற்று நேரம் உடற்பயிற்சிக்கு நேரம் ஒதுக்குவது புத்திசாலித்தனம். ஆரோக்கியம் மகாபாகியம் என்பதை உணர்ந்து தினமும் உடற்பயிற்சி செய்வோம். ஆரோக்கியமான சமுதாயத்தை படைப்போம்.
1: நன்றி. நன்றிமா.
2: வாய்ப்புக்கு நன்றிமா.
1: நன்றிமா. நன்றிமா. இணைப்பில் இணையம் அடுத்த நேர் யார் எங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: அன்பு அறிவிப்பாளர் சசிகலா அவர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களுடன் செயற்பட்டு
1: சொல்லுங்க சார்.
3: நீங்க நான் சொல்ல வேண்டிய கேட்ட ஆரம்பத்தில் நீங்க சொல்லிட்டீங்க, உடல் ஒரு கோயில்.
1: ஆமா சார்.
3: புனித அதுதானே. அந்த கோயிலுக்கு பாதுகாப்புறதுதான் நம்முடைய உடற்பயிற்சின்றோம். உடற்பயிற்சி என்றால் என்ன அவசியமானது? நம்முடைய கை கால்கள் உடல்நிலை எல்லாமே நன்றாக இயங்க வேண்டும். இதுதான் உடற்பயிற்சியினுடைய அவசியம் பத்தி. இப்ப யாருக்கு அவசியம், யாருக்கு அவசியம் இல்ல? தொழிலாளர்களுக்கு அவசியம் இல்ல. நம்ம மூட்டத்துக்குறவங்களுக்கு
1: ஆட்டோமேட்டிக்கா அதுவே அவங்களுக்கு நடந்து
3: ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதே மாதிரி உழைக்கும் அந்த கலங்கள், அந்த இவங்க இருக்காங்கள உழவர்கள், அவர்களுக்கும் தேவையற்றது.
1: நிலத்துல பயிர் வைக்கிறவங்க.
3: ஆமா, நிச்சயமா. அவங்களுடைய செயல்கள் பாருங்க. இப்ப இது யாருக்கு அவசியமாகிறது? மாணவர்களுக்கு, நம்ம அலுவலகத்துடைய வேலை செய்யறவங்களுக்கு. அது என்ன கடுமையான, நீங்க சொல்லிட்டீங்க, கடுமையான உடற்பயிற்சி அவசியம் இல்லை. கை கால்களை நன்றாக அசைத்து அந்த நரம்புகளை வளப்படுத்த வேண்டும். அந்த நரம்புகள்ல வந்து ரத்தம் பாய வேண்டும். உச்சன் தலையிலிருந்து கீழ்கால்கள் வரை சிறுத்தி. அது நீங்களே சொல்லிட்டீங்க, குறிப்பிட்டு சொல்லிட்டீங்க. அதைத்தான் உதாரணம் காண்பீங்க. அது மனு தூக்குறது, ஓட்டப்பந்தயம், அதெல்லாம் சர்வசாதாரணம். இப்ப நம்முடைய அந்த உடற்பயிற்சியுடைய அவசியத்தை பத்தி எதுக்காக சொல்றோம்னா, நம்முடைய உடல் ஆரோக்கியம் நோய் வராமல் தடுப்பதற்காகத்தான். இப்ப நம்ம என்னதான் ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டாலும் அதில் விஷம் கலந்து கொண்டுதான் இருக்கிறது. அது இப்போ அதை போக்கணும்னா என்ன செய்யணும்? அந்த ரத்த நாளங்கள் அதிகமா இருக்கணும். உடம்புல வந்து சிவப்பு அணுக்கள் நல்லா இருக்கணும். இப்போ இன்னும் ஒன்று முக்கியமான கருத்துமா, நான் வந்து பதவியில் இருக்கும்போது உதவி மின் பிள்ளையாக இருக்கும்போது வரைக்கும் சைக்கிள் தான் ஓட்டியிருந்தாங்க. நிதி வண்டிகள் என்னுடைய மகன் ஆமாம்மா, என்னுடைய மகன் வந்த பாடுதான்

0: தோட்டத்துறைகளில் கார் வாங்கினோம். எனக்கு அது அவசியமே கிடையாது. எங்கேயாவது போகணும்னாலும் பொண்ணு வீட்டுக்கு போகணும், அங்கே வெளியே எங்கேயாவது போகணும்னா காரில் போவோம். எதுக்கு சொல்ல வரணும்? அவசியம் இல்லை, எனக்கு அவசியம் இல்லை, குழந்தைங்களுக்கு அவசியம். அதனால நம்ம அதில் உட்கார்ந்து போயிட்டு நம்ம ஏசியில் உட்கார்ந்து போகிறது, இன்னொரு வீட்டில் கூட ஏசியில் நான் படுக்க
1: மாட்டேன்,
0: படுக்க மாட்டேன். உண்மையா சொல்றேன், வேணும் காட்டுல கூட ஏசி போட்டு போனா நான் திட்டம் ஏறுகு அவசியமான. ஆமா, அதுக்காக நான் வந்து வருத்தப்பட மாட்டேன். என் மகன் கூட கேட்பா, என் இருக்குவா காரு, ஏன்பா நீங்க என்ன புரியுங்க, எனக்கு அவசியம் இல்லப்பா, நீங்க போட்டுங்க, உங்களுக்கு அவசியம். உடற்பயிற்சியுடைய அவசியத்தை பத்தி இன்னைக்கு நீங்க விளக்குறீங்கன்னா, அழகான ஒரு வார்த்தை கோயில்னு சொன்னீங்க, அந்த கோயிலை பாதுகாப்ப வேண்டியது நம்முடைய கையில தான் இருக்குமா. நன்றி பாத்தீங்களா.
1: நன்றி சார், நன்றி சார், நன்றி. இணைப்பில் இணையம் அடுத்த நேர் யார் எங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
2: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து
1: கட் ஆயிடுச்சு இல்லைங்க சார், ஏதோ லைன் கிடைக்கலீங்க, சொல்லுங்க சார், சொல்லுங்க சார்.
2: அதாவது மேடம், இந்த உடற்பயிற்சி நம்ம செய்யும் பொழுது உடலுக்கு நன்மை தரக்கூடிய அந்த குட் ஹார்மோன்ஸ் அப்படிங்கறது சுரக்குங்கிறாங்க. அப்போ நம்ம மறக்காம உடற்பயிற்சி அப்படிங்கறது செய்யணும். காலை அரை மணி நேரம், மாலை அரை மணி நேரம்னு பிரிச்சு உடற்பயிற்சி செய்வது நல்லது மேடம். காலையில நம்ம உடற்பயிற்சி செய்யறதுனால உடல் அந்த மெட்டபாலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகரிக்கிறதுன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம பேசல் மெட்டபாலிசம் அப்படிங்கிறது நம்ம எரிக்கக்கூடிய உடல் இருக்கக்கூடிய சக்தி, அது உடற்பயிற்சி செய்யறதுனால நமக்கு கொழுப்பு படிமங்கள் சேராத அந்த சாப்பிடுறது எரிஞ்சு போகக்கூடிய அளவிற்கு அந்த ஆற்றல தூண்டி கொடுக்கும்
1: நம்மளோட காலரிய பர்ன் பண்றதுக்கு.
2: ஆமா, அப்புறமா நம்ம உடற்பயிற்சி செய்யறதுனால நம்ம நாள்தோறும் உடல் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ஆக்டிவா இருக்கிறது அப்படிங்கறது ரொம்ப நல்லது. அதாவது வயதிற்கு தகுந்தா போல் உடற்பயிற்சி செய்வது நல்லதுங்கிறாங்க. அதாவது 30 வயது வரைக்கும் டாக்டர்ஸோடைய அட்வைஸ் பெரிதா தேவைப்படாது. நம்ம ரன்னிங், ஜாகிங், வாக்கிங், என்ன வேணுமான டென்னிஸ் எக்ஸசைஸ் அப்படிங்கறத பண்ணலாம். ஆனா 30 வயதுக்கு மேல ஆச்சுன்னா டாக்டர் கிட்ட இந்த எக்ஸசைஸ் நான் செய்யலாமா, இது எனக்கு உகந்த ஒரு விஷயமா அப்படிங்கறத கேட்டுட்டு நம்ம பண்றது ரொம்ப நல்லது மேம்.
1: நல்ல விஷயம் சார். ஆமா,
2: ஆமா. அதே மாதிரி சில பார்த்தீங்கன்னா யங்கர் ஜெனரேஷன் ஓவர் டூ பண்ணுவாங்க மேம் எக்ஸசைஸ், அதுவும் தவறு. உடற்பயிற்சியோடைய அந்த கூடத்திலேயே சில பேர் இறந்து போகிறத பாக்குறோம். அதற்கு முக்கிய காரணம் இருதயத்திற்கு பலவீனம் தரக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஒர்க் அவுட் பண்ணறதும் அட்வர்ஸ் ஹெல்த் எஃபெக்ட் அப்படிங்கறத கொடுக்கும். அப்போ நம்ம இருதயத்துல கொஞ்சம் வலி மாதிரி அல்லது எக்ஸசைஸ் பண்ணும் போது மூச்சு விடாத ஒரு சிரமம் ஏற்பட்டதோ அப்ப டக்குன்னு எக்ஸசைஸ் ஸ்டாப் பண்ணது ரொம்ப நல்லது. ஆமா, அதே மாதிரி நம்ம உடல் ஆரோக்கியத்திற்காக உடற்பயிற்சி செய்யறோம், ஆனா அந்த உடற்பயிற்சி செய்வதே உடலுக்கு குந்தகம் விளைவிக்க கூடியது இருக்கக்கூடாது. நிறைய இளைஞர்கள் மசில் பண்ணுன்னு உடற்பயிற்சி செய்யறாங்க, ஜிம் போறாங்க, ஆனா ஓவர் அளவிலான அந்த வெயிட் லிப்டிங் அப்படிங்கறதும் உடலுக்கு கேடு விளைவிக்க கூடியதாக இருக்கு. அப்போ உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை தரக்கூடிய உடற்பயிற்சி அப்படிங்கறத நம்ம தேர்ந்தெடுத்து பார்த்து செலக்ட் பண்ணி பண்ணணும். அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்களே இலவசமாக உடற்பயிற்சி கூடங்கள் அமைக்கிறாங்க. அதே மாதிரி காலங்காத்தால நீங்க பாத்தீங்கன்னா இந்த மெரினா கடற்கரை, நம்ம ECR இந்த பகுதிகளில் நிறைய பேரு உடற்பயிற்சி காலை முறை எழுந்து ஓடுறாங்க, ஜாப் பண்றாங்க, வர்க் பண்றாங்க, அதுல எவ்வளவு நல்லது. ஆக விழிப்புணர்வு அப்படிங்கறது மக்கள் கிட்ட உடற்பயிற்சிக்கு இன்றைய காலகட்டத்துல அதிகம் இருக்கு. ஆனா சிலர் எனக்கு உடற்பயிற்சி செய்யறதுக்கு போர் அடிக்குதுங்கிறாங்க. போர் அடிக்கிறதுக்கு முக்கிய காரணமே உங்களுக்குரிய ஒரு துணை அப்படிங்கிறது தான் இல்லைங்கிறாங்க. அதே மாதிரி மேம், ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வகையான உடற்பயிற்சியை செய்யணும்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஓடினியா, நாளைக்கு ஜாக் பண்ணு, அடுத்த நாள் வாக் பண்ணு, அடுத்த நாள் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணு, மாத்திக்கிட்டே பண்ணு. ஒரே விஷயத்த தொடர்ந்து செய்யும் பொழுதுதான் அது அலுப்பு தட்டுது, அது இது
1: சளிப்பு. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் கிடையாது.
2: அதே மாதிரி மேம், உடற்பயிற்சி செய்யும் பொழுது தகுந்த நபர்களை கூட்ட வச்சுக்கிறது. சில பேர் நாய்க்குட்டிய கூட்டிட்டு போவாங்க, சில பேர் ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு போவாங்க, சில பேர் இதமான மியூசிக்க கேட்டுக்கிட்டே எக்ஸசைஸ் அப்படிங்கறத பண்ணுவாங்க. இது மாதிரி ஏதோ ஒண்ணு சைட்ல வெயிட்டு கொண்டு உடற்பயிற்சி செய்வது உடற்பயிற்சியை போர் அடிக்காம இன்னும் சிறப்பாக செய்வதற்கு வாய்ப்பும் அமையும்ங்கிறாங்க.
1: சூப்பர் சார்.
2: நிறைய பாக்க ஒண்ணு சொல்லணும் நாம.

0: ஏரோபிக் உடற்பயிற்சி அப்படிங்கறது ரொம்ப நல்லதுங்கிறாங்க மேம். குறிப்பிட்ட நீங்க நல்லா டான்ஸ் ஆடும் பொழுது அது உங்களுக்கு உடம்புல ஆக்சிடோசின் அப்படிங்கிற நல்ல ஹார்மோன்ஸ் சுரந்து உங்களுக்கு நல்ல ஹெல்தியான அந்த லைஃப் ஸ்டைல் கொடுக்குது. அப்போ நிறைய பேர் நடனம் அதாவது ஏரோபிக் எக்ஸசைஸாக அதை கருதி அதை பண்றாங்க. அதனால நம்மளால நமக்கு வந்து ஸ்டெப்ஸ போட்டு டான்ஸ் ஆடினோம்னா அது மன மகிழ்ச்சியும் தரும்.
1: எக்ஸசைஸ் பண்ண முடியல ஜாலியா ஆடுங்கப்பா சொல்றீங்க.
0: எனவே இந்த மாதிரியான குட்டி குட்டி விஷயங்கள் செய்தோம்னா நம்ம வாழ்க்கை நீட்சியாக சிறந்த வாழ்க்கையாகவும் இருக்கும்.
1: நன்றி நன்றி சார்.
0: உடற்பயிற்சி செய்து நல்ல உடல் ஆரோக்கியம் பெறுவோம் அப்படிங்கிற கருத்தை சொல்லிக்கிறேன். வேலூர் சந்திரசேகர் விடைபெறுகிறேன்.
1: நன்றி நன்றி சார் நன்றி. இணைப்பில் இணையம் அடுத்த நேர் யார் எங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: ஓம் சக்தி. வணக்கம் சார்.
1: வணக்கம் சார். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: ரெட்டிக்குப்பம் மாறு முதுக்கு சார்.
1: ஆ சொல்லுங்க சார்.
2: சார் என்ன போதும் சிஸ்டர், இன்னைக்கு உலக அதிக தினம், அனைவருக்கும் இதயம் சிறப்பாக அமைய வாழ்த்துகள்.
1: நன்றி சார் நன்றி சார். உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
2: எனக்கு தெரியும் எனக்கு அவர் சந்தேகம் சார் சொன்ன மாதிரி தஞ்சு சொன்ன மாதிரி எனக்கு எக்ஸசைஸ் செய்ய வரணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஒண்ணு நடைபயிற்சி பண்ணுங்க போறேன்ட்டாரு. அது நடைபயிற்சி ஈவினிங் முடிஞ்சா காலையில் செய்யலாம், ஈவினிங் செய்வோம் வேற. ஈவினிங் 5 மணிக்கு மேல அப்படியே வாக்கிங் மாதிரி கொள்ளிக்கு போவாச்சிங்களா காலத்துக்கு வாக்கிங் மாதிரி நிலத்துக்கு போட்டு அது பாத்தீங்கன்னா அப்படியே கிட்டத்தட்ட ஒரு
1: செய்யாதீங்க நீங்க வாக் மட்டும் பண்ணுங்க போறோம்
2: எல்லாமே எந்த விதமான தவறும் செய்யாம
1: இணைப்பில் இணையம் அடுத்த நேரம் யார் எங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்மா, நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
1: சொல்லுங்கம்மா.
3: உடற்பயிற்சியை பத்தி ஒரு பாடலாவே நான் பாடலாம்னு நினைக்கிறேன்.
1: சொல்லுங்கம்மா.
3: உடற்பயிற்சி ரொம்ப அவசியமானதுங்கிறத எழுதியிருக்கேன் பாடலா. நான் பாடுவேன். உடல் பயிற்சிகள் தினம் செய்யணும். உடல் பயிற்சிகள் தினம் செய்யணும். தவம் செய்வரும் நடந்து செய்வரும் சுகமே. உடல் பயிற்சிகள் தினம் செய்யணும். இன்று நாம் வாழ்வது எந்திரமா, அதை இங்கு மாற்றி தருவது

0: மிக்க நன்றி நன்றி நன்றி.
1: ஆமாங்க, பயிற்சிகள்னால என்ன நன்மைங்கிறத பாடலாக
0: நன்றி
1: நன்றி
0: நன்றி. இணைப்பில் இணையம் அடுத்த நேர் யார் எங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம், உடையார் பழைய மஜிம்.
0: சொல்லுங்க சார்.
2: இன்னைக்கு உலக இதய தினம்மா.
0: ஆமா சார்.
2: உடற்பயிற்சி அவசியம், வயசுக்கு ஏத்த மாதிரி செய்யணும். அதாவது நடைப்பயிற்சி செய்யலாம், ஒரு 30 நிமிஷம். அப்படியே வந்து நீச்சல் பயிற்சி பண்ணிக்கலாம், மூச்சு பயிற்சி பண்ணலாம். அப்புறம் உணவு கட்டுப்பாடும் வேணும். அதாவது மருத்துவர்கள் சொல்லுவாங்க ரெட்னு சொல்லி, ஆர்இடி. ஆர்னா ரிலாக்ஸ், இன்னா எக்ஸசைஸ், டின்னா டயட் கண்ட்ரோல். நம்ம அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆற்றுனு. அது அது அது வந்து அப்படி கிடையாது அந்த பழமொழி. அதாவது புண்பட்ட மனதை புகவிட்டு, அதாவது நல்ல நிகழ்வை மனதில் புகவிட்டு ஆற்று, புகுத்தணும். அந்த மனசு வந்து வேதனையா இருக்கும் போது நம்ம நல்ல நிகழ்வை வந்து மனசுல புகுத்தணும். இதுதான் மறிவு போச்சு அந்த பழமொழி. என்ன சொல்ல போனீங்கன்னா, இதயம் வந்து எந்த நேரத்திலயும் அதன் துடிப்பு நின்று விடக்கூடும். மென்மையான அந்த இதயத்தின் மீது சோகம், துக்கம், வன்மம், மன அழுத்தம், ஏன் இத்தனை கல்லெறிகள்? அன்பை எரிந்து பாருங்களேன், அது சில நாட்கள் அன்பா அமைதியா துடித்துக் கொண்டே இருக்கட்டுமே. நன்றி மேடம்.
0: நன்றி சார். நன்றி சார்.
2: நன்றி.
0: இணைப்பில் இணையம் அடுத்த நேரம் யார் எங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்மா. வணக்கம்மா. இது வரைக்கும் 172 முறை ட்ரை பண்ணிருக்கேன்.
0: ஆ சொல்லுங்க சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க சார்?
3: அதாவது நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், அடுத்த நேரம் சுருக்கமா பேசணும். இதய நேரத்தை பத்தி நீங்க பேசுறோம்.
0: சொல்லுங்க சார்.
3: இதயம் என்பது ஒரு மெல்லியமானது.
0: யார் எங்கேருந்து பேசுறீங்க சார்?
3: நான் வாரியங்காவல் குழந்தைனாலுமா.
0: ஆ சொல்லுங்க சார்.
3: இந்த இதயம் போலவே நம்ம நேயர்களை இருக்கணும்.
0: நான் கண்டிப்பா சார் சொல்லுங்க.
3: பட்டி போன்ற மாதிரி நம்ம மட்டும் பேசினா போதாது, அடுத்த நேரம் வரணும். இந்த இதயம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால், பஞ்சு போல இருக்கணுமா? இந்த இதயம் எப்படி இருக்கணும்னா, எல்லாருக்கும் உதவு வேண்டுமா? அப்ப எல்லாருக்கும், எல்லாரிடத்திலும் அன்பு காட்டுதல், எல்லாரிடத்திலும் பாசம் காட்டுதல், எல்லாரிடத்திலும் கொடுத்து விடும் போது இதய நோயே வராதுன்னு சொல்லி டாக்டர் இப்ப சொல்றாரு. என்ன காரணம்? மன இறுக்கம். ரெண்டாவது, நமக்குள்ள போட்டு புழுங்கிறது. வெளியே சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? இப்படி மன இறுக்கம் வரும்போது கூட பாத்தீங்கன்னா, மனைவி மற்றும் இறுதி நோய் உடம்புறாங்க. அந்த இறுதத்தை நம்ம இருக்கிற வரைக்கும் நமது எப்படி பாதுகாக்க வேண்டுமோ அப்படி பாதுகாத்து, நல்ல உணவுகள், கொலஸ்ட்ரால் இல்லாமல் நல்ல உணவை, இயற்கை உணவை சாப்பிட்டு அனைவரும் இன்பமாக இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை வாரியங்களுக்கு குழந்தைனா கருத்து. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்குறோமா.
0: நன்றி சார். நன்றி நன்றி நன்றி.

0: இன்று உலக இதய தினம் கடைபெற்று வருகிறோம். இதயம் நம் உடலின் இடைவிடாத உழைப்பாளர். நாம் தூங்கினாலும் ஓய்வெடுத்தாலும் இதயம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே தான் இருக்கும். அனைத்து பகுதிகளுக்கு ஒரு ரத்தத்தை செலுத்துவது இதயம்தான். இதய ஆரோக்கியம் என்பது நோய் வந்த பிறகு கவனிப்பதல்ல. சிறு வயது முதலே நல்ல உணவு, உடற்பயிற்சி, போதுமான தூக்கம் போன்ற பழக்கங்களை வளர்த்து கொள்வது மிகவும் முக்கியம். இணைப்பில் இணையும் அடுத்த அழைப்பாளர் யார், எங்கிருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். புதுவையில இருந்து ஆசை தம்பி பேசுறேன் மேடம்.
0: ஆ சொல்லுங்க சார்.
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
1: நலமா இருக்கும் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: உடற்பயிற்சி என்பது ஒரு பெரிய சப்ஜெக்ட், எல்லாருக்கும் இன்றியமையாதது. அதாவது குழந்தை பருவத்திலிருந்தே தேவை. இதான் பாரதியார் பாடினாரு, ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, சாலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு தூரும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று பழக்கப்பட்டுக் கொள்ள பாப்பா அன்னைக்கே சொல்லிட்டாங்க. உடற்பயிற்சி வந்து நிறைய இருக்கு மேடம். நம்ம சாதாரணமா நடைப்பயிற்சி, ஓட்டப்பயிற்சி இதெல்லாம் செய்யறோம். ஓட்டப்பயிற்சியிலே நமக்கு வந்து பிரீத்திங் எக்ஸசைஸ் கிடைக்குது. ஆனா எல்லாராலையும் ஓட முடியுமானா இளமையா இருக்கிறவங்க ஓடுவாங்க, அவங்களுக்கு ஓட்டப்பயிற்சியிலேயே. ஆனா பிரீத்திங் எக்ஸசைஸ் நமக்கு யோகால கிடைக்கும்.

0: ஸோ அதை வகை வகையாக பிரிச்சுட்டாங்க. இன்னைக்கு யோகால வந்து எல்லாமே கிடைக்குது, வில்வித்தையில கிடைக்கிறாங்க பாருங்க, வில்வித்தை அதாவது உடம்ப வளைக்கிறாங்க பாருங்க அப்படி, அது வந்து இன்னைக்கு யோகால பண்றாங்க, உட்காந்துட்டு இன்டோர்லயே பண்றாங்க, சூப்பரா. அது மாதிரி இன்னைக்கு நிறைய இருக்கு, நிறைய கத்துத்தராங்க, ஒரு ஒரு நிலைக்கும் இருக்குது. அதாவது இப்ப டிரைவிங் பண்றாங்கன்னா அவங்க ஒரே நேரம் பார்த்துட்டு தலையை இது பண்ணிட்டு கைத்த வச்சுட்டு பண்றாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு பயிற்சி, கம்ப்யூட்டர்ல பார்த்து வேலை செய்யறாங்களா அவங்களுக்கும் ஒரு பயிற்சி, உடல்நிலை சரியில்லையா இதயத்துக்கு ஒரு பயிற்சி, அதே மாதிரி நம்ம கால் எலும்புகளுக்கு முட்டி அதுக்கு ஒரு பயிற்சி, பல வகையில இருக்கு. இது வந்து இன்னைக்கு வந்து என்ன ஆச்சுன்னா நமக்கு இந்த உடற்பயிற்சி மருத்துவத்திலேயே வந்துருச்சு, மருத்துவத்திலே நமக்கு இப்ப பயிற்சி செஞ்சுக்கிறது, அதாவது என்ன ஹீட்டிங் தெரப்பி அதெல்லாம் ஏன் கொண்டு வராங்கன்னாக்கா நமக்கு அது பயிற்சியில வர்றதுதான், அது நமக்கு கொஞ்சம் ரொம்ப முடியாம போயிடுச்சுன்னா கால அதை சரி பண்ணி கொடுத்துறாங்க பாருங்க அந்த பயிற்சி மூலமா. இப்ப உடற்பயிற்சி என்பது எல்லா இதுக்கும் தீர்வு காணக்கூடிய ஒன்று, அது அதுதான் முக்கியம். உடற்பயிற்சி என்பது எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு காண வேண்டியது, அது முன்னேற்பாடு, எந்த ஒரு பிரச்சனையும் வராம இருப்பதற்கு. உடம்புல கொழுப்பு சத்து சேராம இருக்கணுமா, உடற்பயிற்சி வேணும், நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு வேணும், அது மாதிரி பல இதில் இருக்கு மேடம். ஆனா உடற்பயிற்சி வந்து பெரிய சப்ஜெக்ட், இன்னைக்கு நீங்க கொண்டு வந்திருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சிகரமா.
1: நன்றி, நன்றி சார், நன்றி சார், நன்றி, நன்றி. உணவு பழக்கம் இதய ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதிக உப்பு, சர்க்கரை, நிறைவு பெற்ற கொழுப்பு உள்ள உணவுகளை குறைத்து காய்கறிகள், பழங்கள், முழு தானியங்கள் போன்றவற்றை உணவில் சேர்ப்பது மிகவும் நல்லது. தினசரி உடற்பயிற்சி இதயத்திற்கு நல்ல நண்பன். நடைப்பயிற்சி, சைக்கிள் ஓட்டுதல், நீச்சல் போன்ற உடலுக்கு ஏற்ற செயல்பாடுகளை வழக்கமாக்கலாம். புகைப்பிடித்தல் இதயத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து. புகையிலையை தவிர்ப்பது இதயத்தையும் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க உதவும். இரத்த அழுத்தம், இரத்த சர்க்கரை, கொழுப்பளவு ஆகியவற்றை அவ்வப்போது பரிசோதித்து கொள்ள வேண்டும். பல பிரச்சனைகள் ஆரம்பத்தில் வெளிப்படையான அறிகுறி இல்லாமலே இருக்கலாம். மன அழுத்தத்தையும் கண்டிப்பாக கவனிக்கணும். போதுமான தூக்கம், ஓய்வு, தியானம், குடும்பத்தினருடன் நேரம் செலவிடுதல் போன்ற வாழ்க்கை முறையை சமநிலையில் வைத்திருக்க உதவும். இதயத்தின் எச்சரிக்கை அறிகுறியை அலட்சியம் செய்யக்கூடாது. மார்பில் வலி அல்லது அழுத்தம், மூச்சு திணறல், ஒரு வியர்வை, திடீர் பலவீனம் போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ உதவி பெற வேண்டும். இதயம் நமக்காக ஒவ்வொரு நொடியும் துடிக்கிறது. அதற்காக நாம் தினமும் சில நிமிடங்களை ஒதுக்குவோம். நல்ல உணவு, சிறிது உடற்பயிற்சி, மன அமைதி, முறையான பரிசோதனை, இவையே ஆரோக்கியமான இதயத்திற்கான எளிய பரிசுகள். இதயம் நின்ற பிறகு கவனிப்பதை விட இதயம் துடித்து கொண்டிருக்கும் போதே அதை கவனிப்போம். இந்த உலக இதய தினத்தில் உங்கள் இதயத்திற்கு ஒரு வாக்குறுதி கொடுப்போம் நேர்களே. 2026 இதய தின கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் மிஸ் எ பீட், ஒரு துடிப்பையும் தவற விடாதீர்கள். 2026 இந்த கருப்பொருளை தொடர்ந்து இதய நோயின் எச்சரிக்கை அறிகுறிகளை அடையாளம் காணுதல், இதயத்தை பாதுகாத்தல், தேவையான நடவடிக்கைகளை வலியுறுத்தல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தலாம். நிகழ்ச்சியில் இப்போது பாடல் கேட்கலாம்.

0: நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த அழைப்பாளர் யார் எங்கிருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுக்கா இளமங்கலம் கிராமம் ஆர் முருகன்.
0: சொல்லுங்க சார்.
1: உடற்பயிற்சி என்றது அவசியம் மேடம், அனைவருக்கும் அவசியம். விவசாயம் பண்றவங்களுக்கு இது உடற்பயிற்சி தேவை இருக்காது. ஏன்னா விவசாயத்துல அவங்க ஏற்படுத்தி ஓட்டுவாங்க, அப்ப நடைப்பயிற்சி ஆகுது. அப்ப கைதிக்கு போறேன்ட்டு போவாங்க, அப்ப ஒரு நடைப்பயிற்சி ஆகுது. இப்ப வந்து நான் நீங்க சொல்லும் போதே நான் ஒரு மிதி வண்டி தான் ஓட்டிங்க வந்தேன். நேத்து கூட என் நண்பர்கிட்ட அபுசாலி என்ற ஒரு கிட்ட மின் இப்போ பிரேக் சரியா பிடிக்கல சைக்கிள்ல, அதுக்கு என்ன பண்ணலாம் எனக்கு தெரியல, நீ சொல்லு. ஏன்னா அவரு மெக்கானிக், சைக்கிள் மெக்கானிக் கடை வச்சிருந்தாரு அபுசாலி. அவருக்கு போன் பண்ணி நான் கேட்டேன். நான் இப்ப அவர் சொன்னாரு அதுக்கு சின்ன நெட்டு வேணும், அதுக்கு சாய் ஃபேனர் வேணும், அதுக்கு அப்படி இல்லங்க கேபிள் ஒயர் போல வந்துருக்குது. இப்ப மாட்டுது பின் பிரேக் எல்லாம் சரியா பிடிக்கல, அப்பதான் ஒயர் பழுதா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு அவரு. நேத்து தான் கேட்ட சாயந்தரமா.
0: நீங்க என்னென்ன உடற்பயிற்சி எல்லாம் மேற்கொள்வீங்க சார்?
1: ஆமா மேம், அதே போல வந்து இந்த கல்வி ஒரு ஒருத்தர் புராணம் இந்த கவிதா சொன்னாரு, ஒரு பழமொழி ஒண்ணு சொன்னாரு. அதே போல ஒரு நான் ஒரு பழமொழி ஒண்ணு சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச பழமொழிய
0: சொல்லுங்க சார்.
1: இவரு கடவுள் வந்து ராமரு காட்டுக்கு போனாருங்களாம், அவர் காலில் வந்து முள்ளு பொத்துக்கிட்டீங்களாம். அப்போது ஒரு மரத்து நயலில்

0: அமர்ந்து அதை எடுத்தாருங்களா, அந்த முல்லை எடுக்கலான்ட்டு புடி புடி பாக்குறாங்க வரலைங்களா. அந்த வழியா வந்து சின்ன போயிருந்தாரு, அதான் அனுமான் சொல்லுவாங்க அவரை. அவரு வந்து ஐயா நீங்க தப்பா நினைக்கலாம், நான் அந்த முல்லை நான் எடுக்கட்டுங்களா அப்படின்னு வரான் அவரு. சரிங்க ஏன்னா எடுங்க அப்படின்னு
1: வரான்.
0: அவர் கண் பார்வை வந்து நல்லா கூர்மையா இருந்து, அதுவும் இல்லாம அவர் கண் கை விரல் நகம் வந்து அவரும் கூர்மையான நகம். அவரு வச்சு எடுத்தாருங்களா அந்த முள் வந்துட்டுங்களாம். நான் இவ்வளவு நேரம் புடிக்கணும் இருந்தேன் பக்தா ஆஞ்சனையா, நான் எடுக்க முடியல இந்த முள்ள, நீ வச்ச உடனே இப்படி முள்ள எடுத்தாச்சு எப்படி அப்படின்னு கேட்டாருங்களா அவர் கடவுள். அதான் ராமரர். அதுக்கு அவர் அனுமார் சொன்னாருங்களா, என் நகமும் கூர்மையான்ட்டு என் கண் பார்வையும் கூர்மையான்ட்டு, அதனால தான் நான் முள்ள வந்து எடுத்துட்டேன். அதான் பிச்சை எடுத்து பிச்சை எடுத்தாராம் பெருமாள், அதை புழுங்கிச்சான் அனுமார்ன்றத காலப்போக்கல. அத முள்ள எடுத்தாரு பாரு, அதை தான் வந்து காலப்போக்கல வந்து இப்படி வந்தது, பிச்சை எடுத்தாராம் பெருமாள் அப்படின்னு. அந்த சதையை பிச்சை எடுக்கிறதுனால பிச்சை எடுத்தாராம் காலப்போக்கல வந்துடுது.
1: அதான்
0: பழமொழி மேடம். அதான் சைக்கிள், இப்ப வந்து நான் சைக்கிள் தான் எங்க போனாலும் சைக்கிள் தான் போவேன். இங்க நம்ம வீடு எங்க பாண்டிச்சேரியில இருந்து ஒரு நண்பர் நம்ம வீட்டுக்கு வந்தாரு, ஒரு 10 வீடு தான் தள்ளி இருந்தாங்க அந்த கடை. அதுக்கு நான் நடந்து போனேன் நானு. அதுக்கு ஏன் நடந்து போற, ஒன்னு என் வண்டி எடுத்துக்கு போறேன் அப்படின்னாரு. இல்லைங்க நான் நடந்தே போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பர் கிட்ட சொல்லிட்டு நான் போய் போய் வந்தேன்.
1: சூப்பர் சார், நல்ல விஷயம்.
0: அதுக்கு
1: நடந்து போலான்றீங்க.
0: ஆமாமா, நடந்தாலுமே ஒரு உடற்பயிற்சி தான் மேடம்.
1: கண்டிப்பா சார்.
0: அதே போல வந்து குழந்தை பிறக்கும் போது அவங்க வந்து குனிய சொல்லுவாங்க, தொடப்பத்தை எடுத்து கூட்ட சொல்லுவாங்க, துணி துவைக்க சொல்லுவாங்க. அது குஞ்சின்னு இருந்தாலுமே அது ஒரு உடற்பயிற்சி போல செய்வாங்க. நீக்கு நான் வெளியேற்ற சிட்டிலாம் பாக்குறேன் மேடம், சில பேர் ஓடுவாங்க. ஏன் என் குழந்தைய கேட்கும், ஏன் இவங்க ஓடுறாங்கப்பா
1: அப்படின்னு.
0: இல்லம்மா இவங்க உடற்பயிற்சி எடுக்கிறாங்க, அதனாலதான் இவங்க ஓடுறாங்க அப்படியா. அதே போல வந்து சைக்கிள் நல்லா ஸ்பீடா போவாங்க சில பேரு. இது சிட்டில நடக்கு, இது பெரும்பாலும் நான் டெய்லி அதே கலையில பாக்குறது
1: இதை.
0: அதான் உடற்பயிற்சி டாக்டர் சொல்ல வச்சுதான் அவங்க சைக்கிள் ஓட்டுறாங்க, ஓடுறவங்க ஓடிக்கின்னு இருக்காங்க. நம்மளுக்கு கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு தேவைப்படாது அந்த உடற்பயிற்சி, தேவைப்படாது. ஏன்னா அவங்க டெய்லியும் காலையில 4 மணிக்கு இல்ல 5 மணிக்கு அது குறைஞ்சபட்சம் எழுந்துப்பாங்க. எழுந்து அவங்க வேலையை பார்ப்பாங்க. ஆண்களுக்கு என்ன வேலையோ அந்த வேலை செய்வாங்க, பெண்களுக்கு என்ன வேலையோ அந்த வேலை செய்வாங்க. ஆமாங்க மேடம். இதே சிட்டில வந்து அது போல அந்த அளவுக்கு எழுந்திருக்க மாட்டாங்க, படுக்கிறது லேட்டா படுப்பாங்க. அவங்க சீரியல் தான் பெரும்பாலும் தலை முழுக்க பார்ப்பாங்க. காலையில எழுந்திருக்கும் போது 7 மணிக்கு எழுந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஏன்னா வேலை இல்லை, அதனாலதான் டாக்டருக்கு இந்த இது செய்யறாங்க அவங்க. நம்ம கிராமம் போறவங்களுக்கு அவங்க வேலையை அவங்க செய்யறாங்க.
1: காலையில எழுந்திரிங்கன்னு சொல்றீங்க.
0: ஆமாங்க மேடம், நம்ம படுக்கிறது வேலையாவும் படுக்கணும், எழுந்திருக்கு அதே காலை 5 மணி இல்லது 4 மணிக்காவது எழுந்திருக்கணும்.
1: சூப்பர் சார், கண்டிப்பா. நல்ல விஷயம் சார், நிகழ்ச்சியில இருந்து மிக்க நன்றி சார். நன்றி
0: நன்றி மேடம், உங்களுக்கும் நன்றி, காலை வணக்கம்.
1: நன்றி சார, நன்றி. உடற்பயிற்சி ஏன் அவசியம் அப்படின்னு பார்த்தோன்னா, உடற்பயிற்சி நம்முடைய உடலை இயக்கத்தில் வைத்திருக்கிறது. தொடர்ந்து உடல் இயக்கம் இருப்பதால் தசைகள் மூட்டுகள் போன்றவை சுறுசுறுப்பாக செயல்பட உதவும். நீண்ட நேரம் உட்கார்ந்து இருப்பதால் ஏற்படும் சோர்வையும் உடல் இறுக்கத்தையும் குறைக்க உடல் இயக்கம் உதவுகிறது. நம்முடைய உடலுக்கு இயக்கம் என்பது ஒரு தேவையை தவிர ஆடம்பரம் கிடையாது. வண்டி ஓடுவதற்கு எரிபொருள் தேவைப்படுவது போல நம்முடைய உடலும் சுறுசுறுப்பாக இயங்க இயக்கம் தேவை. உடற்பயிற்சி உடல் ஆரோக்கியத்திற்காக மட்டுமல்ல, பலருக்கும் உடற்பயிற்சி என்றாலே உடல் எடையை குறைப்பது அப்படின்றதான் நினைவுக்கு வரும். ஆனால் அதன் பயன் அதை விட அதிகம். உடற்பயிற்சி நம்முடைய உடல் வலையை பராமரிக்கவும் அன்றாட வேலைகளை சுலபமாக்கவும் செய்யக்கூடிய உடற்திறனை வளர்க்கவும் உதவுகிறது. இதனால் எனக்கு கொஞ்சம் நடந்தாலே களைப்பாகி விடுறது என்ற நிலை குறையலாம். உடற்பயிற்சி நோக்கம் எப்போதும் எடையை குறைப்பது அல்ல, வாழ்க்கையை சுறுசுறுப்பாக வாழும் திறனை அதிகரிப்பது தான். மனநலத்திற்கும் உடற்பயிற்சி மிகவும் முக்கியம். உடலும் மனமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. தினசரி

வாழ்க்கையில் ஏற்படும் மன அழுத்தம், பதற்றம், வேலை பளு போன்றவற்றிலிருந்து சிறிது நேரம் வெளியே வந்து நடப்பது அல்லது உடற்பயிற்சி செய்வது மனதிற்கு புத்துணர்ச்சியை தரும். மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

உலக இதய தினத்தன்று ஓய்வென்று உழைக்குது ஒரு சின்ன கூடு, உயிருக்கும் அது ஒன்றோ காக்கும் ஒரு வீடு. துடிக்குது தாளத்தோடு நாளை நகர்த்த, துணிவோடு காப்போம் அதை இன்பம் வளர்க்க. கோபங்கள் தள்ளிவிடுவோம், குதூகலம் சேர்ப்போம், உணவிலும் நல்லதொரு முறையை நாம் பார்ப்போம். நாளை நமதாக்குவோம், நலம் காத்திடுவோம், நம்பிக்கை ஒளியை நெஞ்சில் ஏற்றிடுவோம், இதயம் காப்போம், இயன்றவரை நேசிப்போம். உடற்பயிற்சி என்பது உடலை மாற்றுவதற்கான ஒரு முயற்சி மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றுவதற்கான ஒரு நல்ல தொடக்கம். நேரமில்லை என்று சொல்லும் நம்மில் பலருக்கும் உடல் நலம் பாதிக்கப்பட்ட பிறகு மருத்துவமனைக்கு செல்ல நேரம் கிடைத்து விடுகிறது. அதனால் நோய் வந்த பிறகு ஆரோக்கியத்தை தேடுவதை விட ஆரோக்கியமாக இருக்கும்போதே அதற்காக சிறிது நேரத்தை ஒதுக்குவோம். ஒரு நாளில் சில நிமிடங்களாவது நம்முடைய உடலுக்காக ஒதுக்குவோம், நடப்போம், இயங்குவோம், சுறுசுறுப்பாக இருப்போம். ஏனென்றால் நம்மிடம் இருக்கும் மிகப்பெரிய செல்வம் பணம் அல்ல, நல்ல ஆரோக்கியம். உடலை நேசிப்போம், உடற்பயிற்சியை பழக்கமாக்குவோம், ஆரோக்கியமான வாழ்க்கையை அழகாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லி இன்றைய நேயநேரம் நிகழ்ச்சி நிறைவு செய்யும் நான் உங்கள் சசிகலா. இன்றைய நேயநேரம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து நேயர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள். வரும் பாடலுடன் இன்றைய நேயநேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 12 மணி. இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: நேயர்கள் கேட்க இருப்பது

0: 12 മണി. இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: நேயர்கள் கேட்க இருப்பது கலைகளின் சங்கமம், புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூடம், சித்திரத்தின் 2வது

0: காலையிலேயே போய் நம்ம ஜெயராமனை அழைச்சிக்கிட்டு இந்த அரியாங்குப்பத்தில் போன வாரம் போனோம்ல அந்த பாரதியார் பல்கலைக்கூடம் போய் பார்த்துட வேண்டியதான். சரி வண்டியை எடுப்போம். ஜெயராம ஊடு வந்துருச்சு, என்ன பண்றாருன்னு தெரியல, கதவு சாத்திருக்கு. சரி காலிங் பெல் அடிப்போம். ஜெயராமன், எப்பா ஜெயராமன்,
1: யாரு பாலமுரளி குரல் மாதிரி கேக்குது, வீட்டுக்கு வந்துக்கிறாரோ பாப்போம். பாலமுரளி வாப்பா வாப்பா வாப்பா.
0: பா உன்னை பார்க்கதான் போந்தேன். போன வாரமே சொன்னேன், அடுத்த வாரம் நம்ம அரியாங்குப்பத்தில் இருக்கக்கூடிய பாரதியார் பல்கலைக்கூடத்துக்கு மீண்டும் போலாம் அப்படின்னு.
1: ஆமாமா மறந்தே போயிட்டான்.
0: நேற்று ராத்திரி அங்க உள்ளவங்க எல்லாம் பாடுற மாதிரியே, அந்த இசையெல்லாம் இசைக்கிற மாதிரியே அப்படியே கனவு கனவா வருதுப்பா எனக்கு. அதான் காலைல ஏன் சொன்னேன்.
1: சரி சரி,
0: உன்னை அழைச்சிக்கிட்டு, ஏன்னா போன வாரம் நீ சொன்ன நம்ம இந்த வாரம் போய் பரதநாட்டியம் அதெல்லாம் அந்த மாதிரி நிறைய டான்ஸ் எல்லாம் கத்துறாங்க, அதெல்லாம் போய் பாக்கணும்னா எனக்கு அப்படியே கற்பனையா ஒண்ணுச்சுப்பா.
1: சரி சரி சரி,
0: காலையிலே கிளம்பி உன் வீட்டுக்கு வந்துட்டேன்.
1: பாலமுரளியா நீ வந்தது நல்லதா போச்சுப்பா, நானும் குளிச்சுட்டு சாப்பிட்டு ரெடியா இருக்கிறான். நம்ம இந்த முருங்கை பக்கம் ஆர்ட் கேலரி போலான்னு, பரவாயில்ல நீயே வந்துட்ட. சரி அப்ப அரியாங்குப்பம் போயிடுவோம்.
0: சரிப்பா, எனக்கு இன்னைக்கு நீ அரியாங்குப்பத்துக்கு அழைச்சிட்டு போற.
1: சரி சரி சரி,
0: ரைட்டா. சரி ரெடியா இருக்கீங்க, அப்ப கிளம்பலாமா?
1: புறப்படலாம். நம்ம போன வாரம் இசைத்துறையில போய் பார்த்தோம் இல்லையா?
0: ஆமாப்பா.
1: இந்த வாரம் நடனத்துறைக்கு போயிட்டா, அவங்க என்னென்ன சொல்றாங்களோ கேட்டு அதையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துருவான்.
0: சரிப்பா சரிப்பா, வண்டி எடுப்பா. ஜெயராமா, எனக்கு ஒரு சந்தேகம்ப்பா.
1: என்னப்பா?
0: இந்த அரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூடத்துல படிக்கிறாங்கல்ல மாணவர்கள்,
1: ஆமா,
0: அவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்குதா?
1: வேலை கிடைக்குதாவா? இளநிலை படிப்புல நடனம் இசையில பிபிஏ, அது ஒரு கோர்ஸ் இருக்குதா?
0: ஓஹோ, பிபிஏனா
1: அதான் பேச்சுலர் ஆஃப் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ். அப்புறம் ஓவியத்தில் பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். அப்புறம் அதில் விளம்பர கலை இருக்கு, அது விஷுவல் கம்யூனிகேஷனு.
0: சரிப்பா.
1: அப்புறம் சிற்பக்கலை இருக்கு, இந்த பரதநாட்டியம் கர்நாடக இசை வாய்ப்பாட்டு வீணை வயலின் மிருதங்கம் இதெல்லாம் நிறைய இருக்குதுப்பா.
0: ஓ, இவ்வளோ படிப்பு இருக்குப்பா.
1: ஆமாம் ஆமாம்,
0: வேலை கிடைக்குதா?
1: முதுகலை படிப்பாக இருக்குது, பிஜி கோர்ஸ் 2 வருஷம். அது வந்து எம்ஏன்னு கொடுக்குறாங்க, மாஸ்டர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ்னு இந்த ஓவியத்தில். அப்புறம் இந்த இசை நடனம் அதில் வந்து எம்பிஏன்னு கொடுக்குறாங்க, மாஸ்டர் ஆஃப் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ். அதனால இதெல்லாம் படிச்சா நிறைய டிகிரி படிச்சா நிறைய வேலை இருக்குதுப்பா.
0: ஓஹோ, வெளியில நிறைய வேலை கிடைக்குது.
1: ஆமாம் ஆமாம்,
0: சில பேர் சொல்றாங்க இங்க படிச்சுட்டு நிறைய பேர் வெளிநாட்டெல்லாம் இருக்காங்க, அங்கெல்லாம் போய் நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஓம் பிள்ளையும் படிக்க வைப்பா இந்த பாரதியார் பல்கலைக்கூடத்துலன்னு சொல்றாங்கப்பா. அதெல்லாம் உண்மையா?
1: கரெக்டா தான் சொல்லிக்கிறாங்க. படிச்சா உள்நாடு மட்டும் இல்லாம வெளிநாடுகள்லயும் வேலை நிறைய காத்துன்னு இருக்க.
0: சரிப்பா, இப்போ இந்த அரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூடம் இருக்குல்ல,
1: ஆமாம்,
0: இப்போ இதில் படிக்கிறதுக்கு எந்த பல்கலைக்கழகத்துலேருந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க?
1: காலப்பட்டில் இருக்கிற பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில.
0: ஓஹோ, புதுவை பல்கலைக்கழகம், அவங்களுக்கு கீழே தான் இந்த காலேஜ்லாம் வருதா?
1: ஆமாம் ஆமாம் ஆமாம்.
0: ஓஹோ, அப்போ நல்ல ஒரு காலேஜ் தான் போல இருக்குப்பா.
1: ஆமாம்.
0: சரிப்பா, இப்போ இந்த காலேஜ் நடத்தணும்னா வந்து நிதி உதவியெல்லாம் வேணும்ல?
1: ஆமாம், நிறைய தேவைப்படும்.
0: யார் பண்ணுறா?
1: அது நம்ம புதுச்சேரி அரசு மூலயமா கலை பண்பாட்டுத்துறை இருக்குல்ல,
0: அவங்க தான் நடத்துறாங்களா?
1: ஆமா.
0: ஓஹோ, சரி, இப்ப இந்த பல்கலைக்கூடத்துக்கு பாரதியார் பல்கலைக்கூடம் ஏன் பேர் வச்சாங்க?
1: அதுவா பாலமுரளியா, மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நினைவா 1987-88 இந்த பல்கலைக்கூடம் நிறுவப்பட்டது.
0: ஓஹோ, நம்ம சுப்பிரமணிய பாரதியார் வந்து பாண்டிச்சேரியில 10 வருஷம் இருந்தாரு.
1: ஆமா.
0: அவரை

0: பெருமைப்படுத்துற விதத்துல அவரு பேரை இந்த பல்கலைக்கூடத்துக்கு சூட்டிருக்காங்க. கரெக்டா செஞ்சிருக்காங்கப்பா.
1: ஆமா ஆமா,
0: நல்ல விஷயம்ப்பா. சரி, நம்ம பேசிட்டே இருந்ததுல நம்ம காலேஜ நெருங்கிட்டோம்ப்பா.
1: ஆமா ஆமா ஆமா
0: ஆமா, அதே அவங்க போற ரோட்ல அப்படியே பிரிஞ்சு போப்பா.
1: அதோ பாலம் வந்துருச்சு.
0: ஆமாப்பா.
1: சரி சரி,
0: அப்படியே போய் அப்படியே நம்ம இடது பக்கம் போனோம்னா அந்த கூட வந்துட போது.
1: ஆமா, காலேஜ் வந்துட்டோம். பாலமுரலியா, வண்டி ஒரு ஓரமா நிறுத்திட்டு வந்துருவா.
0: ஓரமா நிறுத்திட்டு வாப்பா.
1: சரி சரி, உள்ள போயிடலாம்.
0: உள்ள போலாம்ப்பா. போன வாரமே நம்ம வந்தோம், பிரின்சிபால் ரூமுக்கு அழைச்சிட்டு போனேன்.
1: ஆமா.
0: அப்புறம் அந்த இசைத்துறை அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அழைச்சிட்டு போனேன்.
1: ஆமா.
0: இப்ப நம்ம போற பில்டிங் எங்க பாருக்கு?
1: நம்ம அந்த இசைத்துறை பக்கத்துல நடனத்துறை இருக்க. நம்ம நடனத்துறைக்கு போயிட்டேன். நடனம் சம்பந்தப்பட்ட உனக்கு சந்தேகம் எல்லாம் வரும் இல்லையா?
0: ஆமாப்பா.
1: அது சம்பந்தமா நிறைய நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம்.
0: சரிப்பா சரிப்பா. ஆனா இந்த இடத்துக்கு வந்தாவே ஒரு ரம்மியமா இருக்குதுப்பா.
1: ஆமா ஆமா,
0: மரம் செடி கொடி.
1: ஆமா.
0: அப்புறம் இவங்க வரைஞ்சி வச்ச படங்கள், இவங்க செஞ்சு வச்சிருக்கக்கூடிய சிலைகள், ஏதோ சிங்கப்பூர் போயிட்டு வந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்குப்பா எனக்கு.
1: உண்மைதான் பாலமுரலியா, மனசுல பல கவலைகள் இருந்தாலும் இந்த பாரதியார் பல்கலைக்கூடத்துல உள்ள வந்தாலே எல்லா கவலையும் மறந்து போயிடுதுப்பா.
0: சிம்மாப்பா, பொதுமக்கள் கூட வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம் பா.
1: கண்டிப்பா. பாலமுரளியா, பேசிட்டே இருந்ததுல வந்துட்டான். உள்ள போயிட்ட, நடனத்துறைக்கு போயிட்ட. துறை தலைவர், உதவி பேராசிரியர்கள், மாணவர்கள் எல்லார்கிட்டையும் பேசிய, அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் வகுப்பால் நடக்குது, இதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம்.
0: சரிப்பா, வழக்கம் போல் நீ அப்படியே கேள்வியெல்லாம் கேளு.
1: சரி சரி,
0: நீ பேச பேச அவங்க பதில் சொல்ல சொல்ல அப்படியே நான் என் செல்ஃபோனில் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிடுறேன்.
1: ஆமாம். அது இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் மகேஸ்வரி மேடம், உதவி பேராசிரியா இருக்கிறாங்க நாட்டியத்துறையில்.
0: இப்போ நீ அவங்கள்ட்ட போய் என்ன எதுன்னு கேளு.
1: சரி சரி,
0: அப்படியே நான் அப்படியே வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணிடுறேன்ப்பா.
1: சரி சரி. வணக்கம் மேடம், நண்பர் பாலமுரளி. போன வாரம் நாங்கள் இசைத்துறைக்கு போய் இசை சம்பந்தமாக நிறைய தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இந்த வாரம் நடனத்துறைக்கு வந்து இங்கே என்னென்னலாம் வகுப்புகள் நடக்குது, உங்களுடைய பணிகள்லாம் என்ன, எல்லாத்தையும் உங்ககிட்ட விவரங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு போகலான்னு வந்திருக்கிறோம். உங்ககிட்ட பேசின பிறகு மற்ற உதவி பேராசிரியர்கள், மாணவர்கள் அவங்ககிட்டையும் விவரங்களை கேட்டு தெரிஞ்சலாம் இருக்கிறோம். நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன் மேடம்.

என்னோட பேரு கி மகேஸ்வரி. நான் வந்து இந்த கல்லூரியில 26 வருடங்களா இருக்கேன். டான்ஸ் பிள்ளைங்களுக்கு அலைடு மியூசிக் எடுத்துட்டு இருக்கேன். பிளஸ் வந்து இந்த பிள்ளைங்களுக்கு ஆடுறதுக்கும் நான் பாடிட்டு இருக்கேன். மெயினா வந்து டான்ஸ் படிக்கிறாங்க. அது இல்லாம வந்து அலைடுக்கு வந்து மியூசிக் மட்டும் நான் எடுப்பேன். டான்ஸ்க்கு வந்து மியூசிக் கட்டாயம் தேவை. முன்னோர்கள் அதை அழகா வகுத்து வச்சிருக்காங்க. அதனால வந்து அவங்க பாடவும் செய்யறாங்க. பாடுறதுனால அந்த பிள்ளைங்க ஃபியூச்சர்ல அந்த எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கும் போது அந்த பாட்டு பாடிதான் அவங்களால வந்து கிளாஸ் எடுக்க முடியும். அதனால வந்து அவங்க கட்டாயம் அந்த மியூசிக் டெவலப் பண்ணியே ஆகணும். இவங்க வந்து சொல்லி வரிசை, ஜெண்டர் வரிசை, மேல் சாய், தாட்டு வரிசை போன்ற பேசிக் லெசன்ஸ் அத்தனையும் படிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல, செகண்ட் இயர்ல வந்துட்டு அவங்களுடைய ஐட்டம்ஸ் என்னெல்லாம் கத்துக்கிறாங்களோ அதெல்லாமே அவங்க வந்து பாடுறதுக்கு கத்துக்கிறாங்க. அது மாதிரி தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் வரும்போதும் ஒவ்வொரு இயர்லயும் அவங்க என்னென்ன சப்ஜெக்ட் வந்து டான்ஸ்ல மெயினா படிக்கிறாங்களோ அது அத்தனையுமே வந்து அவங்க பாட்டா கத்துக்கிறாங்க. இந்த பேசிக் லெசன்ஸ் இல்லாம இந்த மார்க்கங்கள் எத்தனையும், அதாவது கீர்த்தனை, பதம், ஜாவலி, தில்லானா முதலிய எல்லா ஐட்டம்ஸும் வந்து அவங்க அழகா பாடுவாங்க. இது வந்து உசேனி ராகத்துல இருக்கு.

0: பாலமுரளி, மகேஸ்வரி மேடம் நிறைய தகவல் சொன்னாங்க.
1: ஆமாப்பா, நல்ல விஷயங்கள்லாம் நிறைய பேசினாங்க.
0: ஆமா,
1: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குப்பா. அடுத்து உதவி பேராசிரியர்கள் யாரப்பா சந்திச்சு பேச போறோம்?
0: அது இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாரையும் ஒரே வழியா நம்ம பேசி தெரிஞ்சுக்குவோம்.
1: சரிப்பா, ஒரு ஒருத்தவங்களா பேசுற மாதிரி வச்சுக்கிட்டே அது அப்படியே நான் ரெக்கார்ட் பண்ணிடுறேன்ப்பா.
0: சரி சரி சரி சரி.
2: வணக்கம், என் பேர் கலைமாமணி டாக்டர் சண்முக சுந்தரி. நான் இந்த பாரதியார் பல்கலைக்கூடத்துல ஃபர்ஸ்ட் பேட்ச் மாணவி. அதாவது அந்த காலேஜ் எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னா 8/8/1988. சோ அந்த வருடம் தான் ஒரு சின்ன இடத்துல ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ் கோர்ஸா இருந்தது. அப்போ நான் படிக்கும் போது 10th+5 இயர்ஸ் கோர்ஸ். அங்க நான் ஃபர்ஸ்ட் பேட்ச் மாணவியா படிச்சுட்டு இதே கல்லூரியில கிட்டத்தட்ட ஒரு 26 வருஷத்துக்கு மேல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இங்க நிறைய பிஜி

0: கோர்ஸ் இருக்கு, யூஜி கோர்ஸ் இருக்கு. யூஜி வந்து என்ன டிகிரி கொடுக்கறாங்கன்னா பிபிஏன்னு கொடுக்கறாங்க. பிஜிக்கு வந்து எம்பிஏன்னு சொல்லிட்டு இங்க கொடுக்கறாங்க. யூஜிக்கு 4 இயர்ஸும் பிஜிக்கு 2 இயர்ஸ் கோர்ஸ் இங்க நடக்கிட்டு இருக்கு. பிள்ளைங்க வந்து நிறைய வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்து படிக்கிறாங்க, ஃபாரின்ல இருந்து இங்க வந்து படிச்சிருக்காங்க. இந்த கல்லூரியுடைய பெருமைகளை அங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய அவார்ட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இதுல மேன்மேலும் அவங்க நிறைய வளர்ந்துட்டு இருக்கான்றது உறுதியான ஒரு விஷயம். பாரதியார் பல்கலைக்கூடம் அந்த அளவுக்கு இந்த துறையை வந்து நல்லா மேன்மேலும் கொண்டு போயிட்டு இருக்கு. இதுல நிறைய டீச்சர்ஸ் இருக்கும். இந்த யூஜி கோர்ஸுக்கு ஜாயின் பண்றதுக்கு பிளஸ் டூ அவங்களுக்கு எலிஜிபிள். பிஜிக்கு வந்து எனி டிகிரி, ஆனா டான்ஸ்ல வந்து அவங்க எதனா ஒரு விஷயம் அவங்க முடிச்சிருக்கணும், அரங்கேற்றம் ஆகுது இல்ல வேற டிப்ளமா அந்த மாதிரி முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க பிஜில வந்து தே கேன் ஜாயின். எனி டிகிரி யூஜி படிச்சுட்டு தே கேன் ஜாயின் பிஜி அப்படின்னு இருக்கு. இங்க வந்து பரதநாட்டியத்தை தவிர மோகினி ஆட்டம் இருக்கு, வெரைட்டி டான்சஸ் ஆஃப் ஃபோக் டான்ஸ் இங்க நிறைய எடுக்கிறோம். தமிழ்நாடு மட்டும் இல்லாது நார்த் சைட் டான்ஸும் அது ஒரு கரிக்குலமாவே இங்க இருக்கு. அது இல்லாம தியேட்டர் ஆர்ட்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. சோ இங்க டீச்சர்ஸ் வந்து அவங்க அவங்களுடைய பிஜிக்கு தகுந்த டீச்சர், யூஜிக்கு தகுந்த டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. யூஜி ஆகட்டும் பிஜி ஆகட்டும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, பிராக்டிக்கல் இருக்கு, வைவா இருக்கு, இதெல்லாமே ரெடி பண்ணி அவங்கள பண்ண வச்சுதான் நம்ம செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். செலக்ஷன்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா டான்ஸ் தெரிஞ்சிருந்தா நல்லது. அது இல்லாம டான்ஸ் தெரியாம வந்தாலும் யூஜி பிள்ளைங்களுக்கு நாங்க வந்து அது முறையா என்னவோ அது அஸ்பர் சிலபஸ் அங்க சொல்லிக் கொடுக்கறோம். ரிட்டர்ன் உண்டு இருக்குங்க, உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் நிறைய பண்றாங்க. அது தாண்டி இங்க ஒரு சப்ஜெக்ட் வச்சு அவங்கள வந்து அரங்கேற்ற மாதிரி பண்ணி அனுப்புறாங்க. அதுக்கு பேர் பிரசன்டேஷன் ஒரு பேப்பர்ல அது அரங்கேற்றமாவும் பண்றோம் பிளஸ் பிரசன்டேஷனும் பண்றோம். வெளியில நிறைய அவங்களுக்கு எக்ஸ்போஷர் இருக்கு, ஒர்க் ஷாப் அட்டன் பண்றாங்க, செமினார்ஸ் அட்டன் பண்றாங்க, கவர்மெண்ட் ப்ரோக்ராம் எல்லாம் ப்ரோக்ராம் எல்லாம் இருக்கு. அதெல்லாமே வந்து பாரதியார் பல்கலைக்கூடம் கண்டிப்பா பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்க மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல நிறைய பிள்ளைங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. டான்ஸ் டீச்சரா இருக்காங்க, ப்ரொஃபஷனலாவும் அவங்க தனியா பண்ணலாம், அவங்க தனியா வீட்டுல கிளாஸ் வச்சுக்கலாம், இல்ல வேற இன்ஸ்டிடியூஷன்ல போயிட்டு ஒர்க் பண்ணலாம். பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் பிபிகே பாரதியார் பல்கலைக்கூடத்துடைய மாணவிகள் மாணவர்கள் நிறைய பேர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க, நிறைய ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்க. அவங்க தான் இண்டிபெண்டன்ட் ஆகட்டும் ரிபப்ளிக் ஆகட்டும் எல்லா டேவிலையும் அவங்களுடைய மாணவிகள் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு வராங்க, பேரும் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. பாண்டிச்சேரி பிள்ளைங்க மட்டும் இல்லாம யார் வேணாலும் வந்து கத்துக்கலாம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இல்ல, இருந்தாங்கன்னா இன்னும் நிறைய பிள்ளைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு கடல் தான்.
1: ஐ எம் டாக்டர் பத்மபிரியா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டான்ஸ், பாரதியார் பல்கலைக்கூடம். நான் எந்த இன்ஸ்டிடியூட்லயும் படிக்கல, பேசிக் ஃபுல்லாவே இங்கதான் கத்துக்கிட்டேன். இதே காலேஜ்ல யூஜி முடிச்சுட்டு நாங்கெல்லாம் வெளியில போய் கலைக்காவேரி அந்த மாதிரிதான் படிச்சுட்டு வந்தோம். அப்ப இங்க பிஜி இல்ல. இப்ப இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான் சொல்லணும், ஏன்னா பிஜியும் இங்க இருக்கு, பிஹெச்டி வரைக்கும் இப்ப முடிச்சிருக்கோம், அப்ராட் எல்லாம் போயிருக்கோம். அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த காலேஜ் தான். இந்த காலேஜுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் கண்டிப்பா. ஆடல் கலை இது ஒரு பாரம்பரியமான கலை, இந்த கலைக்கு கிடைச்ச பெருமைன்னு சொல்லலாம், பிளஸ் இந்த காலேஜுக்கும் கிடைச்ச பெருமைன்னு சொல்லலாம். என்னன்னா இப்ப வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆல்ரெடி இன்ஸ்டிடியூட்ல முடிச்சிருக்காங்க, நிறைய கிரேட் எக்ஸாம் முடிச்சிருக்காங்க, பிளஸ் ஹாஃப் கேம்பஸ்லயும் படிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, டிகிரி முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் ஈவன் பிடெக் முடிச்சவங்க எல்லாம் இங்க வந்து படிக்கிறாங்கன்னும் போது அது ரொம்ப பெருமையா இருக்கு. ஆக்சுவலா இது கலை கல்லூரின்னு சொல்லும் போது மத்த சப்ஜெக்ட் எல்லாம் விட இது ரொம்ப ரொம்ப டிஃபரெண்ட் ஆனது. ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிற டீச்சர் கிட்டயும் சரி, ஒரு ஃப்ரெண்ட்லியா ரொம்ப க்ளோஸா இருந்தாதான் நம்மளால படிக்க முடியும், படிக்க ஈஸியும் கூட. அதே மாதிரி இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஒத்துமையா தான் இருப்பாங்க, ஏன்னா ஒரு கலைன்னு சொல்லும் போது இன்னொரு ஒரு கலையோட ரிலேட்டடா தான் இருக்கும். சோ டான்ஸ் போது மியூசிக் டிபார்ட்மெண்டோட க்ளோஸா இருப்பாங்க, தென் இப்பெல்லாம் வந்து ஆர்ட்ஸோடையும் வந்து ஃப்ரெண்ட்லியா தான் இருக்காங்க எல்லாரும். இந்த ஆர்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இல்ல, இதுல வந்து நிறைய பல விஷயம் இருக்கு. ஏன்னா நட்வாங்கம் இருக்கு, கோரியோகிராபி இருக்கு, டீச்சிங் இருக்கு. இதுல வரவங்க எதுல இன்ட்ரெஸ்டோ நம்ம போலாம், பெர்ஃபார்மராவும் போவாங்க, டீச்சிங் லைன்லயும் போவாங்க, எதுல வந்து ஸ்பெஷலைசேஷனோ நம்ம அதுல எடுத்துக்கலாம். ஏன்னா டான்ஸ் சொல்லும் போது டான்ஸ் மட்டும் படிச்சுட்டு அப்படியே இருக்கிறது கிடையாது, நாட் ஓன்லி டீச்சிங் பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது, நிறைய விஷயம் இருக்கு இதுல. எல்லா கலையுமே ஒரு டிவைனிட்டி ஆர்ட் தான். இதால வந்து நம்மளுக்கு படிக்க முடியாம போகுதா? இல்ல, இட் வில் ஸ்டிமுலேட் அவர் பிரெயின். ஆக்சுவலா டான்ஸ் படிச்சோம்னா ஆக்சுவலா மத்த ஸ்டடீஸும் நல்லா வரும், நல்லா படிக்காதவங்களும் நல்லா படிக்கணும். ஆக்சுவலா அந்த அளவுக்கு இது ரொம்ப மேன்மையான ஒரு கலை. தேங்க்யூ.
2: என்னுடைய பெயர் அருணகிரி. நான் புதுவை பல்கலைக்கழகத்துல பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ளே இங்க வந்து கெஸ்ட் லெக்சரா நான் ஜாயின் பண்ணேன் 2010. அதன் பிறகு 2022 வந்து ப்ராப்பர் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 16 ஆண்டுகாலம் வந்து நாட்டியத்துறையில வேலை செஞ்சிருக்கேன். 94களில் இங்க வந்து சிலபஸ்ல நாடகத்தை வந்து பாடத்திட்டமாக சேர்க்கிறாரு. ஏன்னா நாடகம் படிக்கிறவங்களுக்கும் நாட்டியம் படிக்கிறவங்களுக்கும் ஒரே இலக்கண நூல் தான், அது நாட்டிய சாஸ்திரம். இந்த நாட்டிய சாஸ்திரம் என்பது இணைப்பு பாலமா நாடகத்துக்கும் டான்ஸுக்கு இருக்குன்றது சொல்றாங்க. கிட்டத்தட்ட 36 அத்தியாயங்களை உடைய அந்த நாட்டிய சாஸ்திரமானது நாடகத்தையும் நாட்டியத்தையும் ஒருங்கிணைக்கும்

0: பிளாட்ஃபார்மா இருக்கு. நிறுத்தம், நிறுத்தியம், நாட்டியம். அப்ப நிறுத்தம்ன்றது தூய நடனம், நிறுத்தியம்ன்றது அபிநயம் சேர்ந்தது, நாட்டியம்ன்றது கதை தழுவி வருவது. கதை தழுவி வருகிற அந்த நாட்டியம் என்ற நாடக அமைப்புதான் நாம எடுக்கிறோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய பாவை கூத்து எடுக்கிறோம், தெருக்கூத்து சொல்லிக் கொடுக்கிறோம். அந்த வகையில நாட்டியத்தோட சேர்ந்து ட்ரெடிஷனல் டான்ஸ் டிராமாவையும் இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இது நாட்டியத்துறை மாணவர்களுக்கு டான்ஸ்ல பண்டைய கலைக்கல்விகளை பத்தி புரிந்து கொள்வதற்கான ஒரு வழிவகை அமையுது. அகாடமிக் சார்ந்து நிறைய தளங்கள்ல வந்து கல்லூரி வந்து வளர்ந்து கொண்டுதான் இருக்குது. அதனுடைய மாணவர்களுடைய சப்போர்ட்டும் இருக்கு. கலைக்காக இருக்கிற ஒரே ஒரு கல்லூரி, ரொம்ப முக்கியமான கல்லூரி வந்து பாரதியார் பல்கலைக்கூடம். அதுல வந்து நிறைய கலைகள் வந்து கொட்டி கிடக்குது. நாட்டியம், பெயிண்டிங், மியூசிக், இன்னும் நாடகம் சேர்ந்து இப்போ மூணு துறை இருக்கு. அடுத்து நான்கு துறையாகவும் இது மாறி இந்த கல்லூரி பாண்டிச்சேரிக்கு ஒரு கலைக்கான மகுடமா விளங்குன்றதை நம்ம தெரிவிக்கலாம். இவங்களுக்கான கல்வி வேலை வாய்ப்பு வந்து மிக சிறந்த அளவுல பியூச்சர்ல வந்து நிறைய இருக்கு. இங்க வந்து மாலை நேரங்களில் பள்ளி பிள்ளைகளுக்காக நடத்தக்கூடிய ஒரு யூனியன் காலேஜ் இருக்கு. பள்ளி பிள்ளைகள் மட்டும் இல்ல, 5 வயதிலிருந்து 70 வயது வரையிலுமே யூனியன் காலேஜ்ல படிக்கலாம். அதுல குறிப்பா குழந்தைகள் வந்து பங்கு பெறக்கூடிய அளவுல மாலை நேர கல்லூரி வந்து மூணு துறைகளுக்குமே, நான் சொன்ன மாதிரி நாட்டியம், இசை, விஷுவல் ஆர்ட், காட்சி கலைகள் எல்லாத்திலுமே வந்து யூனியன் காலேஜ் வந்து ரொம்ப முக்கியமான இடத்தை பெற்றிருக்கு. இது ஒரு அனைத்து கலை தாகம் உள்ள அத்தனை அறிஞர்களும் மாஸ்டர்களும் அங்க இருக்கிறாங்க. மாணவர்கள் அதை பயன்படுத்திக் கொண்டு வாழ்க்கையில பல்வேறு தளங்களுக்கு போலாம். எல்லா இடத்திலுமே வந்து இங்க படிச்சவங்க பெரிய பெரிய இடத்துல கலைக்கான இடத்துல சிறந்த இடத்துல இருக்காங்க. அப்படியான வாய்ப்புகள் வந்து கொட்டி கிடக்கு, அதை மாணவர்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்பை கொடுத்த ஆளுந்திரடிய நிறுவனத்துக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
1: வணக்கம், என் பேரு குமார். இங்க பாரதியார் பல்கலைக்கழகத்தில் நாட்டியத்துறையில கெஸ்ட் லெக்சரா பணிபுரிகிறேன். நானும் இதே கல்லூரியில படிச்ச மாணவன். நான் வந்து ஒரு பிஎஸ் பள்ளின்ற ரொம்ப ஒரு குக்கிராமத்துல இருந்து வந்தவன். எனக்கு நாட்டியத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆரம்ப காலத்துல எனக்கு வந்து இது ஒரு சேலஞ்சிங்கா இருந்தது. எனக்கு நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணல. ஆனா இங்க வரும்போது இங்க இருந்து என்னுடைய குரு எல்லாம் வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. இல்ல இதுல வந்து நீ நல்லா உழைச்சா, நல்லா படிச்சா மேல வரலாம் அப்படின்றதுக்கான ஒண்ணுமே தெரியாம தான் வந்தேன் நானு. ஆனா என்னையும் ஒரு சிலையா உருவாக்குறது இந்த கல்லூரி தான். படிக்காம ஒண்ணுமே தெரியாம வந்தாலும் இங்க இருக்கிற குருக்கள் ஒரு சிறப்பான ஒரு கலைஞரா உருவாக்க முடியறதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு. இந்த கல்லூரி மெயினா வந்து ஒரு தொழில் கல்விக்கான விஷயங்கள் என்னவோ அதை தான் சொல்லித்தரும். சொல்லுவாங்க இல்லையா, கை தொழில் ஒன்றை கட்டுக்கொள், காவலை உனக்கில்லை ஒத்துக்கள் என்பது. இது ஒரு பெர்ஃபார்மிங், ஒரு தொழில் கல்வியை கத்துக்கிட்டு வெளியில போகும்போது நம்ம யாரையும் நம்பியிருக்கல. ஒரு வேலை கிடைக்காட்டாலும் என் காலில் நான் நிக்க முடியும், ஒரு இன்ஸ்டியூட்டை வச்சு 10 பேருக்கு டான்ஸ் சொல்லிக் கொடுத்து என்னால வாழ முடியுன்ற ஒரு தைரியத்தை இது உருவாக்கி கொடுக்கும். இங்க முடிச்சுட்டு போனவங்க யாருமே சம்பாதிக்காம எல்லாமே சம்பாதிக்கிறாங்க. ஆரம்ப காலத்திலேயே பாரதியார் பல்கலைக்கூடம் 3 டிபார்ட்மெண்டோட சேர்ந்து உருவானது. முழுக்க முழுக்க அரசு நடத்தக்கூடிய ஒரு கல்லூரியா இது உருவாச்சு. இங்க கவர்மெண்ட் நிறைய பெசிலிட்டி உண்டு, ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் கம்மி. இங்க வந்து தரமான அட்மாஸ்பியரும் குருக்களும் சிலபஸும் நல்லா இருக்கிறதால இங்க படிச்சுட்டு வெளியில போகும்போது நல்ல ஒரு டான்சரா வெளியில போக முடியும். இது கலை பண்பாட்டு துறை மூலமா இயங்கக்கூடிய ஒரு இது. இது சொசைட்டி காலேஜ் முறையில இயங்கக்கூடிய ஒரு காலேஜ். சிலபஸ்ல வந்து பாட்டு இருக்கு, கொன்னக்கோள் தனியா இருக்கு, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்கலாம், அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் இந்தியா, பர்சனல் டெவலப்மெண்ட் அது ஒரு சப்ஜெக்ட், இப்படி சொல்லிட்டு மல்டியா நிறைய விஷயங்கள் கத்துக்காரணும். சிலபஸ் இப்ப இருக்கிற என்ஏபில இருக்கு, கம்ப்யூட்டர் தெரிஞ்சுக்க முடியும், பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டே வெளியில போகும்போது எந்த துறையில வேணா இவங்களால ஷைன் பண்ற அளவுக்கு ஒரு இது இருக்கும். கலை வந்து ஒரு மனிதனை நல்ல மனிதனாக மாற்றக்கூடிய ஒரு தன்மை உள்ள இது. நல்ல மனிதனாலவும் அதே டைம்ல இது எஜுகேஷன் மெத்தட்ல சொல்லிக் கொடுத்தா நல்ல அறிஞனாவும் மாற்றக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஒரு கல்லூரி. இங்க வந்தா நீ வெளியில போதும் உங்களையே ஒரு குருவா உருவாக்குவாங்க. கலையின் ஆச்சாரமே கலாச்சாரம். ஒரு கலை வாழ்ந்தாதான் கலாச்சாரம் வாழும். கலையை நாம வாழ வச்சா இந்த கலை நம்மளை வாழ வைக்கும். கலாச்சாரத்தின் முன்னேற்றம், கலையின் முன்னேற்றமும் அந்த நாட்டின் முன்னேற்றத்துக்கு அடித்தளமா இருக்கும். அந்த கலையை வளர்ப்பதற்காக அனைத்து கலை ஆர்வலர்களும் இதை பயிலணும், அதே டைம்ல போஷிக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். இந்த வாய்ப்பளித்த ஆகாஷவாணி புதுச்சேரிக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறார். நன்றி.
2: வணக்கம், என் பேரு கலைமாமணி டி சங்கீதா. நான் வந்து நம்மளுடைய பாரதியார் பல்கலைக்கூடத்துல நாட்டியத்துறையில கெஸ்ட் லெக்சரரா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இதே கல்லூரியில தான் 2000 ஆண்டுல இருந்து 2004 ஆண்டு வரைக்கும் நான் ஒரு மாணவியா என்னுடைய பயணத்தை தொடங்கினேன். அப்ப பாத்தீங்கன்னா 2 இரவு 3 பகல் நான் ஸ்டாப்பா நிக்காம தொடர்ந்து 60 மணி நேரம் ஆடி உலக சாதனை பண்ணி வந்ததுக்கு காரணம் மெயினா பார்த்தோம்னா நம்மளுடைய இந்த பாரதியார் பல்கலைக்கூடம் தான். அரசாங்கமும் காலேஜும் ஒத்துழைப்பு கொடுத்ததுல இவ்வளவு பெரிய சாதனை என்னால செய்ய முடிஞ்சது. இன்னைய வரைக்கும் இத்தனை வருட காலங்களாக பல மாணவிகளையும் மாணவர்களையும் நம்மளுடைய இந்த கல்லூரி உருவாக்கி கொண்டிருக்கு, பல சாதனையாளர்களையும் உருவாக்கி கொண்டிருக்கு. இங்க படிச்சுட்டு வெளியில போன பல மாணவ மாணவிகள் வந்து அவங்களும் ஒரு மிகப்பெரிய சாதனையாளர்களாகவும், அவங்களுடைய மாணவிகளையும் மாணவர்களையும் சாதனையாளர்களாகவும் பல சாதனை நிகழ்ச்சியும் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய இந்த பாரதியார்

0: பல்கலைக்கூடம் தான். அதனால இந்த துறையில யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ கண்டிப்பா நம்மளுடைய பாரதியார் பல்கலைக்கூடத்துல நாட்டியத்துல வந்து சேருங்க. உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களை ஒரு பெரிய ஒரு சாதனையாளராகவும் நடனத்துல ஒரு பெரிய ஆளா உருவாக்குறதுக்கும் நாங்க எல்லாருமே ஒருங்கிணைந்து உழைக்க ரெடியா இருக்கோம். அனைவரும் வந்து இந்த நாட்டிய கல்லூரியில சேர்ந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: மாணவர்கள் சந்தோஷமா படிக்கிறாங்களா? அவங்க என்ன கத்துக்கிறாங்க? அவங்களுக்கு இதுல எப்படி ஆர்வம் இருக்கு? அத பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குப்பா.
2: சரி சரி சரி, மாணவர்களையும் கேட்டுருவோம்.
1: ஆமாப்பா.
2: வணக்கம்மா, நீங்க எந்த வருஷம் படிக்கிறீங்க? இங்க என்னெல்லாம் நடனத்துறையில சொல்லி தராங்க? எங்கிருந்து வரீங்க? உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்களாமா.
3: வணக்கம், என் பேர் அருண்ஜோதி. நான் இங்க பாரதியார் பல்கலைக்கூடத்துல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். இப்ப நான் சேர்ந்து 2 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே எங்களை ஒரு 3 ப்ரோக்ராம்க்கு மேல கூப்பிட்டு போயிட்டாங்க. அதுவும் இல்லாம நல்லா சூப்பரா சொல்லி கொடுக்கறாங்க. டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்பவும் பாசமா பழகுறாங்க. அதே சமயம் நிறைய நாலேஜ் வந்து கொடுக்கறாங்க. இன்னும் இன்னும் இந்த கலையை கத்துக்கிட்டு ஒரு பெரிய லெவல்ல நாட்டிய கலைஞரா ஆகணும் அப்படின்ற ஆசை. இன்னும் டான்ஸ்ல டாக்டரேட் முடிச்சு இன்னும் நிறைய பட்டங்கள்லாம் வாங்கணும். பிளஸ் டூ பாத்தீங்கன்னா பியூர் சயின்ஸ் குரூப் தான் எடுத்து படிச்சேன். நான் வந்து நர்சிங் ஆயிருக்கலாம், எது வேணாலும் ஆயிருக்கலாம். ஆனா என்னுடைய ப்ரொஃபஷனலா என்னுடைய பேஷனா நான் சூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா டான்ஸ். இந்த கலையை கத்துக்கும் போது என்னுடைய எல்லா கஷ்டத்தையும் நான் மறந்து டான்ஸ்ல நான் மூழ்கி போறதை நான் ஃபீல் பண்ணி அதை இதை நம்ம விடக்கூடாது. நம்ம உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த டான்ஸ் கத்துக்கிட்டே இருக்கணும். அதே சமயம் எல்லாருக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும், ஒரு பெரிய டீச்சர் ஆகணும், நிறைய கலைஞரை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருக்கு. கண்டிப்பா இந்த கலை வந்து நல்லா வளரணும். அதே சமயம் எல்லாருக்கும் இந்த கலை போய் சேரணும். இந்த பாரதியார் பல்கலைக்கூடம் எல்லா மக்களுக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியணும்ன்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.
4: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வந்து தமிழ் தாமரை. நான் வந்து இளங்கலை கணிதத்துறை 3 ஆண்டு முடிச்சுட்டு அதன் பிறகு நாட்டியத்தின் மீது ஒரு பற்று மற்றும் ஈடுபாடு வந்ததுனால நான் வந்து பாரதியார் பல்கலைக்கூடத்துல இளங்கலை நாட்டியத்துறைக்கு வந்து சேர்ந்தேன். இயல், இசை, நாடகம் இது மூணுமே ஒன்றிணைந்து ஒரு ஊடுகோலாகவும் வேறாகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரே துறை வந்து நாட்டியத்துறை தான். அதுவும் குறிப்பா பார்த்துட்டோம் அப்படின்னா பரதக்கலை வந்து ஒரு மனிதனை வந்து ஒழுக்கம், அறிவு, பண்பு இப்படி அனைத்து விஷயங்கள்லயும் மேலோங்கி ஒரு அடிப்படை வாழ்வியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஒழுக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதனாகவும் மாற்றுறது அப்படின்றத முரண்பாடே கிடையாது. பாரதியார் பல்கலைக்கூடத்துல எங்களுடைய வகுப்புகள்ல பாத்தீங்கன்னா அடவுகள், அபிநயங்கள், முதிரைகள் போன்ற பல செய்திகளையும் நாங்க வந்து கத்துக்கிறோம். குறிப்பிட்டு பாத்துக்கிட்டோம்னா பரதநாட்டியத்துல 4 விதமான பாணிகள் இருக்கு. அதுல நாங்க குறிப்பிட்டு கத்துக்கக்கூடிய பாணி வந்து கலாட்சேத்ரா பாணி. அதன் பிறகு இந்த கலையுடைய தொடர்பா இருக்கக்கூடிய இசை மற்றும் நாடகத்தில் இருக்கக்கூடிய தோற்பாவை கூத்து, பாவை கூத்து, நாட்டிய நாடகம் போன்ற சில விஷயங்களும் நாங்க வந்து கத்துக்கிறோம். இங்க பாரதியார் பல்கலைக்கூடத்துல இருந்து நாங்க வந்து பல விதமான பயிற்சி பட்டறைகள், பயிற்சி கூடங்களுக்கு போயிருக்கோம். எடுத்துக்காட்டா பார்த்தோம்னா திருச்சியில் இருக்கக்கூடிய கலைக்காவிரி மற்றும் கேரளாவில் இருக்கக்கூடிய கலாமண்டலம், சென்னையில் இருக்கக்கூடிய கலாட்சேத்ரா, இது போன்று பல விதமான கூடங்களில் நாங்கள் செய்திகளை கற்றுள்ளோம். இது தாண்டி நாங்க வந்து நாட்டிய நிகழ்ச்சிகள் மேற்கொண்டு சிறப்பாக நாட்டியத்துறையில் ஈடுபட்டு வருகிறோம்.
5: என்னோட பேரு விஷால். நான் பாரதியார் பல்கலைக்கூட யூஜி செகண்ட் இயர் படிக்கிறேன். இங்க வந்து பரதநாட்டியம் முக்கியமான எங்களுக்கு சப்ஜெக்டா இருக்கு. முன்னாடி வெளியில கத்துக்கும் போது எனக்கு தாளமே எனக்கு தெரியாது, பேசிக்ஸ் அவ்வளவு எனக்கு அவ்வளவு தெரியாது. ஆனா இந்த கல்லூரிக்கு வந்துதான் நான் தாளம்னு எனக்கு கத்துக்கிட்டேன். இப்படிதான் ஆடணும்னு சொல்லிட்டு எனக்கு முறையே தெரிஞ்சிச்சு. எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஃபோக் டான்ஸ் தான் ஆடிட்டு பரதநாட்டியமும் ஆடுவோம் சொல்லிட்டு அப்படித்தான் நான் அந்த ஆட கத்துக்கிறது. ஃபோக் டான்ஸ்ல வந்து அழுத்தம் இல்லாம வெறும் வளைவு நெளிவோட ஆடுவாங்க. ஆனா அதுக்கும் தாளம்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பரதநாட்டியம் கத்துக்கிறது முன் எங்களுக்கு வந்து பேசிக் அடவு தான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. இப்ப நான் பேசிக்ஸ் இப்ப நான் வந்து கத்துக்கிட்டேன். இப்போ அதுல சம்பந்தமான எங்களுக்கு ஐட்டம்ஸ் எல்லாம் எங்களுக்கு எடுத்திருக்காங்க. இங்க வந்து நான் கத்துக்கிட்டேன். நிறைய ப்ரோக்ராம்க்கு எங்களை கூப்பிட்டு போனாங்க. அது எங்களுக்கு வந்து பயனுள்ளதா தான் இருந்துச்சு. இங்க வந்து எம்ஏ எல்லாம் இருக்கு. அதுல போக போக எங்களுக்கு வந்து நட்டு வாங்கம் தட்டுக்கழி எங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. இங்க வரவங்க எல்லாரும் வந்து வளர்த்து தான் இங்க விடுறாங்க. நிறைய பேர் வெளியில வந்து ஒரு டீச்சரா இருந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அரங்கேற்றம் பண்ற அளவுக்கு இங்க உருவாக்குனாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் பாரதியார் பல்கலைக்கூடம் தான். நன்றி, வணக்கம்.
1: ஜெரமன், இங்க படிச்ச மாணவர்கள் பல நாடுகள் எல்லாம் போயிட்டு பணி செய்யறாங்க அப்படிங்கறதே நமக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குப்பா, மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. அதே நேரத்துல ரொம்ப பெருமையான விஷயமாவும் இருக்குதுப்பா. ஏன்னா தென்னாப்பிரிக்கா, அமெரிக்கா, பிரான்ஸ், சிங்கப்பூர் இங்கெல்லாம் போய் ஆசிரியர் பணி அவங்க செஞ்சிட்டு இருக்காங்களாம்ல, நம்ம பிள்ளைங்களையும் இங்க வந்து சேர்க்கலாம்ப்பா.
2: நடனம் கத்துக்கிட்டு தனியாரு, அரசு துறை, சுயதொழில் இது மாதிரி நிறைய பேர்

0: வருமானம் தேடிக்கிறாங்க.
1: ஆமாப்பா,
0: அதனால படிச்சா நல்ல வருமானம் தான்.
1: நிச்சயமாப்பா ஜெரமன், இது போக 6 மாத பகுதி நேர மாலை நேர வகுப்பு கூட இருக்குதான்.
0: ஆமாமா, இங்க ஸ்கூலுக்கு போற குழந்தைகள் அப்புறம் ஆபீஸ்லாம் ஒர்க் பண்ணுவாங்கல்ல, அவங்க அப்புறம் இல்லத்தரசிகள் இது மாதிரி இருக்கிறவங்கலாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் மாலை நேரத்துலயும் வந்து நிறைய கோர்ஸ் கத்துக்கிறாங்கப்பா.
1: ஓஹோ, இந்த இசை நடனம் நுண்கலைகள்ல வந்து 3 நிலைகளா வச்சு 6 மாத கால பயிற்சி வகுப்புகளும் கொடுக்குறாங்க.
0: ஆமா, அதுக்கு சர்டிபிகேட்டும் தராங்க.
1: ஓஹோ,
0: அதை வச்சு ஒரு வேலை வாய்ப்பு இல்ல சுய தொழில் ஏதாவது பாத்துக்கலாம்.
1: அதாவது நமக்குன்னு சில ஆசைகள்லாம் இருக்கும்.
0: ஆமா,
1: அந்த ஆசைகள்லாம் நிறைவேற்றுறதுக்கு ஒரு பாலமா இந்த நிறுவனம் இருக்குதுப்பா.
0: ஆமா,
1: அரியாங்குப்பத்தில் இருக்கக்கூடிய இந்த பாரதியார் பல்கலைக்கூடத்தை பொதுமக்கள் நல்ல முறையில பயன்படுத்திக்கணும்பா.
0: ஆமா, புதுச்சேரியில இருக்கிறது ஒரு வரப்பிரசாதம் தானே.
1: நிச்சயமாப்பா,
0: பலமுல்லையா. இது மட்டும் இல்லாம உள்ளூர் நடக்கிறது, தேசிய அளவில் நடக்கிறது, உலக அளவில் நடக்கிற அந்த நடன போட்டிகள் எல்லாம் மாணவர்கள் நிறைய கத்துக்கிட்டு அங்கெல்லாம் போயிட்டு பிரைசஸ் எல்லாம் நிறைய வாங்கி வராங்கப்பா.
1: ஓஹோ, பரிசு ரொக்க பரிசு சான்றிதழ் இதெல்லாம் பெற்றுட்டு வராங்க.
0: ஆமா,
1: மகிழ்ச்சியான செய்திப்பா. சரி ஜெயராமன், நம்ம வேற என்னென்ன துறை இருக்கு, நம்ம அதையும் போய் பாத்துட்டே போயிடலாமா?
0: பலமுறையா ஓவியத்துறை இருக்க, இந்த துறைக்கு போனா 1 நாள் ஆயிடும் பாதா. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குதா?
1: அப்பா, எனக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு.
0: சரி சரி,
1: நம்ம அதுக்காக தனியா 1 நாளை ஒதுக்கி அடுத்த வாரம் வரலாம்ப்பா.
0: கரெக்டா சொன்னவா. சரி சரி சரி, இப்ப நம்ம புறப்படுவோம், அடுத்த வாரம் ஏதோ 1 நாள்ல வந்துருவோம்.
1: கட்டாயமாப்பா, இப்ப நம்ம கிளம்பலாம்.
0: சரி சரி,
1: போலாமா?
0: நீ அங்க போய் நில்ல, அந்த வண்டி எடுத்துன்னு வந்துடுறான்.
1: சரிப்பா, நான் முனையிலே நிக்கிறேன். நான் அப்படியே இந்த பல்கலைக்கூடத்தையே ரசிச்சு பாத்துட்டு இருக்கேன்.
0: சரி சரி,
1: நீ வண்டி எடுத்துட்டு வாப்பா.
0: அப்படியே நான் பிரின்சிபல் கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு
1: வந்துடுறேன். சரிப்பா.
0: பாலமுரளியா, முதல்வர்கிட்ட போயிட்டு அடுத்த வாரம் ஓவியத்துறைக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவரும் சரி வாங்க வாங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப நம்ம வண்டி எடுத்துட்டு புறப்படுவோம்.
1: கிளம்பலாம்ப்பா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது கலைகளின் சங்கமம், புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூடம் சித்திரத்தின் 2வது பகுதி.
3: தேவனினாடலில்தான் ஜீவன் வந்தது.
2: அமைப்பில் உதவி எஸ் ஜெயஸ்ரீ. அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் பாலமுருளியாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஜெயராமனாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். நேர்களே, இதன் அடுத்த பகுதியை வரும் வாரத்தில் கேட்கலாம். காத்திருங்கள்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என் 4 2 குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6050006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும்

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 12:30. நிகழ்ச்சியில் தொடர்வது பன்னிசை மாலை. இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் பித்துக்குழி பி முருகதாஸ் அவர்களின் அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்கலாம்.

இன்றைய பன்னிசைமாலை நிகழ்ச்சியில் பித்துக்குழி பி முருகதாஸ் அவர்களின் அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றி இதய நோயை தடுக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். கடல்சார் பாதுகாப்புக்கு நமது துறைமுகங்கள் உறுதி பூண்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் மேலும் 5 இடங்கள் யுனெஸ்கோவின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். உலக இதய தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றி இதய நோயை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதய நோயை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுத்து வருவதாக திரு நட்டா தெரிவித்தார். இந்நாளையொட்டி தமிழகத்தின் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் இதய நோய் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மருத்துவர்கள், செவிலியர்கள், மாணவிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இந்த பேரணி முக்கிய சாலை வழியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மற்றும் உடற்பயிற்சி மூலம் இதயத்தை பாதுகாக்கலாம் என்று தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இதய மருத்துவ நிபுணர் டாக்டர் பாலமுருகன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: உலக இதய தினத்தின் இன்றைய செய்தியானது டோன்ட் மிஸ் எ பீட். நமது இடைவிடாமல் சுற்றுக்குண்டு இதயத்தில் ஒரு சிறிய மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதை அலட்சியப்படுத்தாமல் நம் உடனே நம் மருத்துவரை அணுகி என்ன நமக்கு பிரச்சனைங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும். நமக்கு ஏற்படும் வித்தியாசமான துடிப்பு, படபடப்பு, மயக்கம், சோர்வு, நெஞ்சுவலி, தோள்பட்டை வலி, இதை அலட்சியப்படுத்தாமல் மருத்துவமனையை அணுகி உடனடியாக அதை என்னன்னு பரிசோதிச்சுக்கிட்டோம்னா ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து நாளைக்கு நம்ம இதயத்தை காப்பாற்றிக்கலாம். இதுக்கு நாம் கடைபிடிக்க வேண்டியது வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு, சீரான உடற்பயிற்சி, மன அழுத்தம், தூக்கமின்மையை தவிர்த்து, புகைப்பழக்கத்தை தவிர்த்து ஒரு நல்ல வாழ்க்கை முறையை நாம் கடைபிடித்துக் கொண்டால் நாம் ஆரோக்கியமான இதயத்தை பெற்று சீராக வாழ்ந்து எல்லாருக்கும் ஒரு உதாரணமாக செயல்படுவோம்.
0: கடல்சார் பாதுகாப்புக்கு நமது துறைமுகங்கள் உறுதி பூண்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். ஒடிஷா பாரதீப் கடல் பகுதியில் விபத்துக்குள்ளான கப்பலை மீட்க துறைமுக அலுவலர்கள் மேற்கொண்ட நடவடிக்கையை அவர் பாராட்டினார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த கப்பலில் 9000 மெட்ரிக் டன் பாமாயில் இருந்ததாக கூறியுள்ளார். அந்த கப்பலில் பயணம் செய்த 23 மாலுமிகளும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த கப்பல் நேற்று முன்தினம் விபத்துக்குள்ளானதை அடுத்து பாரதீப் துறைமுக அதிகாரிகளுக்கு அவசர அழைப்பு விடுக்கப்பட்டதை அடுத்து மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்தியாவின் மேலும் 5 இடங்கள் யுனெஸ்கோவின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பாக் குகை ஓவியங்கள், சம்பல் பள்ளத்தாக்கு கோவில்கள், உதயகிரி குகை, கினோர்கார், சத்தியாகிரகம் நடத்தப்பட்ட பகுதிகள் யுனெஸ்கோ பட்டியலில் சேர்த்துள்ளதாக கூறியுள்ளார். இதனையடுத்து இந்தியாவில் உள்ள 78 இடங்கள் இப்பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இது நாட்டின் பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை காரணமாக இந்தியாவின் பாரம்பரியம் உலக அளவில் கொண்டு சேர்க்கப்படுவதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இரு நாடுகளுக்கு இடையேயான எல்லை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டு வருவதாக கூறினார். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் பங்கேற்றது இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்தியதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். நடப்பாண்டு வரை 146,000 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2014 ஆண்டை விட 91,000 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 61% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கடந்த 2015 கொண்டுவரப்பட்ட பசுமை நெடுஞ்சாலை திட்டத்தின் கீழ் தேசிய நெடுஞ்சாலைகளை சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அமைக்கப்பட்டு வருவதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. காற்று மாசை கட்டுப்படுத்தும் வகையில் நெடுஞ்சாலை ஓரங்களில் மரங்கள் நட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது. பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் கட்சியின் மாநில பொறுப்பாளர்களின் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 65 பொறுப்பாளர்களும் துணை பொறுப்பாளர்களும் பங்கேற்றுள்ளனர். கட்சியின் தேசிய பொதுச்செயலாளர் திரு சந்தோஷ், உத்தரப்பிரதேச பொறுப்பாளர் திரு வினோத் தாவ்டே, திருமதி ஸ்மிருதி இரானி, திரு கஜேந்திர பட்டேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள

0: இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாஷியில் கலிண்டி பகுதியில் சிக்கிய 19 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். தொடர் மழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கிய இவர்களை மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மீட்டதாக அதன் கமாண்டன்ட் அர்பான் தெரிவித்துள்ளார். இவர்களை ஹர்சில் பகுதிக்கு கொண்டு வந்து மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். உத்தரகாஷியில் புனித யாத்திரை மேற்கொண்டு மழையால் சிக்கியவர்களை பாதுகாப்பாக மீட்க ஹெலிகாப்டரை பயன்படுத்த மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டிருந்தது. முன்னதாக கேதார்நாத் புனித யாத்திரையின் போது சிக்கிய 1500 மேற்பட்ட யாத்ரீகர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தொடர் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ராமகங்கா, காக்ரா ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அயோத்தியா, பாராபங்கி உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நாராயணி ஆற்றின் கரையோரத்தில் தடுப்புச் சுவர் இடிந்து விழுந்ததால் தண்ணீர் கிராமங்களை சூழ்ந்துள்ளது. இதனையடுத்து ஏராளமான கிராமங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் உத்தரப்பிரதேச மாநில பேரிடர் மீட்புப் படையினரும் இப்பகுதியில் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஒடிஷாவில் தொடர் கனமழை காரணமாக மகாநதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஹிராகுட் அணையிலிருந்து வினாடிக்கு 500,000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. கட்டாக் அருகே முண்டாலி நீர்த்தேக்கத்திலிருந்து வினாடிக்கு 800,000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதனையடுத்து கட்டாக், புரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனையடுத்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். தேசிய புலனாய்வு முகமை கேரளம், மேற்குவங்கம், அஸ்ஸாம் உள்ளிட்ட 16 இடங்களில் இன்று சோதனை மேற்கொண்டுள்ளது. பங்களாதேஷைச் சேர்ந்த தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடையவர்களின் அலுவலகங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது. தீவிரவாத செயலில் ஈடுபட்டதாக கூறி 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதை அடுத்து இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பிரான்சில் போராட்டத்தில் ஈடுபட்ட 160 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆசிரியர் பற்றாக்குறை, வகுப்பறை விரிவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாரிஸில் தொடங்கிய இந்த போராட்டம் லில்லி, மார்சிலி, சேடான் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கு பரவியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் டிராப் தனிநபர் பிரிவில் இந்தியாவின் நீருதண்டா தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் டிராப் குழு பிரிவில் நீருதண்டா, மனிஷா, ஆஷிமா வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினர். ஆடவர் குத்துச்சண்டை 90 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நரேந்தர் பெர்வால் வெண்கலப் பதக்கம் வென்றார். அரையிறுதியில் கஜகஸ்தானின் ஐபேக்கிடம் தோல்வியடைந்ததை அடுத்து நரேந்தர் பெர்வால் வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றி பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆடவர் கிரிக்கெட் அரையிறுதி ஆட்டத்தில் நாளை மறுநாள் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் பாகிஸ்தான் பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இந்தியா இதுவரை 5 தங்கம், 21 வெள்ளி, 22 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 16வது இடத்தில் உள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 83 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்று முன் வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 120 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றி இதய நோயை தடுக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். கடல்சார் பாதுகாப்புக்கு நமது துறைமுகங்கள் உறுதி பூண்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் மேலும் 5 இடங்கள் யுனெஸ்கோ பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர்

0: ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
2: இருள் திரை படிந்து கவிந்த அந்த தோப்பு வெளியிலே, மரங்கள் அடர்ந்து செறிந்த அந்த வெட்ட வெளியிலே, இருண்ட வானமே மேல்முகடாக விளங்கும் அந்த அத்துவான பிரதேசத்தில், நெருப்பால் ஒளி பெற்று வியப்பும் வெறுப்பும் நிறைந்த நிழல் உருவங்கள் சூழ்ந்த அந்த இடத்திலே, உண்டு கொழுத்து உறங்கும் பேராசைக்காரர்களின் உலகை அசைத்து ஆட்டி உலுப்பிய சம்பவங்களை பற்றிய விவரங்கள் உயிர் பெற்று ஒலித்தன. சத்தியத்திற்காகவும் சுதந்திரத்திற்காகவும் பாடுபட்ட வீரர்களின் திருநாமங்கள் உச்சரிக்கப்பட்டன. போராட்டங்களால் களைத்து, போராட்டங்களால் ரத்தம் சிந்தி தோய்ந்த ஒவ்வொரு நாட்டு மக்களும் வரிசை வரிசையாக அங்கு வந்து சென்றார்கள். அந்த பெண்ணின் அடங்கிய குரல் மெதுவாக ஒலித்தது. கடந்த காலத்தின் எதிரொலி போன்ற அந்த குரல் அவர்களது நம்பிக்கைகளை கிளறிவிட்டது, தீர்மானங்களை தூண்டிவிட்டது. பிற தேசங்களில் உள்ள தங்கள் சகோதரர்களை பற்றிய கதைகளை கேட்டவாறே அந்த மனிதர்கள் அசையாது வாய்ப்பேசாது உட்கார்ந்திருந்தனர். உலகத்தின் சகல மக்களும் எந்த ஒரு புனித லட்சியத்திற்காக போராடுகிறார்களோ, அந்த லட்சியம் சுதந்திரத்திற்காக நடைபெறும் இடையறாத முடிவற்ற போராட்டம் அவர்களுக்கு வரவர தெளிவாகியது. அந்த பெண்ணின் மெலிந்த வெளுத்த முகத்தை பார்க்க பார்க்க அந்த போராட்டமும் போராட்ட லட்சியமும் அவர்களுக்கு புரிந்து வரலாயின. அவர்கள் தங்களது சொந்த எண்ணங்களையும் விருப்பங்களையும் தம்மால் அறிய முடியாத வேற்றியின மக்களிடம் கண்டார்கள். அந்த மனிதர்களிடமிருந்து தங்களை ஒரு கரிய இரத்தம் தோய்ந்த கடந்த காலத்தின் இருள் படிந்த திரை பிரித்து நிற்பதாகவும் கண்டார்கள். தங்களது மனத்தாலும் இதயத்தாலும் அவர்கள் இந்த பரந்த உலகம் முழுமையோடும் தொடர்பு கொண்டார்கள். ஒரு புனித ஒளி நிறைந்த ஆனந்த வாழ்க்கைக்காக தங்களது இரத்தத்தையே சிந்தி அர்ப்பணித்து உலகத்திலே சத்தியத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்ற உறுதியான கொள்கைக்காக வெகு காலமாக ஒன்றுபட்டு நின்று, அந்த லட்சியத்தின் வெற்றிக்காக சகலவிதமான பெருந்துன்பங்களையும் தாங்கி சகித்து நின்ற பல்வேறு நாட்டு மக்கள் இனத்திலும் அவர்கள் தங்கள் தோழர்களை கண்டார்கள். சகல மக்கள் மீதும் உளப்பூர்வமாக தோன்றும் ஒரு புதிய பந்தபாச உணர்ச்சி சுடர்விட்டு எழுந்தது. உலகத்துக்கே ஒரு புதிய இதயம், எல்லாவற்றையும் ஒன்றாக இணைக்க வேண்டும், எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தீராத ஆவல் உணர்ச்சியால் துடிதுடிக்கும் ஒரு புதிய இதயம் பிறந்துவிட்டது. சர்வ தேசங்களிலும் உள்ள சகல தொழிலாளர்களும் நிமிர்ந்து நின்று, போதும் போதும், இது போன்ற வாழ்க்கை இனி எமக்கு தேவையில்லை என்று கோஷித்து விம்மும் காலம் ஒரு நாள் வரத்தான் போகிறது என்று நிச்சய தீர்க்கத்தோடு கூறினாள் சோஃபியா. தங்களது பேராசையின் பலத்தை தவிர வேறு எந்தவிதமான நிஜ பலத்தையும் பெற்றிராத இன்றைய உலகின் பலசாலிகள் அன்றைய தினத்தில் அழிக்கப்படுவார்கள். இந்த உலகம் அவர்களது காலடியை விட்டு நழுவி மறையும். அவர்களுக்கு தப்பி பிழைப்பதற்கு எந்த உதவியும் எந்த மார்க்கமும் இருக்கவே இருக்காது. அவ்வாறு நேரப்போவது உறுதி என்று தலை தாழ்த்தி சொன்னான் ரிப்பின். நாம் மட்டும் நம்மிடமுள்ள சகலவற்றையும் நம்மையே கொடுக்க தியாகம் செய்ய தயாராயிருந்தால் நம்மால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே இருக்க முடியாது. தாய் தன் புருவங்களை உயர்த்தி உதடுகளிலே வியப்பு நிறைந்த ஆனந்த புன்னகை தவழ அந்த பேச்சை கேட்டாள். இயற்கைக்கு முற்றும் பொருந்தாதது போல தோன்றிய சோஃபியாவின் குணம் எதையுமே அளவுக்கு மீறிய அநாயசத்தோடு வெடுக்கென்று தூக்கி எறிந்து வெட்டி பேசுவதாக தோன்றிய அவளது குணம் அவள் கூறிய ஆர்வமிக்க தங்கு தடையற்ற கதையின் போக்கிலே அழிந்து மறைந்து போய்விட்டது என்பதை தாய் கண்டு கொண்டாள். அன்றைய இரவின் அமைதியும் நெருப்பின் விளையாட்டும் சோஃபியாவின் முகமும் அவளுக்கு பிடித்து போய்விட்டன. ஆனால் அவளுக்கு மிகவும் பிடித்து போன விஷயம் அந்த முஜிக்குகள் அனைவரும் காட்டிய பரிபூர்ணமான ஈடுபாட்டு உணர்ச்சிதான். அவர்கள் அசைவற்று உட்கார்ந்திருந்தார்கள். சர்வ தேசங்களோடும் தங்களை இணைத்து பிணைக்கும் பட்டுக்கயிறு போன்ற அந்த கதை இடையிலே அருந்துவிடக் கூடாதே என்ற பயமும், அந்த இடையராத கதையின் போக்கு தடைப்பட்டு நின்றுவிடக் கூடாதே என்ற அங்கலாய்ப்புமே அவர்களை அப்படி அசையாதிருக்க செய்தன. இடையில் மட்டும் அவர்களில் யாராவது ஒருவன் எழுந்திருந்து அரவமே

0: இல்லாமல் ஒரு விறகு கட்டையை எடுத்து நெருப்பில் மெதுவாக போடுவான். உடனே தீப்பொறிகள் தெரித்து சிதறும், புகை சூழல் மண்டி எழும்பும். உடனே அவன் தன் கைகளை வீசி அந்த தீப்பொறிகளை விலக்குவான். அந்த பெண்கள் பக்கமாக புகை மண்டாதபடி விசிறி விடுவான். இடையிலே யாகவ் எழுந்திருந்து அமைதியாக சொன்னான், கொஞ்சம் நேரம் பேச்சை நிறுத்தி வையுங்கள். இப்படி கூறிவிட்டு அவன் வீட்டுக்குள்ளே ஓடிப்போய் சில துணிமணிகளை கொண்டு வந்தான். பிறகு அவனும் இக்னாத்துமாக அந்த துணிகளை தங்கள் விருந்தாளிகளின் தோல் மீதும் கால் மீதும் போர்த்தி மூடினார்கள். பிறகு சோஃபியா மீண்டும் பேச தொடங்கினாள். தங்களது வெற்றி தினத்தை பற்றிய நினைவு சித்திரத்தை வருணித்தாள். தமது சொந்த பலத்தின் மீது அவர்கள் நம்பிக்கை விசுவாசம் கொள்ளும்படி தூண்டிவிட்டாள். உண்டு கொழுத்து மதர்த்து போன உதவாக்கரை மனிதர்களின் முட்டாள்தனமான நப்பாசைகளை எல்லாம் பூர்த்தி செய்து வைப்பதற்காக தங்களது உழைப்பையும் வாழ்வையும் விழலுக்கு இறைத்து கொண்டிருக்கும் உலக மக்களோடு இவர்களும் ஒன்று கலந்து ஏகத்தன்மை பெற வேண்டும் என்ற அந்தரங்க உணர்ச்சியை கிளறி தூண்டிவிட்டாள். சோஃபியாவின் வார்த்தைகளால் தாய் உணர்ச்சி வசப்பட்டு விடவில்லை. ஆனால் அவள் சொல்லிய விவரங்களால் அவர்கள் அனைவரது உள்ளத்திலும் எழும்பிய ஆழ்ந்த உணர்ச்சி தாயின் உள்ளத்திலும் நிறைவை பொழிந்தது. அன்றாட உழைப்பினால் அடிமைப்பட்டு தலையிட்டு கிடக்கும் மக்களுக்கு நேர்மையான சிந்தனையையும் சத்தியத்தையும் அன்பையும் பரிசாக கொண்டு வந்து தர வேண்டும் என்ற காரணத்திற்காக தங்களது வாழ்க்கையையே துயரத்திற்கும் துன்பத்திற்கும் ஆளாக்கி அர்ப்பணித்தவர்களின் மீது ஒரு மனப்பூர்வமான நன்றி உணர்ச்சி அவள் உள்ளத்திலே நிரம்பி நின்றது. கடவுள் அவர்களுக்கு அருள் செய்யட்டும் என்று தன் கண்களை மூடி தனக்குள்ளாக சிந்தித்து கொண்டாள் தாய். அருணோதய பொழுதில்தான் களைத்து ஓய்ந்து போன சோஃபியா தன் பேச்சை நிறுத்தினாள். நிறுத்திவிட்டு தன்னை சுற்றி சிந்தனையும் பிரகாசமும் தோன்றும் முகங்களோடு இருப்பவர்களை பார்த்து புன்னகை புரிந்தாள். நாம் புறப்படுவதற்கு நேரமாகிவிட்டது என்றாள் தாய். ஆமாம் என்றாள் சோஃபியா. அந்த இளைஞர்களில் ஒருவன் உரத்து பெருமூச்செறிந்தான். நீங்கள் போவது மிகுந்த வருத்தத்தை தருகிறது என்று வழக்கத்திற்கு மாறான மெல்லிய குரலில் சொன்னான் ஹெரிப்பின். நீங்கள் நன்றாக பேசுகிறீர்கள். அது ஒரு பெரிய விஷயம். மக்களுக்கு உரிமை உணர்ச்சியை ஊட்டுவது பெரிய விஷயம். லட்சோப லட்சமான மக்களும் நாம் என்ன விரும்புகிறோமோ அதையே விரும்புகிறார்கள் என்பதை அறிய நேரும்போது அந்த உணர்ச்சி நம் இதயத்தில் அன்புணர்ச்சியே ஒரு மாபெரும் சக்திதான். ஆமாம், நீ அன்பு செய், அவன் உன் கழுத்தை வெட்டட்டும் என்று கூறி சிரித்து கொண்டே எழுந்தான் எப்பிம். சரி மிக்காயல் மாமா, யார் கண்ணிலும் படுவதற்கு முன்பே இவர்கள் போய்விடுவதுதான் நல்லது. அப்புறம் நாம் இந்த பிரசுரங்களை பரப்பிவிடத் தொடங்கிய உடனேயே அதிகாரிகள் இவற்றை கொண்டு வந்தவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க முனைவார்கள். இங்கே வந்தார்களே அந்த இரு யாத்ரிகர்கள் ஞாபகம் இருக்கிறதா என்று பிறகு யாராவது கண்டவர்கள் சொல்லி தொலைக்கப் போகிறார்கள். அம்மா, நீ எடுத்துக்கொண்ட சிரமத்திற்கு நன்றிமா என்று ரிப்பின் சொன்னான்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்கா இடம் பிடித்த பாடல்களை கொஞ்சம் தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் அன்பான மதிய வணக்கம். அடித பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ மகளிர் நேரம்ல நான் உங்க ஆனந்தி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்ட பேஸ் பண்ணி நம்மளோட ஷோ போயிட்டு இருக்க. அந்த வகையில இன்னைக்கு டியூஸ்டே. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே சட்டம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை சட்டம்

0: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் அன்பான மதிய வணக்கம். ஆண்டி இது பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ மகளிர் நேரம்ல. நான் உங்க ஆனந்தி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்ட பேஸ் பண்ணி நம்மளோட ஷோ போயிட்டு இருக்க. அந்த வகையில இன்னைக்கு டியூஸ்டே. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே சட்டம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை சட்டம் அறிவோம் அப்படின்ற கான்செப்ட பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். சோ இதை பத்தி பல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வழக்கறிஞர் அகிலா அவர்கள். வணக்கம் மேம்.
1: வணக்கம் மேம்.
0: மேம், இப்போ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், சோ அதை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நுகர்வோர்னா யாரு, அந்த நுகர்வோர் என்ற கான்செப்டுக்குள்ள யார் யாரெல்லாம் வராங்க, அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க.
1: எல்லா பொதுமக்கள்

0: வியாபாரம் பண்றதுக்காகவோ ரீசேல் பண்றதுக்காகவோ அது யூஸ் பண்ற போறீங்கன்னா அந்த நபர்ல வந்து கன்சியூமர் என்ற கான்செப்ட்க்குள்ள வரமாட்டோம். அதே மாதிரி இப்போ ஒருத்தர் ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்க, அது சாப்பிட்றவோ இல்ல வேற ஏதோ பண்ணதுக்கு அப்புறம் அவர் இறந்து போறாங்கன்னா அவரோட மனைவியோ வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களோ அவங்களோட வாரிசுதாரர்கள் சொன்னவங்களும் கன்சியூமர் என்ற கான்செப்ட்க்குள்ள வருவாங்க. இதுதான் மெயினா கன்சியூமர் என்ற கான்செப்ட்க்குள்ள வருவாங்க. இதுல சில பேர் வந்து என்ன பண்ணோம், அப்புறம் ஒரு ப்ராடக்ட் வாங்குவாங்க, நான் இப்ப கடைக்கு போய் ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது எனக்கு கூட வந்து ஃப்ரீயா இல்ல கிஃப்டா ஒரு ப்ராடக்ட் கொடுக்கறாங்க. அந்த கிஃப்டா வாங்குன ப்ராடக்ட்ல ஏதாவது டிஃபெக்ட் இருக்கலாம், இல்ல நான் ஒரு சர்வீஸ் பாக்கப்ப நான் உங்ககிட்ட வந்து வாங்கும்போது அவங்க எனக்கு கார்டு கொடுக்கறாங்க, நீங்க இது வாங்குங்க, உங்களுக்கு வந்து இதுல ஏதாவது தேவைப்பட்ட ஒரு சர்வீஸ் நாங்க ஃப்ரீயா பண்ணி தருவோம். அந்த ஃப்ரீன்ற வேர்டு வந்தாலே ஃப்ரீயா பண்ணி தருவோம் சொல்றோம், நம்மளும் அது வாங்க நம்பி வாங்கிட்டு போறோம். ஆனா அந்த சர்வீஸ்க்கு நான் உங்களை கூப்பிடுறேன், நீங்க வரீங்க, நீங்க பண்ற சர்வீஸ் எனக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்ல, இல்ல ஏதாவது அதுல குறைகள் இருந்தாங்கன்னா நான் எனக்கு நீங்க சொன்னீங்க நான் கன்சியூமர் தான் சொல்லி நீங்க வந்து கன்சியூமர் ஃபோரம் போக முடியாது. ஃப்ரீயா நம்ம என்ன சர்வீஸ் வாங்கினாலும் அது வந்து கன்சியூமருக்குள்ள வராது. சர்வீஸ் ஆனாலும் சரி குட்ஸ் ஆனாலும் சரி அது வந்து கன்சியூமர் கான்செப்டுக்குள்ளே வரவே மாட்டோம்.
1: சோ எந்த பொருள் கூட நம்ம ஒரு பொருளை கிஃப்டா வாங்கினாலும் சரி இல்லைன்னா வந்து ஒரு சர்வீஸ் வந்து ஃப்ரீயா கிடைக்குது அப்படின்னாலும் அது வந்து அந்த கன்சியூமர் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள வராது.
0: மெயினா நம்ம வந்து நமக்காக காசு கொடுத்து வாங்குற ப்ராடக்டுக்காகவும் அல்ல காசு கொடுத்து நம்ம வாங்குற சர்வீஸ்க்காகவும் காசு முன்னாடி கொடுக்கணும்னு கூட கிடையாது, நம்ம பின்னாடி கொடுக்கறோம்னு சொல்லி நம்ம ஒரு கன்சிடரேஷன் பேஸ் பண்ணி நம்ம எந்த பண்ணாலும் அது கன்சியூமர் கான்செப்டுக்குள்ள வரும். மெயினா கன்சியூமர் என்னன்னுக்கு நான் கன்சியூமரா இருக்குமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மெயின் பாயிண்ட் இதுதான்.
1: ஓகே, நம்ம காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்கி நம்மளோட பர்சனல் யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கன்சியூமர் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள வந்துடும்,
0: கண்டிப்பா வந்துடும்.
1: ஓகே, இப்ப இஎம்ஐல எல்லாம் வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்குறோம் இல்லையா, சோ அதுவுமே வந்து அந்த கன்சியூமர் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள வந்துடும்.
0: கண்டிப்பா, முன்னாடி வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்றது ஆன்லைன்ல சர்வீசஸ் வாங்குறது எல்லாமே கன்சியூமர்ல வருமோன்றதுல டவுட் இருந்துச்சு. ஏன்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு, அது வந்து 1986 கொண்டு வந்தேன். அப்போ இந்த ஆன்லைன் சர்வீசஸ் எல்லாம் கிடையாது, அந்த சர்வீசஸே இல்லை, எல்லாருமே கடைக்கு போய் வாங்குறது தான். அப்புறமேட்டு தான் ஒரு 2010 மேலதான் இந்த ஆன்லைன் வெப்சைட்ஸும் டிரான்சாக்ஷன்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா மக்கள் வந்து கடையில போய் வாங்குறதை விட ஆன்லைன்ல வாங்குறது தான் அதிகமே. ஒரு 5 நிமிஷம் போன் பார்த்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட் வருது, அதை பார்த்தோன்னு அவங்க எடுத்துடுறாங்க, எனக்கு அது ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னு வாங்கிக்கிறேன். ஆனா அந்த மாதிரி வாங்கும் போது அதுல நிறைய ப்ராடக்ட் வருது. நம்ம ஒரு போன் ஆர்டர் பண்றாங்க கல்லு வருதுன்னு அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம பாக்குறோம், இல்ல ஒரு டிரெஸ் ஆர்டர் பண்றாங்க நான் கலர் கரெக்டா வரல, இல்ல எனக்கு வந்து அது கிழிஞ்சு போய் வந்திருக்கு, நான் கேட்ட ப்ராடக்ட் வரல, அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. சோ அதெல்லாமே முன்னாடி ஆக்ட்ல அவங்க கன்சியூமரா வருமா வராதான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுனாலதான் இப்ப 2019 அந்த ஆக்ட் அமெண்ட் பண்ணிருக்காங்க. அமெண்ட் பண்ண போது மெயினா அதுல வந்து இந்த மாதிரி இருக்கிற ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம இஎம்ஐல வாங்குற மாதிரி இருந்தாலும் அதோட பில்லு நமக்கு ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க, அது வச்சுட்டு நம்ம கேஸ் போடலாம். ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸும் கன்சியூமர் கான்செப்டுக்குள்ள தான் வருவாங்க.
2: ஓகே மேம், அண்ட் இவ்வளவு நேரம் நுகர்வோர்னா யாரு, அந்த கன்சியூமர் என்ற கான்செப்டுக்குள்ள யார் யாரெல்லாம் வராங்கன்ற மாதிரி பல விஷயங்கள் நீங்க எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. சோ தொடர்ந்து நம்ம கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம், நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.

0: வெல்கம் பேக் டு பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ. அண்ட் இன்னைக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பத்தி பல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க வழக்கறிஞர் அகிலா அவர்கள். தொடர்ந்து பேசலாம் மேம். இப்போ நுகர்வோர்னா யாரு, அந்த கான்செப்டுக்குள்ள யார் யாரெல்லாம் வராங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. சோ இப்போ வந்து நம்ம நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம், அதை பத்தி சொல்லுங்க மேம்.
1: ஹிஸ்டரி சொன்னீங்கன்னா 1970 வரைக்கும் அதுக்கு முன்னாடில இருந்தும் இந்த கன்சியூமர் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இருந்தது. ஆனா அப்போ இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸ் மக்களுக்கு தேவையான ஹெல்ப் பண்றதை விட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இல்லைன்னா ஆர்டிகல்ஸ் எழுதுறதுலதான் பிஸியா இருந்தாங்க. சோ என்ன பர்பஸ்க்காக இந்த ஆர்கனைசேஷன்ஸ் உருவாங்கினாங்களோ அதோட நோக்கம் நடக்கதில்லைன்ற மாதிரி வந்த போது நிறைய கன்சியூமர் அசோசியேஷன்ஸ் வந்து மக்கள் வருவாங்க. மக்களுக்காக வந்து வேலை செய்யற இந்த ஆர்கனைசேஷன்ஸ் இல்லாம தவறே இருக்கிற பப்ளிக் இன்ட்ரெஸ்டடான பர்சன்ஸ் எல்லாரும் ஒரு பீப்பிளா சேர்ந்து அவங்க அதுக்கு எகேன்ஸ்டா போராடினாங்க. அதுக்கப்புறம் தான் 1986 கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்டை கொண்டு வந்தாங்க. அந்த ஆக்ட் அதோட மெயின் நோக்கம் என்னன்னா நிறைய பேருக்கு வந்து என்ன நடக்குது, என்ன நம்ம கடைக்கு போறோம், ப்ராடக்ட் வாங்குறோம், சோ கன்சியூமர்ன்ற முறையில நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், அவேர்னஸ் இல்ல. நிறைய ரைட்ஸ் இருக்கு கன்சியூமர்ன்ற முறையில, அவங்களுக்கு நிறைய ரைட்ஸ் இருக்கு. ஒன்னு அவங்க கிட்ட இருந்து வந்து தப்பான ப்ராடக்ட்ஸ் இல்ல, நான் இப்போ ஒரு ப்ராடக்ட் வைக்க போறோம் அது வந்து ஒரு சோப்பானா வச்சுக்கோ கெமிக்கல் ஃப்ரீன்னு சொல்லி வைக்கிறாங்க, ஆனா அது கெமிக்கல் ஃப்ரீயா இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியல. ஆனா அவங்க கெமிக்கல் ஃப்ரீன்னு சொல்லி நமக்கு விக்கிறாங்க, பட் உண்மையாவே அதுல வந்து நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வர மாதிரி கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். சோ அதுல பின்னாடி வந்து அதுல போட்டிருப்பாங்க உள்ள இன்கிரீடியன்ஸ் எல்லாம். சோ அதை பத்தி இருக்க அவேர்னஸ் யாருக்கும் இல்ல. இதெல்லாமே வந்து கன்சியூமர் ஆர்கனைசேஷன்ஸ் தான் கொடுத்துருக்கணும். ஏன்னா மக்களுக்கு வந்து நிறைய சேனல்ஸ் எல்லாமே வந்து ஓரோ ப்ராடக்ட்ஸ் பத்தி எல்லாத்தை பத்தியும் பப்ளிக் அவேர்னஸ் கொடுக்கணும். ஆனா அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. சோ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் எதுவுமே அவங்க கண்டக்ட் பண்ணல. அதே மாதிரி தப்பான ப்ராடக்ட்ஸ், ஸ்டாண்டர்ட் கம்மியான ப்ராடக்ட்ஸ், அது வந்து மக்களை ஏமாத்தி வந்து ஹை பிரைஸ்ல வித்துட்டு இருந்தாங்க. இன்னொன்னு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டிபிஷியல் ஸ்கேர்சிட்டின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா ப்ராடக்ட் இருக்கும் அவங்க கிட்ட, ஆனா வந்து அது கோடவுன்ல எடுத்து வச்சுட்டு ப்ராடக்டே இல்ல சொல்லி டிமாண்ட் உருவாக்கி அதுக்கப்புறம் மக்கள் கிட்ட மக்கள் அது வேணும்ன்ற மாதிரி ஒரு டிமாண்ட் உருவாக்கின பிறகு மக்கள் கிட்ட அது வந்து ஹை பிரைஸ்ல விக்கிறது, அந்த மாதிரி நிறைய மேல் பிராக்டிஸ் பண்றது. ஃபுட் இல்ல ஆனாலும் மத்த திங்ஸ் என்னன்னா அடல்ட்ரேஷன் பண்ண, அடல்ட்ரேஷன் மயம் கலந்த ஃபுட் ப்ராடக்ட் பண்றது. இப்போ ஆன்லைன்ல கூட நம்ம நிறைய ஆப்ஸ் இருக்கு. நமக்கு ஒரு ஃபுட்ன்றது வந்து நான் வந்து சாப்பிடுற ஃபுட்னு எக்ஸாக்டா சொல்லல. இப்போ கடையில கூட நம்ம போய் ஒரு பாட்டில் ட்ரிங்க் வாங்குறோம், அது நம்ம வாங்கும் போது அதோட பின்னாடியே வந்து எல்லாத்தோட பர்சன்டேஜஸ் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. தண்ணியா இருந்தால் எவ்வளவு இருக்கணும், சுகரா இருந்தா என்ன இருக்கணும், அவங்களோட மிக்கிற கீன் இன்கிரீடியன்ஸ் எவ்வளவு பர்சன்டேஜ் அளவுக்கு இருக்கணும்ன்றது அவங்க மென்ஷன் பண்ணிருக்கணும். அதை மென்ஷன் பண்ண இன்கிரீடியன்ஸ் அளவுக்கு இல்லாம பர்சன்டேஜ் கம்மியாவோ அதிகமாவோ ப்ரொவைட் பண்ண அது வந்து சப்ஸ்டாண்டர்ட் கிடையாது, இன்ஃபீரியர் ப்ராடக்ட்ஸ் தான். அந்த மாதிரி மாயம் கலந்த ப்ராடக்ட்ஸை இஷ்யூ பண்றதா இருந்தாலும் அந்த மாதிரி ஏமாத்துறது. ஆனா மக்கள் வந்து அதுல சாப்பிட்டு அதுல பாதிக்கப்படுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நேரம் வாங்கின கடைக்கு போவாங்க, மேனுபேக்சர் கிட்ட போக மாட்டோம், வாங்கின கடைக்கு போய் நான் இந்த கடையில இருந்து இந்த ப்ராடக்ட் வாங்கணும், ஆனா இது டேமேஜா இருக்கு, அதுல ஏதாவது வந்து ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் சொன்னா அதுக்குள்ள வந்து எக்ஸாம்பிள்ஸ் அனிமல்ஸோட பார்ட்ஸ் இருக்கிறது இல்ல, ஏதாவது சின்ன சின்ன கல் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் ஏதாவது இருக்கிறது, அதுக்குதான் ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் இருக்குதுன்னா அவங்களுக்கு நேராடியா பார்க்கும் போது தெரியும்னு அவசியம் இல்ல. சிலதெல்லாமே வந்து நமக்கு அப்படி பாட்டில்ஸ் பார்க்கும் போதே தெரியும். சில பாட்டில்ஸ் எல்லாம் கலர் வித்தியாசமா இருக்கலாம், இல்ல வந்து ஃபுல்லாவே லேபிள் வச்சு கவர்டா இருக்கு. அவங்க அது கன்சியூம் பண்ணும் போது அவங்களுக்கு அதை பத்தி தெரிய வரும். அந்த மாதிரி அவங்களுக்கு தெரிய வரும் போது அவங்க நேரா வந்து என்ன பண்ணுவாங்க, நான் வாங்கின கடையில போயிட்டு நான் இந்த மாதிரி வாங்கணும், இந்த ப்ராடக்ட்ல வந்து இந்த மாதிரி மாயம் கலந்துருக்கு இல்ல வந்து ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லும் போது பழைய காலத்துல என்னன்னா அவேர்னஸ் இல்லாதவங்களுக்காக இந்த கடைக்காரங்களை அவங்கள வந்து ஏமாத்துவாங்க. எங்களுக்கு தெரியல, அவங்களோட ரைபிலிட்டில இருந்து அவங்களோட பொறுப்புல இருந்து அவங்க வெளியில வந்து கன்சியூமர் மேல பழி போடும். ஏன்னா முன்னாடி கன்சியூமர் பிவேர்னு ஒரு வேர்டு இருக்கு, வாங்குறவங்க தான் பார்த்து வாங்கணும்ன்ற மாதிரி ஒரு கன்செப்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப நான் ஒரு கடைக்கு போய் வாங்குறோம், ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம், நான் தான் பார்த்து வாங்கியிருக்கணும்ன்ற மாதிரி எல்லாரோட எண்ணமும் அப்படிதான். ஒண்ணுமே தெரியாதவங்க பண்ண நீங்க தான் பார்த்து வாங்கியிருக்கணும் ஒரு வார்த்தையோட முடிச்சிருவாங்க, அவங்களுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் தெரியல. இந்த மாதிரி இருக்கிற நிறைய கஷ்டங்கள் மக்கள் பொதுமக்கள் அனுபவிக்கிறாங்கன்றது கன்செப்ட்னாலதான் இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து கொண்டு வந்ததாகும். அது கொண்டு வந்த பிறகு நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நிறைய திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கு. இப்ப மக்கள் அதை பத்தி எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா கன்சியூமர் என்ன, கன்சியூமருக்கு இருக்கிற ரைட்ஸ் என்ன, அவங்களுக்கு இருக்கிற ப்ரொடெக்ஷன்ஸ் என்ன, என்ன நடந்தா அவங்க போகலாம், விற்கிறவங்க அவங்களோட கடைக்காரங்களானாலும் மேனுபேக்சர்ஸ் ஆனாலும் அவங்களோட பவர் வச்சு பொதுமக்களை கஷ்டப்படுத்தாம அவங்களுக்கு எப்படி அதுல ரெமடி கிடைக்கும்ன்றதுக்காக தான் இந்த ஆக்டே கொண்டு வந்தாங்க.
0: ஓகே மேம். அண்ட் இன்னும் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்

0: மூத்த மருமகளே,
1: இது உனக்கு. இதுக்கு இப்ப என்ன அவசரம்?
0: அட அம்மா சின்னவளே,
1: இது உனக்கு.
0: அப்புறம் இது என் பேத்திக்கு.
2: ஆனா பாட்டி, அப்போ உங்களுக்கு
3: எல்லாமே நான் பேங்க், டாக்கர், பிக்ஸட் டெபாசிட் எல்லாத்துக்கும் அவங்கள தான் நாமினி ஆக்கியிருக்கேன். நாளைக்கு நான் இல்லாதப்ப பணம் இவங்களுக்கு சுலபமா கிடைக்கும்.
0: நல்ல வார்த்தையா பேசுங்க. சும்மா
4: ஆர்பிஐ சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: வெல்கம் பேக் டு பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ. அண்ட் இன்னைக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பத்தி பல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க வழக்கறிஞர் அகிலா அவர்கள். தொடர்ந்து பேசலாம் மேம். இப்போ நான் ரைஸ் பண்ணக்கூடிய கம்ப்ளைண்ட்டுக்கு இவ்வளவுதான் காம்பன்சேஷன் கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது லிமிடேஷன்ஸ் இருக்கா?
1: ஸ்பெசிபிக்கா சட்டத்துல இதுக்கு இவ்வளவுதான் லிமிடேஷன் அமௌண்ட் கேட்கணும்ன்றது நம்ம இல்ல. ஏன்னா மக்களுக்கு அவங்களுக்கு வந்த பாதிப்பு அது வேல்யூ பண்ண முடியாது. இப்ப நான் ஒரு 10 ரூபாய் வந்து ஒரு ட்ரிங்க் வாங்குறோம், நான் அதை சாப்பிடுறோம், 10 ரூபாய் தானே ப்ராடக்ட்னு வந்து நான் வாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்து டிசீஸ் வருது, அதனால எனக்கு வர மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், மெடிக்கல் கிளைம், அதனால வர லாசஸ், அது ஒவ்வொரு மக்களுக்கும் வித்தியாசமா இருக்கும். அவங்க ஹெல்த் கண்டிஷன், ஃபேமிலி சிச்சுவேஷன், அவங்க போற டாக்டர்ஸ், அவங்க பாக்குற ஹாஸ்பிடல்ஸ், அவங்களுக்கு அது என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஏன்னா சில பேருக்கு சப்போஸ் ஒரு வாமிட்டிங் டிசீஸ் டயரியாவோட முடிஞ்சது, சில பேருக்கு அது கொஞ்சம் அதுவிட அக்ரெசிவான ரிசல்ட்ஸ் வரும். ஸோ காம்பன்சேஷனோட வேல்யூ வந்து இந்த ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கு வந்து டிஃபெக்ட்டுக்கு இவ்வளோன்றது வந்து எதிலையும் வந்து சட்டத்தில் சொல்லல. பட் இட்ஸ் ரீசனபிள் அமௌண்ட்
0: எனக்கு ஒரு அலர்ஜி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரியான சூழ்நிலையில நான் போய் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ண முடியுமா?
1: கண்டிப்பா பண்ணலாம்.

0: முடியாதுன்றது சொல்ல முடியாது. பிகாஸ் நம்ம ஜெனுவினா தான் நமக்குள்ள இருக்கும். அந்த ப்ராடக்ட் வாங்கும் போது இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்ல பாக்குறோம், ஒரு ஃபேர்னஸ் கிரீம் பாக்குறோம், பட் கன்சூமர் கேர்ஃபுல்னஸ் இருக்கு, கன்சூமர் பிவேர்னு இருக்கு. எல்லாத்திலும் மேனுஃபேக்சர்ஸ் நம்ம டிஃபெக்ட் சொல்ல முடியாது. இல்ல ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கும் போது வி ஹாவ் டு பி கேர்ஃபுல்ன்றது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். கன்சூமர் ஹாஸ் டு பி பிவேர். நான் அந்த ப்ராடக்ட் வாங்குறோம், அதுக்காக நான் டெஸ்ட் பண்ணிட்டு தான் நான் என்னோட ஸ்கின்ல அப்ளை பண்ணணும். அது வந்து எப்பவுமே நம்ம ப்ராடக்ட் வாங்க போகும்போது ஷாப்ஸ்ல போகும்போது கையில அப்ளை பண்ணி பார்க்க சொல்லுவாங்க, ஃபேஸ்ல அப்ளை பண்றது முன்னாடி. அலர்ஜி யாருக்கு வேணாலும் வரலாம். ஸோ அதுக்காக நம்ம உடனே போய் எனக்கு அலர்ஜி வந்துருச்சு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தான் இல்லை மேனுஃபேக்சர்ஸ் தான் டிஃபெக்டிவ்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் கோர்ட்டுக்கு போக முடியாதுன்னு இல்லை, பட் அதுதான் சொல்ற கன்சியூமர் கோர்ட் வந்து கன்சியூமருக்காக இருந்தாலும் அது வந்து மிஸ்யூஸ் பண்றவங்களுக்காக கிடையாது. ஒருத்தர் அது மிஸ்யூஸ் பண்ணணும்னு யூஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் அவங்களுக்கும் காம்பன்சேஷன்ஸ் கொடுக்க வேண்டி வரும். அவங்க ஆப்போசிட் பார்ட்டி அவங்களோட ரெப்யூட்டேஷனை பாதிக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரியும் அவங்களுக்கும் பினல் பனிஷ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால வந்து ஒரு ஜெனுவின் ரீசனாக இருக்கு, நமக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சு, அதனால லாஸ் வந்துச்சு, அது மேபி அந்த ப்ராடக்டோட இதாக இருந்ததுன்னா அதில் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு வந்து ஜெனுவினாக நமக்கு அஃபெக்ட் ஆயிருக்குன்னா காம்பன்சேஷன்ஸ் அண்ட் அதில் என்ன கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாங்க.
1: ஸோ ஒரு ப்ராடக்டால மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னாலும் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தான் ஒரு டேமேஜ் ஏதோ ஒரு டிஃபெக்ட் ஆகுது அப்படின்றப்ப கூட நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியும்.
0: இண்டிவிஜுவலாக எனக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னா நான் அப்ரோச் பண்ணலாம். நான் ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம், உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து நான் ஏமாந்து வாங்குவேன், ஏமாந்துன்னு இல்லை, ஐ வாஸ் டிசீவ்ட் ஃபார் த ப்ராடக்ட்னு நினச்சிட்டு நான் வாங்குறோம். ஆனால் எனக்கு அப்ளை பண்ணுறோம், என் ஃப்ரெண்ட் அப்ளை பண்ணுறோம், அவங்களுக்கு எதுவும் ஆகலை, எனக்கு ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு அலர்ஜிக்கு கூட இருக்கலாம், அலர்ஜிக்கிட்ட இருந்துட்டு நம்ம அப்ரோச் பண்ணி டாக்டர்ஸை பார்த்து நம்மளோட ஸ்கின்னோட ப்ராப்ளம் நமக்கு பர்சனலி இருந்த ப்ராப்ளம் நமக்கு தெரிஞ்சு நம்ம வந்து வேணும்னே வந்து கேஸ் போட்டாங்கன்னா அது வந்து ஃபேக் கேஸ், ஃபால்ஸ் கேஸ் தான். பட் ஜெனுவினாகவே நான் வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து அவங்க டிசீவ் பண்ணிட்டாங்க, அவங்க சொல்கிற ஸ்பெசிஃபிகேஷன் இல்லை, ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரு ப்ராடக்டை வந்து சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அதில் வந்து கன்சியூமர் ஃபோரத்தில் நான் ஒரு ப்ராடக்ட் மேலே ரேஸ் பண்ணும்போது நான் ஒரு ட்ரிங்க் கன்சியூம் பண்ணுறேன், அதுக்குள்ள ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏதோ ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் இருக்குன்றதுக்காக நான் வந்து சப்மிட் பண்ணுறதுனால அந்த ப்ராடக்ட்டை தான் வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் அது மெயினான, நான் ஒரு ப்ராடக்ட் மேலே வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லும்போது அந்த ப்ராடக்ட் வந்து நான் கன்சியூமர் ஃபோரமில் சப்மிட் பண்ணணும். அவங்க அது வந்து எக்ஸ்பர்ட்டுக்கு அனுப்புவாங்க, எக்ஸாமினேஷனுக்கு அனுப்புவோம். இப்போ கன்சியூமர் ஃபோரத்துக்கு ஒரு கேஸ் போடுறோம், நான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ப்ராடக்ட் எனக்கு சரியில்லைன்னு சொல்லி நான் போடுறோம், கோர்ட்டுக்கு வந்து ஃபுல் ரைட்ஸ் இருக்குது, அது வந்து டெஸ்டிங்க்கு அனுப்பணும்னு இஃப் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆயிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட லெபார்ட்டரிக்கு அவங்க டெஸ்டிங்க்கு அனுப்புவாங்க. அனுப்பி அவங்க டெஸ்ட் பண்ணி அந்த ப்ராடக்டோட க்ரெடிபிலிட்டி அதோட குவாலிட்டி எல்லாத்தையும் கிராஸ் செக் பண்ணி அதில் இருக்கிற ரிசல்ட் பேஸ் பண்ணி தான் ஆர்டரே பாஸ் பண்ணும். ஒருத்தருக்கு சின்ன அடிபட்டுச்சுன்றதுக்காக போன உடனே மேனுஃபேக்சரர் கூப்பிட்டு காம்பன்சேஷன் கொடுக்கறது வந்து அது இல்லை. ஜஸ்டிஸ், நேச்சுரல் ஜஸ்டிஸ் அங்கேயும் மெயின் ரீசன் தான். ரெண்டு பேருக்குமே நியாயம், யாருக்கு நியாயமும் கொடுக்கணுமோ அவங்களுக்கு கரெக்டாக நியாயம் கொடுப்பாங்க.
1: ஓகே மேம், இப்போ கன்சியூமர் கம்ப்ளைண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் காம்பன்சேஷன் மட்டும் தான் கிடைக்குமா இல்லைனா இதுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கா?
0: கண்டிப்பாக பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கு, சட்டப்படி அதில் பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கு. பனிஷ்மெண்ட்ஸ் வந்து பீனலும் இருக்கு, இம்ப்ரிசன்மெண்ட் சொல்லுவாங்க, ஒரு மாசத்துல இருந்து 3 வருஷம் வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம், கொடுக்கறதுக்கு சட்டப்படி ரைட்ஸ் இருக்கு. அது கூட 25,000 ரூபாய் மினிமம், 25,000 ரூபாயில இருந்து 1,00,000 வரைக்கும் காம்பன்சேஷன் கொடுக்கலாம். இது ரெண்டுமே சேர்ந்தும் கொடுக்கலாம், காம்பன்சேஷன் அமௌண்ட் மட்டும் இல்லை, அவங்க பண்றதுக்காக பனிஷ்மெண்ட்ஸும் கொடுக்கலாம். பட் அது ஆக்சுவலி அதை எப்படி கொடுப்பாங்கன்னா மோஸ்ட் ப்ராப்பர்லி வந்து காம்பன்சேஷன் தான் அப்ரோச் பண்ணுவாங்க. பிகாஸ் ஒரு இப்போ எனக்கு பாதிப்பு ஏற்பட்ட எனக்கு லாஸ் வந்துச்சு, எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குன்னு சொல்லி தான் நான் வந்து கோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணுவாங்க. கோர்ட்ல வந்து அவங்க வந்து அந்த இதுக்கேற்ற மாதிரி அவார்டு பாஸ் பண்ணும். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம், எனக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டுச்சு, ஃபுல் ட்ரையல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அவார்டு அமௌண்ட் அவார்டுன்றது ஒரு காம்பன்சேஷன் கோர்ட்ல கொடுக்குறாங்க. அந்த கொடுக்குற காம்பன்சேஷன் வந்து நீங்க எனக்கு கொடுக்கணும்ன்றதுக்கு ஒரு ஃபிக்ஸட் டைம் பீரியட் ஃபிக்ஸ் பண்ணி இருப்பாங்க. அதுக்குள்ள நீங்க எனக்கு கொடுக்கலன்னா நான் அதுக்கு வந்து அதை என்ஃபோர்ஸ் பண்ணதுக்காக கோர்ட்ல அப்ரோச் பண்ணலாம். அப்ரோச் பண்ணும்போது அவங்களுக்காக இந்த மாதிரி 3 மாசத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் பீனல் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும்.
1: ஓகே மேம், இப்போ ஒரு கன்சூமர் ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்ப்ளைண்டோட ஸ்டேட்டஸ் என்னன்னு ஒரு 21 டேஸ்ல தெரிய வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ கன்சூமரோட கம்ப்ளைண்ட் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அதை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது காலக்கெடு இருக்காங்க?
0: கண்டிப்பாக இருக்காது, ரொம்ப ஷார்ட் பீரியட், ரொம்ப நாளுக்குள்ள பண்ணணுன்றது கிடையாது, ஷார்ட் பீரியடுக்குள்ள தான் பண்ணணும்னு இருக்கு. இப்போ நான் ஒரு கம்ப்ளைண்ட் போட்டிங்கன்னா எதிர்பார்ட்டின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு நோட்டீஸ் சர்வீஸ் ஆன பிறகு வித்தின் 45 டேஸ் அவங்க அதுக்கு பதில் போடணும். அவங்களுக்கு அது வந்து அவங்க அப்ஜெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் வித்தின் 45 டேஸ்க்குள்ள பண்ணணும். மேக்சிமம் அட்ஜர்ன்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடாதுன்றதா 3 to 4 மந்த்ஸ்க்குள்ள டிஸ்போசல் கொடுக்கணும், அந்த கேஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணணும். ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் வந்திருக்கு, நம்மளோட ஜுடிஷியரி பற்றி இருக்க கம்ப்ளைண்ட்ஸே ரொம்ப லாங்காக வந்து கேசஸ் போகுதுன்றதுக்கு, அதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபாரம்ஸே ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பாதிக்கப்பட்ட கன்சியூமருக்கு எவ்வளோ சீக்கிரமாக டிஸ்போசல் கொடுக்கணுன்றது இருக்கு, மேக்சிமம் 3 to 4 மந்த்ஸ்க்குள்ள டிஸ்போசல் கொடுக்கணுன்ற ப்ரொசீஜர்ஸ் படி சொல்லுவாங்க.
1: ஓகே மேம், அண்ட் நேயர்களை இன்னும் சட்டம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை வழக்கறிஞர் அகிலா அவர்கள் கிட்ட நம்ம நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம்.

0: நேரம் 1:40.
1: வெல்கம் பேக் டு பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல சட்டம் அறிவோம் அப்படின்ற கான்செப்டை பேஸ் பண்ணி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பத்தி பல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க வழக்கறிஞர் அகிலா அவர்கள். தொடர்ந்து பேசலாம் மேம். இப்போ என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல என்னால கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாம கூட போகலாம்?
2: லிமிடேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க.
1: சரி.
2: ஏன்னா எனக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு, நான் வந்து அதை பத்தி யோசிச்சு ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம அப்ரோச் பண்ணதுக்கு லிமிடேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, ஒரு பாதிப்பு ஏற்பட்ட 2 வருஷம், அந்த 2 வருஷத்துக்குள்ள வந்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் கன்சியூமர் ஃபோரம். அதுதான் லிமிட். 2 வருஷத்துக்கு மேல வந்துச்சுன்னா அது லிமிடேஷன்ல பார் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ உடனே என்னால கொடுக்க முடியணும்னு அவசியம் இல்லை. இப்ப எனக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு, ஒரு ப்ராடக்ட் சாப்பிட்டு எனக்கு ப்ராப்ளம் வந்துச்சு, நான் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருந்தோம், ஸோ நான் அடுத்த நாளே போய் என்னால் கொடுக்க முடியாது. ஸோ அதனால தான் ஒரு சட்டப்பூர்வமாக ஒரு 2 இயர்ஸ் பீரியட் கொடுத்துருக்கேன். 2 வருஷத்துக்குள்ள அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும், அதை லிமிடேஷன் பீரியட்னு சொல்லுவோம். அதே மாதிரி நான் இப்போ ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம் நான் போகிறோம், பிகாஸ் லோவர் லெவல் இருக்குது டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம். ஸோ நான் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரத்தில் போய் நான் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறோம், அதில் ஒரு நிவாரணம் கொடுப்பாங்க. எனக்கு அந்த நிவாரணத்தில் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, நான் அதன் பேரில் மேலும் அப்பீல் போகணும்னு நினச்சிங்கன்னா 45 டேஸ், அதுக்குள்ளே நான் அப்பீல் போகணும். அந்த அப்பீல் போகிறதுக்கு 45 டேஸ் டைம், அதுவும் லிமிடேஷன் பீரியட். ஸோ நான் ஸ்டேட் கமிஷனில் நான் அப்படி அப்ரோச் பண்ணலாம். ஸ்டேட் கமிஷன்ல அவங்க அந்த அப்பீல் ஹியர் பண்ணுவாங்க, ப்ரொசீஜர்ஸ் படி ஹியர் பண்ணி அதுல ஒரு அவார்ட் பாஸ் பண்றோம், அதிலும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா அதுக்கு மேல் கோர்ட் போகணும்னா நேஷனல் கமிஷன் சொல்லும். ஸோ ஃப்ரம் த டேட் ஆஃப் 30 டேஸ், 30 டேஸ் ஸ்டேட் கமிஷனோட ஆர்டர் ரிசீவ் ஆனதுலேருந்து 30 நாள் டைம், அதுக்குள்ள அந்த அப்பீல் போகலாம். ஸோ அந்த டைம் பீரியடும் இல்லாமல் கிடையாது. பட் அதுக்காக வந்து நான் 2 வருஷம் தாண்டி போயிடுச்சு இல்லை 30 நாள் தாண்டி போயிடுச்சு, அதுக்கு மேலே எனக்கு போடவே முடியாதுன்னு இல்லை. பட் நம்ம அதுக்கு மேலே ஒரு நாள் டிலே வர்றதுக்கு அதுக்கு ஜட்ஜ் கோர்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி நமக்கு ஜெனுவினான ரீசன் இருந்ததுன்னா அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் அது கோர்ட்டோட டிஸ்கிரிப்ஷன், நம்ம கொடுக்குற ரீசன் கரெக்டாக இருக்கும். பட் நார்மலி லிமிடேஷன் பீரியட் ஒரு கேஸ் போடுறதுக்கு 2 வருஷமும், அப்பீல் போடுறதுக்கு அந்தந்த கோர்ட்டுக்கு ஸ்பெசிஃபை 45 to 30 டேஸ் டைம் தான்.
1: ஸோ வேலிட் ரீசன் இருந்தது அப்படின்னா அந்த 45 டேஸ் தாண்டினாலும் நம்மளால
2: ஃபைல் பண்ணலாம. அதுக்கு வந்து கண்டோன் பண்ணுறதுக்காக ஒரு பெட்டிஷன் மூவ் பண்ணி ஃபைல் பண்ணணும். அதுக்கு இருக்கிற ஸ்பெசிஃபிக் ரீசன் நம்ம வந்து நான் பார்க்க முடியல எனக்கு அந்த மாதிரி இல்லை, ஸ்பெசிஃபிக்காகவே கோர்ட் சாட்டிஸ்ஃபைட் ஆகிற ரீசன்ஸ் கொடுத்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து அதில் சாட்டிஸ்ஃபைட் ஆயிருக்குதுன்னா கண்டிப்பாக அதை கன்சிடர் பண்ணி அது கேஸ் வந்து ஃபைல் பண்ணலாம். பட் நார்மல் இப்போ பப்ளிக் பீப்புள் டேஸ் லிமிடேஷன் பீரியட் 2 இயர்ஸ்.
1: ஓகே மேம். அண்ட் இப்போ என்னென்ன மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்க்கு காலக்கெடு இருக்கு? ஸோ இதில் ஏதாவது எக்ஸப்ஷன்ஸ் இருக்கா?
2: ஸ்பெசிஃபிக்காக காலக்கெடுன்றது வந்து இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் இவ்வளோ நாளுக்குள்ள வரணும், இவ்வளோ மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இவ்வளோ நாளுக்குள்ளே வரணும், அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சட்டத்தில் கிடையாது. மேக்ஸிமம் 2 இயர்ஸ் காமனாக சொன்ன மாதிரி அவங்களுக்கு உடனே அப்ரோச் பண்ண முடியலன்ற எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கலாம். இன்னொன்று வயசானவங்களாக இருக்கலாம், இல்லை சட்டத்தை பற்றி எதுவும் தெரியாதவங்களாக இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துருக்கலாம். அவங்க மேரேஜ் போய் நான் வாங்கின கடைக்கு போய் நான் சொல்லும் போது அவங்க வந்து நாங்கள் இதில் ரெஸ்பான்சிபிள் இல்லை, நீங்கள் வேணும் மேனுஃபேக்சர் கிட்ட போங்கன்னு சொல்லுவோம். மேனுஃபேக்சர்ஸ் எல்லாருமே இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை, நார்த் இந்தியாவில் இருக்கலாம், மற்ற இடத்துல இருக்கலாம். அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணி யார் அப்ரோச் பண்ணணும் என்ன பண்ணணும் தெரியாதவங்க இருக்கலாம். சோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு

0: திடீர்னு ஒரு கொஞ்ச நாள் ஒரு 6 மாசம் 7 மாசம் கழிச்சு ஒரு அவேர்னஸ் தெரியுது, ஓ இந்த மாதிரி ஒரு சட்டத்துல கன்சியூமர் ஃபோரம் ஒன்று இருக்கு, நான் இங்க இந்த மாதிரி அவங்களை அப்ரோச் பண்ணலாம், எங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும்னு தெரியும் போது அவங்க அந்த காரணத்துக்காக அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு மாசம் 2 மாசம் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்களால அப்புறம் அவங்களுக்கு அந்த நிவாரணம் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கேசஸ்ல தான் இந்த 2 வருஷம்ன்றதுக்கு ஒரு டிஃபென்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இது உடனே நமக்கு நிவாரணம் பண்ணலாம், இந்த மாதிரி உடனே பார்த்த உடனே நம்ம அப்ரோச் பண்ணணும்ன்றது அஸ் சூன் ஆஸ் பாசிபிள், பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு தெரிஞ்சோன்னா அஸ் சூன் ஆஸ் பாசிபிள் நம்ம அப்ரோச் பண்ணனும் கூட்டுக்கு. நம்ம டிலே பண்ணாங்கன்னா அது டிஃபென்ஸ் பாயிண்ட், ஆப்போசிட் சைடா இருக்கறோம், எதிர்பார்ட்டிகளுக்கு இவ்ளோ டிலே ஆயிடுச்சு, ஏன் இதனால டிலே, இவ்ளோ நாள் டிலே நீங்க எதனால வந்தீங்க கோர்ட், அன்லஸ் அவங்க வந்து গিলட்டியா இருக்கிற வரைக்கும் கோர்ட் வந்து ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணும், அவங்க பண்ணது தப்புன்னு நிரூபிக்கிறது வரைக்கும் அவங்க மேல அவங்க நீங்க தப்பு பண்ணவங்கன்ற மாதிரி பார்க்க மாட்டாங்க. அது ஈவன் கன்சூமர் கோர்ட்டுக்கு மட்டும் இல்ல, கிரிமினல் கேஸ் ஆனாலும் அன்டில் ப்ரூவ்ட் গিলட்டின்னு சொல்லுவாங்க, ஒருத்தங்க நான் தப்பு பண்ணிட்டேன் நீ பண்ண தப்புன்னு நிரூபிக்கிற வரைக்கும் அவன் வந்து இன்னசென்ட் தான். சோ அந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டு பேரும் ஈக்குவலா பாப்பாங்க. சோ நீ இவ்ளோ லேட்டா வரீங்கன்றதுக்கு ஒரு க்வெஸ்சன் தான், ரீசனபிள் காஸ் இருக்கு இப்ப நான் சொன்ன மாதிரி தெரிஞ்சு வந்ததுன்னா அது அக்செப்டபிள், இல்ல நான் அப்படியே வேணான்னு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் கேஸ் போட்டுக்கலாம்னு நினைச்சு நான் வர முடியாது. சோ அப்படி வந்தீங்கன்னா ஏதனாலும் இவ்வளவு டிலே, நான் அது ப்ரூவ் பண்ணணும், எனக்கு ஸ்பெசிபிக் ரீசன் இருந்துச்சு, ரீசனபிள் காஸ் இருந்துச்சு, ப்ரூவ் பண்ணாங்கன்னா அக்செப்டபிள், இல்லனா அதுக்கு வந்து நிவாரணம் நமக்கு கிடைக்காது. நமக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அதுக்கு இந்த மாதிரி நிவாரணம் இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம அஸ் சூன் அஸ் பாசிபிள் நம்ம அப்ரோச் பண்ணணும்.
1: சோ எல்லா விதமான கன்சூமர் கம்ப்ளைண்ட்ஸுக்குமே 2 இயர்ஸ் அப்ளிகபிள்,
0: 2 இயர்ஸ் குள்ள ஃபைல் பண்ணணும், 2 இயர்ஸ் வரைக்கும் பண்ணலாம்.
1: ஓகே மேம். அண்ட் நேயர்களின் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பத்தி இன்னும் பல விஷயங்களை வழக்கறிஞர் அகிலா அவர்கள் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.

0: ஃபேக்டோ பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பத்தி பல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க வழக்கறிஞர் அகிலா அவர்கள். தொடர்ந்து பேசலாம் மேம். இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன், ஸோ அதுக்கான பில்லு எல்லாமே என்கிட்ட பக்காவா இருக்கு, பட் அந்த ப்ராடக்ட் வந்து எக்ஸ்பைர் ஆயிருக்கு, நானும் வந்து அதை கவனிக்காம வாங்கிட்டேன் அப்படின்றப்போ, இப்போ நான் அந்த ப்ராடக்ட் வந்து நான் திருப்பி அந்த கடையிலே போய் நான் கொடுத்து கேட்கறேன், இந்த மாதிரி நீங்க எனக்கு வந்து எக்ஸ்பைரி ஆன ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னு நான் கேட்கறப்ப, இப்போ அந்த பில்லுல பாத்தீங்கன்னா நான் ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அந்த நாளுக்கு அது எல்லாமே இருக்கும், ஆனா அந்த ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய அந்த பேட்ச் நம்பரும் மற்ற எந்த டீடைல்ஸுமே வந்து அந்த பில்லுல வந்து இருக்காது. ஸோ அந்த கடைக்காரர் வந்து மாத்தி சொல்றது கூட சான்ஸ் இருக்கு இல்லையா, இல்ல நான் நல்ல ப்ராடக்ட் தான் வித்தேன், நீங்க வேற ஏதோ எக்ஸ்பைரி ஆன ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி மாத்தி சொல்றதுக்கான சான்சஸும் இருக்கு இல்லையா மேம்?
1: மாத்தி சொல்றதுக்கு சான்சஸ் இருக்கு, 100% இருக்கு. ஸோ அவங்க சொல்லக்கூடாதுன்ற சொல்ல முடியாது, பிகாஸ் டிஃபென்ஸ் எடுக்கும் போது இப்போ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் நீங்கள் சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் டிஃபென்ஸாக எடுப்பாங்க, இல்லை நான் பண்ணலை அப்படிதான் டிஃபென்ஸ் எடுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து சொன்ன மாதிரி ரெண்டு ரீசன் ஒன்றுமே சொல்லலாம். கன்சியூமர் மட் பி அவேர், பிவேர் ஆயிருக்கணும்ன்றது இருக்கு. நம்ம ஒரு ப்ராடக்ட் போய் கடையில் போய் வாங்குறோம், நம்மளோட பேசிக்காக நம்ம கிட்ட என்ன சொல்லலாம், சார் கன்சியூமர் நம்ம வாங்கும் போது அதோட டீட்டெயில்ஸ் எக்ஸ்பைரி டேட் பார்க்கணும், மேனுஃபேக்சர் டேட் பார்க்கணும், ப்ராடக்ட்ஸ் பார்க்கணும், இன்கிரீடியன்ஸ் பார்க்கணும். ஸோ கன்சியூமர் ஆஸ் அ கன்சியூமர் ஆயிருந்தாலும் நம்ம வந்து பார்க்காம வாங்கி நம்மளோட இக்னோரன்ஸ்னால இன்னொருத்தவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட முடியாது. ஸோ நம்மளும் பார்த்துருக்கணும், கன்சியூமர் மட்டும் கிடையாது, ப்ராடக்ட் லைபிலிட்டின்னு நான் சொன்ன மாதிரி செல் பண்ணுறவங்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் நம்ம வாங்குற ப்ராடக்ட்ல அது வந்து அலைஞ்சு போயிருக்கும், ஸோ நமக்கு தெரியாது, அது வந்து அவங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்கும்போது அவங்க தே ஷுட், அந்த கன்சியூம் செல்லர்ஸும் அவங்க கன்சியூமருக்கு வந்து நல்ல ப்ராடக்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணணும், ஆனால் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றது, தே ஷுட் எக்ஸ்பிளை அவங்க ப்ராடக்ட் எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க வந்து அவேர் கொடுக்கணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும்ன்ற. ஸோ லைபிலிட்டி ரெண்டு பேருக்கும் இருக்கு, வாங்குற பப்ளிக்கும் இருக்கு, அதே மாதிரி செல்லர்ஸ்க்கும் இருக்கு. பட் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அவங்க இப்போ கன்சியூமர் அப்ரோச் பண்ணானா அந்த கோட் வந்து ரெண்டு பேரோட சைடும் ஹியர் பண்ணிட்டு அதில் என்ன ரீசனபிள் ஆன ரைட்டான இது லிஸ்ட் டிசிஷன்ஸ் கொடுத்துரும், ஆர்டர் கொடுப்பாங்க.
0: மேம் இப்போ ஒரு கன்சியூமர் கம்ப்ளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதில் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கணும், நம்ம ஹேண்ட் ரிட்டன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, பிளஸ் அந்த ப்ராடக்ட் ஸோ அதையுமே வந்து அட்டாச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒரு கன்சியூமர் கம்ப்ளைண்ட்டுக்கு இது ரெண்டு விஷயங்கள் வந்து போதுமானதா?
1: கம்ப்ளைண்டோட ப்ரொசீஜர்ஸ் படி அது என்ன தேவைன்னா, கம்ப்ளைண்டோட இப்போ எக்ஸாக்டாக நம்ம ஒரு கோர்ட்டில் ஃபைல், நான் இப்போ எனக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு நான் ஃபைல் பண்ண போகிறோம், எனக்கு ஒரு அட்வொகேட்டை நான் ஹையர் பண்ணலை, அட்வொகேட்டை ஹையர் பண்ணாமல் நானே அப்ரோச் பண்ணணும்னா அதில் என்ன தேவைன்னா ரிட்டன் கம்ப்ளைண்ட், ஆஃப்லைன் மோடாக இருந்தாலும் ஆன்லைன் மோடாக ரிட்டன் கம்ப்ளைண்ட். நான் ஆஃப்லைன் மோடில் ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறோம், ரிட்டன் கம்ப்ளைண்ட் நான் சொன்ன மாதிரி கம்ப்ளைண்டோட பேர், அவரோட ஃபுல் விலாசம், ஆப்போசிட் பார்ட்டின்னு சொல்லுவோம், ஆப்போசிட் பார்ட்டின்றது யார் பேரில் நான் கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணுறோம், ஒரு கம்பெனியாக இருந்தாலும் ஒரு கடைக்காரனாக இருந்தாலும் என்ன கம்ப்ளைண்ட், அவரோட ஃபுல் விலாசம் டீட்டெயில்ஸோட நமக்கு இருக்கும், பில்லில் இருக்கும், டீட்டெயில்ஸில் இருக்கும், அது போடணும். ஃபேக்ட் ஆஃப் த கேஸ்ன்னு சொல்லுவோம், ஃபேக்ட் ஆஃப் த கேஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் கூட என்க்ளோஷராக டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப், நான் சொல்கிற விதுக்கெல்லாம் டாக்குமெண்ட்ரி பில் இருக்கலாம், இல்லை என்னோட மற்ற டீட்டெயில்ஸ் இருக்கலாம், இப்போ என்ன ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டோம், எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு, நான் ஒரு ப்ராடக்ட் சாப்பிட்டோம் எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு, நான் ஹாஸ்பிட்டலில் போய் எனக்கு இவ்வளோ செலவாயிடுச்சு, ஸோ நான் ஜஸ்ட் பில்லு மட்டும் வச்சு நான் கேஸ் ஃபைல் பண்ண முடியாது, எனக்கு ஹாஸ்பிட்டலைஸ் ஆன பில்லோட காப்பீஸ் அது வைக்கணும், எனக்கு என்ன

0: ஆச்சுன்னா ஃபேக்ட்ஸில் சொல்கிறதுக்கு நம்ம என்ன சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியும், என்ன டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப், அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கோர்ட்டில் வந்து இதுவே கொடுக்கணும். கோர்ட்டில் ஆக்சுவலி வந்து கன்சியூமர் ஃபோரமில் வந்து ஒரு பிரசிடென்ட், ரெண்டு மெம்பர்ஸ் ஹிஸ்ட்ரி ஃபோரம்ல இருப்பாங்க. ஸோ ஈச் பீப்புளுக்கும் ஒரு காப்பி, பிரசிடென்ட்டுக்கு ஒரு ஃபேர் காப்பி அண்ட் ப்ளஸ் டூ காப்பீஸ் கொடுக்கணும். அது வந்து கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணும்போது கூட ஆப்போசிட் பார்ட்டியை நம்ம எத்தனை பேர் ஒருத்தருந்துருக்கணும்னு அவசியம் இல்லை, நாலு பேர் இருக்கலாம், அஞ்சு பேர் இருக்கலாம், எத்தனை பேர் இருக்கலாம், எல்லாருக்குமே ஒரு ஃபுல் செட், இப்போ நான் சொன்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அலாங் அது கூட வந்து இந்த பேப்பர்ஸோட ஒரு ஃபுல் செட்டு நம்ம சப்மிட் பண்ணணும். ஸோ இதை தான் நான் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணதுக்கு இது மட்டும் போதும்.
1: மேம், இப்போ ஒரு கன்சியூமர் ரேஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட்ல ஒரு ப்ராடக்ட் வாங்கின அந்த கடையோடைய விவரங்கள் வந்து இருக்கணுமா, இல்லைனா மேனுஃபேக்சர் யார் பண்ணாங்களோ அவங்களுடைய அட்ரஸ் அதில் இருக்கணுமா?
0: கடைக்காரனையும் சேர்த்து நான் வந்து ஆப்போசிட் பார்ட்டியாக நான் சேர்க்குறீங்கன்னா நான் அவங்களோட டீட்டெயில்ஸும் நான் மென்ஷன் பண்ணணும்.
1: இல்லை மேம், இப்போ மெயினாக யாரோட இது அதில் இருக்கணும்,
0: ரெண்டு பேரோடதும் இருக்கணும். பிகாஸ் மேனுஃபேக்சர் கிட்டே நான் டைரெக்டாக போய் நான் பர்ச்சேஸ் பண்ணலை, மேனுஃபேக்சர் கிட்டேருந்து இவங்க ரீட்டைலராஸ் வாங்கி அவங்க தான் விற்கிறாங்க. அப்போ நான் ரீட்டைலரோட அட்ரஸும் நான் மென்ஷன் பண்ணணும், அவங்களே ஒரு பார்ட்டியாக சேர்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு டிஃபென்ஸ் இருக்கும் அவங்க சொல்றதுக்கு. ஸோ நான் அவங்களையும் சேர்க்கணும், மேனுஃபேக்சர்ஸையும் சேர்க்கணும். ஸோ அவங்க ரெண்டு பேரையும் எதிர்பார்ட்டியாக சேர்க்கணும். அவங்களோட ஃபுல் அட்ரஸ் வேணும்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, கோர்ட் வந்து இப்போ நான் உங்கள் மேலே ஒரு கேஸ் போடுறீங்கன்னா நான் வந்து உங்ககிட்ட நான் கேஸ் போடுறோன்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், ரெண்டு பார்ட்டிஸுக்கும் ஹியர் பண்ணுறது. ஏன்னா என்னோட கேஸ் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கோம், ஆப்போசிட் சைடில் அது கடைக்காரனானாலும் சரி மேனுஃபேக்சர் ஆனாலும் அவங்களுக்கும் ஒரு சைடு இருக்கும், அவங்களுக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியிருக்கும், டிஃபென்ஸ் எடுக்க வேண்டிய ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ஸோ ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கோர்ட்டு டிசைட் பண்ண முடியும். அப்போ அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னா அவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மேனுஃபேக்சர்ஸ் அவங்க ஒரு நாளில் வந்து அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறோம், அவங்க எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணுறோம், யார் வாங்குறாங்க, அவங்களுக்கு யார் பாதிப்பு வருதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ எல்லாருமே போத் பீப்புளுக்கும் வந்து ஹியர் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னா அவங்களுக்கு டியூ இன்டிமேஷன் வேணும். டியூ இன்டிமேஷன் வந்து அட்ரஸ் புரிந்தால் நோட்டீஸ் சென்ட் பண்ணுறதுக்கு அதுக்கேற்க போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வழி நோட்டீஸ் வரும். ஸோ அதனால ரெண்டு பேரோட அட்ரஸும் கண்டிப்பாக இருக்கும்.
1: ஓகே, இப்போ காம்பன்சேஷன் அப்படின்றது மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து கிடைக்குமா இல்லை ரெண்டு பேர்கிட்ட இருந்துமே கிடைக்குமா?
0: காம்பன்சேஷன் நம்ம வந்து ரெண்டு பேர்கிட்ட இருந்தால் கிளைம் பண்ணுவோம், மேனுஃபேக்சர் கிட்ட மட்டும்தான் நம்ம கிளைம் பண்ணணும்னு கிடையாது. ஆப்போசிட் பார்ட்டிஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து இல்லை மூணு பேருமே சேர்ந்து கொடுக்கணும்னு டிசைட் பண்ணலாம், இல்லை மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட மட்டும்தான் வேணுன்றதும் நம்ம கிளைம் பண்ணலாம். அது நம்மளோட டிஸ்கிரிஷன். ஏன்னா கடைக்காரங்க வந்து சொன்ன மாதிரி நான் கடையில் வாங்கி வச்சிருப்பாங்க. பட் ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு ஒரு லைபிலிட்டி நம்ம டிசைட் பண்ணுறது எப்படின்னா, நான் கடையில் போய் ப்ராடக்ட் வாங்குறோம், அவங்க அதை வச்சிருப்பாங்க, அந்த ப்ராடக்ட்டுக்குள்ளே யூஸ் பண்ண பிறகு எனக்கு ஸ்கின் அலர்ஜி வருது, இல்லை யூஸ் பண்ண பிறகு எனக்கு வேற ஏதாவது அலர்ஜி வருது, அந்த மாதிரி வந்ததுன்னு. இல்லை இப்போ நான் ட்ரெஸ் வாங்குறோம், இட் இஸ் குட், நல்ல ப்ராடக்ட்னு சொல்லி நான் வாங்குறோம், ஆனால் ஒரு வாட்டி யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு எதுவுமே ஆகலை, நான் யூஸ் பண்ண பிறகு ஒரு வாஷ் பண்ணுறேன், இல்லை ஏதாவது நான் வெளியில் சும்மா மழையில் வெளியில் போகிறோம், அது நினைச்சதுக்கு அப்புறம் ஃபுல் கலர் மாறும், ஃபேட் ஆகும். ஸோ அதில் கடைக்காரனோட ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவும் இல்லை, அவங்க ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க, விற்றுருக்காங்க, அதில் நடந்துருக்கிறது அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. அதுக்காக நான் இப்போ ஒரு 10 லட்சம் கிளைம் பண்ணுறாங்கன்னா நான் கடைக்காரன் நீ 10 லட்சம் தரணும்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட், டிஃபெக்டை பொறுத்ததுக்கு ஒரு ப்ராடக்டோட டிஃபெக்ட் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக இருந்தால் மேனுஃபேக்சர்ஸ் தான் இருக்கணும், அவங்க பேரில் தான் நான் கிளைம் பண்ணணும். அதுக்காக அவங்கள வந்து கடைக்காரனே நான் பார்ட்டியாக சேர்த்ததுனால அவங்களும் சேர்த்து தான் கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. எந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டுருக்கு, எந்த மாதிரி டிஃபெக்ட் வந்திருக்கு, எங்கே டெஃபிஷியன்சி நடந்திருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து யாருக்கு அமௌண்ட் கொடுக்கணும், காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு டிசிஷன் பண்ணலாம். இப்போ நான் ஒரு டாக்ஸி சர்வீஸ் பண்ணுறோம், டாக்ஸி ஏஜென்சியில் புக் பண்ணுறோம், அந்த ஏஜென்சி பெரிய பெரிய ஏஜென்சிஸ் இருக்குது, நான் அங்கே இப்போ நான் இங்கே இருக்கோம், எனக்கு சென்னையிலேருந்து வரதுக்கு புக் பண்ணிட்டு இருக்கோம். டாக்ஸியில் வந்து அந்த வர வழியில் வரும்போது டாக்ஸியில் மிஸ்டேக்ஸ் வருது, ஓகே, அந்த டாக்ஸி டிரைவரோட ஏதோ மிஸ்பிஹேவியர் இருந்தாலும் ஓகே, அது மீறி டாக்ஸி ஏஜென்சியோட மீறி வேற ஏதாவது ஆக்ஷன்ஸ் வந்துச்சு, அது டாக்ஸி ஏஜென்சிக்கு சம்பந்தம் இல்லை, அந்த டிரைவரோட ஏதாவது இருந்ததுன்னா நம்ம ரெண்டு பேரையும் கிளைம் பண்ணாலும் சம்பந்தமே இல்லை, டாக்ஸி ஏஜென்சிக்கு தெரியாத விஷயத்துக்காக நடந்ததுக்காக நம்ம அவங்களை கிளைம் பண்ண முடியாது இல்லை. அது மாதிரி தான் நமக்கு என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுதோ அதுக்கு யார் காரணமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிளைம் பண்ணலாம். ஆனால் பார்ட்டிஸை சேர்க்கக்கூடாதுன்ற, ஏன்னா எதிர்பார்ட்டியாக யாரை சேர்க்கணும், யாரை வந்து கிளைம் பண்ணணுன்றது வந்து கம்ப்ளைனோட விருப்பம் தான். பட் நம்ம கிளைம் பண்ணுற ப்ரேயர் வந்து அவங்க பேரில் இருக்கிற நிவாரணம் நம்ம என்ன கேட்குறாங்கன்றது அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி தான் கோர்ட்டும் ஆர்டர் பண்ணணும். ஒருத்தவங்களை பார்ட்டியாக சேர்த்ததுனால கோர்ட் அப்படியே அவங்களுக்கு எகென்ஸ்ட் ஆர்டர் கொடுக்க மாட்டேன், அவங்களோட பேரில் டெஃபிஷியன்சி நடந்திருக்கா, அவங்க எதாவது தப்பு பண்ணியிருக்காங்களான்றது கரெக்டாக விசாரிச்சு எவிடன்ஸ் எல்லாம் பார்த்த பிறகு அதுக்கேற்ற மாதிரி தான் ஆர்டரே கொடுப்பாங்க.
1: ஓகே மேம், அண்ட் இப்போ கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவாக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம்,
0: பொதுமக்களாக வந்து நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிடையாது, ஒரு கன்சியூமராக அவங்களுக்கு பாதிப்புன்ற போது என்ன பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணும்ன்றது தெரியல. ஸோ பொதுமக்களாக உங்களுக்கு ஒரு பாதிப்பு வருதுன்னு நீங்கள் ஜெனுவினாக ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறேன், உங்களுக்கு அதனால் பாதிப்பு ஏற்படுதுன்னா நம்ம ஊரில் அதுக்கேற்ற மாதிரி சட்டங்கள் நிறைய இருக்குது. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 என்றதே அதுக்காக கொண்டு வந்திருக்கிறது. அதனால் எல்லா மக்களும் அது பயன்படுத்தி அவங்களுக்கு தேவையான நிவாரணங்கள் வாங்கிக்கணும்னு

0: ஓகே மேம். அண்ட் இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டு சிறப்பித்ததற்கு மிக்க நன்றி மேம்.
1: தேங்க்யூ மேம்.
0: நேயர்களே, இதுவரைக்கும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பத்தி பல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க வழக்கறிஞர் அகிலா அவர்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்க ஆனந்தி.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி என்றும் இனியவை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் பாசமலர் திரைப்படத்திற்காக

நேரம் 2:25:20. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் என் நிகழ்ச்சி என்றும் இனியவை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாலி வரிகளில் MS விஸ்வநாதன் இசையில் TM சௌந்தரராஜன் மற்றும் P சுஷிலா பாடிய பாடல் இருமலர்கள் திரைப்படத்திற்காக.

என்றும் நினைவு நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா பாடிய பாடல். பெரிய இடத்து பெண் திரைப்படத்திற்காக

என்று மினிவு நிகழ்ச்சியில் அடுத்ததாக கோத்தமங்கலம் சுப்பு வரிகளில் சி ராமச்சந்திரா இசையில் பி லீலா மற்றும் ஜிக்கி பாடிய பாடல் வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படத்திற்காக.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல். வீர திருமகன் திரைப்படத்திற்காக நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி என்றும் இனியவை.

என்றும் இனிவு நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுஷிலா பாடிய பாடல் பாசம் திரைப்படத்திற்காக.

என்றும் இனியவே நிகழ்ச்சி நிறைவாக வாலி வரிகளில் வி குமார் இசையில் பி சுஷிலா மற்றும் கே ஜமுனாராணி பாடிய பாடல் இரு கோடுகள் திரைப்படத்திற்காக.

0: சிலர் வாழ்வுக்கு பொருளே
1: நேயர்கள், இதுவரை கேட்டு ரசித்தது என்றும் இனியவை.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் 9 சென்டிமீட்டர், திண்டுக்கல் 8 சென்டிமீட்டர், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் காவனூர் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், மதுரை மாவட்டம் திருமங்கலம் 6 சென்டிமீட்டர், தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், மதுரை மாவட்டம் பேரையூர், ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கலவை, பையூர், பெண்ணாகரம், ஆனைப்பாளையம், ஏத்தாப்பூர், எடப்பாடி, கள்ளக்குடி, வாடிப்பட்டி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், திருப்பத்தூர், அஞ்செட்டி, ஜமுனாமரத்தூர், அம்மாப்பேட்டை, சோழவந்தான், திருக்கழுக்குன்றம், நெடுங்கல், பொன்னணியார் அணை, காமாட்சிபுரம், விருதுநகர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கடலூர், அண்ணாமலை நகர், தம்மம்பட்டி, நாற்றாம்பள்ளி, கோவிலாங்குளம்

0: திருத்தணி, ஸ்ரீவில்லிபுத்தூர், செங்கம், காரியாப்பட்டி, பாலுவிடுத்தி, சாத்தியார், ஆண்டிப்பட்டி, பள்ளிப்பட்டு, பழனி, பரமக்குடி, பாபநாசம், சிதம்பரம், கொள்ளிடம், நன்னிலம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவு வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 38.6 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.8 டிகிரி செல்சியஸ் திருத்தணியில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.4 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை திண்டுக்கல்லிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. சென்னை, ஈரோடு, மதுரை, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், நாகப்பட்டினம், சேலம், திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, நாமக்கல், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், விழுப்புரம், கடலூர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. முதல் தேதியன்று நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 2ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் தென் தமிழகத்திலும் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமானது முதல் சற்றே பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிக அளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 32.9 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.7 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நமஸ்கார். ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே ஜாகிருதி சர்மா. विदेश मंत्री डॉक्टर एस जयशंकर ने कहा है कि भारत और चीन के संबंध पिछले वर्ष की तुलना में आज बेहतर हैं। अमेरिका के न्यूयॉर्क में एशिया सोसाइटी द्वारा आयोजित कार्यक्रम में उन्होंने कहा कि सीमा गतिरोध का समाधान होने के बाद दोनों देशों के संबंधों में सुधार शुरू हुआ। उन्होंने कहा कि भारत लंबे समय से चीन से कहता रहा है कि द्विपक्षीय संबंधों में गिरावट दोनों देशों के हित में नहीं है और लंबे समय तक सीमा गतिरोध किसी भी देश के हित में नहीं है। एक रिपोर्ट।
2: भारत अमेरिका संबंध और व्यापार समझौते पर वार्ता के बारे में विदेश मंत्री ने कहा कि दोनों देश ऐसी स्थिति में पहुंच गए हैं जहां व्यापार समझौते को लेकर समझ बनी है। डॉक्टर जयशंकर ने आतंकवाद के मुद्दे का जिक्र करते हुए कहा कि यह भारत के लिए विशेष रूप से महत्वपूर्ण मुद्दा है। विदेश मंत्री ने कहा कि रूस, यूक्रेन और ईरान खाड़ी संघर्षों ने विकासशील और अल्प विकसित देशों की अर्थव्यवस्था पर गंभीर प्रभाव डाला है। उन्होंने ऊर्जा की स्थिति पर

பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். மலையாள மொழி திரைப்பட பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தலவட்டாம். பாடலை பாடியிருப்பவர் கே.ஜே. ஏசுதாஸ் அவர்கள்.

பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். தெலுங்கு திரைப்பட பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பிரேமா, எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ரா குரல்களில்.

பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்கலாம். தட்டத்தின் மறுரத்து திரைப்படத்தில் இருந்தா சச்சின் வாரியர் மற்றும் ரம்யா நம்பிசன் கொள்கலல்.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவர் செய்தி நேரம் 3:30. நிகழ்ச்சியில் தொடர்வது சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பாம்பே எஸ் ஜெயஸ்ரீ அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக இளலோ பிரணதார்த்தி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, அட்டானா ராகம், ஆதி தாளம்.

சங்கீதசார நிகழ்ச்சியில் அடுத்ததாக புரோச்சே வரவரே என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனி, ராகம் ஸ்ரீரஞ்சனி, ஆதி தாளம்.

சங்கீதசாரல் நிகழ்ச்சியின் நிறைவாக நான் ஒரு விளையாட்டு பொம்மையா என தொடங்கும் பாபநாசம் சிவன் கீர்த்தனை நவரச கன்னட ராகம் ஆதி தாளம்.

அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க.

0: இசை எம் எஸ் விஸ்வநாதன், கதை வசனம் விசு, இயக்கம் கே பாலச்சந்தர்.
1: என்னென்ன பெரியசாம் புள்ள இருந்தாரா
2: அண்ணே? அண்ணே அவர் என்ன சொன்னாரு? அட இரு புள்ள, அதான் சொல்லிட்டு இருக்கேன்ல, அவர் இப்ப பார்க்க முடியல, கணக்கு புள்ளதா இருந்தாரு. நாமெல்லாம் தங்கறதுக்கு வீடு ஏற்பாடு பண்ணிருக்காரம்மா.
1: ஓ,
2: விலாசம் கொடுத்திருக்காரு.
1: விலாசம் எங்க?
2: நான் வச்சிருக்கேங்கல்ல, முதல்ல நிழலுக்கு எங்கேயாச்சும் ஒதுங்குவோம், மூட்டையை தூக்குங்க.
1: எழுந்திரு புள்ள.
2: இங்கே இருங்க புள்ள, இங்க நல்ல நிழலா இருக்கு. நான் போய் லாகத்தை கண்டுபிடிச்சு

0: வண்டியோட வரேன், எல்லாரும் சேர்ந்தே போலாம்.
1: நான் வேணா கூட வரேன்.
0: வேணாம் பிள்ளை, பாய் இருக்கு, வழி இருக்கு, வீட்டோட திருப்பி வரேன்.
2: முருகா,
3: உங்களுக்கு என்ன வேணும்?
0: ஒரு வீடு வாடகைக்கு வேணுங்க.
3: எந்த மாதிரி வீடு?
0: என்ன புள்ள கேள்வி இது? பெரிய இடமா வேணும், ஆறு பேர் படுக்க கொள்ள வேணும், ஆச்சியும் தங்கமும் படுக்க தனி இடம் வேணும். ஏன்னா தங்கச்சி வயசு பொண்ணு, அப்புறம் சோறாக்கிறதுக்கு இடம், பாசல்ல இடம் இருந்துச்சுன்னா கடை போட வசதியா இருக்கும், திண்ணை இருந்துச்சுன்னா வெயிலுக்கு உதவும், பின்னாடி கிணறு, பொட்டா இருந்துச்சுன்னா மாடு வீடு வாங்கினா கட்டிக்கலாம்.
3: இவ்வளவு வசதிகளோட எந்த இடத்துல வீடு வேணுங்கிறீங்க?
0: பட்டணத்துல புள்ள.
3: பட்டணத்துல? சரி, எந்த இடத்துல?
0: பட்டணத்துல புள்ள.
3: சரி, வாடகை எவ்வளவு கொடுப்பீங்க?
0: 25 ரூபாய் தாராளம் முடியும். 30-35 கைய கிடைக்கும்.
3: கிராமமா?
0: கரிமங்கலம்.
3: நீங்க சொல்ற வாடகைக்கு ஒரு திண்ணை கூட கிடைக்காது மெட்ராஸ்ல.
0: என்ன புள்ள குண்ட தூக்கி போடுற தலையில? குழந்தை பசங்க எல்லாம் பாலத்துக்கடியில நின்னுக்கிட்டு இருக்குதுங்க. நேத்து ராத்திரி ரயில் ஏறத்துக்கு மேல சோறு தின்னுதுங்க. பல்லுல பச்சை தண்ணி காட்டாம கழிச்சுக்கிட்டு இருக்கு. ஒருத்தர் நம்பி வந்துட்டோம். எதனாச்சும் ஏற்பாடு செய்ய புள்ள.
3: இத பாருங்கயா, ஊருக்கு தள்ளி

0: தங்கச்சி வயசு பொண்ணு, அப்புறம் சோறாக்கிறதுக்கு இடம், பாசல்ல இடம் இருந்துச்சுன்னா கடை போட வசதியா இருக்கும், திண்ணை இருந்துச்சுன்னா வெயிலுக்கு உதவும், பின்னாடி கிணறு, பொட்டா இருந்துச்சுன்னா மாடு வீடு வாங்கினா கட்டிக்கலாம்.
1: இவ்வளவு வசதிகளோட எந்த இடத்துல வீடு வேணுங்கிறீங்க?
0: பட்டணத்துல.
1: பட்டணத்துல? சரி, எந்த இடத்துல?
0: பட்டணத்துல.
1: சரி, வாடகை எவ்வளவு கொடுப்பீங்க?
0: 25 ரூபாய்னா தாராளம் முடியும், 30 35 கைய கிடைக்கும்.
1: கிராமமா?
0: கரிமங்கலம்.
1: நீங்க சொல்ற வாடகைக்கு ஒரு திண்ணை கூட கிடைக்காது மெட்ராஸ்ல.
0: என்ன புள்ள குண்ட தூக்கி போடுற தலையில? குழந்தை பசங்க எல்லாம் பாலத்துக்கு அடியில நின்னுக்கிட்டு இருக்குதுங்க. நேத்து ராத்திரி ரயில் ஏறதுக்கு முன்னால சோறு தின்னுதுங்க. பல்லுல பச்சை தண்ணி காட்டாம தரிச்சுக்கிட்டு இருக்கு. ஒருத்தர் நம்பி வந்துட்டோம், எதனாச்சும் ஒண்ணு ஏற்பாடு செய்ய புள்ள.
1: இத பாருங்கயா, ஊருக்கு தள்ளி வீடு இருந்தா பரவாயில்லையா?
0: அதுவும் பட்டணம் தானே புள்ள.
1: ஆமாமா, பழவந்தாங்கல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு வீடு காலியா இருக்கு, தெரிஞ்சவங்க வீடு, எங்க அப்பா கண்காணிப்புலதான் இருக்கு.
0: பரவாயில்ல புள்ள.
2: உமா, வீட்டு சாவி எடுத்துட்டு வந்தியாமா?
1: ரூபா எடுத்து வரேன்.
2: வேணாம் வேணாம், நம்ம வீட்டு தானே. நீங்க என்ன மந்திரவாதியா இல்ல மலக்கல்லனா? தொட்ட ஒண்ணு புட்டு தபக்கு திறந்துருக்கேன். பூட்டு இருந்தா போதும், பூட்டி இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. மெட்ராஸ்ல எல்லாமே ஒரு பாவனை தான். சுத்தமான மெட்ராஸ் தமிழ்ல சொன்னா பாவலா பண்றது. தவறு, சவத்துல ஆணிகிணி எல்லாம் அடிக்கக்கூடாது.
0: அடிச்சாக்க
2: உத்தரம் தலையில அடிக்க விழுந்துரும். பரவாயில்லையா?
3: என்னங்க, உப்பு புளி வாங்க பக்கத்துல ஏதாச்சும் கடை இருக்குங்களா?
2: இருக்க. தண்டவாளத்தை தாண்டி ஒரு பர்லாம் போனோம். ஆனா தண்டவாளத்தை தாண்டும் போது ரெண்டு பக்கமும் பார்த்து தாண்டணும்.
0: இல்ல என்ன,
2: ட்ரெயின்ல ஆபீஸ் வரவங்களுக்கு 2 மணி நேரம் லேட் ஆயிடும். பாவம். பரவாயில்லையா?
0: அண்ணே இங்க வாங்க. என்ன உள்ள சொல்லு. அண்ணே எனக்கு ஒரு யோசனை தோணும். வீட்டை ஒட்டியே கடை போட்டுக்க, நல்ல வசதியா இருக்குல்ல. முதல்ல சின்னமா ஒரு கடை போட்டுக்கோ, வியாபாரம் நல்லா ஆச்சுன்னா அப்பறம் பெருசா கடைப்படுவோம். சுத்து வட்டாரத்துல பலசர் கடை இல்ல. என்ன சொல்றீங்க?
2: என்ன போலாமா?
4: திருத்தணி முருகா, நாங்க சாப்பிடுற இந்த சோறு எங்களுக்கு எப்பவும் கிடைக்கணும். அத நாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணும்.
3: தம்பி சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்க? என்னதா முருகா, சோறு திங்கல?
4: சோறு உள்ள இறங்காதாச்சு. தொண்டை அடைச்சிட்டு இருக்கு. என்னென்ன அடைச்சிட்டு இருக்கு? நான் சொன்ன பொய் தொண்டை அடைச்சிட்டு இருக்குது. பொய் சொன்னீங்க. என்னென்ன சொல்றீங்க பிள்ளைங்களா? என்ன மன்னிச்சிருங்கப்பா, யார நம்பி நம்ம பட்டணத்துல பிழைக்க வந்தோமோ அவங்க அந்த விலாசத்துல இல்ல. இல்லையா? பட்டணத்துல அடி எடுத்து வச்ச உடனே ஏற்பட்ட அந்த முதல்ல அதிர்ச்சிய நான் தாங்கிக்கிட்டேன். உங்களுக்கு எல்லாம் ஏமாத்த ஆகிடக்கூடாதுன்னு உங்ககிட்ட பொய் சொன்னேன். மனசு கேட்கல. இப்ப என் தொண்டை சரியாயிடுச்சு. சாப்பிடுங்கப்பா, சாப்பிடுங்க. ஆச்சி, கோபம் இல்லையே? ஏன் சிரிக்கிறீங்க?
3: நம்மள எல்லாம் பட்டணம் அடிக்கடி ஏமாத்துமோ என்னமோ. நானே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாத்துக்க கூடாதுப்பா. அவக்காவுருகா கொண்டு வந்தேன். அப்புறம் ஏன் அங்கேயே நின்னுட்டேன்? அவங்க சாப்பிடுறத பார்க்க நல்லா இருந்தது, ரசிச்சுக்கிட்டே நின்னுட்டேன். கண்ணு பட்டுட கூடாதேன்னு அப்படி சொன்னேன். உள்ள வாமா.
0: அண்ணா எல்லாம் தயாரா இருக்கு. அப்படியா? ஆச்சி, கடையில முத கூலி பண்றவங்களுக்கு பானகம் நீர்மரலா கொடுப்போம், கரைச்சு வைங்க. கடையில முத கூலி ஆன உடனே நான் வான் வெறுக்க எல்லாம் விடுவேன். வெறி வச்சிருக்கேன். தங்கச்சி தங்கச்சி, நம்ம கடையில முதல் போனி என்ன ஆகுன்னு நினைக்கிறேன்?
5: கருப்பட்டி வியாபாரம் ஆனா நல்லதுன்னு ஆச்சி சொன்னாங்க.
0: காலங்காத்தால பல் புடி தான்டா கேப்பான்.
5: சவுக்கார வியாபாரம் ஆனா நல்லதா கெட்டதா?
0: நல்லதா கெட்டதா? பீடி இருக்கா? என்னது, நம்ம கடையில முதல் போனி பீடி தானே? இந்த பட்டணத்துல யாரு வாய திறந்தாலும் புகைதான் வருது, ரயில் வண்டி மாதிரி.
6: முதல் போனி ஆச்சா? யார் வந்தாங்க?
3: எங்க பார்த்தா தெரிய தெரியல. முதல் வியாபாரத்துக்கு யார் வரான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுப்பா.
6: சரியாச்சு. ஆச்சி ஆச்சி,
3: என்னப்பா
0: பானகம் கரைச்சி வச்சுட்டியா?
7: முதல் வியாபாரம் நம்ம கடையில் ஆக போகுது. கோழி பையோட ஒரு ஆள் நம்ம கடை பக்கம் வந்து நின்னுக்கிட்டு
8: கடை பெரிய பாத்துக்கிட்டு இருக்காங்க.

0: அவ்வளவு தானே பார்த்தேன். போடா, போய் வியாபாரம் பண்றான்னு பாத்துக்கிட்டு சொல்லு.
1: ஆச்சி ஆச்சி, அவன் பையில கைய விட்டுட்டான். கோழி பை இல்ல, செட்ட பை. சுட்டு எடுக்க போறான். சுட்டு எடுக்கல, வீடியோ எல்லாம் இருக்கிறான். பத்த வச்சுட்டான், இழுக்கிறான் இழுக்கிறான், போயிட்டான். ஆச்சி
0: ஆச்சி, கோழியோட வந்தவன் கோழி பண்ணவன்ல. ஆச்சி ஆச்சி, நம்ம கடப்பக்கமா ஒரு அம்மா வந்துட்டு இருக்காங்க. அம்மா, நீ இங்கே நான் பாத்துக்கிட்டு வரேன். பாக்கிறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க.
1: ஆச்சி ஆச்சி, அந்த அம்மா நெத்தியில கைய வச்சுக்கிட்டு கடையே கூர்மையா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ வாங்குறதா தீர்மானம் பண்ணி இடுப்புல கைய வச்சுட்டாங்க. என்னத்த வாங்க போறாங்க?
2: மஞ்சள் வாங்கினா நல்லா இருக்கும். 10 பைசா எள்ளு கொடுப்பா.

0: என்ன முருகா தூங்கல?
1: குமரன் தம்பி இன்னைக்கு முத முதல்ல வேலைக்கு போகுது இல்ல,
0: அதுக்கு
1: அதனால சீக்கிரமே முடிப்பு தட்டிடுச்சு.
0: நீ மட்டும் கொட்டு கொட்டோன்னு உட்காந்துருக்க என்ன பண்ண
1: போற? ஆச்சி, மணி என்ன இருக்கும்?
2: நாலு தாண்டி இருக்கண்ண.
1: அட சரவண,
0: நீ முடிச்சுக்கிட்டு தான் இருக்கியா?
1: நானும் முடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். அண்ணே அண்ணே, குமரன் எழுப்பி குழாய மாட்டி பூஜை மாட்டி வேலைக்கு எல்லாம் அனுப்பணும்.
0: வேலைக்கு போறாங்க தவிர மத்த எல்லா அண்ணங்களும் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க.
1: அதானே, அது பாரு, கூலியை பத்தி தூக்கிக்கிட்டே இருக்குது. அண்ணே அண்ணே, அதை இப்பவே எழுப்பி விடுவோம். குழாய மாட்டி விடுவோம், பூஜை மாட்டி விடுவோம், நட பழகிட்டு இருக்கு. சும்மா ஆபீஸுக்கு போற புள்ள பாவம், இப்பவே எழுப்பி விட்டா அப்புறம் ஆபீஸ்ல தூங்காது. அங்க தூங்க கூடாது, பெசாம படுக்குள்ள கோடி கூவட்டு. இப்ப நீ எப்படி இருக்கு தெரியுமா புள்ள? ராஜா கண்ணு மாதிரி இருக்கிற. கையுக்கு ஒரு கடியாரம் இல்ல, அதுதான் குறைச்சலா தெரியுது. எனக்கும் கை இருக்கு, அது குறைச்சலா தெரியலையா? கடியாரத்துக்கு என்னென்ன வசதி வந்த உட்பாடு வாங்கிட்டா போச்சு. முருகா, இந்த குமரனுடைய அறிவையும் படிப்பையும் நம்பித்தான் நாங்க பட்டணத்துல பொழப்பு தேடி வந்திருக்கிறோம். புள்ள முத முதல்ல வேலைக்கு போகுது, எல்லாம் நல்லபடியா நடக்கும். முருகா,
3: பசுமாடு வந்துட்டு இருக்க, தம்பி அனுப்புங்க.
4: குட் மார்னிங்.
5: குட் மார்னிங்.
4: முதல் முதல்ல வேலைக்கு போறீங்க, ஆல் தி பெஸ்ட்.
5: தேங்க்யூ.
4: ஒரு நிமிஷம்.
5: ஐயோ, எனக்கு வாட்ச் இருக்குங்க.
4: இது மட்டும் குறையற மாதிரி தோணுச்சு.
5: வேண்டாங்க பிளீஸ்.
4: வேலைக்கு போறவங்களுக்கு அவசியம் வேண்டாமா?
5: கடிகாரத்தையே பார்த்துட்டு நேரத்தை வீணாக்கவா?
4: இல்ல, வேலை செய்யற போது யாராவது வந்து நேரத்தை வீணாக்கினா கடிகாரத்தை இப்படி பார்த்தா போதும், தன்னால போயிடுவாங்க.
5: அடடே, வாட்சுக்கு ஒரு நல்ல யூஸ் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
4: என்ன நேரம் ஆச்சா?
6: தம்பி, நீலேந்து என் ஒய்ஃபுக்கு நீதான் புருஷனா?
5: என்ன சார் சொல்றீங்க?
6: இந்த விஷயத்தாப்பா சொல்றேன், 33 வருஷத்துக்கு முன்னால இதை எனக்கு கட்டி வச்சாங்க. இப்போ என்ன வீட்டுக்கு அனுப்புறாங்க, ஓர் தலையில கட்டுறாங்க. இத பாருப்பா, நானும் வேலைக்கு சேர்ந்தப்போ இந்த மெட்ராசியே விலைக்கு வாங்கிடலாம்னு நினைச்சுதான் வந்தேன். வழுக்கத்துலதான் மிச்சம். தம்பி, நம்ம ஊர் லஞ்சக்கும் புஞ்சக்கு இருக்கிற மதிப்பு இந்த நட்டுக்கும் போல்ட்டுக்கும் கிடையாதுப்பா. இத புரிஞ்சுக்கிறதுக்கு 33 வருஷம் ஆச்சு எனக்கு. போர்மன் வரா, நான் கிளம்புறேன்.
5: உங்களுக்கு வயல் வாழ்க்கை தெரியுமா?
4: ரசிக்கிறதுக்கு ஆள் கிடைச்சா நான் நல்லா வாசிப்பேன்.
5: நான் நல்லா ரசிப்பேன்.

0: நமக்கு வில்லனே இந்த ட்ரெயின் தான் நினைக்கிறேன்.
1: அது சரி, உங்க கிராமத்தை விட்டுட்டு இந்த மாதிரி சத்தத்துக்கே வந்தீங்க?
0: இந்த மாதிரி சத்தத்துக்கு இடையிலையும் இந்த மாதிரி வயலின் இசையை கேட்கலாமே. ஏன் வாசிக்கல?
1: எனக்கு வயலின் வாசிக்கணும்னு தோணும் போதெல்லாம் அமைதியான ஒரு இடத்துக்கு போயிடுவேன். நாட் ஹியர்.
0: எனக்கு இன்னைக்கு லீவு தான், ஐ அம் ஃப்ரீ.
1: நான் வாசிக்கிறத கேட்கவும் ஒரு ஆள் வேணும்.

0: என்ன ஐயா வாங்க, பேப்பர் சேர்ந்து போச்ச, பொத்தலை மணிக்க உபயோகப்படுவேன்னு கொடுக்க வந்தேன். ஒரு மாசம் பேப்பர் நீங்க வந்து ஒரு மாசம் ஓடி பிடிச்சு பாருங்களேன். வாடகை தானே, ரெண்டு ஒரு நாள்ல கொடுத்துறேங்க. ஐயா நான் வாடகையை ஞாபகப்படுத்த வரல, தப்பா புரிஞ்சிட்டீங்களா? முண்டம் முண்டம் என்னதான் இப்படித்தான் நடுவுல எதையாவது பேசிப்படி வந்துருமா? காட் இஸ் கிரேட். அது கோட்டம் நம்ம மளிகை கடை வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு?
1: வியாபாரம் தானே, ஓ அதோ பாருங்க.
2: அடட, கடை அடிச்சிட்டியா? என் பையன் பரீட்சை படிக்கிறான், 10 பைசா காப்பி தூ கொடுப்பா.
1: பெருசா படிச்சு கிழிச்சு போறான் புள்ள, டீ கடை போக சொல்லுமா? காலையில இருந்து கடையை திறந்து வச்சிருக்கும் போதெல்லாம் வராதிங்க. இந்த 10 பைசாவை வர வைக்கிறத விட இன்னைக்கு புறா வியாபாரமே நடக்கலன்னு வச்சுக்கிறேன். போமா போ, நில்லுங்கம்மா. சரவணம், கடையை துறவுல, கடையை துற. மன்னிச்சுக்கம்மா, விளக்க போடு, போய் வாய்க்குமா. காப்பி தூள் எடுத்துக்கொடு, துட்டு வாய்க்கப்புள்ள.

0: துட்ட கல்லால போடு, போடி துட்டு கட்டி போடு.
1: கடைன்னு வச்சா காட்டுக்கிட்டு தம்பு இருக்கணும், வியாபாரியும் வைத்தியனும் நேரம் பார்த்தா முடியுமா? சரவணா, சரவணா, ஏன் புள்ள கடையை துறக்கல? உடம்பு சோகம் இல்லையா?
2: இன்னைக்கு கடையை துறக்கல.
1: ஏன்?
2: வீட்டுல துணுட்டு துணுட்டு கடையில சும்மா உட்காந்து ஈ ஓட்டிட்டு இருக்க எனக்கு வெக்கமா இருக்கு. அப்போ இன்னைக்கு மூட்டை தூக்கியாவது அஞ்சு காசு என் கையால் அந்த குடும்பத்துக்கு கொடுக்கத்தான் போறேன்.
1: அதைத்தானே புள்ள கிராமத்துல செஞ்ச, அது பிடிக்காம தானே பொழைக்க பட்டணத்துக்கு வந்தோம். முருகா இருக்கா கடையை துறை? முருகா இருந்தா மட்டும் போதுமா? பக்கத்துல ஏதாச்சும் ஆஸ்பத்திரி இருக்கா, பள்ளிக்கூடம் இருக்கா, பஸ் ஸ்டாண்ட் இருக்கா, ஃபேக்டரி இருக்கா? கூட்ட வர இடம் எதுவுமே இல்லையே. இவனுக்கு வாங்குற பத்து பைசா காப்பி தொல்லை என்னைக்கு முதல்ல எடுக்கிறது, என்னைக்கு லாபம் பாக்குறது? அவனுக்கு கட்டவே துணி இல்ல. 501 பார் சோப் எப்படி நான் வியாபாரமாகும்? வாசக்கடை இழுத்து மூடி வேற இடத்துல கடையை ஆரம்பிக்கிறதா இருந்தா சொல்லுங்க, உட்காந்து பேசுவோம். என்ன உள்ள பேசுற? நிலத்தை உழுதாச்சு, நெல்லையும் போட்டாச்சு, இனிமே நல்ல விளைச்சலுக்கு என்ன செய்ய யோசிப்பியா? அதை விட்டு விட்டு போட்ட நெல் எடுத்துட்டு கரும்பு போடுங்கிறியே, நடக்கிற கரியமா புள்ள? இது கட்டம் தர சாகுபடிக்கு ஏத்த நிலம் இல்லைன்னா 6 மாசம் உழைப்பில் வீணா போயிடும். என்ன விட்டுடுங்க, நான் பொட்டியோட திரும்பி கரிமங்கலம் போயிடுறேன். பட்டணத்துக்கு போய் பொழைக்க போறேன்னு வந்துட்டு இப்ப பொட்டியோட திரும்பி போய் நில்லு. ஊர்க்காரனுங்க கைகொட்டி சிரிப்பானுங்க, அந்த பொட்டி கூட இல்லாம போய் நின்னா வலிச்சுக்கிட்டு சிரிப்பானுங்க. ஆச்சு, இவர் கடன் நடத்துற இடம் ஒரு தொத்தல் குதிரை, பாரமே எடுக்காது. அதை கொண்டு போய் பந்தயத்தில் நிறுத்தினா இனிமேலும் இந்த கடையில குடும்ப பணத்தை முடக்கிறத என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது.
2: புரியுது புள்ள, புரியுது. குடும்பத்துக்கு சொந்தமான வீட்டை வித்த பணத்துல 4 பேருக்கு பங்கு உண்டுங்கிறத நான் மறந்துட்டேன், நீ ஞாபகப்படுத்திட்ட. எப்ப இந்த நிலைமைக்கு வந்துடுச்சோ?
1: ஒரு நிமிஷம் இருக்குள்ள. அண்ணன் அப்படி சொல்லல. என்ன என்ன அப்படி சொல்லல? நீ சொன்னது பாகத்தை பிரிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ணன்
2: அண்ணனுங்க பேசுறப்ப குறுக்க பேசுன பல்ல உடைச்சு போடுவேன், ஓரமா நில்லுவேன். மண்ணடியில பொதுக்கடை தொடங்க போறேன், 3000. ஓஹோ,
1: சரிபாதி 2/4. ஆச்சி, இவன் பாகத்தை மட்டும் பிரிக்கல, அண்ணன் தம்பிகளையும் 2/2 பிரிச்சுட்டான். ஆமாண்ண, 2/2 தான் பிரிக்கிறேன். பாத்தீங்களா ஆச்சி, மண்ணடியில கடை வைக்க 2 பேர் பங்கை இப்ப நான் கேட்கிறேன். பரவாயில்ல ஆச்சி, இருக்கட்டும். குமரம் பங்கை இந்த கடையை வித்து நான் கொடுத்துறேன், தண்டபாணி பங்கை இவன் கொடுக்கட்டும்.
2: அண்ணே, குமரனை தண்டபாணி பாவம் சின்ன பிள்ளைங்க, அதுல விட்டுருங்க. என் பங்கோட உங்க பங்கை தானே கேட்கிறேன்.
1: இதுக்கு பேர் என்ன? பாகப்பிரிவினையா?
3: எப்போ இந்த நிலைமை கிடைச்சோ அப்போ நானும் நான் சொல்றேன். 140 ரூபாய் சம்பளத்துல எனக்கு ஒரு வேலை கிடைக்கும் போல இருக்கு. பெரிய அண்ணன் யோசிக்காம வேண்டாம் நினைச்சு நீ என்ன சொல்ற?
2: என்ன தைரியம் இருந்தா பெரிய அண்ணனே வேணானதுக்கு அப்புறம் எங்கிட்ட கேப்ப? பொட்ட கழுத.
4: முருகா, சங்கத்து வேலைக்கு அனுப்பலாம்னு எனக்கு தோணுது.
2: என்னது?
4: இப்ப நடந்ததுக்காகவும் சொல்லல, பண கஷ்டத்துக்காகவும் சொல்லல. சொறி பிடிச்ச கையும் சோம்பேறி மனசும் சும்மா இருக்காது புள்ள.
2: வயசு வந்து ஒண்ணு வேலைக்கு அனுப்பிச்சா
4: மத்த நினைப்புக்கு எல்லாம் நேரம் கிடைக்காது பாரு. அதுக்காகத்தான்
2: சரியாச்சு, வேலை போகட்டும்.
5: வணக்கம்.
1: என்ன வேணும்?
5: இங்க மளிகை கடை வைக்க ஏதாச்சும் இடம் கிடைக்குங்களா? பகுடி குறைச்சலா இருக்கும்.
1: என்ன பகுடி கொடுப்பேன்?
5: என்ன, ஒரு 2000 ரூபாய் கொடுக்கலாம், அதுக்கு மேலனா தாளாதுங்க.
1: இந்த கடையை எடுத்துக்கிறியா? கொடுத்துறேன்.
5: இந்த கடையா?
1: ஆமா, ஒரு நாளைக்கு 800 ரூபாய்க்கு வியாபாரம் ஆகுது. அப்படியாப்பட்ட இடம்
5: அப்ப நீங்க ஏன் காலி பண்றீங்க?
1: ஜிபிஓ தெரியுமா? அதுக்கு முன்னால 1.5 லட்சம் ரூபாய் போட்டு புதுக்கடை ஆரம்பிக்கிறேன்.
5: 1.5 லட்சமா?
1: ஆமா, எல்லாம் இந்த கடையில சம்பாதிச்சதுதான். என்ன பிடிச்சிருக்கா சொல்லு.
5: ரொம்ப பிடிச்சிருக்குங்க.
1: அப்ப எடுத்துக்க, பகடி 2500 ரூபாய்.
5: நம்பி 2500 ரூபாய் கொடுக்கலாமுங்களா?
1: போப்பா, யாரு கிராக்கி நின்றுட்டு யாரும் எடுத்துக்கிடக்காது. போப்பா, நவரு நவரிங்கிறது.

0: மூணு நாளா மாடு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேன், எங்கடா சுத்துறன்னு ஒரு வார்த்தை கேட்டா குடி முழிக்க போயிடும். மண்ணடியில கடை பிடிச்சாச்சு, தொகையும் கட்டிட்டேன், இன்னும் ரெண்டு மூணு நாள கடை ஆரம்பிச்சாக்கணும். இந்த வட்டையா கடைக்கு ஒரு நல்ல பேர் வச்சு ஆரம்பிச்சா தேவலான்னு நினைக்கிறேன். போட்டு எழுத கொடுக்கணும், என்ன பேர் வைக்கலாம் கேட்டு சொல்லு பிள்ள.
1: கடைய பிடிக்க தெரிஞ்சவருக்கு பேரு பிடிக்க தெரியலையோ கேளு பிள்ள.
0: சரி முருகன் இசுட்டோஸ்னு வச்சிடறேன்.
1: என் பேர் மட்டும் வைக்க வேண்டாம்.
0: ஏன் வேண்டாம்? நான் உட்காந்ததா ராஜி இல்லையே. சரவண ஸ்டோர்ஸ் வச்சுக்க.
1: அது வேண்டாம்.
0: ஏன் எனக்கு பிடிக்கல? புத்தி கிட்ட நான் பேசாத பிள்ள.
2: ஐயா என்னப்பா இது, இந்த சின்ன விஷயத்துக்கு ரெண்டு பேர் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? முருகன் சரவணன் ரெண்டும் அவன் பேர் தானே, இது ரெண்டும் பிடிக்கல என்ன?
1: தண்டபாணி ஸ்டோர்ஸ் அப்படின்னு வச்சிடலாம்.
2: ஐயா இந்த பேர் ரொம்ப நீளமா இருக்க.
1: தண்டத்தை எடுத்துருவோம், பாணி கடை.
3: அதெல்லாம் வேண்டாம்டா, கந்தன் ஸ்டோர்ஸ் வைக்கலாம்.
1: அது அதுவும் முருகன் பேரு.
2: உங்க அப்பா பேரும் அதானே பிள்ள?
4: கந்தன் மளிகை ஸ்டோர்.
5: எங்க இந்த கடையெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க?
6: பின்ன கார்பரேஷனுக்கு சொந்தமான இடம், இடிக்காம என்ன பண்ணுவாங்க? வருஷ வருஷம் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு குழப்பு, இவங்களுக்கு சட்டம், நாம ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல.
7: என்ன பண்றது,
5: நேர கிழக்கால போ, சமுத்திரம் வரும், கிருஷ்ணாராமான்னு ஒரு முழுக்கு போட்டுரு.

0: சோர்ந்து இங்க வரானா இல்லையான்னு கேளாச்சு.
1: சரவணா, போனதை பத்தி நினைச்சு புரிஞ்சுங்க. சாப்பிடு வாப்பிள, எல்லாரும் காத்துட்டு இருக்கேன். இல்ல,
2: 2500 ஏற்கனவே துண்ணிட்டாச்சு, எனக்கு சோறு வேண்டாம். உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு புறத்தை எடுத்துட்டு போறேன்.
3: கண்ணு குட்டி முட்டியா பசுவுக்கு நோவ போகுது. சாப்பிடா புள்ள.
0: இவனை பாரு புள்ள, சீமக்காரர்களை இவனை பாரு. இவனை வந்து தவிர பட்டாரத்துக்கு வந்தோம், இவன் மேல பாரத்தை போடுவோம். 2500 பிச்சை காசு, 25000 ரூபாய் சீமா மேல சம்பாதிப்பா புள்ள. கைய காமிச்ச குடிய கெடுக்க அந்த திருத்தணிப்பை நினைச்சா அவனுக்கு சொல்லுவோம். உங்க அத்தா உன்ன பத்தவா எங்க ஆச்சு நாளை பத்திருக்கா? ஒன்னாவது நீ பாத்துக்க, எங்க நாங்க பாத்துக்கிறோம். பாத்து போயாச்சு, சாப்பிடுங்க புள்ள. திருத்தணி முருகா,
2: நாங்க சாப்பிட இந்த சோறு எங்களுக்கு எப்பவும் கிடைக்கும். அதை நாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணும்.
1: எத்தனை தடவை ஹோட்டலுக்கு போனது எவ்வளவு பெரிய தப்பா பத்தி தெரியுமா?
3: என்ன அப்பா கத்துனாரா?
1: பின்ன உமா, நம்ம ஃபேமிலி என்ன, அவங்க ஃபேமிலி என்ன, இதெல்லாம் யோசிக்காம எப்படி ஃபேமிலி ரூம்க்குள்ள நுழைஞ்சேன்னு ஒரே கத்தல்.
3: நீ என்ன செஞ்ச?
1: நானா பெட்ரூம்க்குள்ள ஓடி போய் கதவை தாப்பா போட்டுக்கிட்டேன்.
3: நல்ல வேலை
1: அங்க அம்மா புடிச்சுக்கிட்டாங்களே. ஏண்டி, அவன் ஊர் என்ன, படிப்பு என்ன, பணம் என்ன, குலம் என்ன, கோத்திரம் என்ன, இதெல்லாம் யோசிக்காம என்னடி ஃபேமிலி ரூம் அப்படின்னு செம புடி.
3: அது என்னங்க, அது மக்கள் பண்றாங்க.
1: எல்லாத்தையும் பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிறேன் அப்படின்னு அம்மா அப்பா ஒரு எட்டை நாயனும் வரப்போறாங்களாம் உங்க வீட்டுக்கு சரியா 4 மணிக்கு.
3: என்ன கம்ப்ளைண்ட் பண்ணவா?
1: ஆமா, கண்ட ஹோட்டல்ல உங்க தம்பிய சாப்பிட சொல்லாதீங்க, எங்க பொண்ணு கையாலே சமைச்சு போட சொல்றோன்னு கேட்க போறாங்களா. சம்பந்தம் பேச வர்றாங்க.
3: அப்ப நான் பர்மிஷன் போட்டு 4:30 மணிக்கு வந்துடுறேன். நீ?
1: நான் 4 மணிக்கு வந்துடுவேன்.

0: ஏஜெண்டா வரலப்பா, உமாவுக்கு அப்பாவா வந்திருக்கேன்.
1: என்னங்க எப்போதுமே எங்க உமாவுக்கு அப்பா
0: தானுங்களே?
1: அப்படின்னா
0: எல்லாம் அவன் செயல் அர்த்தம்.
2: கொஞ்சம் விளக்கமா தான் சொல்லுங்களேன்.
0: அதான முண்டம் முண்டம்
1: அவர்தான் அடிக்கடி தண்ணியே சொல்லிப்பாரு. இதே மாதிரிதான்
0: வீட்டுல ஜமட்டாலா இருக்கா எடுத்து விரிப்பா. ஆமா பெரியவர் யாரு?
1: இங்க கருமங்கலத்து மாமோ.
0: ஆமா அப்படியா? வாங்க உட்காருங்க. இன்னுமா புரியல, இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒருத்தன் வந்தான்னா அதுக்கு என்ன அர்த்தம்?
1: ஹலோ, வெத்தலை பாக்கு தேங்காய் இப்பதான் கோயிலுக்கு பூஜைக்கு போறீங்கன்னு அர்த்தம்.
0: நான் சம்பந்தம் பேச வந்திருக்கேன்பா, என் பொண்ணு உமாவுக்கு.
1: இத பாருங்க ஏதண்டே, எங்க முருகன் மதுரை காலகணக்காத்தா இருக்கிறான், ஆனா கல்யாணம் கட்டிக்க வேண்டிய சமயத்திலேயே கட்டிக்கலையே. இப்பதான் வந்து உங்க பொண்ணு கட்டிக்க போறான்.
0: முண்டம் முண்டம் என்னத்தான் பாத்தீங்களா? யாருக்குன்னு சொல்லாமலேயே பேசிட்டு இருக்கேன் பாருங்க.
1: யாருக்கு?
0: நான் சம்பந்தம் பேச வந்தது குமரனுக்கு.
1: இப்ப பாருங்க ஏஜென்ட் ஐயா, நான் ஒரு பட்டிக்கட்டான், எனக்கு பேச தெரியாது.
0: நான் பட்டினா தான், எனக்கும் பேச தெரியாது. அப்ப நாம ரெண்டு பேரும் நல்ல ஜோடி.
1: சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன், தப்பு இருந்தா மன்னிச்சுங்க. மூத்தவங்க நாங்க இருந்தாலும் குமரனோட படிப்பு நம்பித்தான் பட்டணத்துக்கு வந்தோம். எங்க குடும்பம் ஒரு குருவி கூடு, அத உங்க கொண்டு கழுதா வந்து கலைச்சிடக்கூடாது.
0: அவளும் ஒரு குருவி குஞ்சா இருப்பையா? போதுமா
1: அது போறியா? கரிமங்கலம் கந்தசாமி பிள்ளையுடைய மூணாவது மகன் குமாரசாமிங்கிற குமரனுக்கும்
0: விருத்தாஜலம் பெரியமண்டி கதிர்வேல் பிள்ளையினுடைய பேத்தியும் என்னுடைய குமாரத்தியுமான உமா என்கிற ராஜேஸ்வரிக்கும்
1: கண்ணாளன் கட்டி கொடுக்க சம்மதித்து

0: என்ன ஆச்சு பிள்ளை?
1: ஒண்ணு தெரியல ஆச்சு, எல்லாரும் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த ரூமுக்குள்ள யாரும் வரக்கூடாதுன்னு ரொம்ப கண்டிப்பா இருக்காங்க.
2: முருகா சோதிக்காத புள்ள.
3: என்னப்பா ஆக்சிடண்டா?
2: ஆமாப்பா.
3: காரா, லாரியா, பஸ்ஸா,
2: ரயிலுப்பா?
3: ரொம்ப வேண்டப்பட்டவங்களா?
2: வந்த தம்பிப்பா.
4: நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு, ஆபரேஷனுக்கு நாம சம்மதிக்கிறதா? உடனே கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. எத்தனை நேரம் யோசிச்சாலும் இதை தவிர வேற வழியே இல்லை. ஆண்டவன் மேல பார்த்து போட்டு உடனே கையெழுத்து போட்டு கொடுங்க. முதல்ல ஆபரேஷன் நடக்கட்டும்.
5: ஆபத்தான ஆபரேஷன், மனசுக்கு தெரிஞ்சு எப்படிங்க கையெழுத்து போடுறது?
0: என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? செத்தவன் போடுற கையெழுத்து கொண்டாங்கய்யா. அவ தலையெழுத்து என்ன புதுசாவா எழுத போறீங்க? என்னைக்கோ எழுதிட்டாப்பா இவன்.

0: அண்ணனுக்கு ஆபரேஷன் முடிஞ்சு போச்சு. ஆஸ்பத்திரில இருந்து இப்பதான் வர.
1: எப்படி இருக்காரு?
0: மூச்சு மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு, கண்ணை திறக்கவே இல்லையா.
1: இந்த வாட்ச் மாதிரிதான், உள்ள கடிகாரம் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு, ஆனா முள்ளு ஓடல. அன்னைக்கு 4:28 நின்னதுதான்.
0: நின்னு போனது மறுபடியும் ஓடுமாக்கா. உன்னை அண்ணின்னு நான் உரிமையோட எப்ப கூப்பிட போறக்கா?
2: உனக்கு வேணும்னா இந்த தராசையும் விலைக்கு எடுத்துக்கப்பா.
3: மிச்ச மீதி பலசரக்கு சாமான்களுக்கு தான் விலை பேசினேன். இந்த தராசு வேண்டாம்ப்பா, இந்த மிச்ச பணத்தை படி. வண்டி எடப்பா.
4: என்ன இன்னைக்கு கடை திறந்து வச்சுட்டு இருக்கியா? நாலு நாக்கு மஞ்ச படி கூட
2: மாட்டாயே. கடையை ஆரம்பிக்கும் போது எள்ளு கேட்டீங்க, மூடும் போது மஞ்ச கேக்குறீங்களே.
5: வந்துட்டியாப்பா, நீ வர்றதுக்குள்ள கோயில போயிட்டு வந்துடலான்னு நினைச்சேன். நான் கும்பிட்ட தெய்வம் கைவிடலையப்பா. ரெண்டு மாசமா என் வயசு குழந்தை எடுத்துட்டு இருப்பா, பெத்த ஓவராச்சு. ஆஸ்பத்திரிக்கு வந்து பாக்கணும், கால் துடிக்கும், ஆனா மனசு நிறுத்திடும். இத பார்ப்பேன், இனிமே அந்த தண்டவாளத்தை தாழ்ந்தாதே.

0: பிள்ளை, உனக்கு பிடிச்ச பால் பாயசம் பண்ணி வச்சிருக்கேன். உங்க அப்பா படுத்து முன்னால் விழுந்து கும்பிடு, பாயசத்தை கொடுக்குறேன். குமர
1: குமரனுடைய மூளைய மூலதனமா வச்சு நம்ம குடும்பம் இந்த பட்டணத்துக்கு பொறுப்பு தேடி வந்ததோ, அந்த மூளையை இப்ப மூளை ஆயிடுச்சாச்சு. இனிமே அவனால பிரயோஜனம் இல்லை, யாரோடையும் அவன் பேச மாட்டான். இப்ப உடம்புல மூச்சு ஒண்ணு தவிர மத்தங்க எல்லாமே செத்து போயிடுச்சாச்சு, செத்து போயிடுச்சு.
0: குமரன் எழுந்திருக்கான், நடக்கிறான், நல்லா ஆயிட்டே வரான் தினமும் சொல்லிக்கிட்டே வந்தீங்களேப்பா. நீங்க போய் சொன்னீங்களா இல்ல டாக்டர் அங்க போய் சொன்னாங்க?
2: இல்ல ஆச்சி, வேற யாரும் இல்ல. அந்த திருத்தணிப்பை தான் நம்ம குமரனை சடமாக்கிட்டான். தம்பி சுமதாங்கியா இருந்து நம்ம எல்லாம் சுமக்க போறாங்க நினைச்சோம், இப்ப அந்த சுமதாங்கி சேர்த்து நாங்க சுமக்கிறோம். ஏய் திருத்தணி பையல, உனக்கு என்ன தெரியும்? பழத்துக்காக பெத்தவன், கூட பிறந்தவன், அத்தனை வேலையை விட்டுட்டு பழையில போய் உட்கார்ந்துருக்கியே, உனக்கு என்ன தெரியும் சமாதான பாசத்தை பத்தி? உன்னையே நம்பிடுமே, எங்க புத்திய சோட்டாலதான் அடிக்கிறோம். இந்த லட்சணத்துல உன் பழ

0: இல்ல மாமு, பட்டணத்தை விட்டு திரும்பி நாங்க கிராமத்துக்கு வரதா இல்ல. என்ன ஆனாலும் சரி, பட்டணத்து காட்சி எங்களுக்கு ஆச்சு, ஒரு கை பாத்துருவோம்.
1: அவன் இல்ல புள்ள, என்ன வேணும்?
2: ஒண்ணு இல்லண்ணே.
1: சொல்லு புள்ள.
2: வேணே
1: சொல்லுங்கிறேன்.
2: பவுடர் டப்பா காலி அடிச்சு, புது டப்பா வேணும். கடைக்கு போய் வாங்கிட்டு வரணும், ஆபீஸ்க்கு நேரம் ஆச்சு.
1: துட்ட குடு புள்ள, நான் போய் பவுடர் வாங்கிறேன்.
2: வேணே.
1: அட துட்ட குடு புள்ள, வேலைக்கு போற புள்ள மூஞ்சிக்கு பவுடர் போடாம போனா நல்லா இருக்காது. தங்கம், நம்ம காத்தவராயனுக்கு கடதாசி எழுதியிருக்கிறேன், பின்னால நீயும் நாலு வரையும் எழுது புள்ள.
2: ஒரு விஷயமே இல்ல மாமா,
1: நானே எழுதி போடுறேன். சேதிய மட்டுமாவது நீ சொல்லு.
2: உடையக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஜாக்கெட்டே இல்ல. சமயம்
3: கார்மெண்ட் ஃபேக்டரியில வேலை செய்யல நீ?
2: ஆமா சார்.
3: நான் யாரும் தெரியுமா?
2: தெரியும் சார், ஃபேக்டரியில ப்ரொடக்ஷன் மேனேஜர்.
3: ஏன் காலை இழுத்து இழுத்து நடக்கிற?
2: சரி பறந்து போச்சு சார்.
3: ஒரு பின் இருந்தா சேர்த்து பின் பண்ணிக்கலாம். ரவி கையில பின் இருக்கா?
2: இல்ல சார்.
3: தாலி செயின்ல?
2: தாலி இல்ல.
3: ஓ சாரி, பேக்ல டிராப் பண்றேன், வண்டியில ஏறு.
2: வேண்டாங்க, நடந்தே போறேன்.
3: பரவாயில்ல, பின் சீட்ல தான் ஏறு.
0: என்ன, நேற்று முதல் சேதையாச்ச. தங்க சம்பளம் வாங்கிடுச்சாலு தெரியுமா? தெரியாது புள்ள. தெரியாதுன்னா எங்க கையில கொடுத்தா தானே எனக்கு தெரியும். ஏச்சி, நேத்து தங்க சம்பளம் வாங்கிடுச்சான்னு தெரியுமா?
2: தெரியாது புள்ள.
0: ஆச்சி கையிலயும் கொடுக்கல, அண்ணன் கையிலயும் கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்?
2: இந்தாங்க அண்ணே என் சம்பளம். சம்பள பணத்தை ராவு நேரத்துல கொடுக்க வேணும்னுதான் இப்போ சாமி கும்பிட்டு கொடுத்தேன்.
1: ஏன் ஆச்சு சிரிக்கிறீங்க?
4: வெட்டி பேச்ச நினைச்சேன், சிரிச்சேன்.
1: வெட்டி பேச்சா? வேற வேலை இல்லையா எங்களுக்கு?
4: அப்படின்னு யார் சொன்ன? நகை திணறணும், காது குடையணும், வரல சுடுக்கணும், எம்புட்டு வேலை கெடுக்கு. முருகா, நான் ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேனா?
1: நீங்க சொன்னதுல தப்பு இல்லாச்சு, ஆனா இன்னமும் எங்களுக்கு ரோசம் வரலன்னா அதுதான் தப்பு.
5: என்ன வேலை வேணுமா உனக்கு?
1: ஆமாங்க.
5: கையெழுத்து போடுவியா?
1: போடுவேங்க.
5: கை நாட்டு போடுவியா?
1: கையெழுத்து போட தெரியறப்போ கை நாட்டு இருக்குங்க.
5: கை நாட்டுக்கு இருக்கிற மதிப்பு கையெழுத்துக்கு இல்ல, தெரியுமா உனக்கு?
1: நீங்க சொல்றது ஒன்னும் புரியலீங்க.
5: உன் குடும்ப கஷ்டத்தை கேட்டுதான் உன்னை நான் தனியா கூட்டிருந்தேன். இது என்ன தெரியுதா? மத்த தெரிஞ்சுக்க, உன்னால எத்தனை கட்டவர்கள் பிடிக்க முடியும்? அத்தனை பேருக்கிட்டையும் காதும் காதும் வச்ச மாதிரி இதுல கை நாட்டு வாங்கி கொடுக்கணும்.
1: நான் தப்பு தண்டா காரியெல்லாம் பண்ண மாட்டேங்க.
5: நீ தப்பு செய்யலப்பா. இந்த பாரு, 25 பேரை வச்சுக்கிட்டு நான் வேலை வாங்குறேன், 50 பேரை வச்சு வேலை வாங்கினதா நான் பணம் வாங்குவேன். இதுல தப்பு செய்யறது நீயா நானா? இந்த பாரு, நீ கை நாட்டு வாங்கி கொடுக்குற, அதுக்கு கூலி வாங்கிக்கிற, நீயும் பொழைச்சிக்குவ.

0: நானும் படிச்சுக்குவேன். என்ன சொல்ற?
1: வேண்டாங்க, என் மனசு கேட்கலீங்க.
0: அட போப்பா, இதுக்கெல்லாம் மனசை தொட்டு பார்க்க கூடாது. சட்ட பைய தொட்டு பாரு.
1: வேண்டாங்க.
0: வேண்டாமா?
1: யோசனை பண்ணி சொல்றேங்க.
0: அப்ப நிச்சயமா வருவேன், எனக்கு தெரியும். நீ திரும்பி வருவேன் எனக்கு நல்லா தெரியும். பாவம், வருமே எண்ணிக்கோ.
1: ஐயா, நான் ஒன்னும் பெருசா தப்பு பண்ணலீங்களே.
0: இதுல தப்பு இல்ல, நீ பட்டணம் வந்ததுதான் தப்பு.
1: ஐயா, நான் போறேங்க.
0: சேச்சா, போயிட்டு வரேன்னு சொல்லுப்பா. உன் கஷ்டமும் தீந்துட போறதில்ல, என் கட்டண வேலையும் முடிஞ்சிட போறதில்ல.
2: பேர் என்னப்பா?
1: சரவணனுங்க.
2: உன்னை பார்த்தா கூலிக்கார மாதிரியே தெரியலையே, ரொம்ப டீசென்டா இருக்கே. ஏதாவது நிர்பந்தத்தினாலதான் இந்த வேலையை சரியா?
1: எத்தனையோ கனவுகளோட பட்டணத்துக்கு பொழப்பு தேடி வந்துட்டு. என் கதை பெரிய கதைங்க.
2: உன் கதையை சொல்ல, என்னால முடிஞ்ச உதவி செய்றேன். உன்னை பார்த்தா பாவமா இருக்கு.
1: இந்த மாதிரி ஆறுதலான வார்த்தை கேட்டு ரொம்ப நாளாச்சுங்க. என் கவலை எல்லாத்தையும் கீழே இறக்கி வச்சிட்ட மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அப்போத்துல இருந்து இருமல் சத்தம் கேக்குதே, யாருங்க அவரு?
2: அது இருமல் செல்லையா. இந்த தினம் செல்லையாவோட புருஷன், சோ கால்ட் ஹஸ்பண்ட்.
1: அப்ப நான் வரங்க.
2: இரு, கூலியே வாங்கிக்கலையே.
1: வேண்டாங்க, உங்ககிட்ட கூலி வாங்க எனக்கு பிடிக்கல.
2: இதுல 100 ரூபாய் இருக்கு, வச்சுக்க.
1: 100 ரூபாயா?
2: ஏன், ஆச்சரியமா இருக்கா? சரி, ஒரு 20 ரூபாய் எடுத்துடுறேன்.
1: எதுக்குங்க இவ்வளவு பணம்?
2: சரி, இன்னொரு 20 ரூபாய் எடுத்துடுறேன்.
1: மூட்டை தூக்கணத்துக்கு கூலியா இது?
2: இது கூலி இல்ல, அன்பளிப்புன்னு வச்சுக்கே.
1: நீங்க ஒரு தெய்வம்.
2: பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி என்ன தெய்வம் ஆக்கிடாதே. நான் என்ன சன்னதியில உட்கார்ந்துருக்கேன், கட்டில தானே இருக்கேன்.
1: அப்ப நான் வரட்டுங்களா?
2: உன்னை பத்தி நான் கேட்டேன், என்ன பத்தி நீ சொல்லவே விடலையே.
1: என்ன சொல்றீங்க?
2: ஏதாச்சும் வேலை கிடைச்சதா?
0: அதான் சொன்னேனே, சாப்பிடலாம்னு.
2: இம்புட்டும் ஒரு நாள் சம்பாத்தியமா?
0: ஆமா.
2: என்ன வேலை புள்ள?
0: திருடல, ஏமாத்தல, சொல்ல பத்தாதாச்சு, ஏதோ கான்ட்ராக்ட் வேலை.
2: ஒரே நாள்ல 60 ரூபாய் சம்பாரிச்சியா? சரவண தம்பியும் வந்தாச்சு. வா தம்பி, வா. நீ ஆச்சு ஏதாவது சாப்பிட்டியா?
3: இந்தாங்க ஆச்சு.
2: நீயும் 60 ரூபாயா? என்ன வேலை பிள்ள?
3: ஆச்சு, திருடல, ஏமாத்தல, போய் சொல்லல.
2: சரி, பாடிவிடு. இவங்கதான் எங்க மதர்.
3: ஹலோ மதர்.
4: இன்னொரு
3: நாள் சாவகாசமா வரேன். தேங்க்ஸ், எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். வரம் பிரதர், வர்றாங்க.
2: எனக்கு தலையை வலிக்குது, வழிய விடுங்க.
4: மாமோ, பரிசும் போட்ட பொண்ணு இப்படி நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்தா அவ தலையும் சீவிடுவோம் கிராமத்துல, இல்லையா மாமோ?
2: இப்ப என்ன நடந்து போச்சு? ஏன் எல்லாரும் எகிரி குத்திக்கிறீங்க?
4: ஏன் இவ்வளவு நேரம் இல்ல?
2: கம்பெனில ஓவர் டைம்,
4: வேலையே கிடைக்காம அவன் நாட்டுல திண்டாடிக்கிட்டு இருக்கான். உனக்கு மட்டும் என்ன உள்ள ஓவர் டைம்?
2: அது என் முதலாளிய கேட்க வேண்டிய விஷயம். அவர் தானே சம்பளம் தராரு.
4: அந்த சம்பாத்தியம் வேண்டாம்.
2: அதே எங்க அண்ணா என்ன சொல்லணும் சொல்ல சொல்லுங்க.
4: மாமோ, கெட்டு போற பொம்பளையா இருந்தா பகல் 12 மணிக்கும் கெடுவா. நல்ல உத்தமையான ஒரு பொம்பளையா ராவு 12 மணியா இருந்தாலும் ஒரு பய தொட முடியாது.
0: எனக்கு தங்கச்சி மேல நம்பிக்கை இருக்கு மாமோ.
4: இதெல்லாம் வேற சால்ஜா. அவளை வேலைக்கு போக வேணாம்னு சொல்ல உங்க யாருக்குமே பக்கு இல்ல. நம்ம தங்கம் மாத்து குறவான தங்கம் இல்ல மாமா.
0: எவனோ ஒருத்தன் உரசிக்கிட்டு நின்னானே, அப்பதான் தெரிஞ்சத.
5: என்ன தம்பி பேசுற நீ? அவ என்ன

0: பெரிய பொங்கல சொல்ல ஒரு வினாடி கூட ஆகாது. போஷக்கார அண்ணனுங்க அதை சொல்லிட்டுமேனு
1: பாக்குறேன். கையெடுப்புல கையெடு.
2: பாவம், அவ பேசலப்பா.
1: அவர் யாரு நினைச்ச? ஓ மாமே, நீ பரிசம் போட்ட பொண்ணு.
0: பரிசம் மட்டும்தான் போட்ட பொண்ணு.
1: திமுற பாத்தியா அண்ணே?
2: அவ பேசலப்பா.
0: தாலி கட்டின பொண்டாட்டியே பட்டணத்துல விவாகரத்து பண்ணிக்கிறா, பரிசம் போட்டுட்டா கலைய அடைச்சிட்டுமா என்ன?
2: அவ பேசலப்பா.
1: என்னன்னா நீங்க அந்த கழுது இஷ்டத்துக்கு பேச விட்டுட்டு அவ பேசலப்பா அவ பேசலப்பாங்கிறீங்க. அவ பேசலப்பா, இந்த பட்டணம் பேசுது. பட்டணம் பேசல புள்ள. இப்ப போனாலே பட்டணத்துக்காரன் அவன் பேச துவங்கி இருக்கான். தலகாணி படியா
3: தம்பி சரவணா, கரிமங்கலத்துக்கு அடுத்த வண்டி எப்போன் பாரு. உங்க மாமனுக்கு உடனே மூட்டை ஏற்று.
1: இவ்வளவு தூரம் தூக்கி எறிஞ்சு பேசிட்ட அப்புறம் நான் என்ன இங்க இருக்கலாம் போறேன்? என்ன தப்பு செஞ்சாலும் விட்டு கொடுக்காம காப்பாற்றி விடுவாரா அம்மா? காரி அப்பத்தான அம்மா. எனக்கு என் குடும்பத்துக்கு சோறு போற அந்த மஞ்சக்காணி நிலத்து மேல அடிச்சு சொல்றேன். அடுத்ததான உன்னை பாக்குறப்போ என் மகன் காத்து வரா, என் கல்யாண புத்திரிக்கையோட பாக்குறேன். நான் வரேன் மாமா.
3: இந்த நேரத்துல எங்க போறீங்க?
1: அட பிளாட்ஃபார்ம் இருக்கு உள்ள.
4: பின்னாடியே வரக்கூடாது.
5: கூலி 4 ரூபா, உன் நாணயத்துக்கு கூலி 50 பைசா. உன் புத்திசாலித்தனம் எனக்கு வேணாம், நாணயமா இருப்பியா?
4: நாணயமா இருந்தா 50 பைசா தானே கிடைக்கும்.
5: 400 ரூபா தரண்டா.
2: என்னது
5: 400 ரூபாயா? 400 ரூபாய்க்கு உத்தியோகம் போட்டு தரேன் வண்டியில.
4: என்ன சார் சொல்றீங்க?
5: தண்டபாணி, இந்த அப்படியே சம்பளம் 400 ரூபா.
4: நீங்க நிஜமாவே 400 ரூபா கொடுத்துட்டீங்க? மாசம் முடிஞ்ச பிறகுதான் சம்பளம் கொடுப்பாங்க. ஆமா, எனக்கு என்ன உத்தியோகம்னே சொல்லீங்களே.
5: அவசியம் தெரிஞ்சுக்கணுமா?
4: ஆமாங்க.
5: ஸ்மக்லிங்
4: அப்படின்னா?
5: டிரைவர், பையனை வீட்டுல டிராப் பண்ணிட்டுப்பா.

0: என்ன பிள்ளை?
1: ஆச்சி, நாளைக்கு நான் மதுராந்தகம் போகணும். எங்க கூட வேலை பாக்குற பொண்ணுக்கு கல்யாணம், ரெண்டு நாள் அங்க தங்க வேண்டி வரோம்.
0: என்னத்து பிள்ளை, வீணு செலவு?
1: இல்ல ஆச்சி, அவசியம் போய்தான் ஆகணும்.
0: எனக்கு தெரியாது, அண்ணங்களை கேட்டுக்க.
2: தனியாவா போறங்க?
1: நான் தனியா போலண்ணே, நாங்க 16 பேர் போறோம். ரெண்டே நாள் தான், சனிக்கிழமை பந்த கால், ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம், திங்கக்கிழமை காலையிலேயே வந்துடுவோம்.
2: அதெல்லாம் ஒண்ணு வேணா பிள்ளை,
1: அவசியம் போய்தான் ஆகணும்.
2: அங்க கேட்டுக்கோ.
1: அண்ணே, மதுராந்தகத்துல ஒரு கல்யாணம், நான் அதுக்கு
2: கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன்.
1: என்னென்ன சொல்றீங்க?
2: அவசியம் போய்தான் ஆகணும்னா போய்தான் ஆகணும்.
0: அது இல்ல பிள்ளை, வயசு பொண்ணு எப்படி தனியா அனுப்புறது?
2: என்ன வயசு பொண்ணு, அதுதான் 16 பேர் போறாங்களாம். இல்ல அப்புறம் என்ன, நீ சாக்கிரதா போயிட்டா பிள்ள.
3: சாமி கும்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சா? காட் இஸ் கிரேட். வாங்க போறோம்.
2: என்னங்க?
3: கொஞ்சம் தனியா பேசணும்.
2: என்ன விஷயம்?
3: குடும்ப விஷயமா தான்.
2: குடும்ப விஷயம்னா நீங்க அண்ணங்கிட்ட பேசிக்கலாமே.
3: அண்ணன் கூட இருக்காரு உள்ள.
2: ஐயா ஐயா, விஷயம் என்னன்னு சொல்லுங்க.
3: தங்கம் எங்க போயிருக்குன்னு சொன்னீங்க?
2: ஒரு கல்யாணத்துக்காக மதுராந்தகம் போயிருக்குன்னு சொன்னேனே.
3: காட் இஸ் கிரேட். அவ மதுராந்தகம் போல சொன்னா பொய் மாதிரி தோணும்.
2: பின்ன எங்க இருக்காங்கறீங்க?
3: ஒரு நர்சிங் ஹோம்ல, அதாவது ஆஸ்பத்திரியில சேர்க்கப்பட்டிருக்கா.
2: எதுக்கு?
3: பிளைனா சொல்றேன், பதட்டப்படக்கூடாது.
2: சொல்லுங்க ஐயா.
3: அவ வயத்துல வளர்ற கருவை கலக்கி

0: ஐயா, இதுக்குதான் அனாவசியமா பைய சுமத்தாதீங்க. சீதையை பத்தி கேள்விப்பட்ட உடனே காட்டுக்கு அனுப்ப நாங்க ராம இல்ல கிராமத்தானுங்க. கதிர் அருவாரா எங்களுக்கு தெரியும், கண்ட துண்டமா வெட்டி போட்டுடுவோம். உண்மையை சொல்லுங்க.
1: அனாவசியமா பைய சுமத்த நானும் அயோத்தியில இருந்த வண்ணம் இல்ல. மத்தத நீங்களே ஆஸ்பத்திரியில போய் விசாரிச்சுக்கோ.
0: எங்க இருக்க அந்த ஆஸ்பத்திரி?
1: அதுக்கு முன்னாலதான் நாம இப்ப நின்னுகிட்டு இருக்கோம். அடிக்கடி என்னால திருப்பி கொடுக்க முடியும், ஆனா ஆத்திரம் அடிதடி எல்லாம் முட்டாளோட பாஷை. பட் ஐ ஆம் எ ஜென்டில்மேன், அடிக்கு பதிலா அறிவுரை சொல்ல விரும்புறேன். உங்க தங்கச்சி கெட்டு போயிட்டு தான் நினைச்சு நீங்க கோவப்படுறீங்க. இல்ல, வாழ்க்கையில இதுவும் ஒரு அனுபவம், அவ்வளவுதான். நான் தான் கெடுத்தவன்னு என் மேல நீங்க கோவப்பட்டா யூ ஷுட் நோ ஒன் திங், கட்டில் அனுபவம் கை தட்டுற மாதிரி ரெண்டு கையும் சேர்ந்து செயல்பட்டா தான் சத்தம் வரும். இதுல பலாத்காரமே இல்ல. அவ சொன்ன பீச்சுக்குத்தான் கூட்டிகிட்டு போனேன், அவ சொன்ன சினிமாவுக்கு தான் கூட்டிட்டு போனேன். அதே மாதிரி அவ சம்மதத்தின் பேர்ல தான் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஐ கான் சே நோட் யூ உமன், இட்ஸ் மை வீக்னஸ். உன் தங்கச்சி படிதாண்டா பத்தினியும் இல்ல, நானும் முற்றுந்துறந்த முனிவனும் இல்ல. எங்களுக்குள்ள ஏற்பட்ட உறவு இத்தோட முடியணும்னு நீ நினைச்சா ஹியர் இஸ் மை விசிட்டிங் கார்டு, ஆபீஸுக்கு போன் பண்ணு, நஷ்ட ஈட்டு தொகையை சொல். கேஷ் வேணும்னா கேஷ், செக் வேணும்னா செக், டிராப்ட் வேணும்னா டிராப்ட்.
2: ஏன் நின்னுட்டீங்க?
3: வீடு நெருங்க நெருங்க எனக்கு நடுக்கமா இருக்கு. தங்கத்தை பத்தின விஷயத்த எப்படி ஆச்சுக்கிட்ட சொல்றதுன்னே தெரியல. வாங்க போலாம்.
2: கையில் என்னாச்சு? மஞ்ச கடுதாச்சு?
4: காத்து வர எனக்கு கல்யாணமா? உங்க மாமே பத்திரிகை அனுப்பிச்சிருக்கா பிள்ளை அந்நியாயத்தை.
2: அச்சி, இந்த மஞ்ச பத்திரிகளை தங்க பேர் வரலன்னு உன் கவலை? எந்த மஞ்ச பத்திரிகையில அவ பேர் வரப்போதோன்னு எங்க கவலை?
4: என்ன பிள்ளை சொல்ற நீ?
2: குடிய கெடுத்துட்டாச்சு, அந்த பொட்ட கழுத குடிய கெடுத்துட்டா.

0: போமா, உள்ள போமா.
1: உமா, இனிமே நாம தலையிடக்கூடாது. காட் இஸ் கிரேட். வாமா போலாம்.

0: குடிய கெடுத்துட்டு பாவி,
1: வெளியில தலை காட்ட முடியாதபடி பண்ணிட்டு திருட்டு கழுத.
2: அவளை யாரும் போடக்கூடாது, இந்த பிள்ளை அருவாலை எடுத்துக்கோ. அந்த சிரிக்கையே அடிச்சா மட்டும் பத்தாது, ஒரே அடிய வெட்டி போடுங்கடா, வெட்டி போடுங்க. ஆனா வெட்டுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன், இந்த பாலா போன பட்டணத்துக்கு வந்து உங்களை யாரு தப்பே பண்ணாம இருக்காங்களோ அவங்க தான் அந்த கருத்தை செய்யணும், அவனுக்கு தான் அந்த யோகிதை இருக்கு. எடுங்க அருவாளே, வெட்டுங்கடா முருகா, அவளை வெட்டு. தப்பே செய்யாத நீதான், அஞ்சு வரலால இந்த அருவாளை படி கட்டினா குடி, ஒரே வெட்டு, ரெண்டு துண்டா வெட்டு அவளை. முதல்ல என் அஞ்சு வரலையும் பாத்துக்கோ, சுண்ட விரல், மோதிர விரல், கட்ட விரல். நீ பிள்ளை வாங்குற, நீதான் தப்பே செய்யாதவனாச்சே. வாப்பா சேருவனா, நீயா சேருவாளை புடி, வெட்டி விடு. தாலி கட்டி கல்யாணம் நடக்கலைனாலும் கூட படுத்து கருப்ப வளர்த்து அதையும் அழிச்சுக்கிட்டு நிக்கிறாளே, இவளை நீதா வெட்டணும். அந்த யோகிட்ட உனக்கு தான் இருக்கு, தப்பு செஞ்சவளை வெட்டலாம், அது அர்த்தம் கொண்டாட்டியா தான் இருக்கட்டுமே. உனக்கு நான் சொல்லி கொடுக்கணுமா? வெட்டு, வெட்டு. ஏண்டா பிள்ளைங்கள எல்லாரும் பின் வாங்குறீங்க, நம்ம வீட்டுல யாருமே யோகி இல்லையா? முருகன் சத்தியமா சொல்றேன், நான் எந்த தப்பு செஞ்சவே இல்லை.

0: இந்த முண்டைய வெட்டுறதுக்கு எனக்கு தான் யோகிதை இருக்கு. வெட்டினா வர்ற ரத்த ஏறத்தாதே, எப்படிடா வெட்ட முடியும்? மாணிக்கு
1: நுடியில் நோக்க தாக்க தாக்க தடைய பாக்க பாக்க பாவம் பிடிபிடி.

0: ஐயா, நீங்க செஞ்சிருக்கிற உதவிக்கெல்லாம் எங்க உடம்ப செருப்பா தச்சு போடணுங்க. வரோங்க.
1: முருகா, பெட்டியை விட்டுட்டு போறீங்க? இந்தப்பா,
0: பெட்டியை மட்டுமா விட்டுட்டு போறோம்? குமரனோட மூளை, தங்கத்தோட மானம், சரவணன் எல்லாத்தையும் விட்டுட்டு போறோங்க. நாங்க வரோங்க.
2: ஒரு நிமிஷம்.
0: என்னம்மா?
2: இந்தாங்க 3 ரூபாய்.
0: 3 ரூபாயா? எதுக்கு?
2: தந்தி கொடுக்க.
0: எதுக்கு தந்தி?
2: ஒருவேளை குமரனுக்கு உடம்பு குணமடைஞ்சா மறக்காம எனக்கு தந்தி கொடுங்க. நின்னு போன கடிகாரத்தோட ஒவ்வொரு நாளும் உங்க தந்திக்காக காத்துக்கிட்டு இருப்பேன்.

0: காத்தவராயா, சுகமா புள்ள? பொஞ்சாதி எப்படி இருக்கிற?
1: இல்ல மச்சான், இந்த கல்யாணம் நடக்கல, நான் நிறுத்திட்டேன்.
0: நிறுத்திட்டியா? ஏன் புள்ள?
1: தங்கத்தை பத்தி கேள்விப்பட்டேன், அந்த பட்டணம் தான் கை விட்டுடுவான்னு எதிர்பார்த்தேன், அப்போ கை கொடுக்கலாம்னு தான் காத்துட்டு இருக்கேன். சுமையை கூட புள்ள.
0: காத்தவராயனை பாத்தியா புள்ள?
1: தங்கம், என்ன புள்ளது?
2: குமார் எங்க புள்ள?

0: குமரன் தானே எழுந்து கொட்டி படிக்குது. வந்து பாரு, வந்து பாரு, இதோ பாரு, இதோ பாரு. முருகனே, முருகனே, வா வா வா வா. குமரன் படிக்குது, குமரன் படிக்குது, இதோ வந்து பாரு.
1: குமரனது உணர்ச்சியிலே அவர்கள் கண்ட அந்த சிறு சலனம்தான் இருண்டு போன அவர்களது வாழ்க்கையிலே தோன்றியிருக்கும் ஒரு விடிவெள்ளி.
2: நேர்கள் இதுவரை கேட்டது

0: இசை எம் எஸ் விஸ்வநாதன், கதை வசனம் விசு, இயக்கம் கே பாலச்சந்தர். நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, என் 4 இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: மடைத்திருந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலை. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலை கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
1: சங்கீதவானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
2: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 5:08. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. மலரும் இந்த பொன்மாலை பொழுது உங்கள் மனது போல் மகிழ்வாய் அன்புடன் அமையட்டும். இனிய மாலை வணக்கம் நேயர்களே. வார்த்தைகள் தோற்று போகும் இடத்தில் 1000 கதைகள் பேசும். கூச்சல்கள் நிறைந்த உலகத்தில் உள்ளத்தை தொடும் அமைதி, இதயத்தின் ஓசை கேட்கும் தருணம், இலகிய மனதின் ஆழமான மொழி, கோபத்தின் உச்சியில் ஆயுதமாக்கும், அன்பின் ஆழத்தில் அமுதாக்கும், சத்தமில்லாமல் சிந்திக்கும் நொடிகள், சாதனைகள் படைக்கும் உன்னத வரிகள், பேசி தீர்க்க முடியாத பலவற்றை ஒற்றை பார்வையில் கடத்திவிடுகிறது. 1000 உறவுகள் பிரிந்து போதும் பிரியாமல் கூடவே நிற்கிறது மௌனம். ஆம் நேயர்களே, இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் மௌனம் என்ற வார்த்தை அல்லது வரிகளை கொண்ட திரையிசை பாடல்களை கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக காதலின் ஆழமான உணர்வுகளை வெளிப்படுத்தும் பாடல் அமரகாவியம் திரைப்படத்திலிருந்து, சித்ரா சௌமியா மகாதேவன் குரல்களில்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக இரு மனங்களுக்குள் இருக்கும் ரகசிய காதலையும் அதை வெளியில் சொல்ல தயங்கும் மௌனத்தையும் அழகாக விவரிக்கும் பாடல். கர்ணா திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் ஜானகி இணைந்து பாடிய பாடல்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று இரவு 7:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியினை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேரம் 5:11:42. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் மௌனம் என்ற வார்த்தை கொண்ட திரை இசைப்பாடுகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக காதல் உணர்வுகளை மென்மையான மௌனத்தை வெளிப்படுத்தும் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. சலங்கை ஒளி திரைப்படத்திற்காக

உண்மையான காதலுக்கு வார்த்தைகள் தேவையில்லை. ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளும் மௌனமான பார்வைகளே போதும். ஒலிக்கவிருக்கும் பாடல் அன்பே சிவம் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் சைந்தவி குரல்களில்.

மடைத்திருந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 6:07. திரை இசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒழிக்கவரும் பாடல் ஜென்டில்மேன் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், சுஜாதா மோகன் குரலில்.

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை எட்டுவதில் இந்திய கடற்படையின் ஆதரவு முக்கியமானதாக இருக்கும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் ஜன் ஆரோக்கிய திட்டத்தினால் நாட்டின் சுகாதாரத்துறையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. உலகின் மூன்றாவது மிகப்பெரிய விமான போக்குவரத்து சந்தையாக இந்தியாவை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ராஜவேலு இன்று அரசு அருங்காட்சியகத்திலும் ரோமன் ரோலன் நூலகத்திலும் நேரடி ஆய்வு மேற்கொண்டார். இனி விரிவான செய்திகள். 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை எட்டுவதில் இந்திய கடற்படையின் ஆதரவு முக்கியமானதாக இருக்கும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் இந்திய கப்பல் படை கமாண்டர்கள் மாநாட்டில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். புவி அரசியல் பிரச்சினைகள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களால் பாதுகாப்பு துறையில் பல புதிய சவால்கள் உருவாகி வருவதால் இந்தியாவின் பாதுகாப்பு தயார் நிலையை வலுப்படுத்துவதில் இத்தகைய சவால்களுக்கும் ஒருங்கிணைந்து இடமளித்தல் அவசியம் என்றும் பாதுகாப்பு அமைச்சர் வலியுறுத்தினார். இந்திய கடற்படையை முழு ஆயத்த நிலையுடன் கூடிய நம்பகமான எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற பாதுகாப்பு சக்தியாக பராமரிப்பது குறித்தும் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்பங்களை இதற்கு பயன்படுத்திக் கொள்வது குறித்தும் கடற்படை கமாண்டர்கள் மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. உலகம் தற்பொழுது சமூக ரீதியிலும் தொழில்நுட்ப ரீதியிலும் பெரும் மாற்றங்களை சந்தித்து வரும் நிலையில் ஊடகங்களுக்கான உள்ளடக்க ஆதாரங்களுக்கு பஞ்சமே இல்லை என்றாலும் ஊடகங்கள் மக்களுக்கு தாங்கள் வழங்கும் தகவல்களில் நம்பகத்தன்மை மற்றும் மானுட தொடர்புகளை வலுப்படுத்திக் கொள்ளுதல் அவசியம் என்று மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இன்று மும்பையில் ஃபிக்கி ஃப்ரேம்ஸ் ஊடக மாநாட்டின் தொடக்க விழாவில் உரையாற்றிய அவர், மனிதர்களுக்கு இடையிலும் சமூகங்களுக்கு இடையிலும் பரஸ்பர புரிந்துணர்வை மேம்படுத்துவதே ஊடகங்களின் முக்கிய கடமை என்றார். இந்தியாவின் ஊடக மற்றும் பொழுதுபோக்கு சூழலில் உருவாகி வரும் மாற்றங்கள் குறித்த இந்த 2 நாள் மாநாட்டில் திரைப்படம், தொலைக்காட்சி, கேமிங், ஸ்ட்ரீமிங் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி எனும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு வெற்றிகரமாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையினால் நாட்டின் சுகாதாரத்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து இன்று சேவா சங்கல்ப் அபியான் எனும் இந்த சிறப்பு தொடரில் காண்போம்.
2: நாட்டின் சுகாதாரத்துறையை மேம்படுத்தும் நோக்குடன் 2018 ஆம் ஆண்டு தொடக்கப்பட்ட ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் ஜன் ஆரோக்யா திட்டம் மருத்துவ சேவைக்கும் வறுமைக்கும் இடையிலான சமன்பாட்டையே மாற்றியமைத்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கப்படுவதால் ஏழைகள் தீவிர நோயால் பாதிக்கப்பட்டால் மருத்துவ சிகிச்சை அல்லது பொருளாதார சீர்கேடு ஆகிய 2ல் 1 மட்டுமே தேர்ந்தெடுக்க முடியும் என்ற நிலை தற்போது மாறியுள்ளது. இதுவரை நாட்டின் 40% ஏழை குடும்பங்கள் படிப்படியான முறையில் இத்திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன. இவ்வாண்டு ஜூன் மாதம் வரை இத்திட்டத்தின் கீழ் 12.69 கோடி நோயாளிகள் 37

0: 7000-க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு 1.92 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான உயர் மருத்துவ சிகிச்சைகளை இலவசமாக பெற்றுள்ளனர். 70 வயதிற்கும் மேற்பட்டவர்கள் சமூக பொருளாதார ரீதியில் எந்த நிலையில் இருந்தாலும் பிரதமரின் ஜன் ஆரோக்கியா திட்டத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவதால் நாட்டில் 4.5 கோடி குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 6 கோடி முதியவர்களும் இத்திட்டத்தினால் பயன்பெற்று வருகின்றனர். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தினால் பெண்களிடையே பெருமளவில் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. நாட்டில் ஆயுஷ்மான் அட்டை வைத்துள்ள பயனாளிகளில் 49% பேரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நோயாளிகளில் 48% பேரும் பெண்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மருத்துவ சிகிச்சை என்றாலே தவிர்க்கப்பட வேண்டிய செலவு என்ற எண்ணத்தை மாற்றி தரமான சிகிச்சை வசதிகளே ஆரோக்கியமான வாழ்க்கையின் அடிப்படை என்பதை உறுதிப்படுத்துவதில் ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் ஜன் ஆரோக்கியா திட்டம் முக்கிய பங்காற்றி இருப்பதில் ஐயமில்லை.
1: இந்தியாவின் பழங்குடி கலாச்சார மரபுகளை டிஜிட்டல் ஆவணமாக்கி பேணி பராமரிப்பது குறித்து மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி தேசிய கலை மையத்துடன் உடன்பாடு செய்து கொண்டுள்ளது. அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பழங்குடி ஆராய்ச்சி அமைப்புகளை இந்திரா காந்தி தேசிய கலை மையத்தின் கல்வி ஆராய்ச்சி மற்றும் ஆவணக்காப்பு திறன்களுடன் ஒருங்கிணைக்கவும் இதனால் ஏதுவாகும் என்று அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. இந்தியாவை உலகின் 3வது மிகப்பெரிய விமான போக்குவரத்து சந்தையாக மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் நடைபெறவுள்ள ரூட்ஸ் ஏசியா மாநாட்டிற்கான முன்னோட்டமாக புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் அவர் பேசுகையில், இந்தியா தற்போது உலகின் முக்கியமான விமான போக்குவரத்து கேந்திரங்களில் ஒன்றாக திகழ்வதாக கூறினார். அமைச்சரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
0: இந்தியாவில் பிராந்திய விமான போக்குவரத்து இணைப்புகளுக்கான உடான் திட்டத்தினால் விமான நிலையங்களின் எண்ணிக்கை 166 அதிகரித்து விமான பயணம் எளிதாகி இருப்பதாக அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். தற்போது ஆண்டுக்கு 24 கோடியாக உள்ள விமான பயணிகளின் எண்ணிக்கை 2047 ஆண்டிற்குள் 130 கோடியாக 6 மடங்கு உயரும் என்று அவர் தெரிவித்தார். புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் நடைபெறவுள்ள 3 நாள் ரூட்ஸ் ஏசியா மாநாட்டில் 115 முன்னணி விமான போக்குவரத்து நிறுவனங்கள் பங்கேற்கும் என்றும், சுற்றுலா உள்பட சம்பந்தப்பட்ட பல்வேறு தரப்பினரிடையே 2500-க்கும் மேற்பட்ட நேரடி சந்திப்புகள் இம்மாநாட்டின் போது நிகழும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.
1: புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ராஜவேலு இன்று அரசு அருங்காட்சியகத்திலும் ரோமன் ரோலன் நூலகத்திலும் நேரடி ஆய்வு மேற்கொண்டார். அருங்காட்சியகத்தின் அனைத்து பகுதிகளையும் அவர் பார்வையிட்டு பழங்கால பொருட்களின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு முறைகள் குறித்து கேட்டறிந்தார். அருங்காட்சியகத்தை பார்வையிட வந்திருந்த சுற்றுலா பயணிகளுடன் அவர் கலந்துரையாடி அருங்காட்சியகத்தின் மேம்பாட்டிற்கான கருத்துக்களை கேட்டறிந்தார். ரோமன் ரோலன் நூலகத்திலும் வாசகர்களை அவர் சந்தித்து பேசினார். நூலகத்தில் வாசகர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் மாணவர்களுக்கு தனி படிப்பிட வசதிகளை ஏற்படுத்தவும் அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார். கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் திரு சக்திவேல் உள்ளிட்டோர் இந்த ஆய்வின் போது உடன் இருந்தனர். புதுச்சேரி பிராந்தியத்தைச் சேர்ந்த 20 தோட்டக்கலை விவசாயிகள் 5 நாள் கற்றல் மற்றும் அனுபவ பயணமாக கேரளம் கர்நாடக மாநிலங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். கேரள மாநிலம் காசர்கோட்டில் மத்திய தோட்டப்பயிர் ஆராய்ச்சிக் கழகத்தையும், கர்நாடக மாநிலம் குடகு பகுதியில் இயற்கை வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தையும், மைசூரில் முக்கிய ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனங்களையும் இவர்கள் பார்வையிட உள்ளனர். குறிப்பாக தென்னை, மிளகு மற்றும் இதர தோட்டக்கலை பயிர்களின் சாகுபடி முறைகள், பாசன தேவைகள், நோய் மேலாண்மை மற்றும் அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பங்களை விவசாயிகள் அறிந்து கொள்ள இதனால் ஏதுவாகும் என தோட்டக்கலைத்துறை தெரிவித்துள்ளது. தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் புதுச்சேரி ஜிப்மர் நிர்வாகம் தூய்மை, சுகாதாரம், சுற்றுச்சூழல் பராமரிப்பு மற்றும் மக்கள் விழிப்புணர்வை மையமாக கொண்டு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அண்மையில் ஜிப்மர் வளாகத்தில் நடைபெற்ற மாணவர்களுக்கான விழிப்புணர்வு பேரணியில் கேந்திரிய வித்யாலயா பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் பங்கேற்றனர். வரும் அக்டோபர் 1 தேதி புதுச்சேரி ரயில் நிலையத்தில் ஜிப்மர் சார்பில் மாபெரும் தூய்மை பணிகள் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல சுழற்சி மற்றும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக இன்று திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் காரைக்கால்

0: பகுதியில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 5ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள வங்கக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் தனிநபர் டிராப் துப்பாக்கிச் சுடுதல் பிரிவில் இந்தியாவின் நீரு தண்டா தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். அணிகளுக்கு இடையிலான இதே பிரிவில் நீரு தண்டா, ஆஷிமா அஹ்லாபத், மணிஷா கீர் ஆகியோர் அடங்கிய இந்திய மகளிர் அணி வெள்ளிப்பதக்கம் வென்றது. குத்துச்சண்டை போட்டிகளில் இந்தியாவின் பர்வீன் ஹூடா, அங்குஷ் பங்கல் ஆகியோர் அவரவர் எடை பிரிவுகளில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை எட்டுவதில் இந்திய கடற்படையின் ஆதரவு முக்கியமானதாக இருக்கும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் ஜன் ஆரோக்கிய திட்டத்தினால் நாட்டின் சுகாதாரத்துறையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. உலகின் 3வது மிகப்பெரிய விமான போக்குவரத்து சந்தியாக இந்தியாவை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். புதுச்சேரி கலைப்பண்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ராஜவேலு இன்று அரசு அருங்காட்சியகத்திலும் ரோமன் ரோடன் நூலகத்திலும் நேரடி ஆய்வு மேற்கொண்டார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 6:20. இனி கேட்கலாம் மனோரஞ்சிதம்.

நேரம் 6:34:40. பக்தி மனம் கமழும் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் தொடர்வது ஸ்ரீராம் கங்காதரன் பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:50. நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றிரவு 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, சம்பங்கி சாகுபடி முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் முத்தனூர் எஸ் ராமஜெயம் அவர்களுடன் நேர்முகம், மஞ்சள் சாகுபடி அனுபவங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேல வட்டம் மூங்கில்பாடி கிராம உழவர் பி சுமதி அவர்களுடன் நேர்முகம், சென்னை அஞ்சல், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல், 10:20 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:15 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி 102.8 FM ரெயின்போ நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 முதல் 10:00 வரை தேன் சிந்ததே வானம், 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல், 10:20 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 FM ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:15 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியினை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி நாளை நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள் படைப்பு, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சென்னை அஞ்சல், 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள், இதில் பஞ்சகாவிய தயாரித்தல் பயன்படுத்தும் வழிமுறைகளும் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல், பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தர் செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர், 6:55 சூழல் அறிவோம், செயற்கை பூச்சிக்கொல்லிகளின் ஆபத்து தொடர்ச்சி வழங்குபவர் சி சுரேஷ் அவர்கள், 7:00 சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை, தமிழ் அமுது சங்கத்தமிழின் தலைமை புலவன் என்பது குறித்து சிதம்பரம் டி பொன்னம்பலம் அவர்கள் வழங்கும் உரையின் முதல் பகுதி, 7:25 நலமாய் வாழ விட்டமின் டெஃபிஷியன்சி இன் பிரெயின் வெல்கம் பிரெயின் டிசீஸ், வைட்டமின் குறைபாடு சம்பந்தப்பட்ட நோய்கள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:15 நகர்வுலா. எட்டு மணிக்கு சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள் சிறப்புரை வழங்குபவர் சம்பூர்ணம் நரேஷ் அவர்கள் படைப்பு, புதுச்சேரி வானொலி நிலையம், 8:30 தகவல் தளம், 9:00 அரங்கிசை, ஸ்ரீவாணி அல்லா அவர்களின் வீண இசை.

கேட்கலாம். ஆர் ரமேஷ் அவர்கள் மருந்தகம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சிரா, சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு வினை தூய்மை. நெறிப்படுத்துபவர் சரஸ்வதி அவர்கள். பகல் 12 மணிக்கு உழைப்பவர் அரங்கம். இருசக்கர வாகனங்கள் பழுது பார்த்தல் தொழில் செய்யும் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி ஆர் முத்து அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சி. திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்கள் பாடியுள்ள அருணகிரிநாதர் திருப்புகழ் இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள். மார்க்சம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத் தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். சிறப்பு குழந்தைகளை கையாளுவது எப்படி குறித்து ஜிக்மர் மருத்துவமனையின் மருத்துவ உளவியாளர் மற்றும் ஆசிரியர் டாக்டர் கே அறிவழகன் அவர்களுடான நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். ஆர் கணேஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நான்கு மணிக்கு அடுக்குமல்லி திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை சங்கர் கணேஷ், இயக்கம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன். 5:00 பொன்மாலை பொழுது மலர் என்ற தலைப்பில் பாடல்கள் இடம்பெறும். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். பாரம்பரிய நெல் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரித்தல் குறித்து கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் வட்டம் காவனூர் இயற்கை விவசாயி எஸ் சிவகுமார் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பன்னீர்செய்தி ஆகியவை இடம்பெறும். ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 முதல் 10:00 வரை சங்கீத வானிலை. 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல். 10:20 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 25 ஆண்டு கால பொது சேவையை நிறைவு செய்ததையொட்டி சிறப்பு நிகழ்ச்சி. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 1615 kHz முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி 102.8 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே விஜய் மேனன். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். பகல் 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மார்க்சம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத் தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே. சிறப்பு குழந்தைகளை கையாள்வது எப்படி குறித்து ஜிக்மர் மருத்துவமனையின் மருத்துவ உளவியாளர் மற்றும் ஆசிரியர் டாக்டர் கே அறிவழகன் அவர்களுடான நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள்.

2:15 காலத்தை வென்ற காணங்கள் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் கண் அவசர நிலை மற்றும் முதலுதவி குறித்த நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் முதுகலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் கண் மருத்துவத்துறையின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் சி அர்ச்சனா அவர்கள். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே சாண்ட்ரி. 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்பதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பைதபே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் சென்னை அஞ்சல். 9:30 முதல் 10 மணி வரையிலும், 10:20 முதல் 11 மணி வரையிலும் தேன் சிந்துதே வானும். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரையிலும், பிற்பகல் 3:30 மணி முதல் 7:30 வரையிலும் மணிக்கொரு முறையும், ஜப்பானில் நடைபெற்று வரும் 20

ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அவ்வப்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆக நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும் பின்னர் இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 7:07. தொடர்பது திரை இசை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கவரும் பாடல் கண்ட நாள் முதல் திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் சாதனா சர்கம் பாடியது.

திரையிசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். இந்திய பெருங்கடல் மண்டல பாதுகாப்பிற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். காடுகளை பாதுகாக்க உலக அளவிலான நெறிமுறைகளை தவறாமல் பின்பற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் சுங்கச்சாவடிகளில் சிறப்பு தூய்மை இயக்கம் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இயற்கை பேரிடர் நிவாரணப் பணிகளுக்கு இந்தியா அளித்து வரும் ஒத்துழைப்பிற்காக நேபாள பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் பூஜாவும் 5000 மீட்டர் ஓட்டத்தில் குல்வீர் சிங்கும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இனி விரிவான செய்திகள். இந்திய பெருங்கடல் மண்டல பாதுகாப்பிற்கு இந்தியா உயர் முன்னுரிமை அளிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்திய கடற்படை கமாண்டர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், முப்படைகளும் எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பிரச்சினைகள் தொடங்குவதற்கு முன்பே அது குறித்து ஆய்வு செய்து அதற்கான செயல் திட்டத்தை விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்திய கடற்படையின் திறமையான செயல்பாட்டிற்கு ஆபரேஷன் ஊர்ஜா சுரக்ஷா முன்மாதிரியாக திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் நாட்டின் எரிசக்தி விநியோக கட்டமைப்பை பாதுகாக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மகாசாகர் தொலைநோக்கு திட்டம் பற்றி குறிப்பிட்ட அவர், தென்சீன கடற்பகுதி, மத்திய தரைக்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகளில் இந்திய போர்க்கப்பல்கள் கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்வதாகவும் அமைச்சர் கூறினார். இந்திய கடற்படை எவ்வித போர் நெருக்கடிக்கும் உடனடியாக பதிலடி கொடுக்கும் வகையில் தயார் நிலையில் இருப்பது பாராட்டுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் முயற்சியில் கடற்படையின் ஒத்துழைப்பும் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் கூறினார். கடல் பகுதியில் நாட்டின் தேசிய கொடி ஏந்திய கப்பல் நிறுத்தப்படுவது நாட்டிற்கு பெருமை சேர்ப்பது மட்டுமன்றி பாதுகாப்பையும் நம்பிக்கையையும் நட்பு நாடுகளுக்கு உணர்த்துவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்தியாவின் நம்பிக்கைக்குரிய நட்பு நாடாக சவுதி அரேபியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தோஹாவில் ஆசிய கட்டமைப்பு முதலீட்டு வங்கி கூட்டத்தின் இடையே திருமதி நிர்மலா சீதாராமன் சவுதி அரேபிய நிதியமைச்சர் திரு முகமது அல் ஜடானை சந்தித்து பல்வேறு இருதரப்பு ஒத்துழைப்புகள் குறித்து விவாதித்துள்ளார். குறிப்பாக பாதுகாப்பு, வர்த்தகம், எரிசக்தி, சுகாதாரம், கல்வி மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று நேபாள நிதியமைச்சர் திரு ஸ்வர்ணிம் வாக்லே உடனான சந்திப்பின் போது அந்நாட்டின் மழை உள்ள சீரமைப்பு பணி குறித்து கேட்டறிந்த திருமதி நிர்மலா சீதாராமன், நேபாளத்தில் யுபிஐ, என்பிஐ டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இணைப்பை செயல்படுத்துவது குறித்தும் ஆலோசனை நடத்தியிருப்பதாக நிதியமைச்சகம் கூறியுள்ளது. காடுகளை பாதுகாத்து மரங்களை சேகரிக்க உலக அளவிலான நெறிமுறைகளை பின்பற்றுமாறு மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் வனம் மற்றும் வேளாண் காடுகள் சார்ந்த உற்பத்தி பொருட்களுக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளை எளிதில் அணுகுவதற்கான பிரமாண் சான்றிதழை வழங்கி அவர் பேசினார். உள்நாட்டு உற்பத்தியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள் மற்றும் வனம் சார்ந்த நிறுவனங்களுக்கு இந்த சான்றிதழ் இன்றியமையாததாக அமையும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் குறிப்பிட்டார். தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் சுங்கச்சாவடிகளை தூய்மையாக பராமரிக்க ஏதுவாக சிறப்பு தூய்மை இயக்கம் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி தொடங்கப்படும் இந்த சிறப்பு இயக்கத்தின் போது நெடுஞ்சாலைத்துறை அலுவலகங்களின் ஆவண பராமரிப்பு, மின்னணு கழிவுகளை பாதுகாப்பான முறையில் அப்புறப்படுத்துதல், அலுவலக வளாகத்தில் உள்ள காலி இடங்களை முழுமையாக பயன்படுத்தும் பணிகளும் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று சுங்கச்சாவடிகளில் உள்ள கழிவறைகளை புதுப்பித்தல், சாலைகளில் ஒளி உமிழ்வு பலகைகளை பொருத்தும் பணிகளுடன் சாலைகளை

0: சீரமைக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த சிறப்பு இயக்கத்தின் கீழ் நடைபெறும் பணிகளின் முன்னேற்றத்தை சாலை போக்குவரத்து அமைச்சக இணைச் செயலாளர் அவ்வப்போது ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்வார் எனவும் அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடுபோற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பு பெறும் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 10,88,00,000 எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த ஜூலை 1 முதல் மாற்றியமைக்கப்பட்ட இத்திட்டத்தின் மூலம் 31,69,00,000 மனித வேலை நாட்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பெண் தொழிலாளர்களின் பங்கேற்பு 61.65% உள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் கிராமப்புறங்களில் வசி 73,00,000 அதிகமான மக்களின் எதிர்கால வேலைவாய்ப்பு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான பணிகளும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களில் காலியாக உள்ள நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. உத்தரப்பிரதேசத்தில் 10 இடங்களுக்கும் உத்தராகண்டில் 1 இடத்திற்கும் அடுத்த மாதம் 16 முதல் தேர்தல் நடைபெறவுள்ளது. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் ராஜினாமா செய்ததால் ஏற்பட்ட காலி இடத்திற்கான இடைத்தேர்தலுக்கான மனு தாக்கலும் இன்று தொடங்கியது. மாநிலங்களவையின் தற்போதைய உறுப்பினர்களான பிஜேபியைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் திரு ஹர்தீப் சிங் பூரி, திரு பி எல் வர்மா, சமாஜ்வாதி கட்சியின் திரு ராம்கோபால் யாதவ் உள்ளிட்டோரின் பதவிக்காலம் வரும் நவம்பர் மாதத்துடன் முடிவடைவதையடுத்து இந்த தேர்தல் நடைபெறுகிறது. இந்த இடங்களுக்கு மனு தாக்கல் செய்ய வருகிற 6 கடைசி நாளாகும். மறுநாள் 7 வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை மேற்கொள்ளப்படும். மனுக்களை திரும்ப பெற அக்டோபர் 9 கடைசி நாளாகும். போட்டி இருப்பின் 16 தேர்தல் நடத்தப்பட்டு அன்றே வாக்கு எண்ணிக்கையும் மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பழங்குடியின பன்முக கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாத்து ஆவணப்படுத்தும் விதமாக மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை இந்திரா காந்தி தேசிய கலை மையத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. இது தொடர்பாக பழங்குடியினர் விவகாரங்கள் அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பழங்குடியின மக்களின் மாறுபட்ட கலாச்சாரத்தை டிஜிட்டல் மயமாக்குவதுடன் அது குறித்து ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளவும் இந்த ஒப்பந்தத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பழங்குடியினர் குறித்த ஆராய்ச்சி சூழல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களின் கட்டமைப்புகளை ஒருங்கிணைக்கவும் இந்த ஒப்பந்தம் உதவிகரமாக இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர்களின் போது மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் இந்தியா அளித்து வரும் ஒத்துழைப்புக்கு அந்நாட்டு பிரதமர் திரு பாலேந்திர ஷா நன்றி தெரிவித்துள்ளார். பதவிக்காலத்தை நிறைவு செய்யும் நேபாளத்திற்கான இந்திய தூதர் திரு நவீன் ஸ்ரீவஸ்தவாவிற்கான பாராட்டு விழாவில் பேசிய நேபாள பிரதமர், சமீபத்திய பெருமழை மற்றும் நிலச்சரிவின் போது இந்தியா சிறப்பான ஒத்துழைப்பை வழங்கியதாக குறிப்பிட்டார். நேபாளத்தில் மழை, வெள்ளம், நிலச்சரிவு, நிலநடுக்கம் என எத்தகைய பேரிடர் ஏற்பட்ட சீரமைப்பு பணிகளில் இந்தியா முன்னணியில் இருப்பதாகவும் அவர் கூறினார். மருந்து பொருட்கள், தற்காலிக கூடாரம் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை இந்தியா உடனடியாக அனுப்பி வைத்ததுடன் உயிரிழந்தவர்களை அடையாளம் காண DNA பரிசோதனை மேற்கொள்வதிலும் இந்தியா உதவி புரிந்ததாக திரு பாலேந்திர ஷா தெரிவித்தார். வெளிநாட்டு நன்கொடை முறைப்படுத்துதல் திருத்த மசோதா தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் 2 கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இதில் உள்துறை, சட்டம் மற்றும் நீதி அமைச்சக அதிகாரிகள் கலந்து கொண்டு இந்த உத்தேச சட்டம் குறித்து நாடாளுமன்ற குழுவினருக்கு எடுத்துரைத்தனர். பாரத ஸ்டேட் வங்கியின் தலைவர் திரு சல்லா ஸ்ரீனிவாசலு செட்டி, தில்லி உயர்நீதிமன்றத்திற்கான மத்திய அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் திரு சேத்தன் சர்மா உள்ளிட்டோரும் நாடாளுமன்ற குழுவினரின் சந்தேகங்களுக்கு பதிலளித்தனர். அனைத்து தகவல்களையும் அனைத்தையும் திரட்டிய பின் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினர் குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் வார இறுதியில் தங்களது அறிக்கையை தாக்கல் செய்தனர். நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் மக்களவை உறுப்பினர் திரு சஞ்சய் ஜெய்ஸ்வால் தலைமையில் மொத்தம் 21 உறுப்பினர்கள் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இதில் 10 பேர் மாநிலங்களவை உறுப்பினர் ஆவர். வெளிநாட்டு பரிசுப் பொருட்களை வெளிப்படைத்தன்மையுடனும் முறையான கணக்குகள் பராமரிக்கப்பட்டு பெறப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்த மசோதாவை மத்திய அரசு

0: கொண்டு வந்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் பூஜா வெண்கலப் பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் உயரம் தாண்டுதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 5000 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் குல்வீர் சிங் வெண்கலப் பதக்கம் வென்றார். பதக்கம் வென்ற குல்வீர் சிங்கிற்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய பெருங்கடல் மண்டல பாதுகாப்பிற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். காடுகளை பாதுகாக்க உலக அளவிலான நெறிமுறைகளை தவறாமல் பின்பற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் சுங்கச்சாவடிகளில் சிறப்பு தூய்மை இயக்கம் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இயற்கை பேரிடர் நிவாரணப் பணிகளுக்கு இந்தியா அளித்து வரும் ஒத்துழைப்பிற்காக நேபாள பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் பூஜாவும் 5000 மீட்டர் ஓட்டத்தில் குல்வீர் சிங்கும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்பு. தர்பூசணி சாகுபடி பற்றிய குறிப்புகள். புதுவை மாநிலத்தில் கீழூர், மணப்பட்டு, பண்டசோழநல்லூர், கீழ் அக்ரஹாரம் மற்றும் காலாப்பட்டு போன்ற பகுதிகளில் தரமான தர்பூசணி அதிக அளவில் பயிரிடப்படுகின்றது. இதன் ரகங்கள் சுகர் பேபி, அர்கா மாணிக், அர்கா ஜோதி மற்றும் வீரிய ஒட்டு ரகங்கள் அபூர்வா, ரியா, அருண், சுகர் குயின், கிரண் 2, சுமன், பக்கிசா. இதன் மண்வளம் மணல் கலந்த இரு மண்பாட்டு நிலம் மிகவும் உகந்தது. கார அமில நிலை 6-7.5 வரை இருத்தல் வேண்டும். இதன் பருவகாலம் ஜனவரி பிப்ரவரி மாதம் மற்றும் ஜூன் ஜூலை மாதங்கள் ஆகும். இதன் விதையளவு 1 ஹெக்டருக்கு 3-4 கிலோ, வீரிய ஒட்டு ரகங்களுக்கு 1 ஹெக்டருக்கு 800 கிராம் முதல் 1000 கிராம் இட வேண்டும். விதை நேர்த்தி ட்ரைகோடர்மா விரிடி 4 கிராம் 1 கிலோ விதை, சூடோமோனாஸ் 4 கிராம் 1 கிலோ விதையுடன் கலந்து விதை நேர்த்தி செய்வதன் மூலம் வேர் அழுகல் மற்றும் வாடல் நோயினை கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக நிலம் தயாரித்தல் மற்றும் இடைவெளியை பற்றிய குறிப்புகள். நிலத்தை 3-4 முறை நன்கு உழ வேண்டும். கடைசி உழவின் போது ஹெக்டருக்கு 3 டன் தொழு உரமிட்டு மண்ணுடன் கலக்க செய்ய வேண்டும். பின்பு 2 மீட்டர் இடைவெளியில் 60 சென்டிமீட்டர் அகலமுள்ள வாய்க்கால்கள் அமைத்து உட்புறம் 1 மீட்டர் இடைவெளியில் 45x45x45 சென்டிமீட்டர் அளவில் குழிகள் அமைக்க வேண்டும். நீர் பாய்ச்சிய பின் ஒரு குழியில் 2-3 விதைகளை விதைக்க வேண்டும். 25 மைக்ரான் அளவுள்ள LDPE பாலித்தீன் பாய்களை கொண்டு மூடாக்கு செய்வதன் மூலம் களைகளின் தாக்கத்தை கட்டுப்படுத்தலாம். எத்ரல் 250 ppm 4 முறை 15 நாட்கள் இடைவெளியில் தெளிப்பதன் மூலம் பெண் பூக்கள் பூக்கும் திறனை அதிகப்படுத்தும். கொடிகள் வளர்ந்த பின்பு 3-4 பக்க கிளைகளை விட்டுவிட்டு மற்ற கிளைகளை கிள்ளி விடுவதன் மூலம் தரமான கொடிகளை வளர ஆரம்பிக்கும் மற்றும் நல்ல திடமான காய்கள் கிடைக்கும். 1 ஹெக்டருக்கு 30 கிலோ தழைச்சத்து, 65 கிலோ மணிச்சத்து, 85 கிலோ சாம்பல் சத்து இட வேண்டும். காய்கள் காய்க்கின்ற போது காய் வெடிக்காமல் இருக்க போரெக்ஸ் 1% 1 கிராம் 1 லிட்டர் கலவையில் கலந்து தெளிக்க வேண்டும். கோடை காலத்திற்கு அறுவடை செய்யப்படும் பாசன பயிருக்கு சுமார் 10 நாட்களுக்கு 1 முறை நீர் பாய்ச்ச வேண்டும். பாலித்தீன் மூடாக்கு பயன்படுத்தாவிடில் விதைத்த 15 மற்றும் 30 நாட்களில் களை கொத்தி கொண்டு களை எடுக்க வேண்டும். இதன் பயிர் பாதுகாப்பு எமிடா குளோரோபிட் 1 மில்லி லிட்டர் 1 லிட்டர் நீரில் கலந்து தெளிக்க வேண்டும். வாடல் நோயை தடுக்க சூடோமோனாஸ் புளோரோசென்ஸ் 4 மில்லி லிட்டரில் கலந்து செடிகளை சுற்றி ஊற்றிவிட வேண்டும். அடி சாம்பல் நோயை தடுக்க ஈக்வேஷன் ப்ரோ 0.75 மில்லி லிட்டர் 1 லிட்டர் நீரில் கலந்து தெளித்தல் வேண்டும். இதன் மகசூல் ரகங்கள் 10-15 டன் 1 ஹெக்டருக்கும், வீரிய ஒட்டு ரகங்களுக்கு 25-35 டன் 1 ஹெக்டருக்கும் கிடைக்கும். இவ்வாறு புதுச்சேரி வேளாண் துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் தோட்டக்கலை அலுவலர் விடுத்துள்ள அறிவிப்பாகும். உழவர்களுக்கான அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள்,
1: ஜில்லன குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: இன்னும் சில நொடிகளில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சி

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கு. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: என்ன மருதானேக்கா, வீடு வாசல்லாம் பெருக்கி பாத்திரமெல்லாம் பங்குடு பண்ணி துணியெல்லாம் மடிச்சு வீட்டையே சும்மா பல பலன்னு வச்சிருக்கீங்களே.
1: வா அன்பரிசி, வீட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டா தானே ஆரோக்கியமும் மனசுக்கு தெம்பும் கிடைக்கும். ஆமாம், நீ எங்கே கிளம்பிட்ட கையில் கூடையை எடுத்துக்கிட்டு?
0: அதுவாக்கா, பூக்களை வாங்கிட்டு வரதுக்காக ஆறுமுகான தோட்டம் வரைக்கும் போகிறேன்.
1: அப்படியே பிள்ள? ஆமாம், அவர் என்ன பூக்களை சாகுபடி பண்ணுறாரு, மல்லியா சாமந்தியா?
0: மல்லியும் இல்லை சாமந்தியும் இல்லை, நல்ல வாசனை தரக்கூடிய சம்பங்கி பூச்செடிகளை தான் வளர்த்துக்கிட்டு வராரு. அவங்க தோட்டத்தில் நேற்று போய் பார்த்தேங்க்கா, வெள்ள வெள்ளேன்னு சம்மங்கி பூ பூத்து குலுங்குது. அதை பார்க்குறப்ப மனசுக்கு எம்பிட்டு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா?
1: ஓஹோ, சம்மங்கி பூக்களா? அது ரொம்ப அருமையான பூ வகை போயிடாச்சே, வருஷம் முழுக்கும் வருமான தர பூ அது.
0: அக்கா, எனக்கு கூட அந்த பூக்களை பார்த்ததும் ஒரு யோசனை வந்துச்சு.
1: என்ன பிள்ளது?
0: நான் சந்தை வியாபாரத்துக்காக தினம் தினம் தெரிஞ்சவங்க தோட்டத்துல இருந்துதான் பூக்களை வாங்கிட்டு போய் வியாபாரம் பண்றேன். ஒருவேளை இந்த பூக்களை நானே எங்க தோட்டத்துல சாகுபடி செஞ்சேன்னா அது மூலமா எனக்கு வருமானம் கூடுதலா கிடைக்கும்லக்கா.
1: இதுவும் ரொம்ப அருமையான யோசனை தான். அப்புறம் என்ன, செடிகளை வளர்க்கறதுக்கான வேலையை ஆரம்பிக்க வேண்டியது தானே?
0: ஆரம்பிக்கலாம்க்கா, ஆனா அது சம்பந்தமான விஷயங்கள் தெரியணும்ல. சம்மங்கி பூச்செடி எப்படி நடணும், எவ்வளவு தண்ணி பாய்ச்சணும், எப்படி பராமரிக்கணும்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலையேக்கா. அதை பத்தி ஆறுமுக அண்ணங்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா அவர் ஊர்லயே இருக்க மாட்டேங்கிறாரு.
1: அதுக்கு என்ன அன்பரசி, கவலைய விடு, சரியான நேரத்துக்கு தான் நீ இங்க வந்திருக்க. உனக்கு தேவையான விவரங்களை நான் உனக்கு தெரிஞ்சுக்க வைக்கிறேன்.
0: எப்படிக்கா?
1: இப்ப நம்ம ஊர்ல விவசாயம் கூட நடக்க போகுது. அதுல சம்பங்கி சாகுபடி முறைகளை பத்தி திருவண்ணாமலை மாவட்டம் முத்தனூர் எஸ் ராமஜெயம் அவங்கதான் வந்து தகவல்களை சொல்ல போறாங்க. வாப்பிள்ள ஒரு எட்டு போய் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு வருவோம்.
0: ரொம்ப நல்ல விஷயத்த சொன்னீங்கக்கா, வாங்க போவோம்.
2: திருவண்ணாமலை மாவட்டம் பயிர் சாகுபடியில் எந்த அளவுக்கு பெயர் பெற்ற ஒரு மாவட்டமாக இருக்குது? உங்கள் முத்தனூர் கிராமத்தில் நீங்கள் என்ன பயிரெலாம் சாகுபடி பண்ணுறீங்க?
3: சார், நான் வந்து சம்பங்கி சாகுபடி பண்ணிக்கிறேன் சார். ரெண்டாவது வந்து நெல் நட்டுருக்கேன் சார். கரும்பு சாகுபடி பண்ணியிருக்கேன் சார்.
2: இப்பயும் போட்டிருக்கீங்களா?
3: இப்பயும் இருக்குது சார். இப்போ ஒரு 3 ஏக்கரா கரும்பு இருக்குது சார்.
2: அங்கே கரும்பு இருக்குது?
3: இருக்குது சார்.
2: ஒரு பக்கம் கரும்பு,

0: வருஷத்திய பயிர் அது.
1: ஆமாம் சார்.
0: அடுத்தது நெல் ஒரு 3-4 மாதத்து பயிர்.
1: பயிர் ஆமாம் சார்.
0: ஆமாங்க. சம்பங்கி?
1: சம்பங்கி வந்து குறைஞ்சபட்சம் 3 ஆண்டு சார், அதிகபட்சம் 8 ஆண்டு சார்.
0: 3 ஆண்டு 8 ஆண்டுங்களா?
1: ஆமாம் சார்.
0: வச்சுக்கலாம்,
1: வச்சுருக்கலாம் சார்.
0: இதுக்கு முன்னாடி அது மாதிரி வச்சுருக்கீங்களா?
1: ஆ வச்சுருக்கேன் சார்.
0: இப்போ நீங்கள் வச்சுருக்கிறது எத்தனை வருஷத்து பயிர்
1: சார்? இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து 2வது ஆண்டு பயிர் சார்.
0: எத்தனை ஏக்கர் அல்லது எவ்வளவு பரப்பில் சம்பங்கி வச்சுருக்கிறீங்க இப்போ
1: சார்? இப்போ 2 ஆண்டுக்கு முன்னே நட்ட சம்பங்கி வந்து 1 ஏக்கரா இருக்குது சார். இப்போ ஒரு 50 சென்ட் போட்டிருக்கேன் சார்.
0: இப்போ 1.5 ஏக்கர் இருக்குது.
1: 1.5 ஏக்கர் இருக்குது சார்.
0: பூ பறிக்கிறது ஆள் வச்சு தான் பறிக்கணும்.
1: இல்லை நான் பறிச்சிருவேன் சார், முடிஞ்சவரை நான் பறிச்சேன் சார்.
0: நீங்களே?
1: ஆ பறிச்சிருவேன் சார். முடியலனாக்க ஆள் கூட்டுருவோம் சார்.
0: சம்பங்கிலே நிறைய கலர் இருக்கு இல்லைங்க?
1: வண்ணம் இல்லை சார், ஒரே வண்ணம் தான் சார். வெள்ளை தான் சார்.
0: வெள்ளை தான்
1: அது? வெள்ளை தான்.
0: சம்பங்கிங்கிறது வெள்ளை தான்?
1: வெள்ளை தான் சார்.
0: அந்த ரகத்துக்கு பேர்
1: ஹைபிரிட் சம்பங்கின்னு சொல்லுவாங்க சார்.
0: எப்படி இந்த மாதிரி சம்பங்கி சாகுபடி பண்ணலான்ங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு? எவ்வளோ காலமாக அதில் ஈடுபட்டு இருக்கிறீங்க
1: சார்? நான் வந்து சம்பங்கி சாகுபடி வந்து ஒரு 10 ஆண்டுகளாக இருக்கிறேன் சார். எப்படின்னாக்கா அது மாதம் மாதம் வருமானம் வருது சார். நெல் வந்து 3 மாதத்துக்கு ஒரு டைம் சார். நெல் வந்து அறுவடை பண்ண சொல்ல மழை வந்துச்சுனாக்கா நஷ்டம் வருது சார். கரும்பு நட்டாலும் அறுவடை பண்ண சொல்ல வந்து மழை வந்தாலும் தள்ளி வெட்டுறது, அப்போ வெட்டுக்கூலி வந்து எஸ்ஸாக போகுது சார். இந்த சம்பங்கி வந்து மழை வந்தாலும் மானம் காஞ்சாலும் ஆட்டோமேட்டிக்காக டெய்லி அன்னைக்கு பயிர் அறுவடை பண்ணிடுறேன் சார்.
0: எங்கே விற்பனை பண்ணுவீங்க
1: சார்? திருவண்ணாமலை சார், பூ மண்டின்னு சொல்லிட்டு பெரிய மார்க்கெட்டு சார்.
0: அங்கே விற்பனை பண்ணிடுவீங்க?
1: ஆமாம் சார்.
0: எங்கே நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து எப்படி பஸ்ஸில் அனுப்பிடுவீங்களா?
1: இல்லை சார், எங்கள் ஊர்லேயே வந்து அவர் ஒரு ஆள் போட்டிருக்கார் சார், கடைக்கார் வந்து அங்கே ஒரு ஆள் போட்டிருக்கார் சார். அவர் வந்து எல்லாத்தையும் எடை போட்டு வாங்கிடுவார் சார். வாங்கி ஒரு நோட்டில் குறிச்சு கொடுத்துருவா சார். மாதம் மாதம் எங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துருவா சார்.
0: அப்போ தினம் தினம் ஒரு ஆள் வந்து உங்கள்கிட்டேருந்து பூவை வாங்கிட்டு போயிட்டு இருப்பா?
1: ஆமாம் சார். அவர் முத்தனூரில் வாங்கி வேனில் அனுப்பிடுவார் சார், திருநாள் அனுப்பிடுவார் சார்.
0: கிலோ கணக்குங்களா?
1: ஆமாம் சார், கிலோ கணக்கு சார். அன்னன்னைக்கு ரேட்டு சார் அது வந்து.
0: இப்போ இந்த சம்பங்கிக்கெலாம் எத்தனை நாளைக்கு ஒரு முறை நீர்ப்பாசனம் பண்ண வேண்டியிருக்கும்?
1: சம்பங்கி வந்து சார் இயற்கை பொறுத்தும் சார். அதிக மழைக்காலம் வந்துச்சுனாக்கா தண்ணி தேவைப்படாது சார். அதிக காற்று அதிகமாக அடித்தாலும் வாரத்துக்கு ஒரு டைம் கன்ஃபார்மாக தண்ணி பாசி ஆகணும் சார். வாரத்துக்கு ஒரு நாள் அதிகமாக வெயில் காற்று ரெண்டு சேர்த்து வந்துச்சுனாக்கா 5 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி கன்ஃபார்மாக பாசி ஆகணும் சார்.
0: 5 நாளைக்கு ஒரு முறை?
1: ஆமாம் சார்.
0: ஏதாவது சொட்டு நீர்?
1: சொட்டு நீர் போட்டால் பெஸ்ட்டு சார்.
0: நீங்கள் போட்டிருக்கீங்களா?
1: நான் போட்டிருக்கேன் சார். ஃபஸ்ட்டு நான் போட்டது வந்து சொட்டு நீரில் தான் போட்டேன் சார். சொட்டு நீர் போட்டு வந்து 3 அடிக்கு ஒரு கால் போட்டு சம்பை சாகுபடி செய்யணும் சார். அப்போ வந்து சம்பை சென்டரில் வந்து சொட்டு நீர் லேட்டர் போட்டு ஒரு பக்கம் வந்து சம்பா வெங்காயமும் ஒரு பக்கம் வந்து சம்பை சாகுபடியும் பண்ணியிருந்தேன் சார். சம்பா வந்து 3 மாதம் கழிச்ச உடனே அறுவடை பண்ணிட்டேன் சார். நான் வந்து இது செலவு பண்ண காசு எல்லாமே அந்த சம்பா வெங்காயத்தில் எடுத்துட்டேன் சார்.
0: சம்பங்கிக்கு
1: ஊடு பயிர் போல சார்.
0: ஆமாம், அதில் ஒரு ஊடு பயிர்.
1: ஊடு பயிர் போல
0: 3-4 மாதத்தில் எடுத்துட்டீங்க?
1: எடுத்துட்டேன் சார். இப்போ லேசாக களை வெட்டிட்டு மிளகாய் நட்டுக்கிறேன் சார்.
0: திருப்பியுமா?
1: இல்லை சார், அந்த புதுசாக இப்போ சம்பிங் போட்டுருக்கல சார், ஒரு 50 சென்ட் போட்டுருக்கோம்.
0: அதில்
1: வந்து இப்போ ஊடு பயிர் போல் மிளகாய் பச்சை மிளகாய் போட்டுருக்கேன் சார்.
0: ஏன் அதில் வெங்காயம் போடலையா?
1: இல்லை சார், வெங்காயம் வந்து விதை வெங்காயம் வந்து 120 ரூபா 130 ரூபா போகுது சார்.
0: நீங்களே கொஞ்சம் எடுத்து வைக்கக்கூடாதா?
1: இல்லை வைக்க முடியாது சார், வெங்காயம் வந்து
0: அடிக்கப்படும்.
1: இல்லை அப்படியே நாளாச்சுன்னா தன்னால் அது சர்வை போல் போயிடும் சார்.
0: அதனால் வாங்கி தான் ஆகணும்.
1: வாங்கி தான் ஆகணும் சார்.
0: சின்ன வெங்காயங்களா?
1: சின்ன வெங்காயம் சார், சம்பா வெங்காயம் சார், சின்னது சார்.
0: அது வந்து நீங்கள் சம்பா வெங்காயம்னு சொல்லுவீங்க?
1: சம்பா எங்கள் ஏரியா சம்பா தான் சொல்லுவோம்.
0: நாங்கள் சின்ன வெங்காயம்னு சொல்லுவோம், சிலர்னா சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவோம்.
1: எங்கள் பக்கம் வந்து சம்பா வெங்காயம் சொல்லுவோம் சார்.
0: பெரிய வெங்காயத்தை
1: அது பெல்லாரி வெங்காயம்னு சொல்லுவோம்.
0: பெல்லாரி வெங்காயம், அதுக்கு அந்த பேர் தான்.
1: ஆமாம் சார்.
0: நான் மறுபடியும் சம்மங்கிக்கு வர்றேன்.
1: ஆமாம் சார்.
0: சம்மங்கி வந்து எப்படி வந்து நீங்கள் விதை கிழங்கா?
1: கிழங்கு சார்.
0: எங்கே வாங்குவீங்க? எப்படி
1: பக்கத்தில் செஞ்சூர்கிட்ட வாங்கினோம் சார். ஒரு கிலோ வந்து 20 ரூபான்னு வாங்கினோம் சார்.
0: கிலோ 20 ரூபா?
1: ஆமாம் சார்.
0: ஒரு எத்தனை கிழங்கு இருக்கும்?
1: ஒரு கிலோ இல்லையா சார்? ஒரு கிலோவில் வந்து முன்ன பின்ன வரும் சார். சைஸு தந்தாலும் முன்ன பின்ன வரும் சார்.
0: அதுக்கு ஏதாவது பருவம் இருக்குங்களா நடுறதுக்கு?
1: ஆமாம் சார், அங்கே வந்து ஆணி ஆடி ஆவணி 3 மாதம் வந்து பருவ மாதிரி டைம் சார். இயற்கை அதான் வந்து கிளைமேட் மாதிரி சில்லுன்னு காற்று வர டைம் நல்லா வந்தது சார்.
0: என்ன இடைவெளி
1: சார்? 3 அடிக்கு 1 சார். அதான் வந்து சொட்டு நீர் போட்டால் 3 அடிக்கு 1 சார். 3 அடிக்கு 1 போட்டோம்னாக்கா சார் நைட்டில் பூ எடுத்தாலோ பகலில் பூ எடுத்தாலோ கீழே என்ன பூச்சி போட்டுக்கன்னு சொல்லி தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் சார்.
0: அது என்னங்க நைட்டில் பூ எடுக்கிறது பகலில் பூ எடுக்கிறது
1: சார்? நைட்டு நான் வந்து 2 மணிக்கு போய் பூ எடுப்பேன் சார்.
0: அப்படியா?
1: ஆமாம் சார், 22 மணிக்கு எடுத்து 5:30-5:30 வந்து பூ மண்டிக்காரர்கிட்ட பூ ஒப்படைச்சிருங்க சார்.
0: நைட்டு 2 மணிக்கு போவீங்களா?
1: ஆ போவோம் சார்.
0: தோட்டத்துக்கா?
1: ஆமாம் சார்.
0: நீ ஒரு ஆளாக போவீங்க?
1: ஆ ஒரு ஆளே போவோம் சார். எங்கள் ஏரியா ஃபுல்லாக அப்படி தான் எடுப்பாங்க சார்.
0: அப்போ சம்மங்கி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க?
1: பகல் பலே இருப்பாங்க சார். நைட் நல்லா நெத்தி பேட்டரி போட்டுன்னு நைட் பகல் ஃபுல்லாக சொல்லுவோம்.
0: பேட்டரி போட்டுப்பீங்களா?
1: ஆமாம் சார். பேட்டரி போடலாம் தெரியாதுங்களா சார்? நெத்தி பேட்டரி போட்டுங்க சார். நெத்தி பேட்டரி போட்டுன்னு ஃபுல்லாக
0: அது லைட் எரியும்.
1: லைட் எரிஞ்சிடும் சார்.
0: நீங்கள் உங்கள் தோட்டத்தில் ஒரே ஆளாக எடுத்துருங்க?
1: நான் எடுத்துருவேன் சார். நைட் 2 மணிக்கு ஆரம்பிச்சேன்னா 5:30 வந்து ஒரு 25-25 கிலோ வரைக்கும் எடுத்துருவோம் சார்.
0: 25 கிலோவா?
1: 25 கிலோ சார்.
0: அந்த 25 கிலோங்கிறது நமக்கு எவ்வளோ பரப்புலேருந்து கிடைக்கும்
1: சார்? 25 கிலோன்றது வந்து சார் ஒரு 7 சென்டில் கிடைக்கும் சார். நல்லா செடி நல்லா இருந்துச்சுன்னா 75 சென்டில் கிடச்சிரும் சார்.
0: ஓ, 25 சென்டில் கிடச்சிரும். ஒரு சென்ட்டுக்கு 1 கிலோ?
1: 1 கிலோ தான் சார்.
0: இப்போ 50 சென்ட் வச்சுருக்கீங்க?
1: ஆ சார்.
0: அறுவடை ஆரம்பிச்சிட்டிங்களா?
1: இல்லை சார், இப்போ தான் நட்டு சொன்னும். 3 மாதம் ஆகணும் சார்.
0: 3 மாதம் ஆகும்.
1: ஆமாம் சார்.
0: 3 அடி இடைவெளி சொல்கிறீங்க?
1: ஆ சார்.
0: பயிருக்கு பயிர் 3 அடி?
1: ஆ சார்.
0: வரிசைக்கு வரிசை?
1: வரிசைக்கு வரிசை ஒரு 6 அடி சார்.
0: 6 அடி இருந்தால் போதுமா?
1: போதும் சார். அது களைப்பு வந்துடும் சார். கழிச்சுனாக்கா ஃபுல்லாக குரோத்து ஃபுல்லாக வந்துடும் சார்.
0: இப்போ இதில் நீங்கள் சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கீங்க?
1: சொட்டு நீர் இல்லை சார், இப்போ தண்ணி சேமரமாக சொல்லி அப்படியே பாசனம் சார்.
0: இப்போ தனித்தனியே பாயுது?
1: தனித்தனியே பாயுது சார்.
0: தனித்தனி பாய்ச்சினா களமண்டம்?
1: களமண்டம் சார்.
0: வாழ் வச்சு தான் களை எடுக்கணும்?
1: இல்லை.

0: சார், நான் இந்த பவர் வீட சின்னது வச்சுங்கிறேன் சார், களை வெட்டுற மிஷின் சார். சென்டரில் ஓட்டிட்டு பயிர் வர வந்து ஆள் வச்சு களை வெட்டிடுறேன் சார்.
1: அப்போ அதுக்கு ஆள் குறைச்சலாக இருந்தால் போதும்,
0: குறைச்சல போதும் சார்.
1: அந்த பவர் வீடரை நீங்களே ஓட்டிடுவீங்க?
0: நானே ஓட்டுருவேன் சார்.
1: அதுக்கு முன்னாடி இந்த கிழங்கு நடுறீங்கல்ல?
0: ஆமாம் சார்.
1: எத்தனை முறை உழவு ஓட்டுனீங்கல்ல?
0: குறைஞ்சபட்சம் ஒரு 10 முறை ஓட்டிருப்போம் சார்.
1: 10ஆ?
0: ஆமாம் சார்.
1: அவ்வளோ ஓட்டணுங்களா
0: சார்? அவ்வளோ எவ்வளோ மண் நெப்பமாக வருது அந்தளவுக்கு வேறு இறங்கும் சார், அந்தளவுக்கு களப்பு வரும் சார், அந்தளவுக்கு பூ பெருசு பெருசாக வரும் சார்.
1: உழவுங்கிறது வந்து டிராக்டர் உழவு?
0: டிராக்டர் உழவு தான் சார்.
1: நீங்களே ஓட்டிடுவீங்களா?
0: நானே இல்லை சார், வண்டி தான், வாடகை தான் சார்.
1: வாடகை வண்டி?
0: வாடகை வண்டி சார்.
1: இந்த மாதிரி ஒரு 50 சென்ட் ஓட்டுறீங்கல்ல?
0: ஆமாம் சார்.
1: இந்த 50 சென்ட்டுக்கு டிராக்டரில் உழவு ஓட்டுறதா இருந்தால் ஒரு உழவா அல்லது ரெண்டு உழவு ஓட்டுவீங்களா முதல்ல
0: சார்? ஃபஸ்ட்டு டைம் வந்து 2 உழவு ஓட்டுருவோம் சார்.
1: அதுக்கு எவ்வளோ காசு கேட்பாங்க?
0: 2 உழவு ஓட்டோம்னாக்கா 50 சென்ட்டுக்கு வந்து 1 மணி நேரம் ஆகும் சார்.
1: 1 மணி நேரம்?
0: ஆமாம் சார். 1500 ரூபாய் சார்.
1: ஓ, அந்த மணிக்கணக்கு?
0: மணிக்கணக்கு தான்.
1: ரொட்டவேட்டரா?
0: இல்லை சார், பெரிய வண்டியா சார்.
1: கலப்பு தான்?
0: கலப்பு தான் சார். செஞ்சு கொத்து கலப்புன்னு சொல்லுவாங்க சார்.
1: அது வச்சு ஓட்டுறதுக்கு ஒரு மணி நேரம்?
0: 1 மணி நேரம் சார்.
1: 1100 ரூபா?
0: 100 ரூபா சார்.
1: அது மாதிரி கிட்டத்தட்ட நம்ம 5 முறை ஓட்டுவோம்.
0: 5 முறை சார்.
1: அதில் ஏதாவது இயற்கை எரு போடுவீங்களா? சாணி குப்பை?
0: சாணி குப்பைலாம் போட்டால் சம்பைங்கி வந்து சார் அண்டு செல்லு உட்காந்துரும் சார்.
1: என்ன உட்காருங்க?
0: அண்டு செல்லுன்னு சொல்லுவாங்க சார். அதான் வந்து நச்சு போல உட்காந்து அது கரைஞ்சிரும் சார்.
1: வேர்பூச்சி மாதிரி?
0: வேர்பூச்சி போல உட்காந்து அது வெளியே தெரியாது சார்.
1: சரி,
0: அதனால் வந்து எரு அதிகபட்சம் போட மாட்டோம் சார். அப்படியே அது எரு போட தந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடியே போட்டு பூமி வந்து நெப்பமாக்கணும் சார். அதனுடைய இது எருவே இல்லாத போல மண்ணாக எரு ஒன்றா மக்கற அளவு விட்டணும் சார்.
1: அப்படியா
0: சார்?
1: இப்போ நீங்கள் மண்புழு உரம் கூட வாங்கி போடலாம், வேப்ப முன்னா கூட வாங்கி போடலாம்.
0: வேப்ப முன்னாக்கெல்லாம் போடலாம் சார், அதெல்லாம் ஒன்றாவா சார், அதெல்லாம் போடலாம் சார்.
1: இப்போ இது மாதிரி ஓட்டிட்டு பார் பிடிப்பீங்களா?
0: ஆமாம், பார் பிடிப்போம் சார். 3 அடிக்கு 1 பார் பிடிச்சிருவோம் சார்.
1: 3 அடிக்கு 1 பார். அந்த மாதிரி பார் பிடிச்சிட்டு அதில் தான் நீங்கள் இந்த கிழங்கு நடணும். கிழங்கு எவ்வளோ பெருசு இருக்குங்க ஒரு கிழங்கு
0: சார்? ஒரு கிழங்கு வந்து கணக்கு பண்ணோம்னா ஒரு 50 கிராம் 100 கிராம் அளவில் வரும் சார்.
1: அவ்வளோதான். அதில் ஏதாவது நீங்கள் மருந்து இருந்து போட்டு நடுவீங்களா இல்லை அப்படியே நட்டு?
0: அப்படியே தான் நடுவேன் சார்.
1: வெறும்னா நான் கிழங்கு நட்டுணும்.
0: அவ்வளோ தான் சார். அப்படியே மஞ்சள் விட்டு தண்ணி பாய்ச்சிட்டு அப்படியே நட்டுன்னு போயிட வேண்டியது
1: சார். எத்தனை நாள் முளைப்பு வரும்?
0: முளைப்பு வந்து சார் ஒரு 2 வாரத்தில் வந்துடும் சார்.
1: 2 வாரம் ஆகுமா?
0: ஆமாம் சார்.
1: 2 வாரம் வரைக்கும் 10-15 நாள் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கோம்.
0: காத்துனுங்க
1: சார். வருதா வருதா வருதான்?
0: ஆமாம் சார். ஃபஸ்ட்டு ஒரு நட்ட சொல்ல ஒரு தண்ணி சார், திரும்பி வந்து செல தண்ணின்னு சொல்லுவோம் சார். அடுத்த தண்ணி காமி சொல்லலாம். அடுத்த தண்ணி காமிச்சிட்டு ஒரு 2-3 நாளில் பயிர் தூள்த்து வந்துடும் சார்.
1: வந்துடும். இந்த மாதிரி நட்டுட்டு ஒரு 10 நாள் அல்லது முளைப்பு வருது. முளைப்பு வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்வீங்க?
0: முளைப்பு வந்ததுக்கப்புறம் களை வெட்டி விட்டுட்டு அப்படியே தான் விடும் சார். பயிர் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வரணும் சார். ஒரு 2 மாதம் வரைக்கும் அது எதுவும் வைக்க மாட்டோம் சார். அதுக்கப்புறம் மேல்பட்டு தான் வந்து எதனா டிஏபி இல்லைனாக்கா 16:16 அது போல் எதனா உர வைக்கணும் சார்.
1: காம்ப்ளெக்ஸ் மாதிரி எதாவது அது வரைக்கும் வைக்கவே மாட்டீங்களா?
0: வைக்க மாட்டோம் சார்.
1: ஏன் அப்படி?
0: இல்லை சார், பயிர் வந்து இயற்கையாக கழிச்சு வந்துடும் சார். அதுக்கப்புறம் மேல்பட்டு தான் வைக்கிறோம்.
1: அதுக்கப்புறம் தான் உரம் வைக்கணும்.
0: நம்ம 1-2 பூ வர ஆரம்பிச்சு சார், லேசாக வர ஆரம்பிச்சு வந்து உர வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக பயிர் பிக்கப் ஆகிடும் சார்.
1: ஆக அது முதல் பூ வர்ற வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம். காத்துக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் உரம் வைக்கிறோம்.
0: ஆமாம் சார்.
1: இந்த 50 சென்ட்டுக்கு எவ்வளவு டிஏபியோ அல்லது எவ்வளவு 16:16 காம்ப்ளெக்ஸோ வைப்பீங்க
0: சார்? இப்போ எது வச்சாலும் 1 மூட்டை அளவு சார்.
1: இந்த 50 சென்ட்டுக்கு 1 மூட்டை?
0: 1 மூட்டை சார்.
1: 1 ஏக்கரா இருந்தால் 2 மூட்டை?
0: 2 மூட்டை சார்.
1: முதல் பூ நமக்கு வர்றதுக்கு 2 மாதத்துக்கு மேலே ஆகிடுமா?
0: 2-3 மாதம் ஆகும் சார்.
1: 3 மாதம்
0: ஃபஸ்ட்டு வருஷம் என்னன்னாக்கா அந்த கிழங்கு வந்து குறுத்து வர பருவமாச்சுனாக்கா உடனே வந்துடும் சார். வந்து நான் சின்ன வரும் சார். ஒரு 3 மாதம் மேல்பட்டுனாக்கா நல்லா தெளிவாக பெருசாக வரும் சார்.
1: முதல்ல வர்ற பூ சின்னதாக தான்
0: சின்னதாக வரும் சார்.
1: அது என்ன கட் பண்ணணுமா அப்படியே?
0: இல்லை சார், அப்படியே செண்டு போல் வரும் சார்.
1: ஆமாம்.
0: சைடில் அப்படியே உடச்சு எடுக்க வேண்டியது தான் சார்.
1: உடச்ச அப்படியே வந்துடும்.
0: அது வந்து ஒரு நாளைக்கு 2 பூ 3 பூ 5 பூ அப்படி தான் மலரும் சார். மீதெல்லாம் மலரா சார், அப்படியே தான் சின்னதாகவே இருக்கும் சார்.
1: இப்போ மலர்ந்த பூ தான் நம்ம எடுக்கணும்.
0: எடுக்கணும் சார். மலராத்தெல்லாம் அப்படி தான் விட்டணும் சார். அது வந்து மரநாளும் மலரும் சார். அது எப்படின்னா இந்த வாழைப்பூ மலர்ந்து வெளியே வருதுப்பா சார், அது போல் மலர்ந்து மலர்ந்து ஒரு நாளைக்கு 4 பூ 5 பூ அப்படி ஒதுங்க வரும் சார்.
1: சாமந்தி பூக்கும் நீங்கள் சொல்கிற இந்த சம்பங்கிக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா?
0: நிறைய சார். சாமந்தி வந்து நிறைய கலரு சார்.
1: ஆமாம்,
0: 3-4 கலர் நின்று தெரிஞ்சு இருக்குது சார். அதில் வந்து சாமந்தி வந்து அதிகம் காஞ்சாலும் 2வது பிக்கப் ஆகும் சார். அதிகம் மழை பெஞ்சாலும் அது பிக்கப் ஆகாது சார். ஆகாது சார். சம்பிங் வந்து எப்படி இருந்தாலும் சமாளிச்சிங்க சார்.
1: அதனால தான் இதுக்கு போகிறீங்க?
0: ஆமாம் சார்.
1: உங்கள் பகுதியில் நிறைய பேர் இதை வச்சுருக்காங்க?
0: எங்கள் பக்கம் நிறைய சார்.
1: இதில் இப்போ நீங்கள் வந்து வெள்ளை நிறம் சொல்கிறீங்க?
0: ஆமாம் சார்.
1: இது போல் வேறு நிறம்லாம் இருக்காது இல்லை?
0: வேறு இல்லை சார், ஒரே கலர் அவள் தான் சார்.
1: இப்போ இது வந்து சம்பங்கிலாம் ஒரு பூ பூத்துச்சுன்னா அது எத்தனை நாளைக்கு அது இருக்கும்? அது
0: பூ பூத்துச்சுனாக்கா குறைஞ்சபட்சம் 10 நாள் வரைக்கும் வரும் சார். பூ குருத்து வர்றது அவ்வளோ சார். அதிகமாக பெருசாக வந்துச்சுனாக்கா நிறைய பூ வரும் சார். அது 10 நாள் வரைக்கும் சார். சின்னதாக வந்துச்சுனாக்கா ஒரு 5 நாள் 3 நாள் அப்படி வரும் சார்.
1: இல்லை நான் கேட்குறது
0: சார்,
1: இப்போ பூ பறிச்சிடுறீங்க?
0: ஆமாம் சார்.
1: காலையில் நீங்கள் போய் 2 மணிக்கு பறிக்கிறீங்க பாருங்கள்.
0: ஆமாம் சார்.
1: அந்த பூ மலர்ந்த பூவாக தானே இருக்கும்?
0: இல்லை சார், மலராது சார். மலர ஸ்டேஜில் இருக்கு சார், ஆனால் மலராது.
1: மலராது?
0: மலராது சார்.
1: அந்த மலராத மலர்ந்து மலராத அந்த பூவை நீங்கள் பறிக்கிறீங்க?
0: ஆமாம் சார்.
1: பறித்த பிறகு அது எத்தனை நாளைக்கு வச்சுக்கலாம்?
0: ஈவினிங் வரைக்கும் தானே சார். ஈவினிங் மேல்பட்டு மலர்ந்துடும் சார்.
1: மலர்ந்துடும். மலர்ந்துருச்சுன்னா
0: அவ்வளோ தான். அவள் தான்
1: சார். மல்லிகைப்பூ மாதிரி தான்?
0: ஆமாம் சார்.
1: மொட்டாக இருக்கும், மொட்டாக இருக்கிற வரைக்கும் சரி, மலர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு.
0: முடிஞ்சிடுச்சு. அவள் தான் சார்.
1: வாசனை இருக்குங்களா
0: சார்? வாசனை நல்ல வாசனை சார்.
1: ராம்ஜெயத்துடைய தொலைபேசின்னு சொல்லுவோம்.
0: 9797
1: 87
0: 86
1: 86
0: 71 74 73 சார்.
1: 71 74 73 73 உங்களை தொடர்பு கொண்டா இந்த சம்மங்கி சாகுடி பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை எங்கள் கூட சொல்லலாம்.
0: எனக்கு வந்து விவசாயம்னா உயிர் சார்.

0: கண்டிப்பாக சொல்லுங்கள் சார்.
1: சம்பங்கி சாகுபடி முறையில பத்தி திருவண்ணாமலை மாவட்டம் முத்தனூர் எஸ் ராமஜெயம் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா?
2: மருதானிக்கா, எல்லா விவரங்களையும் ஒண்ணு விடாம கேட்டுக்கிட்டேன். என் கைபேசியிலயும் அந்த முத்து முத்தான தகவல்களை பதிஞ்சும் வச்சுக்கிட்டேன்.
1: நல்ல வேலை பண்ண பிள்ளை, கூட இன்னொரு பதிவையும் பதிஞ்சுக்கோ.
2: அது என்ன விவரங்கா?
1: இவ்வளவு நேரமா நறுமணம் மிக்க சம்பங்கி பூக்களை பத்தி தானே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பெண்களோட அழகுக்கு அழகு சேர்க்கிற மஞ்சள் சாகுபடி அனுபவங்களை பத்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேல வட்டம் மூங்கில்பாடி கிராம உழவர் பி சுமதி அவங்க தான் விவரங்களை சொல்ல போறாங்க. இதையும் கேட்டு தெரிஞ்சுப்போம்.
2: ஆஹா, வருமானத்துக்கு சம்பங்கி, ஆரோக்கியத்துக்கு மஞ்சள் சாகுபடியா? இதோ இப்பவே விவரங்களை கேக்குறேன்.
3: என்னென்ன பயிரெல்லாம் பண்றீங்க?
4: மஞ்சள் பண்றேங்க சார், சேனக்கிழங்கு பண்றேன், அப்புறம் காய்கறி பயிர்கள், பாரம்பரிய நெல் வகைகள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேங்க சார்.
3: பொதுவா உங்க பகுதி, அது குறிப்பா இந்த சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி இந்த பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா பணப்பயிர் கொஞ்சம் அதிகமா பண்றாங்க. அந்த விதத்துல மஞ்சள் சாகுபடி நீங்க எவ்வளவு நிலம் வச்சிருக்கீங்க?
4: 4.5 ஏக்கர் வச்சிருக்கேங்க சார்.
3: அதுல மஞ்சள் சாகுபடினா எவ்வளவு?
4: மஞ்சள் 1 ஏக்கர், 1.25 ஏக்கர், கொஞ்சம் கம்மியா தான் பண்ணிட்டு இருக்கோம். இயற்கை முறையில பண்றதுனால கம்மியா தான் பண்றோம். நாம மஞ்சள் தூளுக்கும் விதைக்குமே கொடுத்துறது.
3: சரி, மஞ்சள் சாகுபடி பண்றது எப்படி உங்களுக்கு ஐடியா இல்ல? பாரம்பரியா உங்களுக்கு முன்னாடி பெரியவங்க எல்லாம் பண்ணிட்டு இருந்ததா?
4: ஆமாங்க சார், எங்க அப்பா அம்மா எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இவ்வளவு நாளா நானும் பண்ணாம தான் விட்டுட்டேன். இப்ப 3 வருஷமாதாங்க சார் மஞ்சளும் சரி நம்ம பண்ணணும், மஞ்சள் தூள் நிறைய கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால இப்ப 3 வருஷமா மஞ்சள் போட்டு மஞ்சள் வித மஞ்சளாவும் குடுத்துட்டு மீதி வேக வச்சு நாங்க அரைச்சி மஞ்சள் தூளா குடுத்துட்டு இருக்காங்க சார்.
3: சரி, இப்ப மஞ்சள் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு ஒரு விவசாயி நினைக்கிறாருன்னு வச்சீங்களேன்.
4: ஆமாங்க சார்.
3: இப்ப நிலத்தை தயார் பண்றதுலன்னு சொல்லுங்களேன், மண் எத்தனை தர உழுணும், நல்ல புழுதியா உழுணுமா, என்ன செய்யணும்?
4: நாம வந்து எப்பவும் பண்ற மாதிரி தாங்க சார், பழதானி விதப்பு குடுத்துருவோம். இல்ல அப்படின்னாக்க நம்ம ஆடி பட்டம் போடுறதுனால நெல் எடுத்துட்டு மாசி சித்திரையில பங்குனையில நம்ம நெல் அறுவடை செய்வோம். அறுவடை செஞ்சோம்னா நெல்லங்கட்டையிலேயே நம்ம உழுது நல்லா 4 சல்லட்ட உழுது ரொட்டேட்டர்ல அடிச்சு நம்ம ட்ரிப்ல ஓட்டுருவோங்க சார். பாறு ஓட்டி ரொட்டேட்டர்னு சொல்லுவாங்க இல்லைங்க சார், அந்த ரொட்டேட்டர்லயே கூட நல்லா நைஸா மண்ணை உழுது பவர் டில்லர் வச்சு அப்படியே லைனா கரை ஓட்டி விட்டோம்னா, ஓட்டி விட்டு அடுத்த மஞ்சள் விளம்பிட்டோம்னா அடுத்த 2nd செகண்ட்ல இன்னொரு தடவை பவர் டில்லர்லயே ஓட்டி விட்டோம்னா கரையாயிடும். அதுக்கு மேல நம்ம சொட்டு நீர் பைப்பை தொட்டுருவோம்.
3: சார், இப்ப இந்த விதை கிழங்கு எல்லாம் வந்து எப்படி நீங்களே தயார் பண்ணிக்கிறீங்களா இல்ல வாங்குறீங்க?
4: 1 தடவை வாங்கினோங்க சார், ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினோம். அதுல இருந்து நாங்களே விதை எடுத்துக்கிறோங்க சார். மாமரத்து நிழல் இருக்கும், அந்த நிழல்ல நாங்க மஞ்சளை அடுக்கி மூடக்கு போட்டு தண்ணி தெளிச்சு விட்டோம்னாவே போதுங்க சார். வேற எல்லாம் எதுவும் பண்றதுல 2 மாசம் வச்சிருக்கலாங்க சார்.
3: நெல் ஓட்டமா போட்டு
4: வச்சிருக்கலாம்.
3: தண்ணி அப்பப்ப தெளிச்சுட்டு இப்படி காலையில சாயந்தரமா இல்ல
4: ஒரு நாளைக்கு ஒரு தடவை தெளிப்போம் ஆரம்பத்துல, அப்புறம் 2 நாளைக்கு ஒருக்கா கூட தெளிக்கலாங்க சார்.
3: 2 மாசத்துல அது நல்ல மிளகட்டி
4: வந்துருங்க சார்.
3: சரி, அப்புறம் அதுக்கு பிறகு கணக்கு இருக்கும்ல, 1 ஏக்கர்னா நடணும் அப்படின்னு இடைவெளி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க.
4: 1 அடிக்கு 1 நடுவோங்க சார். விரலி வந்து நல்லா பெரிய சைஸா தான் விதைக்குன்னு தனியா பொறுக்கி எடுத்து வைப்போம். அப்படிங்கும் போது நம்ம 1 அடிக்கு 1 எடுத்து வைப்போங்க சார். ட்ரிப்பு வந்து 4 அடி லேட்டர் தாங்க சார். 4 அடியில 2 அடிக்கு 1 ஹோல்ஸ் இருக்கும். 2 அடிக்கு 1 ஹோல்ஸ் இருக்கும் போது நம்ம என்ன பண்றோம், அந்த 2 அடி ஹோல்ஸ்லயே 3 மஞ்சள் வச்சிருவோம்.
3: இப்ப நீங்க அந்த விதக்கரண்டா நட்டு அதுக்கு பிறகு உயிர் தண்ணி விடுவீங்க?
4: ஆமாங்க சார்.
3: அதுக்கு பிறகு எத்தனை நாள்ல ஒரு ஜான் பயிரா வரணும்னா எவ்வளவு நாள் ஆகும்?
4: நல்லா தண்ணி பஞ்சிட்டு இருந்ததுன்னா 1 மாசம் ஆயிடுங்க சார். அதுக்கு முன்னாடி மஞ்சள் முளைச்சு வெளியில வரங்காட்டியுமே களை வந்துரும்.
3: அது முந்திட்டு வந்துடும்.
4: ஆமா, முந்திட்டு வந்துரும். 1 தண்ணியை விட்டு 2வது தண்ணியை ட்ரிப்ல விட்டாவே களை வந்துடும். களை வந்துட்டா அப்புறம் நமக்கு ஆள் வச்சுதான் களை எடுப்போம். களை எடுத்ததுக்கு அப்புறம் முளைப்பு வருங்க சார்.
3: சரி, அந்த களையை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணுங்க, களைக்குலியா இல்ல ஆள் வச்சு?
4: ஆள் வச்சுதாங்க சார் பண்றோம். ஆமா, இயற்கை முறையில பண்றதுனால களைக்குலியே இல்லைங்க சார். ஆள் வச்சுதான் எடுத்தவனு, வேற வழியே இல்ல.
3: சரி, அதுக்குள்ள இங்க பயிரும் கிளம்பி வந்துட்டு இருக்கோம். பொதுவா வந்து மஞ்சள்ல அந்த அளவுக்கு நோய் தாக்காதுன்னு சொல்லுவாங்க, என்னென்ன நோய் எல்லாம் தாக்க வாய்ப்பு இருக்கு, உங்க பகுதியில் எப்படி இருக்கு?
4: மஞ்சள் வந்து சருவு காஞ்சி போன மாதிரி, அந்த இலைகள் எல்லாம் காஞ்சி போன மாதிரி ஒரு நோய் வரும்.

0: சார். அப்புறம் இலையிலேயே வந்து புள்ளி புள்ளியா இருக்கும் இலை புள்ளி நோய், இதெல்லாம் வருங்க சார். நாம வருமோன்னு காப்போங்கறதுனால வேப்ப முன்னாக்கு, கள்ள புண்ணாக்கு இதெல்லாம் போட்டுறோம்.
1: அடி உரமா என்ன போடுவீங்க?
0: அதாங்க சார், வேப்ப முன்னாக்கு, கள்ள புண்ணாக்கு, மண்புழு உரம்
1: ஒட்டுமொத்த வயல் முழுக்குமே போட்டுருவீங்களா?
0: போட்டுருவாங்க சார். போட்டுட்டு தான் நம்ம ரொட்டேட்டர்லயே பார் அடிச்சு போடுறது.
1: அதுல இருந்து ரசாயன உரம் அதெல்லாம் கிடையாது?
0: அதெல்லாம் எதுவும் கிடையாது,
1: எல்லாம் இயற்கை சம்பந்தப்பட்ட.
0: ஆமாங்க சார்.
1: சரி, அந்த போட்டுருக்கீங்க, அது வந்து கிளம்பி வருது. அதுக்கு பிறகு வந்து நீங்க சொன்னீங்க பூச்சி நோய் தாக்காம இருக்கிறதுக்கு வேற என்னென்ன பண்றீங்க? வேப்பம் அது எல்லாம்
0: அது போட்டுருவோங்க சார். அது போட்டு ஒரு களை எடுத்ததுக்கு அப்புறம் ஏதாவது பூச்சி தாக்கிட்டா என்ன பண்றதுங்கிறதுக்காக அந்த மீனமில விட்டுருவோங்க சார். மீனமில விடும் போது எந்த ஒரு பூச்சியும் தாக்க வராது,
1: வாடகைக்கு
0: வராது. அப்ப நம்ம வந்து பூச்சி அட்டை, புனல் கூண்டு, இது
1: மாதிரி
0: எனக்கு உச்சி பொறி வந்து மூணு நாலு எடுத்து வச்சிருவோம். ஒரு வயலுக்கு ஒரு அரை ஏக்கருக்கு மூணு எடுத்து வச்சிருவோம். ஓரளவுக்கு எந்த ஒரு நோயும் தாக்காத பாத்துக்குவோங்க சார்.
1: சரி சரி. இப்ப நீர் மேலாண்மைக்கு வருவோமே, இப்ப நீங்க வந்து அடி உரம் போட்டீங்க, அதுக்கு பிறகு கிழங்கு நட்டீங்க, கிழங்கு இப்ப வந்துட்டு இருக்கு. எத்தனை நாளைக்கு ஒரு தடவை தண்ணி பாய்ச்சணும்?
0: ட்ரிப்புங்கறதுனால வாரத்துக்கு ஒரு தண்ணி விட்டுருவோங்க சார். வாரத்துக்கு ஒரு தண்ணி விட்டாதாங்க சார் அது நல்லா இருக்கும்.
1: மூடாக்கு எல்லாம் போட்டு வச்சிக்கலாம் நீங்க?
0: மூடாக்கு என்ன போடலீங்க சார், மூடாக்கு நாங்க போடுறதுல அப்படியே கரையோட தான் வச்சிருக்கோம். அதனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃபுல்லா தண்ணி விடணுங்க சார்.
1: சரி, பொதுவா மஞ்சள் வந்து கொஞ்சம் வறட்சி தாங்குற பயிர் தான். அதிகமா மழை பெஞ்சு தண்ணியே நின்னு போச்சுன்னு வச்சுங்க வயல்ல, அப்ப என்ன ஆகும்?
0: அழிவு போயிருங்க சார். ஆனா தண்ணி நிக்க நாங்க விட மாட்டோம்.
1: வடிகால் வசதி வச்சுக்கிறீங்க?
0: ஆமாங்க சார், எச்சரிக்கையாவே நாங்க வடிகால் வசதி இருக்கு.
1: மழை வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு வழி
0: வச்சிருக்கேன்.
1: சரி, கிழங்கு இப்ப வைக்க போகுது, செடி நல்லா வளர்ந்து இருக்கு. ரொம்ப அடம்பலா செடியாவே பச்சை பசேன்னு இருந்தாலும் கிழங்கு பெருசா வராதுங்கிறாங்க, எப்படி சொல்லுங்க?
0: அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சார். நம்ம வந்து இயற்கையில பண்றதுனால அதிகம் வளர விடுறதில்ல. சைஸ் சோவ வந்து மீடியமா தான் இருக்கும். மீடியமா இருந்தாலும் நல்லா அடியில வந்து நல்லா சீப்பு சீப்பா
1: கிழங்கு வந்து குடிச்சு நல்லா வரணும்.
0: நல்லா வரணுங்கிறதுக்காக பனம்பழ கரைசல், பப்பாளி கரைசல், அதுல வந்து பொட்டாஸ் சத்து இருக்கிறதுனால
1: ஸ்ப்ரே பண்ணுவீங்களா?
0: தரவழியே ட்ரிப்லயே விட்டுருவோம்.
1: தண்ணியில கலந்து விட்டுறீங்க?
0: தண்ணியில கலந்து ட்ரிப்லயே
1: போயிடுது. அதுக்கு பிறகு அது எடுத்துக்கிட்டு
0: அதை எடுத்துக்குதுங்க சார். இந்த பனம்பழ சீசன்ல பனம்பழம் போட்டு வச்சுக்குவோம். மத்த டைம்ல பப்பாளி பழம், வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து பழக்காடின்னு அதை போட்டு வச்சுக்கிறோம். ரெண்டும் மாத்தி விட்டுருவோம், வேற எதுவுமே விடுறது இல்லைங்க சார்.
1: சரி, இப்ப மஞ்சள்ல வந்து பல ரகங்கள் இருக்கு, நீங்க எந்த மாதிரி ரகம்?
0: நம்மளது வந்து சுத்தமான நாட்டு ரகம் தாங்க சார்.
1: ஒரு செடிக்கு எத்தனை, ஒரு காக்கில் அளவுக்கு வருமா இல்ல எத்தனை காய் வைக்கும்?
0: ஒரு குத்துக்கு 600-700 கிராம்
1: வரும். வெடிச்சு கிளம்பும்
0: ஒரு 4 குத்து, 3 குத்து, 5 குத்து இது மாதிரி வருங்க சார்.
1: இப்ப அதுல இருந்து ஒரு 1 கிலோ வரைக்கும் நீங்க சொல்றீங்க?
0: ஆமா, ஒரு குத்து வந்து ஒரு கிளை, ஒரு கிளை வந்து 1 கிலோ வரும். 600-700 கிராம் குறையில்லாம வருங்க சார் ஒரு செடிக்கு.
1: இப்ப மஞ்சள் முத்திடுச்சு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது?
0: அது தெரியுங்க சார், சோவையெல்லாம்
1: மடிஞ்சிரும்.
0: சோவை மடிஞ்சிரும், நம்ம அப்புறம் சோவையை அறுத்துட்டு தாங்க சார் ஆள் வச்சு வெட்டணும். சோவையை அள்ளி போட்டுட்டு அப்புறம் தாங்க சார் கொந்தாளங்கன்னு சொல்லுவாங்க, அந்த கொந்தாளத்தை வச்சு மஞ்சளை வெட்டணும். வெட்டி ஆள் வச்சு,
1: அதுக்கு பழக்கம் உள்ள ஆள் வேணும்ல?
0: ஆமா, இல்லனா
1: வெட்டக்கூடாது, காயம் பட்டுற கூடாது.
0: காயம் பட்டுரும், வெட்ட தெரியாதவங்க வெட்டினாங்கன்னா எல்லாம் வெட்டி விட்டுருவாங்க.
1: வெட்டி விட்டுருவாங்க. மஞ்சள் திடிச்சுங்கிறது வந்து அது காஞ்சி போறத வச்சுதான், மத்தபடி நீங்க டெஸ்ட் ஏதாவது பண்ணுவீங்களா?
0: அதெல்லாம் எதுவும் பண்றது இல்லைங்க சார். தாள் மடிஞ்சிருச்சுனாவே மஞ்சள் விளைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் சார், மஞ்சள் முத்திருச்சு அப்படிங்கிற அர்த்தம்.
1: சரி, இப்ப மஞ்சள் போடும்போது ஏதாவது ஊடு பயிர் எல்லாம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
0: போடலாங்க சார், உளுந்து விதைக்கலாங்க சார். அந்த மஞ்சள்ல ஆரம்பத்துல வந்து நம்ம மஞ்சள் வைக்கும் போது வெங்காயம் வைக்கலாம், சின்ன வெங்காயம்.
1: சின்ன வெங்காயம்,
0: சின்ன வெங்காயம் வச்சோம்னா அந்த வெங்காயம் முளைச்சி மேல வந்து பல்லெல்லாம் பிரிஞ்சிரும். கிளையெல்லாம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மஞ்சளே முளைச்சு வரும். மஞ்சள் முளைச்சி நல்லா இலை, 4 இலை, 5 இலை வரும்போது நம்ம வெங்காயத்தை அறுவடை பண்ணிடலாம்.
1: மஞ்சளுக்கு மொத்தமா வயசு எவ்வளவு?
0: மஞ்சளுக்கு வயசு 8 மாசம் சார்.
1: 8 மாசம், 10 மாசம் கிடையாது.
0: 10 மாசம் கிடையாது, நாம தான் விடுறது 10 மாசம் விடுறது.
1: அதனால 1-2 ஊடு பயிரும் போடலாம்.
0: போடலாம்,
1: ஒரு 3 மாசத்து பயிர் இல்ல 75 நாள் பயிர்
0: அது மாதிரி போட்டுக்கலாம்.
1: போட்டுக்கலாம், இந்த நீங்க சொல்ற மாதிரி சின்ன வெங்காயம் போடலாம்.
0: சின்ன வெங்காயம் போடலாம்
1: கூட போடலாம், இல்ல நேரக்கடலை.
0: அது வந்து நாங்க லேட்டா வெட்டுறதுனால தாள் மடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், கடலையும் போடுவோம். கடலை போடுவோம், எள்ளு போடுவோம், அது மாதிரி போட்டு அதை அறுத்துக்கிட்டு அப்புறம் மஞ்சள் வெட்டிக்கலாம். நாங்க அதெல்லாம் போட்டாக நிறைய வேலை அப்படின்ட்டு அதை போடுறது இல்லைங்க சார். அந்த வெங்காயம் வச்சுட்டு இந்த கொத்தமல்லி விதைக்கலாங்க சார், நாட்டு கொத்தமல்லி அது விதைக்கலாம். நம்ம அந்த கார்த்தி பட்டத்துல கொத்தமல்லி வச்சோம்னா அந்த ஈரத்தன்மை குழு குழுன்னு இருக்கிறதுனால அந்த செடி

0: பால்லாம் இருக்கிறதுனால அது நல்லா விளைஞ்சி ஒரு ஊடு பயிரா அதை எடுத்துக்கலாம்.
1: பொதுவா ஒரு ஏக்கர்னா எத்தனை கிலோ வந்து மஞ்சள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு?
0: நல்லா விளையறத பொறுத்து வருங்க சார். ஒரு 18 சென்ட்ல மட்டும் நாங்க போன வருஷம் தனியா பண்ணோங்க சார். ஒரு டன்னு கொடுத்தோங்க சார். பச்சை மஞ்சள ஒரு டன்னு வெதை மஞ்சள் கொடுத்தோம். அது இல்லாம நாங்க ஒரு 4 கொப்பரை வேக வச்சோம் பவுடருக்கு. அப்புறம் ஒரு 1/2 ஏக்கருக்கு வெதை மஞ்சள் எடுத்து
1: வச்சுக்கிட்டோம்.
0: இவ்வளவு இருக்கு வந்ததுங்க சார்.
1: பொதுவா நம்ம வந்து மஞ்சள் வந்து வெளியில கடையில எல்லாம் வாங்குறோம் அப்படின்னா வந்து அது கொஞ்சம் கலப்படம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கலர் தான் வந்து நல்லா அடிக்கிற மஞ்சள் இருக்கு. ஆனா அது உண்மையிலேயே மஞ்சளுடைய விஷயம் இல்ல, அது கலர் பவுடர் கலக்குறாங்க அப்படிலாம் சொல்றாங்க. எல்லாருக்கும் ஒரு அச்சமும் இருக்குது, மஞ்சள் வந்து ஒரு இயற்கையா கிடைக்க வேண்டிய ஒரு பொருள்.
0: இப்ப எங்களுதெல்லாம் ஒரிஜினல் மஞ்சளுங்க சார். அப்படியே முகத்துக்கு கூட போட்டுக்கலாம், நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்.
1: புற்றுநோயவே தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மஞ்சளுக்கு.
0: ஆமாங்க சார்.
1: மஞ்சள் வந்து பால் எல்லாம் கொஞ்சம் கலந்துலாம் குடிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க.
0: சளி பிடிச்சதுன்னா பால்ல கலந்து குழந்தைங்களுக்கு குடுக்கலாம்.
1: அறுவடை செஞ்ச மஞ்சள் வந்து நம்ம 8 நாளைக்கு வச்சுக்கலாம்.
0: அது வச்சுக்கலாங்க சார். 4 மாசம் 5 மாசம் வச்சுக்கலாம்.
1: ஒன்னாகாதுங்க
0: சார்.
1: சரி, இப்ப விற்பனை வாய்ப்பு எல்லாம் எப்படி இருக்குது, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க அதுக்குன்னு ஆள் இருக்காங்க வந்து வாங்கிட்டு போடுவாங்க அப்படின்னு. எப்படி அந்த லிங்க் எல்லாம் கிடைக்குது? சில பேர் வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் வச்சுக்கிறாங்க.
0: வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க சார். அதுல நம்ம நடவில் இருந்து அறுவடை வரைக்கும் வீடியோ போடுவோங்க சார்.
1: பயிர் எப்படி இருக்குது அதெல்லாம் கூட போடுவீங்க?
0: ஆமாங்க சார். மஞ்சள் அறுவடை பண்ணும் போதும் போடும் போது அவங்க வந்து எங்களுக்கு இவ்வளவு மஞ்சள் தேவை, விதைக்கு கொடுங்க அப்படின்னு கேப்பாங்க. யார் முன்னாடி வந்து கேக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துறது. விதை மஞ்சள் கடை வச்சிருக்கிறதுனால
1: காய்கறி பயிர் விற்பனை பண்ணும்போது இதையும் சேர்த்து பண்றீங்க?
0: இதையும் சேர்த்து பண்றேங்க சார். குரூப்ல போடும் போது நம்ம மஞ்சள் வேவிக்கிறது அதெல்லாம் போடும் போது எங்களுக்கு உடனே இவ்வளவு மஞ்சள் வேணும்
1: அப்படின்னு கஸ்டமர்ல இருந்து கால் வருது பண்ணிக்கிறீங்க?
0: ஆமா, வந்து வாங்கிக்கிறாங்க சார். வீட்லயே கூட வந்து வாங்கிக்கிறாங்க.
2: என்ன அன்பரசி, மஞ்சள் சாகுபடி அனுபவங்களை பத்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேல வட்டம் மூங்கில்பாடி கிராம உழவர் பி சுமதி அவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா? ரொம்ப பயனுள்ளதா இருந்தது இல்ல?
3: மருதானிக்கா, இவங்க சொன்ன எல்லா தகவல்களையும் கேட்டுக்கிட்டேன். மஞ்சள் நம்ம மண்ணோட மங்களகரமான பயிர் மட்டும் இல்ல, லாபம் தரக்கூடிய தங்கமான பயிர்னு இப்ப புரியுது.
2: மஞ்சளை அறுவடை செஞ்சு அவிச்சு காய வைக்கிறப்போ வர வாசமே தனிதான்.
3: அக்கா, இயற்கை உரம் போட்டு மஞ்சளை வளர்த்தோம்னா சந்தை வியாபாரத்துல அது களைக்கட்டும் போல இருக்கே.
2: ஆமா அன்பரசி, இனி உங்க நிலத்துல சம்பங்கியும் மஞ்சளும் செழிக்க போகுது, அப்படிதானே?
3: நிச்சயமாக்கா, இது எல்லாமே உங்களாலதான். நேரத்துக்கு இந்த விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: இதுல என்ன இருக்கு பிள்ள, விவசாயிகளோட ஒற்றுமை தான் வேளாண்மையோட பலமே. அப்ப நாம கிளம்பலாமா?
3: சரிக்கா, நானும் போய் இந்த விஷயத்த வீட்ல உள்ளவங்க கிட்ட சொல்றேன்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: இந்த முறை வித உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
5: எப்படின்னா,
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
6: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: ஆஹா, இந்த மழையால என் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
4: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
5: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
6: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
4: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. அமைப்பில் உதவி டி துர்கா. அமைப்பு பி வாசுதேவன்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, நாளை இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் வேளாண் விளை பொருட்களில் மதிப்பு கூட்டுதலின் முக்கியத்துவம் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி பாண்டித்துறை அவர்கள் கூறும் கருத்துக்கள்,

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 8:08. இனி கேட்கலாம் திரை இசை.

நேரம் 8:15:54 நொடி. திரைசை நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருக்கும் குரல் அரிஹரன் பாடியது பிரியாத வர வேண்டும் திரைப்படத்திற்காக.

ஒலித்த குரல்கள் சாதனா சர்க்கம் அரிகரன் பாடியது. திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படத்திற்காக அரிகரன் பாடிய பாடல்.

நேரம் 8:31:35. திரைசி நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் பெண்ணின் மனதை தொட்டு திரைப்படத்திற்காக உன்னி மேனன் பாடியது.

0: திரையிசை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை எட்டுவதில் இந்திய கடற்படையின் ஆதரவு முக்கியமானதாக இருக்கும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் இந்திய கப்பல் படை கமாண்டர்கள் மாநாட்டில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தோஹாவில் ஆசிய உள்கட்டமைப்பு வளர்ச்சி வங்கி கூட்டத்தின் அலுவல்களுக்கிடையே கத்தார் நிதியமைச்சரை சந்தித்து இந்தியாவில் யூபிஏ டிஜிட்டல் பணப்பட்டுவாட தொழில்நுட்பத்தை கத்தாரில் அமல்படுத்துவது குறித்து விவாதித்தார். பல்வேறு நாடுகளுடனான வரியில்லா வர்த்தக ஒப்பந்தங்களால் புதிதாக உருவாகியுள்ள சந்தை வாய்ப்புகளை விவசாயிகளுக்கு ஆதரவாக திறம்பட்ட முறையில் பயன்படுத்திக் கொள்ள அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் ராபி பருவம் குறித்த தேசிய வேளாண் மாநாட்டில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர்லால் ஒரு மாத கால தூய்மையே சேவை இயக்கத்தின் செயல்பாடுகள் குறித்து இன்று புதுடெல்லியில் மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். மாநில அரசுகள் இதை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ராஜவேலு இன்று அரசு அருங்காட்சியகத்திலும் ரோமன் ரோலண்ட் நூலகத்திலும் நேரடி ஆய்வு மேற்கொண்டார். அருங்காட்சியகம் மற்றும் நூலகத்தின் பல்வேறு பகுதிகளை அவர் பார்வையிட்டு பார்வையாளர்களுடன் கலந்துரையாடினார். காரைக்காலில் தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் திருநள்ளாறு வீதியில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் இன்று நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் குடியிருப்போர் நலச்சங்கத்தினர் கலந்து கொண்டனர். குப்பைகளை தரம் பிரித்து அகற்ற வேண்டியதன் அவசியம் குறித்து எடுத்துக் கூறப்பட்டது. ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டப்பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. ஆடவர் 400 மீட்டர் தொடர் ஓட்டப்பிரிவிலும் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

சந்தோஷம் பாடும் சங்கீதவானில் ஓர் ஆயிரம் கனவுகளோடு இடைவிடாத இதய ராகம் இது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க வரும் பாடல் சிகரம் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது.

நேரம் 9:44:45. சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருக்கும் குரல் மனோ சித்ரா இணைந்து பாடிய பாடல், பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திலிருந்து.

காத்திருங்கள், தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேல் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள் தேல் மழை.

0: கலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
1: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
3: தினந்தோறும் பகல் 12:30
1: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
3: பிற்பகல் 3:30
1: சங்கீத சாரல்.
4: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்கா இடம் பிடித்த பாடல்களை
5: கொஞ்சம்
4: தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
6: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02 8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 11 மணி, நிகழ்ச்சி நிரல். நாளை நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்குகிறார் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பஞ்சகாவிய தயாரித்தலும் பயன்படுத்தும் வழிமுறைகளும் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும் செயற்கை பூச்சிக்கொல்லிகளின் ஆபத்து தொடர்ச்சி வழங்குபவர் சி சுரேஷ் அவர்கள். 7:00 சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை. தமிழ் அமுது சங்கத்தமிழின் தலைமை புலவன் என்பது குறித்து சிதம்பரம் டி பொன்னம்பலம் அவர்கள் வழங்கும் உரையின் முதல் பகுதி. 7:25 நலமாய் வாழ, விட்டமின் டெஃபிஷியன்சி இன் பிரெயின் டிசீஸ், வைட்டமின் குறைபாடுகள் சம்பந்தப்பட்ட நோய்கள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:25 நகர்வுலா. 8:00 சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள் சிறப்பு உரை வழங்குபவர் சம்பூர்ணம் நரேஷ் அவர்கள்.

இப்போ புதுச்சேரி வானொலி நிலையம் 8:30 தகவல் தளம், 9 அரங்கிசை. ஸ்ரீவாணி அல்லா அவர்களின் வீணை இசை கேட்கலாம். ஆ. ரமேஷ் அவர்கள் மருந்தகம், எஸ். சுனில்குமார் அவர்கள் கஞ்சிரா, சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு வினை தூய்மை. நெறிப்படுத்துபவர் சரஸ்வதி அவர்கள். பகல் 12 உழைப்பவர் அரங்கம், இருசக்கர வாகனங்கள் பழுதுபார்த்தல் தொழில் செய்யும் புதுச்சேரி தட்டாஞ்சவரி ஆர். முத்து அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை, திருத்தணியன் சுவாமிநாதன் அவர்கள் பாடியுள்ள அருணகிரிநாதர் திருப்புகழ் இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள், மாக்சம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர், வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம், சிறப்பு குழந்தைகளை கையாளுவது எப்படி குறித்து ஜிக்மர் மருத்துவமனையின் மருத்துவ உளவியாளர் மற்றும் ஆசிரியர் டாக்டர் கே. அறிவழகன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 2:15 என்ஜி மினியவை, 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் ஆர். கணேஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4:00 அடுக்குமல்லி திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை சங்கர் கணேஷ், இயக்கம் கே. எஸ். கோபாலகிருஷ்ணன். 5:00 பொன்மாலை பொழுது மலர் என்ற தலைப்பில் பாடல்கள் இடம்பெறும். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், பாரம்பரிய நெல் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரித்தல் குறித்த கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் வட்டம் காவனூர் இயற்கை விவசாயி எஸ். சிவகுமார் அவர்களுடனான நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பன்னீர்செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 முதல் 10:00 வரை சங்கீத வானிலே. 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல். 10:20 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 25 பொது சேவையை நிறைவு செய்ததையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 1615 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 பிற்பகல் 2:00 3:05, இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.